0: இமயமலை.
1: என்ன?
0: ஆமா, இமயம். இமயமலை.
1: இமயமலை.
0: இமயம்.
1: இமயம்.
2: ராமநாதபுரம்.
1: இருளும்
0: ஒளியும்.
1: இருளும் ஒளியும், அதுதான் முதல் சொன்னீங்க.
0: ஆமாமா,
1: இந்த இருளப்பனும் இருளும் ஒளியும் ஒரே மாதிரி.
0: இல்ல இல்ல, இருக்குமா இருக்குமா, நீங்க கேள்விப்படாத பேரு
1: நினைக்கிறேன்.
0: பொருள் வந்து என்ன சொல்லனா, இளவங்காய். இளவங்காய்.
1: இளவங்காய். அது பொருளா வராது.
0: இளவங்காய்
1: காய் நாங்க குடுக்கறத பிள்ளையா இருக்கு, அந்த பழங்களை விட்டுட்டு.
0: இலவம் பஞ்சு.
1: இலவம் பஞ்சு. இலவம்
0: அனைவருக்கும் வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: காத்து, காற்று அதிகமா இருக்கு.
1: கவனம் உங்களை தூக்கிட்டு போயிரும். கவனம் கவனம் உங்களை தூக்கி.
0: இல்லம்மா, அவ்வளவு தூக்குற அளவுக்கு இல்லம்மா காத்து.
1: சரி, அப்ப நீங்க
0: பேச முடியாத அளவுக்கு தான் இருக்கு.
1: சரி, ஆனா அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க உங்களை காணையில. நன்றி நன்றி. நீங்க
0: நன்றி
1: நன்றி நன்றி. உடைய பாருங்க, அப்பதான் சத்தம் இல்லாம இருக்கும். அந்த சத்தம் வர வர சரி. எங்க இப்ப நாங்க கிருஷ்ணா உங்கள்ட்ட போகலாம். மன்னிச்சு கொள்ளுங்க கிருஷ்ணா. இங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஆனா ஆனா என்ற இடத்துல கொடுத்திருந்தேன்.
3: பேர்
1: ஆணுடைய பெயர்.
3: ஆனந்தன்.
1: ஆனந்தன். ஆனந்தி. நான் ஆனா இல்லையா சொன்ன, நீங்க என்னையும் குழப்பிட்டீங்க. ஆனா.
3: ஆனந்தன்
1: இல்ல. ஆனா வந்து சொல்லுங்க.
2: நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன்.
1: அதான் கிருஷ்ணா, என்னைய குழப்பிட்டீங்க. ஆனா வந்து சொல்லுங்க.
3: ஆனாதான் ஒரு ஆனந்தன். ஆனா ஒரு ஆவணம் வராது.
1: என்ன ஆனந்தனுக்கு ஆவணம் வராது? இது எந்த எந்த டிக்ஷனரியில பாத்தீங்க?
3: ஆவணம் வருதுல அதுவும்.
1: அனந்தகிருஷ்ணன் சொல்லுங்க. அடுத்தது பொண்ணுக்கு
2: நீங்க
1: அவர் சொல்றதே பாவமா இருக்கு, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அமுதவள்ளி. அடுத்தது இடம்.
3: இடம் அம்மாப்பேட்டை.
1: அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டை. படம்.
3: படம். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே.
1: அப்படி படம் வந்திருக்கா?
3: இருக்குமா.
1: நீ
3: அம்மாவும் நீயே அப்பாவும்
1: நீயே. பொருள். பொருள் சொல்லுங்க.
3: பொருள் ஆணி. ஆணி.
1: ஆணி வராது. ஆணி வராது. அது ஆவண்ணா சொல்றீங்க நீங்க. ஆணி.
3: பொருள்.
1: பொருள் நிறைய இருக்கு. அப்படியே கிச்சனுக்கு போய் பாருங்க, ஏதாவது இருக்காண்டு.
2: அதுதான் இருக்குது. எவ்வளவு கிடக்குது?
3: நிறைய இருக்கு. ஞாபகம் வரும்ல டக்குன்னு கேட்கும் போது பதில் சொல்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
2: சின்னண்டா உடனே ஞாபகம் வரும். நானும் அதான் மனசுக்கு நினைச்சேன்னா அக்காவும் சொல்லிட்டேன்.
1: எங்க
3: அம்மாவோட பேசணும்னு சொல்லிட்டு இருந்த. நான் பேசும்போது தரமான்னு
1: சொல்லிருந்தேன். வணக்கம் அஸ்விதா குட்டி, எங்க இன்னைக்கு தாத்தாவோட பேசுறீங்காக்கும் நீங்க? என்ன சொன்னார் தாத்தா குட்டி அம்மாக்கு?
4: நல்லா
1: இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்களா? ஆட்டி அப்பா. சரி அஸ்விதா குட்டி, ஒரு பழைய பாட்டு ஒன்று கேளுங்க பாப்போம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. புது பாட்டு வேண்டாம் எங்களுக்கு.
4: எனக்கு பழைய பாட்டு தெரியாது.
1: தெரியாதா? ஆஹா, சின்ன சின்ன பாட்டுகள் தெரியாதா? மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி, அப்படியெல்லாம்
4: இருக்கேன்.
1: அந்த பாட்டு நான் சொல்லி தெரியலையா தாத்தா? சின்ன ராஜேஸ்வரி அம்மா பாடிய பாடல்கள் நிறைய இருக்கேன். ஆ சரி, அப்போ என்ன செய்யலாம்? இதுக்குள்ள புது பாட்டு வந்துருமே, நீங்கள் புது பாட்டு சொன்னா இன்னைக்கு பழைய பாட்டு தாத்தாட்ட கேட்டு சொல்லுங்க ஒரு பழைய பாட்டு.
3: நான் பார்த்ததிலே
1: நான் பார்த்ததிலே அஸ்விதா குட்டி அம்மா குட்டிக்காக அந்த பாட்டு. நான் பார்த்ததிலே அஸ்விதா குட்டி மட்டும்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவ வார்த்தையே தான் நல்ல இனிமை என்பேன், நான் இனிமை என்பேன். நல்லா இருக்குது. யார் அது? இன்னொரு இன்னொரு செல்லக்குட்டி ஒன்று பேசுறது. உங்களோட தங்கச்சி பேசுறாங்களே, தங்கச்சிக்கு என்ன பேர்?
4: சிவானி.
1: சிவானிக்கு எத்தனை வயது? சிவானிக்கு
4: 3 வயது.
1: 3 வயது சிவானி குட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னை விட நீங்க ஒரு வயது கூட. சரி சிவானி குட்டி, ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம், கேட்டு பாப்போம் என்ன பாடுறீங்கன்னு பாக்கலாம்.
3: என்ன
1: சொல்றாங்க இந்த செல்லக்குட்டி? அத்தத்த அத்த என்ன சொல்றீங்க நீங்க இங்க? உங்களோட பேர் சிவானியா செல்லக்குட்டிக்கு? சரி சிவானி, நானும் சரியா சொல்லிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க சிவானி நீங்க குட்டியம்மா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க நீங்க? ஓ அது சரி சிவானி, நான் சொன்னது சரி தானே? சரி நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க? பால் குடிச்சீங்களா நீங்க? நீங்க பால் குடிச்சீங்களா? காலமா என்ன சாப்பிட்டீங்க நீங்க? அப்ப நன்றி வணக்கம் சொல்லுங்க. நன்றி வணக்கம் சொல்லுங்க. நன்றி
4: நன்றி
1: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம். அக்கா சொல்லி கொடுத்தா கொடுத்ததுதான். குட்டியமா பேசும் நல்லது கிருஷ்ணா. சொல்ல குட்டிகளை குரலை கேட்டுக்கொண்டு இந்த வயதுலையும் கதைக்கிறா பாருங்க. எங்க வருங்கால எம்டிஆர்னு உறவு உண்டு.
4: Oh, come on.
1: உங்களோட பேரு சரி செல்ல குட்டி. நல்லது கிருஷ்ணா, நன்றி நன்றி நன்றி நன்றி செல்ல குட்டி. நன்றி. சரி இப்ப லோகிதா இருக்கிறீங்களா?
2: காலையில ஒரு சாப்பாடு ஒன்று கிடந்த கண்டு குட்டியை குடுத்துட்டு பாப்பான்னு நீங்க அவங்க கூட உங்கள வேற நீங்க பாருங்க எடுத்துட்டு வரேன். இந்த கண்டு குடிய போட்டு இந்த சாப்பாட்டை நீங்க அங்க குடுத்துட்டு வந்தாதான் உனக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிக்க. நீங்க இப்படித்தான் என்னோட வேலை வாங்கி போட்டு நீங்க எடுத்து வர
1: மாட்டீங்க.
2: அவசரத்துல நாலு வரியோட முடிச்சிட்டு அதை முழுமைப்படுத்தி
1: முடிச்சிருக்கிறேன். எடுத்து வாங்க, முழுமையா எடுத்து வாங்க.
2: நன்றி நன்றி நன்றி அக்கா. பூ ஒன்று பெண்ணானதோ, பூ உலகில் இன்று புயலானதோ, தேவதை ஆனவளை தேவையாக்கி உண்டு பண்ணி போதையில் புசித்து விட்டு பாதையில் எறிந்து விட்டு கோதையை குதறுகின்ற கூறுகட்ட உலகில் நீதியை கேட்டு என்று நிலை தடு மாறச் செய்ய பூ ஒன்று புயலானதோ, பூ ஒன்று பெண்ணானதோ, பூ உலகில் இன்று புயலானதோ, தேவதையானவளை தேவையாக்கி உண்டு பண்ணி பாதையில் புசித்து போதையில் புசித்து விட்டு பாதையில் எறிந்து விட்டு கோதையை குதறுகின்ற கூறுகட்ட உலகில் நீதியை கேட்டு நிலை தடு மாறச் செய்ய பூ ஒன்று புயலானதோ, காம பசி போக்க காட்டு மிராண்டியாய் தாக்க மோக தீனியென மூர்க்கமுடன் புசிக்க கதறலும் கேட்டிடாது குதறலும் புதிந்திடாது, வேட்டை நாய்களிடையே மாட்டிக்கொண்டாயோ, வீட்டை விட்டு வெளியே வந்ததாலோ ஊமை குரலாய் உன்னான் முடக்கப்பட்டதோ. காம பசி போக்க காட்டு மிராண்டியாய் தாக்க மோக தீனியென மூர்க்கமுடன் புசிக்க கதறலும் கேட்டிடாது குதறலும் புரிந்திடாது, வேட்டை நாய்களிடையே மாட்டிக்கொண்டாயோ, வீட்டை விட்டு வெளியே வந்ததாலோ ஊமை குரலாய் உன்னான் முடக்கப்பட்டதோ. பெண்ணடிமை போக்க எட்டையபுர பாரதி எடுத்து எம்பிய எழுச்சி கவி புதுமை பெண்ணாய் புவியினில் உன்னை பவனி வர வைக்கலையோ. பெண்ணடிமை போக்க எட்டையபுர பாரதி எடுத்து எம்பிய எழுச்சி கவி புதுமை பெண்ணாய் புவியினில் உன்னை பவனி வர வைக்கலையோ. பாலகி ஆனால் என்ன, பருவமங்கை ஆனால் என்ன, வயது வந்தால் என்ன, வயதுப பெண் ஆனால் என்ன, சிறுமி என்றால் எனக்கு என்ன, உரிமை விடுவேன் என துணியும் பெண் குறி ஒன்றே என் குறி என பெற்றவளை மறந்து பெற்றெடுத்தவளை மறந்து ஏன் கூட பிறந்தவளை துறந்து கசக்கி பிழிய துணியும் அரக்க குணத்தை அழிக்க ஆவேசம் கொண்டழு அடிமைத்தனத்தை விட்டொழி. பாலகி ஆனால் என்ன, பருவமங்கை ஆனால் என்ன, வயது வந்தால் என்ன, வயோதிப பெண்ணால் என்ன, வயோதிப பெண் ஆனால் என்ன, சிறுமி என்றால் எனக்கு என்ன, உரிமை விடுவேன் என துணியும் பெண் குறி ஒன்றே என் குறி என பெற்றவளை மறந்து பெற்றெடுத்தவளை மறந்து ஏன் கூட பிறந்தவளை துறந்து கசக்கி பிழிய துணியும் அரக்க குணத்தை அழிக்க ஆவேசம் கொண்டழு அடிமைத்தனத்தை விட்டொழி. சட்டத்தின் பார்வை இருட்டாகலாம், இஷ்டத்திற்கு ஏதேனும் கூறலாம், விட்டத்தின் விளிம்பென்று வீழ்ந்து விடாதே, பட்டு விட்டோம் என்று புலம்பி விடாதே, புதுயுகம் காண புதுமைகள் படைக்க நடைப்பிணமான காலத்தை மாற்ற இரவின் நீளத்தை குறைத்து தென்றலை புயலாய் மாற்று, தர்ம தேவதையே அதர்ம காலத்தை பாரு, கண் கட்டிய உன் கோலத்தை மாற்று, உன் பார்வையால் நீதியை சாற்று. சட்டத்தின் பார்வை இருட்டாகலாம், இஷ்டத்துக்கு ஏதேனும் கூறலாம், விட்டத்தின் விளிம்பென்று விழுந்து விடாதே, பட்டு விட்டோம் என்று புலம்பி விடாதே, புதுயுகம் காண புதுமைகள் படைக்க நடைப்பிணமான காலத்தை மாற்ற இரவின் நீளத்தை குறைத்து தென்றலை புயலாய் மாற்று, தர்ம தேவதையே அதர்ம காலத்தை பாரு, கண் கட்டிய உன் கோலத்தை மாற்று, உன் பார்வையால் நீதியை பறைசாற்று. நன்றி அக்கா சந்தர்ப்பத்தை வழங்கியமை.
1: அருமை அருமை அருமை. இந்த கவிதைகள் எல்லாம் எம்டிஆருக்கு நீங்க வரும்போது எழுதிய கவிதையெல்லாம் ஒரு ஒரு இடத்துல வச்சு கொண்டு வாங்கும், சரியா?
2: இப்படியே போட்டு போட்டு வச்சிருக்கேன், ஒவ்வொரு டேட்டையும் போட்டு
1: போட்டு எம்டிஆர்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு கொண்டு வாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கவிதை தொகுப்பு அப்படியே எடுத்து வர்றதுக்கு அதை எடுத்து கொண்டு வரலாம். உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு மனத்திலும் அதை எடுத்து வரலாம். சரி, உங்களோட பாட்டை சொல்லுங்க பாப்போம். லோகிதா, நீங்க ஒரு பழைய பாட்டு என்ன சொல்ல போறீங்க?
2: நானும் இந்த பாட்டை மையப்படுத்தி நான் டக்குன்னு யோசிச்சேன்னா, இதுவும் எனக்கு இந்த பாட்டும் நான் தட்டிட்டது. இது காந்தி தேசமே காவல் இல்லையா, இது அந்த இந்திரா காந்தி அம்மையார சுட்டு கொலை செஞ்ச பிள்ளைக்கு உடனே எழுதி ஏத்தி படிச்சு அவங்க
1: பழைய பாடலா?
2: அது பழைய பாடல,
1: ஆனா
2: அது டூயட் இல்லக்கா, அது இந்த ஒரு எழுச்சி பாடல். அதுதான் இல்ல, நான் இப்ப நினைச்சிருந்தது, ஐயோ இப்பதானே போட்டிருந்தேன், நான் நினைச்சிருந்தேன்.
1: அது நினைச்சது என்னண்டு, எங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காணையில ஒருத்தரையும்
2: தட்டி கொள்ள இல்ல, அவருக்கு தேடி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கு. எனக்கு இந்த என்ன போன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டது.
1: நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு நான் யாருமே திரும்பி பாக்குற மாதிரி இல்ல, அதுதான் என்னன்னு தெரியல. எல்லாம் இந்த இன்றைக்கு தானே எல்லாரும் வழியில கடைக்கு போறாங்க, கார் வாங்க போறாங்க, கார் வாங்க, கார் கார். வணக்கம் சுதர்சன், வாங்க, நீண்ட நாளைக்கு போறவங்க காட்டிலையில இருக்கிறோம், காட்டிலையில இருக்கிறோம், வாங்க, உங்களை காணாம.
5: வணக்கம், வணக்கம் மாமாம். இந்த காட்டலை என்பது எப்போதும் எம்மை ஒரு புத்துணர்வுக்கு கொண்டு வருகிறது.
1: உங்களை உங்களை காணியில் சுதர்சன், ஏன் எங்களோட பேசாம?
5: ஐயோ ஐயோ ஐயோ அக்கா, நான் என்ன பிரச்சனைடா, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, கோயில் எல்லாம் தொடங்குது.
1: வணக்கம் வணக்கம், எங்க இங்க நிக்கிறீங்க நீங்க? கலைச்செல்வி, நீங்க இப்ப எங்களோட தான் நிக்கிறீங்க. கலைச்செல்வி வணக்கம், கலைச்செல்வி
6: அம்மா சொல்லுங்கம்மா.
1: கலைச்செல்வி வணக்கம், கலைச்செல்வி நீங்க காட்டலையில இருக்கிறீங்க நீங்க?
6: வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா இருக்கிறோம்,
1: நல்ல சுகமா இருக்கிறீங்க. லோகிதா இருக்கிறார், சுதர்சன் இருக்கிறார், நிரூஷ் இருக்கிறார், மற்ற சுகைதா இருக்கிறா, நான் இருக்கிறேன். இந்த அஞ்சு பேர்லயும் யாருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு ஆள தான் சொல்லலாம், யாரோட நீங்க பேச நினைக்கிறீங்க?
6: எப்படி ஒரு ஆள சொல்ல முடியும்?
2: நல்ல கதை இது, நல்ல கதை இது. ஏற்கனவே அவ பேசிக்கொண்டு இருக்கிறா, அதுக்குள்ள யாரோட பிடிக்கும் என்று கேட்டா, நாங்க என்ன சொல்ற, யாரோட முதல் பேசுவீங்க என்று கேட்டா, மீராக்க நீங்க கதைச்சு கொண்டு இருக்கீங்க. என்ன கலைச்சபியா, நீங்க என்ன, நான் ஒரு புத்திசாலியா, நான் உங்களை பார்த்தேன், இல்ல நீ உங்களோட உங்களோட எனக்கு பிடிக்கும் சொல்லாம இருக்கு. நீங்க எல்லாரும் பிடிக்குமே, எல்லாரும் பிடிக்கும் என்ன, நீங்க
6: எல்லாரும் பிடிக்கும் என்ன என்ன சொல்லுவேன்.
5: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என்னண்டா நீங்க சாம்பார் போடுறீங்க, ஆனா அவ தோசை தந்தா தானே சாம்பார் பலன் அளிக்கும். நீங்க எப்படிப்பட்டாக்க, ஆரோட கதைக்கணுமெண்டா, அவ இருக்கிற குளிருக்கும் இதுக்கு டென்ஷனுக்கும் ஆரப்பா
1: சொல்றேன். கலைச்செல்வி இங்க இருக்க இல்லாத வெப்பம், அதனால எங்களுக்கு வெளியில போனோன்னே ஏதோ சரியான வருத்தம் வரப்போற மாதிரி இருக்கிறத, மயக்கம் வர மாதிரி. நாங்க வீட்டுக்கு
5: ஊட்டி குளிரு அம்மாடி போர்வையின் தாங்கல்லையோ.
1: சுகைதா இருக்கிறீங்களா?
2: அடிக்குது குளிரு,
1: அது சரி அது சரி. முல்லை பூங்கொடி வாங்க சுகைதா, அடிக்கிறது குளிரணும்னா வாங்க. நீங்க
7: இங்க வெயில் சுட்டரிக்கும், வெயில்
1: சுட்டரிக்குது, எங்களுக்கும் சுட்டரிக்குது இங்க. சரியான வெப்பம்
2: இங்கேயும் வெயில் அடிக்குது, ஆனா சுதர்சனுக்கு மட்டும்தான் ஏசி ரூமுக்குள்ள இருந்துட்டு அடிக்குது குளிரு.

0: கிட்ட குரல் வந்தது நிரூஸ்ல, இவ்வளவு நேரமா இப்ப வரமட்டு பாத்து கொண்டிருந்தேன். நானும் அங்கால இல்ல, மனைவி அங்கால கொஞ்சம் தள்ளி போனோன்னு தான் வார்த்தை வந்தது. ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிறாரு. கலைச்செல்வியம்மா, உங்களோட பேச்சு கேட்கல, கொஞ்சம் போனை கிட்ட வச்சு பேச. ஓ, போனை கிட்ட வச்சு பேச. அதாவது
1: போனை கிட்ட வைக்காம வாய போனை
2: வந்திருக்குது. அபு சம்ஹு
0: இல்ல, நான் தான் போட்டேன். நான் அவர் வரணும் என்று சொல்லி இருந்தார். நிகழ்ச்சிக்கு முடிஞ்சா நான் வர்றேன். அப்ப நான் அவருக்கு அழைச்சிருக்கிறேன், வந்தா வருவார் சில நேரம். ஒரு அழைச்சா அவர் முடிஞ்சா
1: வரட்டும்.
0: இல்ல வரையல வரையல, பெட்ரோலுக்கு காத்துக்கோ. அதுதான் அதுதான் நீ பிரச்சனை. பாவம் நல்லா கருத்து போனார் போல இருக்கு. அவருடைய வெயிலுக்கு நின்று வெயில நின்று சுட்டு அடிச்சிடும். என்ன
2: சரியான புத்தளம்னா கூடவே, ட்ரிங்கோட கூடவே இல்லங்கதான்.
0: அது எந்த ஊர் சொல்லுங்க சுவைதா? எனக்கு அவட்ட ஊர் வந்து வர்றது இல்ல ஞாபகத்துக்கு.
2: புத்தளம், புத்தள மாவட்டத்துல ஒரு இடம் இருக்கிற இடம் பேர் தெரியல.
0: புத்தளம்,
2: புத்தளம்
0: தான். கனைமுலை, அப்படியா? கனமுலை,
1: கனமுலை,
2: கனமுலை,
0: கனமுலை, கனமுலை, கனமுலை.
2: புத்தள மாவட்டம்
0: கனமுலை. நாங்க போறதுக்கு தான் கேக்குறேன்.
2: முதல் திருப்புங்க மட்டக்களப்புக்கு
0: இல்ல, கொஞ்சம் பாருங்க. நான் வரப்போறேன்னு சொன்னோன்ன, சரியா? நிரூஷன் இப்ப நான் வந்துருவேன் சொல்லுறாரா, அல்லாட்டி தன்னிட்டு வராம அங்க போறேன்னு நீங்க கோவப்படுறீங்களா? மீரா, மீரா, நான் மீரா பேசுறேன். நான் மீரா.
1: இப்ப நீங்க வந்துகிட்டு காட்டடையில நிக்கிறேன். காட்டடையில நிக்கிறேமா? காட்டடை.
0: ஓ, அவருக்கு தெரியும் காட்டடை என்று. தெரியும், அவருக்கு தெரியும். சொல்லுங்க நிரோஷ். நிரோஷ் பாத்தீங்களா, ஏதோ என்ன திட்டம் வந்திருக்கிறார், அதான் வேலை செய்யல. கலைச்செல்வி அம்மா, நல்ல பழைய டூயட் பாடல் ஒன்று சொல்லுங்க பாப்போம்.
2: டூயட் பாடல்,
0: பழைய டூயட் பாடல், காதல் பாடல, டூயட் பாடல் வேணும். புதுசு சொல்லு
2: கேக்குறீங்களே.
0: சொல்லக்கூடாது, புதுசு சொல்லக்கூடாது. நீங்க
3: காதல் வைபோகமே,
0: இது பழசா ராசா?
1: இது
0: எனக்கு பழைய பாடல் சொன்ன.
3: பழைய பாட்டுண்டா? என்ன பாட்டு? சுந்தரம் பாட்டு போடுமா?
0: எத்தனை பாடல் இருக்குது?

0: உண்மை காதலே மாறுமோ சந்தேகம் வந்த போதிலே. அதுவும் நல்ல பாட்டு. இது அவங்களுக்கு வேணும் லோகிதாக்கு.
1: போட்டு விடுங்க, நல்ல பாடல் உண்டு.
0: பழசுக்கு போறீங்க. இப்ப நல்ல நல்ல பாட்டுகள் இருக்கு. அந்த
2: கொஞ்சம் எனக்கு அந்த பாட்டு வேணா, இன்பம் கொஞ்சம் பண்ணிலா வீசு.
0: இன்பம் கொஞ்சம் இல்லை ஐயா.

0: இன்பம் கொஞ்சம் இல்லையே, யாருங்க சொன்னது இன்பம் கொஞ்சம் அண்டு, இன்பம் பொங்கும், இன்பம் பொங்கும் வெண்ணிலாவீசுதே, என்னை கண்டு என்னை கண்டு
1: உன்னை
0: கண்டு இன்பம் கொஞ்சமா, எங்க இவர் கொஞ்சம்
2: இன்பம் கொஞ்சம்
0: கலைச்செல்வி அம்மாக்கு அந்த காரை அனுப்புனீங்களா நீங்க? கலைச்செல்வி அம்மா
1: இல்ல இல்ல அனுப்பல,
0: அனுப்பின கலைச்செல்வி அம்மா நிரூஷ் உங்கட பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் காதல் பாடல் சொல்லுங்க பாப்போம், நீங்க நல்ல பாடல் தெரியும் செய்யுங்க, உங்களோட காலத்து பாட்டு
1: எங்களோட காலத்து பாட்டா
0: சொல்லுங்க.
1: ஆகாய வெண்ணிலாவே,
0: நீங்க சும்மா நீ இது நீ இல்ல அதெல்லாம் அது பழசு இல்ல, அது பழசு இல்ல,
1: அவங்க கேக்காங்க எங்கட காலத்து பாட்டு,
0: உங்கட காலத்து பாட்டு.
1: ஓ சாரி சாரி சாரி சாரி சாரி சாரி
3: மீரா.
0: ஆ
3: மீரா.
0: ஆ சொல்லுங்க.
3: இரவுக்கு
0: பாலுக்கு இனி என்ன வேலை, அதுதான் ஒரே இந்த பாட்டு தான் படிப்பான். திருமண மாலை பாருங்க, இரவும் பகலும் இப்ப எல்லாம் நாங்க இரவுக்கு இரவுக்கு எல்லாம் வாரது இல்ல இல்ல பகலுக்கு எல்லாம்
3: உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேற்றம்
0: இந்த பாட்டு தான் இருக்குது தெரியுமா, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாடல் எல்லாம் யாருமே காட்டில கேக்குறது சரியான குறைவு இல்லையா, யார் அந்த நிலவே அந்த பாட்டு இருக்குது யாரது
4: யாரடி நீ மோகினி அந்த பாட்டு,
0: அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன இலகிய மனம் இவளுக்கு என்ன அந்த பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம்
1: விட்டுட்டீங்க. ஒரு பெண்ணாகி
0: பாருங்க, நிரூஷ் ஒரு பாட்டு தேர்றது எவ்வளவு நேரம் செல்லுன்னு பாருங்க, ஏதோ தெளிவு பண்றாரு பாருங்க, ஒரு பொய்யாவது சொல் கண்ணீர் எடுத்த ரெண்டைக்கு கண்ணீர் யோசிச்சு. சரி இப்ப நாங்க சுதர்சன் உங்கள்ட்ட போகலாமா, சுதர்சன் உங்கள்ட்ட இது அஞ்சிரப்பட்டி சரியா, மற்றோட கேட்டுக்கொண்டு பாருங்க, நான் உங்களுக்கு தரும் எழுத்து காணா காணா, அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
4: ஆண் வந்து கயல்ராஜ்,
0: கயல்ராஜ்
4: சரிதானே, ஆண் பெண்ணா, அடுத்தது
0: அடுத்த பெண்
4: கயல் விழி,
0: கயல் விழி அடுத்த ஆண் பெண் இடம்,
4: இடம் கடலூர்,
0: கடலூர் படம்,
4: படம் கல்வன், கல்வனின் காதலி,
0: கல்வனின் காதலி கல்வன் தான், கல்வனுக்கு தான் கல்வனை தெரியும்,
4: பாம்புக்கு தான் பாம்பு தெரியும்,
0: பாம்பு தெரியும் கல்வனின் காதலி. அடுத்தது சொல்லுங்க இடம் படம் பொருள் சொல்லுங்க.
4: பொருள் காணாவுல காணா காணா காணா காணா பொருள்
0: குத்துனா குத்துனா செத்து போயிடுவீங்க,
4: கடகம்
0: கடகம் கடகம்
4: நான் தானே மீன்,
0: நீங்க
1: முன்னிலை
0: சொல்லுங்க. லோகிதா காவண்ணா
1: காமராஜ்
0: காமராஜ் காமராஜ்
1: காமராஜ்
0: காமராஜ்
1: காஞ்சிபுரம்
0: எல்லாரும் சத்தம் கேட்க கூடாது என்ன அடுத்தது என்ன படம்
1: காசி
0: படம் காசி
1: காசி காசி
0: காசி அடுத்தது
1: விக்ரம் படம்
0: பொருள்
1: பொருள் பொருள் காசோலை
0: உங்களுக்கு நான் தர்ற எழுத்து சொல்லுங்க
3: உலகம்
0: உலகம் வந்து ஆண் பெயரா
1: ஆண்
0: பெண் இடம் படம்
5: உலகம் என்று சொல்லி அவங்கள சொல்லிக்கிறாங்க கேள்வி பதில் விட்டுவாங்க மீண்டும் ஒரு முறை
3: என்னது
1: வணக்கம்
0: என்ன என்ன நோய்தா வணக்கம் வணக்கம்
1: நீங்க
0: மீன் போடுங்க நீங்க வணக்கம் சொல்ல நான்
5: போடுங்க
0: ஊனாவுல ஊனாவுல ஒரு ஆண் பெயர் சொல்லுங்க நேரம் செல்லுது பாருங்க
5: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க மூணு சொல்லிட்டாங்க மூணு சொல்லிட்டாங்க
0: உதய தாரகை அப்பா உதய தாரகை
1: உதயபுரம் என்ன உதய உதயாண்டு விரட்டும் எல்லாம்
3: ஊர்காவத்துறை ஊனாவா உடுப்பு சாலாவ உடுப்பு சாலா
0: என்ன
1: சரியா
0: என்ன
5: உடுப்பு சாலாவ
0: உடுப்பு
3: சரியா உனக்காக
0: வர லெனில கூப்பிட்டாதான் சரி உங்க எல்லாருக்கும் வாங்க லெனின் வணக்கம் லெனின் ஏன்ல நீ இவ்வளவு லேட்டா வரீங்க
6: ஆட்டோ வொர்க் ஷாப்ல விட்டுறேமா வேற பாத்துக்கோ
0: ஓ அது கண்ணுக்கு
6: ஒரே சத்தமா
0: இருக்கு சத்தமா இருக்கா சரி அப்ப நீங்க மீட் போட்டு கொஞ்சம் நில்லுங்க நான் அவங்க கிட்ட அந்த முடிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு
6: சரிங்கமா
0: கடைசியில சொல்லுங்க
3: என்னமா என்ன சொல்லணும். இடம்
0: படம் சொல்லல.
3: படமோ
0: என்னமா என்னமா
3: என்ன
0: படம் இருக்கா?
1: அது பாட்டு.
0: உன்னிடம்

0: அப்படியே பாட்டு தான் இருக்கு. நீங்க படம் சொல்றீங்க?
1: படம் வந்து
0: தேவைப்படுது இப்படி ஒரு பொருள் ஊனாவில.
2: உலக்க இருக்கு, உலகம் இருக்கு, உரலைத்தான் காணல, அதான் உரல் ரெண்டு சேர்ந்தா
0: நீங்க பாருங்க பாருங்க, உங்களோட குரல் எல்லாம் கேட்டாதான் ஃபாரூக் ஓடி வருவார், லெனின் ஓடி வருவாங்க. இப்ப ஃபாரூக் இணைச்சிடலாம் பாருங்க, நிலங்க அங்க ஃபாரூக்கை இணைச்சிடலாம். அருகாமையில வந்தா எனக்கு அருகாமையில உண்மையும் இதுதான்
3: சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் சாமி,
0: அது எங்களுடைய நிரூஸ் நிரூஸ்.
2: நாங்க வளமையா பேசுறது. நீங்க எந்த இடம் பார்க்குறோ? நீங்க எந்த இடம்?
0: சவுதி அரேபியால
3: இருக்கிறேன்.
2: இல்ல தாய்நாடு
0: அது இந்தியாவில.
3: இந்தியா போடல
2: விளங்கல.
0: இது என்ன கலைச்செல்லியம்மா, மியூட் போடுங்க. பேசுறவங்க மியூட் எடுத்துட்டு பேசலாம், மற்றவங்க எல்லாம் மியூட் போடுங்க, அப்பதான் அந்த கிளியரா கேட்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. வணக்கம் ரேவதி அம்மா. ஒரு வணக்கம்
4: மீரம்மா. வணக்கம். வணக்கம் மீரம்மா.
0: எப்படி இருக்கீங்க ரேவதி அம்மா?
4: நல்லா இருக்கேன் மீரம்மா.
0: அதுக்கே உங்களை சோகமா சொல்றீங்க, உற்சாகமா சொல்லணும்.
2: நல்லா இருக்கிறதே ஒரு சோகம் சொல்றாங்க மேடம்.
4: அப்ப அது இல்ல இல்ல, அப்ப அது பின்னாடி ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம்.
0: இருக்குன்ற அர்த்தம் அப்படி சொன்னா. இப்ப வந்து இப்ப வந்து இப்ப வந்து ரேவதி அம்மா
3: வணக்கம்.
0: இல்ல
3: வணக்கம்
0: இல்ல, இப்ப வந்து இப்ப வந்து ரேவதி அம்மா
4: வணக்கம்.
0: இப்ப வந்து ரேவதி அம்மா வணக்கம் என்று சொன்னா ஒரு அளவு நல்லா இருந்துட்டு, வணக்கம் வணக்கம் மீரம்மா, வணக்கம் மீரம்மா கடகன்னு சொன்னாண்டா அவ சூப்பரா இருக்கிறான் அர்த்தம். அப்ப அடுத்து இப்ப இன்றைக்கு சொன்ன வணக்கம் மீரம்மா என்று சொன்னா அது பின்னுக்கு ஏதோ ஒன்று இருக்கு.
2: அதாவது அதாவது வணக்கம் மீரம்மா என்று சொன்னா இனி என்னத்த பேசி என்னத்த கண்டோம் அந்த கட்டத்துல
0: போறதா எப்படி?
2: வணக்கம் மீரம்மா. இப்ப நாங்களும் கேக்குறோம், வணக்கம் ரேவதி அம்மா, நீங்க எந்த இடம்?
4: சென்னை. சென்னை யார் இருக்காங்க மீரம்மா?
0: இதுல நான் சொல்றேன், லோகித ராஜா இருக்கிறார், அடுத்தது சுதர்சன் இருக்கிறார்,
4: பாருக்கு வேண்டியவரே, பாருக்கு வேண்டியவரே,
0: பாருக் இருக்கிறாங்க, லெனின் இருக்கிறாங்க, சுதர்சன் இருக்கிறாங்க, கலைச்செல்வி இருக்கிறாங்க, நிரூஸ் இருக்கிறாங்க, லோகித சுதர்சன் இருக்கிறாங்க, லோகித ராஜா இருக்கிறாங்க.
4: வணக்கம் ராஜா. வணக்கம் வணக்கம் ராஜா.
0: போயிட்ட இப்ப நாங்க நிரூஷ ஒரு பாட்டு பாட சொல்லலாம். நிரூஷ் இருக்கிறீங்களா?
4: நிரூஷ்
0: நல்லா பாடுவாரம்மா, நல்ல குரல் வளம். அவட குரல்ல அந்த அவட குரல்ல பிடிச்சுதான் நாங்க அடிக்கடி அவரை இணைக்கிறது பேசுறது. அவட குரல்ல நாங்க எல்லாரும் மயங்கிட்டோம், ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 100 பேர். அதனால நீங்க நீங்களும் வேணும்னா அவட குரலை கேட்டு பாருங்க, இண்டியோட மயங்கிடுவீங்க. வாங்க நிரூஷ்.
4: நானும் மயங்க வேண்டாமா?
2: அட
4: என்ன
0: அவர் பாட்டு படிக்க போறாராம்?
2: நான் பாட்டு படிக்க போறேன், யாராவது கடைசி ஆசைகள் இருந்தா சொல்லிருங்க. அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு.
4: எத்தனை பேர் சாவடிக்கதான் முடிவு பண்ணிருக்கீங்க
0: சொல்லுங்க முதல்ல?
4: எத்தனை பேர் சாவடிக்க
2: முடிவு பண்ண முடியாது? நீலாம் இடத்துல மட்டும்தான் முடியும்.
0: இல்ல, உலகத்துல உலகத்துல எத்தனை பேர் சாகடிக்க, எத்தனை உங்களோட பாட்டுல எத்தனை பேர் சாவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க.
2: என்னைய பார்த்து யாரும் இதுவரைக்கும் ஒரு பாட்டு படிங்க அண்ணன் தம்பி என்று யாருமே இதுவரைக்கும் சொல்லல. அதனால எல்லாரும் தப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் முறையா நம்மள நீராமடம் கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் யோசிக்கிறேன், இவங்களை வைக்கிறதா அனுப்புறதாண்டு.
4: அது அது வாயில தான் இருக்கு.

தொடர்வது மும்மதம். முதலில் இந்த பாடல்கள். கோவிலில் நந்தியை வழிபட்டு அவரது அனுமதியை மானசீகமாக பெற்றபின்தான் சிவனை தரிசிக்க வேண்டும் என்பது விதி. நந்தி என்பது தர்மத்தின் அடையாளம், அதாவது சிவனை தாங்கி நிற்பது தர்மம். அந்த தர்மத்தின் சின்னமே நந்தி. கடவுளின் அருகில் இருக்கும் தகுதி தர்மத்திற்கு மட்டுமே உள்ளது என்பதால் நந்தி மூலவரான சிவனை நோக்கியபடி இருக்கும். நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் சென்றால் தர்ம செயல்களை மீறுவதாக கருதப்படும். எனவே சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. சிவன் கோவிலில் சுவாமி புறப்படும் பொழுது ஒரு பக்தர் ஆலால சுந்தரா என்று சொல்ல மற்றவர்கள் அற்புத சுந்தரா என்று கோஷமிடுவர். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? சாகா மருந்தான அமுதம் எடுப்பதற்கு தேவர்கள் பார்க்கடலை கிடந்த போது ஆலால விஷம் எழுந்தது. எங்கும் உஷ்ணம் பரவியது. இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவனின் உதவியை நாடினர். சிவன் தன் நண்பர் சுந்தரரை அழைத்து பார்க்கடலில் எழுந்த விஷத்தை ஒன்று திரட்டும்படி கட்டளையிட்டார். அவரும் இருகரம் குவித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபிக்க விஷம் நாவல் பழம் போல உருண்டையாகி அவர் கைக்கு வந்தது. அதை சிவனிடம் ஒப்படைத்தார். சிவன் அந்த உருண்டையை விழுங்கினார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் ஆலால சுந்தரா, அற்புத சுந்தரா என்று கோஷமிட்டு வணங்கினார்கள். தேவர்களின் பயம் போக்கியது போல நமது பயமும் நீங்கவே கோஷமிடுகிறார்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மனிதன் வாழ்வில் குறுக்கிடும் இன்பத் துன்பம் அனைத்திற்கும் காரணம் கிரகங்களே. இவற்றிற்கு தலைமை நாயகராக ஆட்சி செய்பவர் சூரியன். ஒருவரது ஜாதகத்தில் சூரிய பலத்தை பொறுத்தே அவருடைய ஆளுமைத்தன்மை, ஆட்சி, அதிகாரம் அனைத்தும் உண்டாகும். ஆத்மகாரகன் என போற்றப்படும் இவர் தந்தை, தலை, உடல் நலம், பணிவாய்ப்பு, வலக்கண், வைத்தியம், தைரியம், புகழ் ஆகியவற்றிற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். கார்த்திகை, உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு உரிய இவர் தான் இருக்கும் ராசியில் இருந்து ஏழாம் ராசியை பார்க்கும் சக்தி கொண்டவர். ஜாதகத்தில் சூரியனும் குருவும் ஒரே ராசியில் சேர்ந்திருந்தாலோ அல்லது சூரியனுக்கு ஏழாம் ராசியில் இருந்தாலோ பலமான ஆன்மயோகம் அமையும். அந்த ஜாதகர் பக்தி பழம் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் என்கிறது ஜோதிடம். வளர்பிறை சப்தமி திதியில் விரதமிருந்து தானம் செய்தால் சூரியன் அருளால் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். உத்தராயண புண்ணிய காலமான தை வளர்பிறை சப்தமி முதல் ஆடி வளர்பிறை சப்தமி வரை 7 மாதம் விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஏழைகளுக்கு குடை, செருப்பு, ஆடை, பழங்கள் என தானம் அளிப்பது அவசியம். கிருஷ்ணரின் மகனான சாம்பன் இந்த விரதம் மேற்கொண்டதாக சூரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இனி பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். தவறான உறவுகளுக்கான சந்தர்ப்பம் நாடி வந்தாலும் கூட அதை ஒதுக்கிவிட வேண்டும் என்கிறது பைபிள். அதில் சொல்லப்படும் ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். யோசேப்பு பக்தியுள்ள ஒரு வாலிபன். தன்னுடைய சகோதரர்கள் செய்யும் தீய செயல்கள் பற்றி தன் தகப்பனாரிடம் எடுத்து சொன்னான். இதனால் பல துன்பங்களை சந்தித்தான். பெற்றோரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். பல இடங்களிலும் அலைந்த அவன் ஒரு வேலையில் சேர்ந்தான். அந்த வீட்டின் எஜமானி அவனை தவறான செயலுக்கு அழைத்தாள். அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. கர்த்தரை மனதில் நினைத்து நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வேன் என்று உறுதி எடுத்தான். அந்த இக்கட்டில் இருந்து தப்பினான். அந்த மன உறுதிக்கு பரிசாக கர்த்தர் அவனை எகிப்து நாட்டின் அதிகாரி ஆக்கினார். அந்த நாட்டின் மன்னரே அவனுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார். தவறான உறவுகள் கர்த்தரால் விரும்பப்படவில்லை. யோசேப்பின் நன்னடத்தைக்காக பெரிய வாழ்வு அமைந்தது போல கர்த்தரை ஜெபித்து ஒழுக்கமான வாழ்வுக்கு அடிக்கல் நாட்டுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

சிலர் வாழ்வின் துவக்கத்தில் நல்லவர்களாய் இருப்பார்கள். பதவி, சுகம், அபரிமித வருமானம் ஆகிய சந்தர்ப்ப சூழல்கள் அவர்களை கெட்ட நண்பர்களிடம் சேர்த்துவிடும். இதனால் அறிவு கெட்டு அவர்களோடு இணைந்து குடிப்பார்கள், பெண் இன்பச் சேற்றில் விழுந்து விடுவார்கள். ஒரு கட்டத்தில் இந்த தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு பணத்தை தொலைத்தும் விடுவார்கள். அதன்பின் அவரை ஒட்டியிருந்த நண்பர்கள் ஓடிவிடுவார்கள். இவ்வாறு வாழ்வில் கெட்டு குட்டிச்சவரானவர்கள் பெரும்பாலும் தற்கொலை முடிவையே எடுக்கிறார்கள். ஆனால் தற்கொலை இதற்கு பரிகாரம் அல்ல. இவர்கள் தேவனிடத்தில் தாங்கள் செய்த தவறை வெளியிட்டாலே மனபாரம் குறைந்துவிடும், உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும். பைபிளில் சொல்லப்பட்டுள்ள உங்களில் ஒருவர் ஞானத்தில், அதாவது அறிவு குறைவு உடையவனாக இருந்தால், யாவர்க்கும் பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாகோபோ 1:5 வசனம் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இணைந்திருங்கள்.

இஸ்லாமிய பாடல்களை கேட்கும் முன் இனிய இஸ்லாம் அறிவோம். கெட்டுப்போன உணவை கவனக்குறைவாக வைத்துவிட்டால் வைத்தவரை திட்டுவோம். ஆனால் தனக்கு விஷ உணவு தந்த பெண்ணையும் மன்னிக்கும் பெருந்தன்மை கொண்ட பெருந்தகையாக திகழ்கிறார் நபிகள் நாயகம். உருவமற்ற இறைவன் ஒருவன்தான். அவனுக்கு தேவை எதுவும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்ற கொள்கையை போதித்தார் நபிகள் நாயகம். இந்த கொள்கை உருவ வழிபாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த யூத பெண் ஒருத்திக்கு பிடிக்கவில்லை. அவள் தா நாயகத்திற்கு விஷம் கலந்த ஆட்டிறைச்சியை கொடுத்து கொல்ல முயன்றாள். அதில் விஷம் கலந்துள்ளது தெரிந்தும் கூட நாயகம் அவளது திருப்திக்காக சிறிது சாப்பிட்டார். அதனால் ஏற்பட்ட துன்பத்தையும் சகித்து கொண்டார். நாயகனின் நண்பர்கள் இதை அறிந்து அப்பெண்ணை கொல்ல முயற்சித்தனர். நாயகம் அவர்களை தடுத்துவிட்டார். அவளை மன்னித்து விட்டதாக அவர் கூறினார். நாமும் பெருந்தன்மையான உள்ளத்தை பெற அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுது ஒரு பாடல்.

சிலரது வீட்டிற்கு போனால் வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்க, சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா, மட்டன் தயாராயிருக்கு, ஒரு நிமிஷத்திலே சப்பாத்தி ரெடி பண்ணிடுவேன் என்று உபசரிப்பு பலமாக இருக்கும். ஒருவர் தினமும் வீட்டுக்கு வந்தாலும் கூட இதே முகமலர்ச்சியுடன் உபசரிப்பார்கள். சில வீடுகளுக்கு போனால் சமையலறையில் பெரிய திரையை போட்டுக்கொண்டு அந்த வீட்டு அம்மையார் வெளியே வரவே மாட்டார். வீட்டு தலைவரோ உலக விஷயமெல்லாம் பேசுவார், ஆனால் ஒரு டீ கூட தரமாட்டார். இப்படி நம்மை ஒருவர் உபசரிக்கவில்லை என்பதற்காக அதே நபர் நம் வீட்டிற்கு வந்தால் நாம் உபசரிக்காமல் இருந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகத்திடம் அவரது தோழர்களின் தந்தை ஒருவர், நாயகமே, நான் ஒருவரது வீட்டிற்கு சென்றேன், அவர் என்னை உபசரிக்கவில்லை, அவர் என் வீட்டுக்கு வந்தால் நானும் பதிலடியாக உபசரியாமல் இருந்துவிடலாமா என்றார். அதற்கு நாயகம், அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் எந்த நிலையிலும் அவருக்கு விருந்து உபசரிப்பு செய்தே தீர வேண்டும் என்றார். உங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை கௌரவியுங்கள், முடிந்த அளவுக்கு உபசரியுங்கள், முகமலர்ச்சியுடன் பேசுங்கள், இதையே இறைவன் விரும்புகிறான் என்கிறார் நாயகம். பாடலுடன் இணைவோம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவையிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனே இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் ரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் ரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேட் வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனீயின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின்படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் நொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும். தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனீ கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிட கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதை தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

நீதி நூல்களில் நிர்வாகம். பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மைய எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியர்ப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும் போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே இருந்து வந்த போதிலும் மன்னன் அதிகாரி முதலாளிக்கு எந்த நேரம் என்ன வேலையோ கவலையோ, ஆகவே எல்லா நேரமும் அவர் காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொல் அல்லாதவராகவும் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்துகிறார் குமரகுருபரர். சமயங்களில் மன்னனே மிகுந்த வேதனையுடன் இருக்கலாம். அப்பொழுது அவனிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இதையும் நாம் உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம். ஆகவே ஏற்கப்படக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து கொள்வதும் அதன்படி நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். இன்றைய நிலையில் தொற்று நோய் போல முதலாளியின் எரிச்சல் படும் தன்மை அவர்களது ஊழியர்களையும் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? நன்கு வேலை செய்பவர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வதும் இயல்பே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுத்தும் கொள்ள வேண்டும்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்கடர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம் அளித்தார். இதை அறிந்த தூர்வாசர் தானும் நடனத்தை காண எண்ணி சிவபூஜை செய்தார். ஒரு வனத்தில் பாரிஜாத மரங்களை நட்டார். தேவலோக தச்சரான விஸ்வகர்மா மூலம் சிவன் கோவில் அமைத்து வழிபட்டார். அவரது பக்தியை ஏற்ற சிவன் நடன காட்சி அளித்தார். இந்த நடனத்தை களரி என்பர். அதனால் இவ்வூர் திருக்களரி எனப்பட்டது. பின் திருக்களர் என மருவியது. சுவாமி அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழன் என்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒருவகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இனிமையான இந்த பாடல்

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி பி சீனிவாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். படம் பவானி.

இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை என்கிறார் டி எம் சுந்தரராஜன். படம் விவசாயி.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், ஒரே நாள் உனை நான் நீலாவில் பார்த்தது. படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பாடியது. படம் இருவல்லவர்கள்.

நம்ம ஊரு சிங்காரி, சிங்கப்பூர் வந்தாளாம் என்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் நினைத்தாலே இனிக்கும்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா.

தாங்காதுவாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாம்மா. மன்மதன் தந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க.

0: பொதிகை ஜெனரல் தரும் அடுத்த பாடல்
1: டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் படம் இதய வீணை.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறார்கள் பிபி சீனிவாஸ், பி சுசீலா. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ என்கிறார்கள். படம் இதய கமலம்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது.

MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மோதிதமில் MTR வானலையில் இசைப்பாடும் இனிய இந்த வேலைதனில் இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்றும் இனிய இசை கொண்ட மனம் எங்கும் மகிழ்ச்சியை தர காத்திருக்கிறது இசைக்குள் கவிதை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் இணைந்திருப்போம் இசை கேட்டு மொந்திய தமிழ் MTR வானொலியோடு.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக சிந்தனை சிறகுகளை விரிக்க காற்றலையில் காத்திருக்கிறார் ஹிஷாம் அவர்கள். செவிமடுப்போம் சிந்தனைகளுக்கு.
1: என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். நண்பர்களே, இந்த இடர்காலத்தால் பல நண்பர்கள் அதிக மன அழுத்தங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். இன்னும் பலர் தங்களுடைய மன வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வியாபாரத்தில் தொடர்ந்த சரிவுகள், இன்னும் ஒரு பக்கம் தொழிலில் கேள்விக்குறியான நிலை. இப்படி பல பிரச்சனைகள் தங்களுடைய எதிர்காலத்தை எப்படி முன்னோக்கி நகர்த்துவது என்பது பற்றி அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடங்கி போய்விட்டதாக எண்ணுகிறார்கள். அடுத்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு பயமும் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. நண்பர்களே, எதுவுமே வாழ்க்கையில் கடந்து போய்விடும் என்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எதை நோக்கியும் நாம் போராடுவதற்கு நமக்கு முதலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வதன் மூலமாக தோல்விகள் எத்தனை வந்தாலும், சரிவுகள் எத்தனை வந்தாலும் நாம் மீண்டு எழ முடியும், மீண்டு நாம் மிகப்பெரிய பலத்தோடு எழும்ப முடியும். அதே போல எந்த இடத்தில் இருந்தோமோ அதைவிட மிக உயரமான ஒரு இடத்தை தொட முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்பியாக வேண்டும். ஒரு நல்ல ஜென் தத்துவ கதையும், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன செய்யலாம் என்கிற 5 ஆலோசனைகளையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஜென் குரு தன்னுடைய 2 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மாலை பொழுதொன்றிலே கடற்கரைக்கு செல்கிறார். அங்கு கடற்கரையின் அழகை எல்லோருமாக சேர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் எழும்பி வரக்கூடிய அந்த அலையின் அழகை அவர்கள் ரசிக்கிறார்கள். நீண்ட நேரம் ரசித்துக் கொண்டிருந்த போது குரு தன்னுடைய 1வது சீடனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது என்று. அப்போது 1வது சீடன் குருவை பார்த்து சொல்கிறார், திரும்ப திரும்ப வந்து மோதும் இந்த அலைகளில் நான் விடாமுயற்சியை காண்கிறேன் குருவே என்றார். 2வது சீடனிடமும் குரு கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது என்று. 2வது சீடன் சொல்கிறான், துயரங்கள் கஷ்டங்களைப் போல அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து மோதினாலும் கரைகளைப் போல உறுதியாக நின்றால் அது விலகி போய்விடும் என்றார். குரு இருவரையும் பார்த்து சொல்கிறார், வாழ்க்கையிலும் இது போல சில நேரம் அலைகளைப் போலவும் சில நேரம் கரைகளைப் போலவும் நாம் இருந்துவிட வேண்டும் என்று. நண்பர்களே, இப்போது மக்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தங்கள் வீடுகளுக்குள் இருந்தவாறு இந்த கொடிய நோய் பரவுவதை தடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் எந்த ஒரு கட்டத்திலும் நமது மன வலிமையை இழந்துவிடக்கூடாது, மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிவிடக் கூடாது. இவ்வாறான ஒரு தருணத்திலே நாம் என்ன செய்யலாம் வீட்டில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில்? 1வதாக வீட்டை சுத்தப்படுத்தலாம். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மன வலிமையை இழக்குகிறோம் என்பதை நாம் புரிகிற போது, அல்லது சவால்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பது தெரியும் போது, வீட்டில் ஒரு சுத்தமான தெளிவான ஒரு சூழ்நிலை இருந்தால் நமது சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். உதாரணமாக நாம் வீட்டிலிருந்து பணியாற்றுகிறோம் என்றால், நாம் வீட்டில் பணியாற்றக்கூடிய மேசையில் தேவையற்ற பொருட்களால் நிரப்பி வைத்து குப்பைகள் நிரம்பி இருக்கும் போது அங்கே நாம் பணியாற்றுவதும் சிரமமாக இருக்கும். அவ்வாறான ஒரு கட்டத்திலே நாம் தெளிவாக சிந்திப்பதும் பெரும் சவாலுக்குரியதாக மாறிவிடும் நண்பர்களே. ஆகவே வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்யலாம். நமது மேசையை சுத்தப்படுத்தலாம், நாம் ஓய்வெடுக்கக்கூடிய அறைகளை சுத்தப்படுத்தலாம். இது போல சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் நமது மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரும், மன அழுத்தத்தையும் குறைப்பதற்கு வழிவகுக்கும். 2வது விஷயம், சின்ன சின்ன காரியங்களை செய்யலாம். அவ்வாறான சின்ன விஷயங்களில் நமது அவதானத்தை செலுத்தலாம். 10 Minutes to Happiness என்கிற புத்தகம் சாண்டி மேன் எழுதியது. அதிகமாக பாசிட்டிவ் சைக்காலஜியை பற்றி வலியுறுத்தப்பட்ட ஒரு புத்தகமும் கூட. அதிலும் அவர் சொல்லுகிற விஷயம் இதுதான், சின்ன சின்ன காரியங்களில் நாம் அதிகமாக அவதானம் செலுத்தும் போது நமக்குள் மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படும். அதுவும் இவ்வாறான காலப்பகுதிகளில் நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அது நமக்கு உதவக்கூடும். உதாரணமாக ஒரு சமையலை முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரு ரெசிபியை புதிதாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். அல்லது ஒரு குட்டி கவிதை எழுதலாம். இதே போல நீங்கள் என்றோ ஒரு இடை நடுவே விட்ட ஒரு கட்டுரையை தொடரலாம். ஒரு பிளாகராக நீங்கள் இருந்தால் மீண்டும் எழுதுவதற்கு ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு சின்ன முயற்சியை எடுப்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடும். அடுத்து 3வது விஷயம், நண்பர்களே, நீங்கள் நீண்ட காலமாக வாசிக்க ஆர்வத்தோடு எடுத்து அப்படியே அடுக்கி வைத்த ஒரு புத்தகத்தை தூசு தட்டி மீண்டும் தயார்படுத்தி எடுங்கள். அந்த நல்ல புத்தகத்தை நீங்கள் மீண்டும் வாசிக்க போகிறீர்கள். அந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு ஏற்படும், புதிய சிந்தனைகள் பிறக்கும், ஒரு ஆக்கத்திறன் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, இந்த காலம் நிறைவு பெறும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். நான்காவது விஷயம், குடும்பத்தோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யுங்கள். அவர்களோடு விளையாடுங்கள், சந்தோஷமாக பொழுதை கழியுங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைகளோடு. இத்தனை காலமும் வேலை வீடு என்று ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருந்த நீங்கள் இப்பொழுது முழுமையாக எந்த விதமான அழுத்தங்களும் இன்றி, எந்த பரபரப்பான ஒரு சூழலும் இல்லாத ஒரு தருணத்தில் முழு மனதோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் கால நேரத்தை கழிக்கலாம். அடுத்து ஐந்தாவது விஷயம், நீண்ட நாட்களாக தொடர்பு கொண்டு பேச முடியாமல் போன நண்பர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் ஒவ்வொருவருடனும் நீங்கள் பேசுங்கள். நண்பர்களே, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அவர்கள் பல நாடுகளில் இருக்கலாம், பல ஊர்களில் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய புதிய தொழில் முயற்சிகள், வித்தியாசமான தொழில் முயற்சிகள் பற்றி உங்களோடு பேசுவார்கள். இதன் மூலமாக புதிய சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். பல புதிய தொடர்புகளுக்கு அது வழிவகுக்கக்கூடும். ஆகவே வீட்டில் இருந்தவாறு இந்த ஐந்து விஷயங்களை முயற்சி செய்யுங்கள். அதை விடவும் நீங்கள் அறிந்த விஷயங்களை நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, செய்ய நினைத்திருந்தேன் ஆனால் நேரம்தான் கை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டிலிருந்து எத்தனையோ காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆகவே அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற பயத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இப்போது இந்த தருணத்திலே என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி மாத்திரம் சிந்திப்போம். அரசாங்கங்களும் சுகாதார நிறுவனங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த கொடிய நோய் பரவுதலை தடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நண்பர்களே, நாம் ஒரு வகையான பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த காலங்களை கழிக்காமல் முக்கியமாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு முடிந்த அளவுக்கு தகவல்களை தெரிந்து கொள்வோம். அதிகமாக அல்ல, தேவையான அளவுக்கு உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்வோம். இந்த நோய் பற்றி, அது பரவுகிற விதங்கள் பற்றி, அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்கிற விதங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. ஒவ்வொரு அழிவிலும் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி உண்டு என்று ஒரு பழமொழி உண்டு நண்பர்களே. ஆக இந்த சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த படமும் எனக்கு அதை உணர்த்தியது. ஒவ்வொரு கெடுதியிலும் நன்மைகள் நிச்சயமாக நமக்கும் இந்த உலகத்துக்கும் இயற்கைக்கும் கிடைக்கப் போகிறது. இந்த கொடிய நோய் பரவலினால் பல பேர் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்காக ஆறுதல் வேண்டியும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பிரார்த்திக்க மறந்துவிடக் கூடாது.
0: சிந்தனை இலை வழங்கிச் சென்றார் ஹிஷாம் அவர்கள். இனிய சிந்தனைகளை தொட்டு தொடர்கிறது இசைக்குள் கவிதை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் முதலில் பொது அறிவு வினா. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? விடை பாடலை தொடர்ந்து முதலாவதாக ஒலிக்கவிருக்கிறது தூங்காதே தம்பி தூங்காதே திரையில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியன் படிய பாடல். ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் இங்கே அனைவரும் அனாதைதான்.

ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். அன்னையின் நினைவுகளை சுமந்து சென்றது பாடல். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? பாமீர் முடிச்சி என்பதாகும். இனி அடுத்த வினா, உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எது? விடை பாடலுக்கு முடிவில். இனி கேட்போம் தனுஷ் எஸ் ஜானகி குரல்களில் வேலையில்லா பட்டதாரி படப்பாடல். உயிர்கள் மட்டுமல்ல, உயிரெழுத்துக்கள் உருவானதற்கும் அம்மா எனும் சொல்தானே ஆதியாய் அமைந்திருக்கக்கூடும்

நாம் இணைந்திருக்கின்றோம் மத்திய தமிழ் MTR வானொலியோடு. அன்னையின் மேன்மையை தாங்கிய பாடல்கள் வெளிவலம் வரும் வேலைதனில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? அதற்கான விடை ரஷ்யா. உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எது கேட்டிருந்தோம், அதற்கான விடை ரஷ்யா. இனி அடுத்த வினா, உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? விடை பாடலுக்கு முடிவில் இனி அடுத்து கேட்போம். வியாபாரி படப்பாடல் ஹரிஹரனுடன் அடுத்த வினா, உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? விடை பாடலுக்கு முடிவில் இனி அடுத்து கேட்போம். வியாபாரி படப்பாடல் ஹரிஹரனுடன் இணைகிறார்கள் குழுவினர்கள். தாய் என்பவள் தாகம் என்றால் நதி ஆவாள், சோகம் என்றால் மடி ஆவாள், தேவை என்றால் தந்தை ஆவாள். அவள் தேவை என்னவென்றால் விந்தையாவாள், அவள் தேவை என்னவென்றால் விந்தையாவாள்.

அன்னையின் அன்பில் விளைந்த மனசு அவளின் பிரிவால் இயங்கும் இயக்கங்களை சொல்லி எப்படி புரிய வைப்பது? அனுபவமே வாழ்க்கை. இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா என்பது சரியான விடையாகும். இனி அடுத்த வினா, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? விடை பாடலுக்கு நிறைவில். இனி கேட்போம் கே ஜே யேசுதாஸ் குரலில் ராம் பட பாடல். அன்னை அவளின் அரவணைப்பு கிடைக்க பெற்றால் விண்ணை முட்டும் இடியானாலும் கண்ணை திமிட்டும் கணத்தில் கரைந்துவிடும்.

இசையால் மனதை நிரப்பிக் கொண்டிருப்பது மத்திய தமிழ் MTR வானொலியில் வழங்கிக் கொண்டிருப்பது அன்னையின் வண்ணமிகு எண்ணங்களை கொண்ட மனங்களின் எண்ணச்சாரல். மனசுக்குள் தேங்கி கிடக்கும் வற்றாத அன்னையின் நினைவுகள். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? சீனா என்பது சரியான விடையாகும். அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? விடை பாடலுக்கு நிறைவில் இனி கேட்போம் விஜய் ஆண்டனியின் குரலில் பிச்சைக்காரன் பட பாடல். வார்த்தைகளை இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு அன்னையாவாள்.

சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், இவற்றின் சங்கமே அன்னை. இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில். இசை கேட்டு பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? இந்தோனேஷியா என்பது சரியான விடை. இந்தோனேஷியா. இனி அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீவு எது? உலகின் மிகப்பெரிய தீவு எது? விடை பாடலுக்கு நினைவில் இனி கேட்போம் எஸ் பி பாலசுப்ரமணியன் குரலில் உழைப்பாளி படப்பாடல். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும் என்றால் அது அன்னையிடம் மட்டுமே.

என் முகம் காணும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே, என்னை நேசித்த ஒரே இதயம் என் அன்னை. இசை கேட்டு இணைந்திருக்கின்ற மத்திய தமிழ் MTR வானலையில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து என்பது சரியான விடை. கிரீன்லாந்து. இனி அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? விடைப்பாடலை தொடர்ந்து இனி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பட பாடல் அளிக்கவிருக்கிறது. பாடலை பாட கேக்கே. உருவம் அறியாத கருவிலும் என்னை காதல் செய்தவளே, உன்னை பற்றி எழுதாமல் நான் எழுதும் எழுத்துக்கள் தான் கவிதையாகுமோ?

இசைத்தேரில் நம்ம இழுத்துச் செல்வது இசைக்குள் கவிதை நிகழ்ச்சி. அன்னையின் வண்ணமிகு எண்ணங்களுடன் ஒலிக்கிறது. பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீப கற்பம் எது? உலகின் மிகப்பெரிய தீப கற்பம் எது? அரேபியா என்பதாகும். அடுத்த வினா, உலகின் பெரிய கடல் எது? உலகின் மிகப்பெரிய கடல் எது? பாடலுக்கு பின் விடையை அறிய காத்திருங்கள். இனி சிந்துநதி பூ பட பாடல். பாடலை பாட ஒன்னிமேனன். நான் பார்த்த முதல் பெண் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் பிடித்த முதல் விரல் நீ,

0: காற்றோடு இசை வசந்தம் இனிய ராம கொண்ட பாடல்கள் மனதோடு அன்பின் முகவரி கூறும் வேலைதனில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகின் மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் பெருங்கடலாகும். பசிபிக் பெருங்கடலாகும். அடுத்து வினா, உலகின் மிகப்பெரிய ஏரி எது? உலகின் மிகப்பெரிய ஏரி எது என்பதாகும். இனி கேட்போம் வலிமை பட பாடல். பாடலை பாட ஸ்ரீராம். உன்னை நினைக்காத நாள் ஏது? என் உலகமே நீதானே. அப்படி இருக்க எப்படி என்னை பிரிந்தாய்?
1: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.

எம்டிஆர் வானொலியில் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சிக்காக அன்னையின் புகழ் பாடும் பிள்ளை ராகங்கள் காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது. பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய ஏரி எது? உலகின் மிகப்பெரிய ஏரி எது? காஸ்பியன் கடல், காஸ்பியன் கடலாகும். ரஷ்யா, ஈரான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான் மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகளை நான்கு புறமும் எல்லைகளாக கொண்டு அமைந்துள்ளது காஸ்பியன் கடல். கடலை போன்று அலையும் எல்லையற்ற நீர்பரப்பையும் உப்பு நீரையும் கொண்டதால் கடல் என்று சொல்லப்பட்டாலும் ஓர் ஏரிதான் இந்த காஸ்பியன் கடலாகும். இனி உலகின் மிகப்பெரிய தண்ணீர் நன்னீர் ஏரி எது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விடை சுப்ரியர் ஏரி, சுப்ரியர் ஏரியாகும். இனி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கவிருக்கின்றோம் பாண்டி படப்பாடல். பாடலை பாட தேவா அவர்கள். ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என்னுள் நிறையாய் நிலைத்துவிட்ட உறவே, உன் என்ன சுவடுகள் மனதில் ஏங்கி தவிக்கிறது, என்னை விட்டு எங்கே சென்றாய்?

மகிழ்ச்சி அன்புறவுகளே, இனிய அன்னையின் என்ன அலைகளை மீட்டும் வண்ணமிகு கவிகானங்கள் காற்றலையில் கலந்து சென்றது ஒன்றியல் தமிழ் MTR வானொலியில். இதுவரையிலும் இசை கேட்டு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி தற்போது விடைபெற்று செல்லும் என்று உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோவைத்திலிருந்து மீண்டும் இனிய இசை கொண்ட பாடல்களுடன் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை காத்திருங்கள் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக குமுதம் என்ற படத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் ஸ்ரீகாளி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடும்ப தலைவன் என்ற படத்திலிருந்து ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி எப்படி வந்தது எனக்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி என் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குலமகள் ராதை என்ற படத்திலிருந்து சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாக்கியலட்சுமி என்ற படத்திலிருந்து காதல் என்னும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக பெற்ற மகளை விற்ற அன்னை என்ற படத்திலிருந்து திண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஏ எம் ராஜா, பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக நீதிக்கு பின் பாசம் என்ற படத்திலிருந்து மான் அல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படத்திலிருந்து இளமை கொழுவி இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவும் பொட்டும் என்ற படத்தில் இருந்து நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி சுந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் வந்து சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி. எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை என்ற படத்திலிருந்து புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் ஜே பி சந்திரபாபு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற படத்திலிருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதுகுரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்திட ஆயத்தமாவோம்.

சர்வதேச நேயர் நேரத்தை அலங்கரிக்க முதல் பாடல் காற்றலையில் கலந்து வருகின்றது. அன்னை என்ற ஒரு திரைப்படுத்த பாடல். முன்ன நாள் வந்த அன்னை திரைப்படுத்த பாடல் அழகிய மிதலை நகரத்திலே என்று வரி எடுத்து பாடும். இந்த வேளையிலே இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

அவர்களைத் தொடர்ந்து இன்னும் பாடல். ஈழமணி திருநாட்டிலிருந்து டிரான்சி கேட்ட பாடல். இவர் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து. அவனுக்குத்தான் தெரியும் என்ற பாடலை பாடி பறந்த குயில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவரோடு அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே பூஜைக்கு வந்த மலரே வா என்று பாடுகின்றது பாத காணிக்கை என்ற திரைப்படத்தில் இருந்து. மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

இந்த வேளையிலே கனடாவிலிருந்து மோன்றியல் தனுஷன் ஒரு பாடலை தருகின்றார். நீ என்னதான் சொன்னாலும் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் அடிரா ராஜா அடிரா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

கேட்டு மகிழும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தி அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக, படையப்பா திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திதிக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றன.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பிய பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் அனுப்பியிருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடல் பாஸ்கரன் மாலா இவர்கள்தான் கண்களே கமலாலயம் என்ற வரியெடுத்து புதிய பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணியின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். பாபா என்ற திரைப்படத்திலிருந்து நம் நடை கண்டு என்று சக்தி கொடு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் நீண்ட கால உறவு எங்களோட இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து கேதீஸ் நீங்கள் தந்த பாடல் கொஞ்சம் நேரம் என்று ஆரம்பிக்கும் சந்திரமுகி பாடல்தான் நீங்கள் என்று கேட்டீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பள்ளியிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் இங்கிலாந்திலிருந்து. கண்ணுக்குள்ளே புன்னகைக்கும் என்று ஆரம்பிக்கும் பந்தா திரைப்படத்து பாடலாக தருகின்றார்.

மற்றவர்களோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும்போது இந்த பாடலை கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தருகின்றார் கனடா வன்குவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சேன் என்ற பாடல் முதல் மரியாதை திரைப்படுத்தினது அவருக்காக பாடுகின்றது.

பாடுகின்ற பாடல்கள் அத்தனையும் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இது தித்திக்கும் தேனான பாடல்கள்தான் என்று எண்ணக்கூடியதாக இருக்கும்.

0: என்ற புதிய திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார்.
1: Your number is activated.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு. நிரேஷன் வளமை போல நின்று கேட்கின்றார் ஒரு பாடல். பலூன் என்ற திரைப்படத்திலிருந்து வானம் தானே என்று வரி எடுத்து பாடுகின்றது அவரது பாடல்.

ஐரோப்பிய மன்னன்றவுடன் என்னவளின் ஞாபகம் வரும், என்னவள் என்றும் ஒரு பாடல் தருகின்றார். இதய கமலம் திரைப்படுத்த பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மலர்கள் நனைந்தன பனியாலே என்று வரி எடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை.

பழமை போல என்ற மறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிலவுக்கு கொண்டு வர இருக்கின்றார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். அவள் ஒரு தனி ராகம் என்ற திரைப்படுத்து பாடல். நிலவாகி வந்த ஒரு பெண்ணே என்று வரி எடுத்து முழுமையாக பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி எங்களை மகிழ்வித்து செல்லும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்று செல்ல வேண்டும். இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றி உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

நீர் நிறுத்தி அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து ஞானசேகரன் தருகின்றார். ஞானசேகரன் தான் பாடலை வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துரைபாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அவருக்கான பாடல் என்னடா பொல்லாத வாழ்க்கை என்று கேட்கும் தப்பு தாளங்கள் திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது.

0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா.
1: பழமை போல இன்றும் இன்றைய நாள் வாழ்த்துக்களை அன்போடு தந்து நீரா திரைப்படுத்து பாடல் ஓ பட்டர்ஃப்ளை என்று பாட வைக்கின்றார் நீண்டகால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் மட்டுமல்ல கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் சிவா ஸ்ரீராம் ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இவரோடு இணைந்து கேட்க இருக்கின்றார்கள் அந்த பாடலை.

0: தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள், பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. இந்த பாடல் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று ஒலிக்க வைக்கின்றீர்கள். அந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இணைகின்றார்கள். கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது பாடல்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது ஊனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் ஒவ்வொருவருடைய இதயத்துக்கேற்ப அவர்களின் மனோநிலைக்கேற்ப தாங்கள் விரும்பும் பாடல்களை பதிவிடும் வேளையிலே இன்று மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்ற நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை பழமையாக கேட்பது போன்று இன்றும் கேட்டு மகளை இருக்கின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீச்சா, ஷஹானா, பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத்தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என்று வரி எடுத்து தத்துவமாக பாடுகின்றது பழனி என்ற திரைப்படத்தில் இருந்து.

இந்த விளைந்தே ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி தந்திருக்கின்றார். சிறை திரைப்படுத்த பாடல் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது. அந்த பாடலை சாந்தியுடன் இணைந்து சந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேர் நேரத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள்.

வரப்பிரசாதம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். அந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். எங்கிருந்து பார்த்தாலும் வானம் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை கூறும் பாடலாக ஒலிக்கின்றது.

ஒலித்து வந்த இந்த பாடல்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து அன்புக்குரிய சந்தனராஜ் அவர்கள். பண்டிகை சிதம்பரம் சந்தன்ராஜ் அவர்கள் பெண் புத்தி முன்புத்தி என்ற திரைப்படுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: கொலுசே.
1: அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார். பச்சைமா மலை போல் மீனி பவளவாய் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளை மனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திருச்சி லோகநாதன் ஐயாவின் குரலே ஒரு பாடலை கேட்கின்றார். பங்காளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: மேலும் ஒரு பாடலை கேட்போம். பூவே இளைய பூவே என்று பாடும் இனிமையான அந்த பாடல் கோழி கூவுது திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று அன்போடு அனுப்பி வைத்துவிட்டு காத்திருக்கின்றிருக்கிறார்கள் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். சரவணன் அவர்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனியும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: அன்புடனே நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் கை கை கை வைக்கிறா என்ற பாடல், பகவதி திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வருவதாக வளைகுடு அம்மன் குவைத்திலிருந்து ஜோஜ் தந்திருக்கின்றார். பீமா என்ற திரைப்படத்து பாடலை அவர் காதோரம் சென்று பாட இருக்கும் அந்த பாடல் சிறு பார்வையாலே என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

தாங்கும் புதுவெள்ளம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்கிற நான் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து சிறப்பிக்க இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம். கடந்த 43 வாரங்களாக பொங்கி எழுந்து வந்து காதோரம் இனித்துச் சென்ற புதிய புதிய பாடல்கள் 44வது பொங்கும் புதுவெள்ளமாக இன்று பாய இருக்கின்றது இசையோடு. பொங்கும் புதுவெள்ளத்தின் புதிய திரைப்படுத்து பாடல்களால் 10 பாடல்களை கேட்டு மகிழும் சந்தர்ப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது கோடி நிலவுகள் என்று ஆரம்பிக்கும் செல்ல மகளே என்ற பாடல்.

பொங்கும் புது வெள்ளத்தின் 44வது படைப்பிலே முதலாவது பாடலாக ஜனநாயகம் திரைப்படத்து பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் செல்லமே மகளே என்று பாட வருகின்றது. பத்தா என்ற திரைப்படத்தில் இருந்து அது எப்படி இருக்கும் கேட்போம்.

0: வெல்கம் சாய்.
1: ஹலோ பை.
0: நல்லா இங்கேருந்து பாடுங்க, சோல்ஃபுல்லாக எமோஷ்னலாக கேட்குறேங்க, எல்லாரையும் மூவ் பண்ணுறாங்க.
1: ஒரே ஒரு வாட்டி எனக்காக அந்த பல்லவி மட்டும் பாடுறீங்களா?
2: Hey, Granny.

அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு உசிரே நீதானே புள்ளே என்று கூறும் ஒரு பாடல் மண்டாடி என்ற திரைப்படத்தில் பாடியது. புதிய திரைப்படமாக ஒழிக்க வந்த அந்த பாடலை இப்பொழுது பொன்னியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளத்திலே செவி மடுப்போம். பாடுகின்றது அந்த பாடல் உசிரே நீதான் புள்ளே.

அல்லே பெலேலோ என்று ஒரு பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்போம் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 படைக்கின்றது. காது ஓரம் கேட்போமா?

0: போலே.
1: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் அண்மையிலே வெளிவந்த பாடல்களும் வர இருக்கின்ற பாடல்களையும் தெரிவித்து பொங்கும் புதுவெள்ளம் என்ற நிகழ்வுகளை படைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலி என்று 43 வாரங்களை கடந்து 44வது வாரமாக தர இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் படைப்பில் அடுத்து வரும் பாடல் ஹாய் என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடலே ரசகுல்லா ரசகுல்லா என்று வரி தோன்றுகின்றது. இசையோடு கேட்போமே.

இதயம் முரளி என்ற ஒரு திரைப்படம் ஓடிச்சென்று மக்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கட்டழகி கட்டழகி என்ற வரிதாங்கும் பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் இப்பொழுது மூன்றில் தமிழ் வானொலியின் பாட்டு புதிய பாட்டுக்களிலே பொங்கும் புதுவெள்ள பொங்கும் புதுவெள்ளமாக 44வது படைப்பிலே ஒலிக்கின்றது. காது கொடுப்போமா?

The Wedding Song என்ற ஒரு சாங் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்தில் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை பல தடவை நாங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலையும் கேட்டுத்தான் இருக்கிறோம் போல் ஒரு எண்ணம் இருக்கின்றது. இருப்பினும் புதிய வரிசையிலே அந்த பாடலும் பாட்டு வரிசைகளை கொண்டு வந்து தரும் வேளையிலே புதிய பாட்டுகளாக வருவது என்று எண்ணி பாட்டு பொங்கும் புதுவெள்ளம் 44 ஒலிக்க வைக்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

0: இல்ல நான் பாத்துக்கறேம்மா.
1: நான் பாத்துக்கறேம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சார் எல்லாம் கேட்டர் செக்ஷன் பாக்க சொன்னாரு. போங்கடா போங்கடா, வேலையை பாருங்க.

0: தேங்க்ஸ்ண்ணா.
1: வாட் மேன், ஃபீலிங் எமோஷனலா?
2: அங்கே போய் ஆடுப்போம்.

இன்றைய பொங்கும்புது வெள்ளம் 44 தருகின்ற அடுத்த பாடல் மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நச்சிண்டி மச்சானே என்ற வரியெடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை இன்றும் கேட்டு மகள விரும்புகிறோம். பொங்கும் புது வெள்ளம் 44

மிக்க இருக்கும் இனிமையான பாடல் 2026 ஆண்டின் பிரமாண்டமான வெளியீடாக சிக்மா என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. புதிய இயக்குனர், புதிய நடிகர்கள், புதிய கலைஞர்கள் தோன்றி அசத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஐயையோ அம்மாடி என்ற பதம் பெறும் வகையில் அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அந்த பாடலையும் கேட்போம். 9வது பாடலாக இன்று ஒலிக்கின்றது வரிசையில் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44

இன்றைய பொங்கும் புதுவெள்ளம் 44 இறுதி பாடலாக 10வது பாடலாக மஞ்சள் ஆவாரே என்ற ஒரு பாடல் ராம் அண்ட் லீலா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இறுதி பாடலை கேட்டு மகிழ்ந்து விடைபெறச் செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஒலிக்கின்றது பாடல், கேட்போமா?

அண்மை காலங்களில் வெளிவந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து பாட்டு கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 பாய்ந்து வரும் வெள்ளத்திலே பொங்கி எழுந்து வந்து எங்கள் காதோரம் இசை பரப்பி சென்று விடை பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நானும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பழமை போல என்றும் முதல் பாடலாக சூரியகாந்தி திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நான் என்றால் அது அவளும் நானும் என்ற பல்லவி கொண்ட பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள் வழமை போல என்றும் முதல் பாடலை அவரோடு இணைந்து என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்கள் முனைகின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்தின்ற பாடலோடு எனது பாடலும் ஒலிக்க இருக்குமா என்பது போன்று இன்றைய நாள் வணக்கம் கூறி எழுதி அனுப்பி இருக்கின்றார் அன்புடன் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் வந்து பாடலை கேட்கும் பொழுது வளமை போல அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் மேலும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் காதோரம் செல்லும் அந்த பாடல் என்று ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற பாடல் புன்னகை மன்னன் திரைப்படுத்தி பாடுகின்றது.

இந்த பொழுது எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று ஓடி வந்து ஜூலி கணபதி திரைப்படுத்த பாடலை கேட்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் மட்டும் அல்லாமல் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நெற்பவி நரமுகையால் தமிழ் இனியாலும் கேட்கும் வேண்டும் என்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. ஜூலி கணபதி என்று கூறியிருந்த என் திரைப்படம் பாடல் எனக்கு பிடித்த பாடல், அது உனக்கும் பிடிக்குமே என்று பெண் குரலில் பாடுகின்றது.

இனிமே சேர்க்கும் இந்த பாடல்களை கேட்ட வேளையிலேதான் சுமையோடு இருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு ஒரு பாடலை தருகின்றார். அந்த உறவினர்களும் அவரோடு அந்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றார்கள். அந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எனக்கு ஓர் இடம் வேண்டும், அங்கோர் இடம் வேண்டும் என்று பாடுகின்றது. இந்த பாடலை வளமை போல முகமது இர்பான் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

0: அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும்.
1: இந்த வேளையிலேதான் அடுத்த ஒரு பாடலை ஒலிக்க வைப்பதற்கு முன் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

மீண்டும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தந்த பாடலையும் கேட்போம். வாராயோ வான்மதி தாராயோ நிம்மதி என்று கூறும் இனிமையான பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அவர் அந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே அவரோடு இணைந்து ரிஷ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் கேட்க இருக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

திருமொழியில்தான் இன்னும் ஒரு பாடலை இந்த நேயர் விருப்பத்திலே கேட்டு மகளை விரும்பி எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுசியா கிருஷ்ணன். பாட்டொன்று கேட்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயாவுடன் பி சுசீலா அம்மாவும் பாடிய பாடலாக குங்குமம் பிறந்தது மரத்திலா என்று கேட்கின்றார். இந்த பாடலோடு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் இணைந்து

ஒலிக்கின்ற இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புவதாக புறாக்களே புறாக்களே பொன்மாலை சூடுங்கள் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தருகின்றார்.

ஆசையினாலே மனம் என்ற ஒரு பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்று அன்புடன் வணக்கம் கூறி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தந்த ஒரு பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து சோகம் கலந்த தாலாட்டு பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஆறாரோ ஆறிரோ என்ற வரி எடுத்து

பாடல்களோடு பாடல்களாக எந்த பாடலை மொழிபரப்புங்கள் என்று 1959 ஆண்டு திரைக்கு வந்த பாஞ்சாலி என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமீன் சரவணன். அழகு விளையாட அமைதி உறவாட என்ற பல்லவி சரணங்களோடு ஒலிக்கும் வேளையிலே இந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு நான் கேட்க விரும்புகிறேன் என்று களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் சி எஸ் ஜெயராமன் ஐயா அவர்கள் பாடிய பாடலாக சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்றுதான் என்று உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உண்மையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

ஒலித்து பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக? சாந்தி சந்துரு நாராயணன் நிர்மலம்மா இவர்களுக்காக. தருமபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து விரும்பி கேட்கின்றார்கள் ஒப்பம் என்ற திரைப்படத்து பாடலை. பாட இருக்கும் அவர்களது பாடல் மழை வெறும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே என்ற பாடல் தான் அவர் கேட்கின்றார். இந்த பாடலோடையாவது அங்கு நல்ல மழை பொழிய வேண்டும். வாழ்த்துக்கள்.

இறுதியாக ஒரு பாடல், மிகவும் இனிமையான பாடல், என்ன செய்ய நான் என்று கேட்கும் பார்த்திபன் கனவு என்று புதிய பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வளைகுடாமன் குவைத் நாடு அன்பு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார், ஒலிக்கின்றது பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம், சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அக்கறையோடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தருகின்றேன்.

அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வர இருக்கின்றது தினமும் மலர்வது போன்று என்றும் தித்திக்கும் தீனான பாடல்கள், சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். பழகியதே பிரிவதற்காக என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் இருதயங்கள் துடிக்குது என்ற பாடல் ஒன்று பாட இருக்கின்றது. ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உறவுகள் தொடர்கதை என்று பாடுகின்றது அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை அன்புடனே தந்தவர் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னமோர் பாடல் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்திலிருந்து எந்த கற்பனை தேரோ என்று பாட இருக்கின்றது. அந்த பாடல் மத்திய மாகாணம் கண்டி இளமணித்திரு நாட்டில் இருந்து விஜயராணி தந்த பாடல்.

இந்த வேளையில இன்னும் ஒரு பாடல், சுரேகா சுரேகா என்று பரவசம் திரைப்படுத்த பாடலாக பாடி எங்களை மகிழ்விக்க வருகின்றது மொன்றியல் கனடா தனுஷன். நீங்கள் திரட்ட பாடல்

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பூந்தொண்டலை தேடி என்ற பாடல் பாகன் திரைப்படத்தில் இருந்தது.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஒலிக்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். முதலில் இளவரசி தந்த பாடலை கேட்போம். ஏறிக்கையா ஏறிக்கையா என்ற பாஸ் மார்க் என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

0: எதனையும் எதிர்த்து நிற்கும் சக்தி உண்டு.
1: ராணுவத்தில் பொம்பளைக்கும் அம்பளதான் காவல் என்று
0: ஏரிக்கைய ஏரிக்கைய ரிக்ஷாவில் எத்தனை பேரை ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கைய ஏரிக்கைய ரிக்ஷாவில்
1: அது சரி.

0: ஆனாலும் பஞ்சர் இல்ல.
1: அது சரி.
0: ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவுல, எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல.
2: அவர்களோடு வந்த வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கிறார், ஏய் கொடி மாங்கனி என்ற பாடல். பார்ட்டி திரைப்படத்து பாடலாக ஒலிக்க கேட்போம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் வளமை போல தினமும் வந்து எங்களோட பாடலை கேட்கும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போம். பூமாலை போடும் வேளை என்ற பாடல் பகைவன் திரைப்படுத்த பாடல் இது ஒலிக்கின்றது கேட்போம்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. ரஜேஷ், நீங்கள் தந்த பாடல் மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற வரி கொண்ட பாடல், ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரத்திலிருந்து ஆஸ்திரேலியா ரமணியும் ஓடி வருவார். பொட்டு வச்சிரியே என்ற ஒரு பாடலை பூவரசன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

சிங்காரப்பூமி சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. நீங்கள் தந்த பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் பாடிய அற்புதமான ஒரு ஊடல் பாடல், பொட்டு வைத்த முகமோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: இந்த வழியிலே ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டு ஜெனீவா நகர் நிரேஷன் பாடலையும் கற்க இருக்கின்றோம். அந்த பாடல் அவர் தருகின்றார் பொன்னியின் செல்வன் ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து சோலா சோலா என்று வரி எடுத்து பாடுகின்றது.
1: படி படி படி பறக்க தட தடத்து பறி பறி பறி துடிக்க கடும் மனத்தில் தெரிவிக்க

சோலா சோலா பாடலை ஐரோப்பா கண்டத்திலிருந்து நிவேஷன் தந்த வேளையில் மீண்டும் ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? அவர் ஏழுமணி திருநாட்டில் இருந்து கொண்டு கேட்கின்றார், மாறியது நெஞ்சம் மாறியது யாரோ என்ற பாடல். பணமா பாசமா? திரைப்படுத்த பாடல் அல்லவா? ஒலிக்கின்றது பாடல்.

என்னை தொடர்ந்து இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்துகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். அவர்கள் தரும் பாடல் வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திலிருந்து வீணை பேசும் என்று பாடுகின்றது.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலி வளமை போல இன்றும் காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்த திருப்தியோடு நாங்கள் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலன் தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைய தேதி சரியா 25 ஜூன் 2022 நேரம் சரியாக 12:29 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:58. இன்று கதம்பத்தில் அஞ்சரப்பட்டி, அது உங்களுக்கு தெரியும்தானே, ஆண் பெண்ணிடம் படம் பொருள், அந்த அஞ்சு நிக்க சொல்லணும். அதை விட நாங்கள் எதையாவது ஒன்று எடுத்து பேசலாம், அதோடு உங்கள் விருப்ப பாட்டும் கேட்கலாம் நீங்கள், சரியா? இன்றைக்கு விருப்ப பாடல் நீங்கள் எல்லா பாடலையும் கலந்து கொண்டு வராமல் பழைய பாடல்கள் மட்டும், அதுவும் டூயட் பாடல், எப்படி என்றால் சந்தோஷமான டூயட் பாடல்கள் மட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். பழைய பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இருந்து பழைய பாடலில் அது கலரும் இருக்கிறது பழைய பாடலில், நீங்கள் டூயட் பாடல்களை மட்டும் எடுத்து வரலாம், பார்க்கலாம். ஒரு கண்ணன் பாடல் கேட்போம் இப்பொழுது.

சனியாக இப்பொழுது 12:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று அஞ்சிரப்பட்டி, அதாவது ஆண் பெண் இடம் படம் பொருள், இந்த இதே அஞ்சையும் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் கொடுக்குற எழுத்தில் எடுத்து வர வேண்டும். அதோடு உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம். அதில் நீங்கள் கதம்பம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு கவிதை எல்லாம் கொண்டு வரலாம், அதனால் தான் கதம்பம் பண்ண வச்சுருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சி முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அஞ்சிரப்பட்டி. மற்றது நான் இன்னும் ஒன்றை உங்களிடமிருந்து ஒன்றை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். பேச எடுத்ததை மறந்துட்டேன் உங்கள்கிட்ட வந்த உடனே. சரி, ஒரு முதல் ஒரு பாடல் உண்டை, அதாவது இன்றைய நீங்கள் கேட்க வேண்டிய பாடல் பழைய பாடலில் டூயட் பாடல், சந்தோஷமாக இருக்கணும். டூயட்டில் துக்கமான பாட்டும் இருக்குது இல்லையா, சந்தோஷமான பாடல் எடுத்து வர வேண்டும் நீங்கள். அதாவது சரி, அது எடுத்த விடயத்தையும் மறந்து போட்டேன். அதனால் என்னென்னு தெரியல, இப்பொழுது 3 மணியா இங்கே, அதனால் எங்களை எனக்கு தடுமாட்டம்தான். சரி, நான் ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். அழைக்கிறவர்கள் அழைக்கலாம். 5149519239 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் நான் முதல்ல எடுத்து வர போகிறேன். எங்கள் பார்ப்போம் பழைய பாடல், அது டூயட் பாடல் நீங்கள் எடுத்து வரணும். நேரம் சரியாக 12:35, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:05. ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு வருகிறது. சரி,

0: பாடலும் சரியா வரல. இருந்தாலும் எங்களை அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க? கிருஷ்ணா நீங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கம்மா.
0: சந்தோஷமா இருக்கிறீங்களா? கலகலன்னு
1: பேசுவேன்,
0: கலகலன்னு பேசுவேன். என்ன பாருங்க, எவ்வளவு சோகம் இருந்தாலும் கலகலன்னு பேசுவேன் நான். வெளியில தெரியாது, அப்படி பழகணும். அதுவும் காற்றலைக்கு வந்துட்டா நீங்க சந்தோஷமா
1: மகிழ்ச்சி தான். உங்களோட பேசுறது ஒரு மகிழ்ச்சி தான்.
0: மகிழ்ச்சி தான், அதுதான் உங்களுடைய பேச்சியை தான் அப்பா புழு புழுகன் சொன்னார். அவர் வந்து பேசினது
1: ஆமா, நேத்து தயங்கி தயங்கி பேசுற மூஞ்சியா பாத்துட்டு
0: பழகிடுவான். ரெண்டு மூணு தரம் ரெண்டு மூணு
1: கொடுத்துட்டு நான் அப்பா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டேன்.
0: ரெண்டு மூணு தரம்
1: பேசிட்டு
0: பேச பேச பழகிறவன். உங்களோட குரலை கேட்டோன்னு என்ன ஒரு அன்பு உறவு வருகிற, அப்புறம் அவட்ட குரலை ஒரு வர பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். இல்ல உங்களோட இனிய இனிய அங்க உள்ளுக்க கேக்குது, ஒரு நிமிஷம் தாங்க. எங்க பேசுங்க, இப்ப பாக்கலாம்.
2: இனிய காலை வணக்கம் அக்கா, மதிய நேரம்
0: வணக்கம். இப்படி ஒரு குரலை நான் எங்கேயும் கேட்கல, என் அவ்வளவு கிளியரா கேக்குது. ஓ, ஒரு நிமிஷம் தாங்க. அது எப்படி வழியில கேக்குது? எங்க இன்னொருக்கா பேசுங்க பாக்கலாம். எனக்கும் போல எங்க இப்ப பேசுங்க.
2: இனிய மதிய நேர வந்தனங்கள் மீராக்கா.
0: இப்ப சரி, இப்ப சரி, இப்ப சரி. எங்க கிருஷ்ணாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. கிருஷ்ணாக்கு
2: கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா, கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம்.
0: ரெண்டு பேரும் குரலும் இன்னைக்கு நல்லா கிளியரா கேக்குது, அது எப்படி?
2: நாளைய நாள் எங்கட கோயில் உற்சவம் திருவிழா தொடங்குது. அதே நேரம் நாளைக்கு எங்களுடைய அறநூறு பிள்ளைகள் ஒரு விளையாட்டு விளையாட்டோடுங்க, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வு போட்டி நிகழ்வாக, அதே போல மாலை காட்டுவதற்கு ஒரு போட்டி நிகழ்வு செஞ்சிருக்கிறோம் பிரதேச கலாச்சார அபிவிருத்தி அதிகார சபையால.
0: மாலை கட்டுறது சுகம் தானே, அப்படித்தானே?
2: சின்ன ஆக்கள் தானே, அவங்கள நேற்று பழக்கி இருக்கிற இன்றைக்கும் பழக்கி வருதேன்.
0: என்ன இந்த மாலை எப்படி அந்த நேரில் வச்சு கட்டுறத சொல்றீங்களா?
2: என்னடா
0: நான் வீராப்பா பேசிட்டேன், எனக்கு உண்மையா மாலை கட்ட
2: தெரியாது.
0: அப்படியா, உண்மையா? அதை கட்ட ஆசைதான். நாங்கள் எல்லாம் ஊசியாலதான் கோப்போம்.
2: காசு கொடுத்து வாங்குவீங்க தானே, அங்கதான் தெரியுமே. இப்ப கொழும்புல எல்லாம் பூ இல்லையா? ஆனா மலையகத்துல இருந்து பூ போகுது கொழும்புக்கு.
0: இங்க பூ, அதாவது பூக்கள் வந்து இங்க இருக்கிறது. செவந்தி பூ எல்லாம் நாங்களும் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் பூக்க தொடங்கும். கார்னேஷன் இருக்கிறது இல்லவா, அதுல மாலை கட்டலாம். முடிவா? அப்ப அந்த பூக்கள் இருக்கிறது, அதனால இப்ப நாங்கள் இப்ப
2: மலையகத்துல இருந்து வர பூ வந்து கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு வாடாது. பிச்சு மல்லி இருக்குது, ஒரு மல்லியில நிறைய வகை இருக்குது. அங்க இருந்து வர பூக்கள் வந்து மூன்று நாளைக்கும் கடைசியிலும் மூன்று நாலு நாளைக்கும் வாடாமலுக்கே இருக்கு. அதுல செய்யறது அதுக்காக நாங்க அங்க கிலோ கணக்கில், கிலோ வந்து 120 ரூபா 150 ரூபா அப்படி பூக்கள் அங்க அந்த பூக்கள்.
0: ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, ராஜேந்திரனை இணைச்சிடுறேன் நான். ஏனண்டா அவர் இங்கே அழைப்புக்கு வருகிறார். அடிச்சோடனே அவருடைய பெயர் வடிவா வரும், பார்த்தா வேற ராஜேந்திரன் வருகிறது. இப்போ இந்த இணைச்சிட்டு நான் சண்டை பிடிக்க கூடாது இல்லையா?
2: சீனிவாசனையும் காலத்துல எங்களோட வடலூர் ஆனந்தனோட இருக்க எனக்கு ஆசையாரு, கனடா ஆனந்தோட குரல் கேட்டு இனிமையான குரல் வடலூர் ஆனந்தன் குரல்.
0: அவர் வர வேணும் வடலூர் ஆனந்தன். அவர் இவர் ரெண்டு மூணு நாட்கள் அப்பாட்ட வர்றாரு, என்னட்ட வர்ற இல்லை. என்ன
2: சரி
0: என்ன ஏன்னா இந்த பசங்கள் எல்லாம் வந்து கூத்தடிச்சு என்ன அம்மா விரட்டுறாங்களா, அவை வந்து பேசுறதுன்னு பண்ணப்பேன் எல்லாரும். வணக்கம் ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம். நிக்கிற கிருஷ்ணா கிருஷ்ணாக்கு வணக்கம் சொல்லுங்க. லோகிதா
3: வணக்கம் ஐயா,
0: அதுல
3: நீ பேசுங்கம்மா, வேணா மீட் போட்டு யோசனை பண்ணீங்க.
0: மீட் போட்டு யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணி சொல்லுங்க, மீட் போடுங்க, அப்ப சத்தம் கேட்காது. கிருஷ்ணா வணக்கம். அஞ்சரைப்பட்டி உங்களுக்கு சொல்றதுங்க, உங்களோட பாட்ட சொல்லுங்க, என்னன்னு பாப்போம். டூயட் பாடல இருக்கும்,
4: டூயட் பாடல். டைப் இருந்தால் வழி பிறக்கும்.
0: அதுல
4: படம் படம் பேரு அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகில் இருக்கையிலே.
0: எனக்கு அது சரியா டூயட் பாடல் பண்ணும் பாடுறாங்களா,
4: வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்து உங்கல்லாடுதே. இது டூயட் பாட்டு,
0: அது டூயட் பாட்டு, அது நல்ல பாட்டு, நல்ல சூப்பர் பாட்டு. சரி ஆஞ்சரப்பட்டி இப்ப சரியா
4: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கு நான் தருகிற எழுத்து ஆனாவுல ஆனா. ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க கிருஷ்ணா. ராஜேந்திரன் சொல்லுங்க.
3: ஆகாய பந்தயில் பொன்னஞ்சலாரது மண்டபத்துமா.
0: இல்ல ஆகாயத்தோடய வராங்க,
2: இல்ல அது ஆவண்ணா, அது ஆவண்ணா, நீங்க சொன்னது ஆனா.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் பாட்டு கேக்குறார், நீங்க ரெண்டையும் கலந்துறீங்க. ஆகாய பந்தனிலே
3: பொன்னூஞ்சல் ஆடுதுமா அந்த பாட்டுமா.
0: சரி இப்ப நீங்க கடகடன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் ஈனா என்று எழுத்து தந்திருக்கேன் ராஜேந்திரன், அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க. ஈனா ஈனா இன்பம் என்ற எழுத்துல, இன்பத்துக்கு வர்ற ஈ ஆண்ட கொஞ்சம் இது வேறு செய்யற இடத்துக்கு போங்க ராஜேந்திரன்.
3: அம்மா கேக்குறமா,
0: கொஞ்சம் வேறு செய்யற இடத்துக்கு போங்க. இப்ப சொல்லுங்க. இருளப்பனா லோகிதா, இத கேட்டு சொல்லுங்க. சரி சரி இருளப்பன்
2: இருக்குதா, இருக்கு
3: இருளாயி, இருளாயி
0: பொம்பளை வந்து இருளாயி,
3: இருளப்பன் இருளாயி. இருக்கம்மா
0: சரி இருளாயி. அடுத்தது சொல்லுங்க. ஆண் பண்ணு இடம் இடம் சொல்லுங்க.
3: சொல்லுங்கம்மா
0: இடம் இடம்
3: இடம்னா
0: இமயமலை. சொன்னீங்க இந்த இருளப்பனும் இருளமொழியும் ஒரே மாதிரி
3: இல்ல இல்ல இருக்குமா இருக்குமா நீங்க கேள்விப்படாத பேரு
0: நினைக்கிறேன் இருளப்பன் ஓகே இருக்கு இருக்கு இருக்கு ஆண் பெண் இடம் படம் ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க
3: பொருள் வந்து என்ன சொல்லனா இளவங்காய் இளவங்காய்
0: இளவங்காய் அது பொருளா வராது இளவங்காய் அது காய் நாங்க குடுக்கறத பிள்ளையா இருக்கும் அந்த பழங்களை
2: விட்டுட்டு
3: அப்படின்னா இளவம் பஞ்சு
0: இளவம் பஞ்சு சரியா
3: அடிக்கடி
0: இணைஞ்சு கொள்ளுங்க உங்களை காணையில நன்றி நன்றி நீங்க விடைபெற்று
3: நன்றி
0: நன்றி நன்றி விடைபெறுங்க அப்பதான் சத்தம் இல்லாம இருக்கும் அந்த சத்தம் வர வர சரி எங்க இப்ப நாங்க கிருஷ்ணா அவங்கள்ட்ட போகலாம் மன்னிச்சு கொள்ளுங்க கிருஷ்ணா இங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஆனா ஆனா என்ற இடத்துல
4: கொடுத்திருந்தேன் பேர் சொல்லணுமா
0: ஆண் பெண் இடம் படம் பொருள்
4: ஆண் பெண் ஆனந்தி
0: ஆண்ட பெயர் சொன்ன முத
4: ஆண்டு பேர
0: ஆணுடைய பெயர்
2: இருக்கிறேன்
0: சொல்லுங்க
4: நீங்க
0: அமுதவல்லி நீங்க அவர் சொல்றதே பாவமா இருக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அமுதவள்ளி அடுத்தது இடம்
4: இடம் அம்மாபேட்டை
0: அம்மாபேட்டை அம்மாபேட்டை படம்
4: படம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே
0: அப்படி படம் வந்திருக்கா
4: இருக்குமா
0: நீ
4: அம்மாவும் நீயே அப்பாவும்
0: நீயே பொருள் பொருள் சொல்லுங்க நீங்க ஆணி பொருள்
4: நிறைய இருக்கு
0: போய் பாருங்க ஏதாவது இருக்கான்னு
2: இருக்குது எவ்வளவு கிடக்குது
4: நிறைய இருக்கு
2: உடனே ஞாபகம் நானும் அதான் மனசுக்கு நினைச்சேன்னா அக்காவும் சொல்லிட்டேன்
0: எங்க
1: பேத்தி பேசணும்னு சொல்ற உங்களோட
0: குடுங்க பேத்திய
1: அஸ்மிதா
0: அஸ்மிதா
1: சொல்லிருந்தேன் அம்மாவோட பேசணும்னு சொல்லிருந்த நான் பேசும்போது தரமான்னு சொல்லிருந்தேன்
0: குடுங்க
5: வணக்கம்
0: அஸ்மிதா குட்டி எங்க இன்னைக்கு தாத்தாவோட பேசுறீங்களாக்கும் நீங்க என்ன சொன்னார் தாத்தா குட்டி அம்மாக்கு நல்லா இருக்கிறீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்களா ஆட்டி அப்பா சரி அஸ்மிதா குட்டி ஒரு பழைய பாட்டு ஒன்று கேளுங்க பாப்போம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு புது பாட்டு வேண்டாம் எங்களுக்கு
5: எனக்கு பழைய பாட்டு தெரியாது
0: தெரியாதா ஆஹா சின்ன சின்ன பாட்டுகள் தெரியாதா மியாவ் மியாவ் பூனைக்குட்டி மீசக்கார பூனைக்குட்டி அப்படியெல்லாம்
5: இருக்கேன்
0: அந்த பாட்டு நான் சொல்லி தெரியலையா தாத்தா சின்ன ராஜேஸ்வரி அம்மா பாடிய பாடல்கள் நிறைய இருக்கேன் சரி அப்போ என்ன செய்யலாம் இதுக்குள்ள புது பாட்டு வந்துருமே நீங்கள் புது பாட்டு சொன்னா இன்னைக்கு பழைய பாட்டு தாத்தாட்ட கேட்டு சொல்லுங்க ஒரு பழைய பாட்டு
1: நான் பார்த்ததிலே
0: நான் பார்த்ததிலே அஸ்மிதா குட்டி அம்மா குட்டிக்காக அந்த பாட்டு நான் பார்த்ததிலே அஸ்மிதா குட்டி மட்டும்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவ வார்த்தையே தான் நல்ல இனிமை என்பேன் நான் இனிமை என்பேன்
5: அது
0: நல்லா இருக்குது யார் அது இன்னொரு இன்னொரு செல்ல குட்டி ஒன்று பேசுறது உங்களோட தங்கச்சி பேசுறாங்களே தங்கச்சிக்கு என்ன பேர்
5: சிவானி
0: சிவானிக்கு எத்தனை வயது சிவானிக்கு
5: மூணு வயது
0: மூணு வயது சிவானி குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது என்னை விட நீங்க ஒரு வயது கூட சரி சிவானி குட்டி ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் என்ன பாடுறீங்கன்னு பார்க்கலாம்
1: என்ன
0: சொல்றாங்க இந்த செல்லக்குட்டி அத்தத்தை அத்தத்த என்ன சொல்றீங்க நீங்க இங்க உங்களோட பேர் சிவானியா செல்லக்குட்டிக்கு சரி சிவானி நான் நானும் சரியா சொல்லிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சிவானி நீங்க குட்டியம்மா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க ஓ அது சரி சிவானி நான் சொன்னது சரிதானே சரி நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க பால் குடிச்சீங்களா நீங்க நீங்க பால் குடிச்சீங்களா காலமா என்ன சாப்பிட்டீங்க நீங்க அப்ப நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி
5: நன்றி
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அக்கா சொல்லி கொடுத்தா கொடுத்ததுதான் குட்டியமா பேசும் நல்லது கிருஷ்ணா சொல்ல குட்டியோட குரலை கேட்டுக்கொண்டு இந்த வயதுலயும் கதைக்கிறா பாருங்க எங்க வருங்கால எம்டிஆர்னு உறவு உண்டு உங்களோட பேரு சரி செல்லக்குட்டி நல்லது கிருஷ்ணா நன்றி நன்றி நன்றி நன்றி செல்லக்குட்டி நன்றி சரி, இப்போ லோகிதா இருக்கிறீங்களா?
2: ஆ இருக்கிறேன் இருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: எங்க உங்களோட செல்ல குட்டி எங்க? அவர்
2: ருக்சன். எடுத்துட்டு வரேன் இந்த கண்டுகுடிய போட்டு இந்த சாப்பாடு நீங்க அங்க குடுத்துட்டு வந்தாதான் உனக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்க. நீங்க இப்படித்தான் என்ன வேலை வாங்கி போட்டு நீங்க எடுத்து வர மாட்டீங்க. ஒரு கவிதை கொண்டு வந்தேன் அவசரத்துல நாலு வரியோட முடிச்சுட்டு அதை முழுமைப்படுத்தி முடிச்சிருக்கேன்.
0: இன்னைக்குதான்
2: நேற்று முடிச்சுட்டேன்.
0: அதை எடுத்து வாங்க, முழுமையா எடுத்து வாங்க.
2: நன்றி நன்றி நன்றி அக்கா. பூ ஒன்று பெண்ணானதோ, பூ உலகில் இன்று புயலானதோ, தேவதை ஆனவளை தேவையாக்கி உண்டு பண்ணி போதையில் புசித்து விட்டு பாதையில் எறிந்து விட்டு கோதையை குதறுகின்ற கூறுகட்ட உலகில் நீதியை கேட்டு இன்று நிலை தடு மாறச் செய்ய பூ ஒன்று புயலானதோ, பூ ஒன்று பெண்ணானதோ, பூ உலகில் இன்று புயலானதோ, தேவதை ஆனவளை தேவையாக்கி உண்டு பண்ணி போதையில் புசித்து விட்டு பாதையில் எறிந்து விட்டு கோதையை குதறுகின்ற கூறுகட்ட உலகில் நீதியை கேட்டின்று நிலை தடுமாறச் செய்ய பூ ஒன்று புயலானதோ, காம பசி போக்க காட்டு மிராண்டியாய் தாக்க மோகத்தீனியென மூர்க்கமுடன் புசிக்க கதறலும் கேட்டிராது குதறலும் புரிந்திடாது, வேட்டை நாய்களிடையே மாட்டிக்கொண்டாயோ, வீட்டை விட்டு வெளியே வந்ததாலோ ஊமை குரலாய் உன்னான் முடக்கப்பட்டதோ, காம பசி போக்க காட்டு மிராண்டியாய் தாக்க மோக தீனி என மூர்க்கமுடன் புசிக்க கதறலும் கேட்டிடாது குதறலும் புரிந்திடாது, வேட்டை நாய்களிடையே மாட்டிக்கொண்டாயோ, வீட்டை விட்டு வெளியே வந்ததாலோ ஊமை குரலாய் உன்னான் முடக்கப்பட்டதோ, பெண் அடிமை போக்க எட்டையபுர பாரதி எடுத்து எம்பிய எழுச்சி கவி புதுமை பெண்ணாய் புவியினில் உன்னை பவனி வர வைக்கலையோ, பெண் அடிமை போக்க எட்டையபுர பாரதி எடுத்து எம்பிய எழுச்சி கவி புதுமை பெண்ணாய் புவியினில் உன்னை பவனி வர வைக்கலையோ, பாலகி ஆனால் என்ன பருவமங்கை ஆனால் என்ன வயது வந்தால் என்ன வயதுப பெண் ஆனால் என்ன சிறுமி என்றால் எனக்கு என்ன உரிமை விடுவேன் என துணியும் பெண் குறி ஒன்றே என் குறி என பெற்றவளை மறந்து பெற்றெடுத்தவளை மறந்து ஏன் கூட பிறந்தவளை துறந்து கசக்கி பிழிய துணியும் அரக்க குணத்தை அழிக்க ஆவேசம் கொண்டழு அடிமைத்தனத்தை விட்டொழி, பாலகி ஆனால் என்ன பருவமங்கை ஆனால் என்ன வயது வந்தால் என்ன வயோதிப பெண்ணால் என்ன வயோதிப பெண் ஆனால் என்ன சிறுமி என்றால் எனக்கு என்ன உரிமை விடுவேன் என துணியும் பெண் குறி ஒன்றே என் குறி என பெற்றவளை மறந்து பெற்றெடுத்தவளை மறந்து ஏன் கூட பிறந்தவளை துறந்து கசக்கி பிழிய துணியும் அரக்க குணத்தை அழிக்க ஆவேசம் கொண்டழு அடிமைத்தனத்தை விட்டொழி, சட்டத்தின் பார்வை இருட்டாகலாம் இஷ்டத்திற்கு ஏதேனும் கூறலாம் விட்டத்தின் விளிம்பென்று வீழ்ந்து விடாதே பட்டு விட்டோம் என்று புலம்பி விடாதே, புதுயுகம் காண புதுமைகள் படைக்க நடைப்பிணமான காலத்தை மாற்ற இரவின் நீளத்தை குறைத்து தென்றலை புயலாய் மாற்று, தர்ம தேவதையே அதர்ம காலத்தை பாரு கண் கட்டிய உன் கோலத்தை மாற்று உன் பார்வையால் நீதியை சாற்று, சட்டத்தின் பார்வை இருட்டாகலாம் இஷ்டத்துக்கு ஏதேனும் கூறலாம் விட்டத்தின் விளிம்பென்று வீழ்ந்து விடாதே பட்டு விட்டோம் என்று புலம்பி விடாதே, புதுயுகம் காண புதுமைகள் படைக்க நடைப்பிணமான காலத்தை மாற்ற இரவின் நீளத்தை குறைத்து தென்றலை புயலாய் மாற்று, தர்ம தேவதையே அதர்ம காலத்தை பாரு கண் கட்டிய உன் கோலத்தை மாற்று உன் பார்வையால் நீதியை பறைசாற்று. நன்றி அக்கா சந்தர்ப்பத்தை வழங்கியமை.
0: அருமை அருமை அருமை. இந்த கவிதைகள் எல்லாம் எம்டிஆருக்கு நீங்க வரும்போது எழுதிய கவிதையெல்லாம் ஒரு ஒரு இடத்துல வச்சு கொண்டு வாங்கும் சரியா?
2: இப்படியே போட்டு வச்சிருக்கேன்
0: போட்டு எம்டிஆர் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு கொண்டு
2: வாங்க.
0: அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கவிதை தொகுப்பு அப்படியே எடுத்து வர்றதுக்கு அதை எடுத்து கொண்டு வரலாம். உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு மணி காலமா அதை எடுத்து வரலாம். சரி உங்களோட பாட்டு சொல்லுங்க பாப்பா லோகிதா, நீங்க ஒரு பழைய பாட்டு என்ன சொல்ல போறீங்க?
2: நானும் இந்த பாட்டை மையப்படுத்தி நான் டக்குன்னு யோசிச்சேன்னா இதுவும் எனக்கு இந்த பாட்டு ஒன்று தட்டிட்டது. இது காந்தி தேசமே காவல் இல்லையா, இது அந்த இந்திரா காந்தி அம்மையார சுட்டு கொலை செஞ்ச பிள்ளைக்கு உடனே எழுதி இயற்றி படிச்சு அவங்க அது பழைய பாடல் அது டூயட் இல்ல அது அது இந்த ஒரு எழுச்சி பாடல் அதுதான் இல்ல. நான் இப்ப நினைச்சிருந்தது ஐயோ இப்பதானே போட்டு இருந்த நான் நினைச்சிருந்தேன் அது
0: நினைச்சது என்னண்டு எங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காணே எல்லாரும் தெரியும்
2: தட்டி கொள்ள இல்ல அவருக்கு தேர்ட் இயர் தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு எனக்கு. இந்த என்கிட்ட போன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டு
0: நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு நான் யாருமே திரும்பி பாக்குற மாதிரி இல்லை அதுதான் என்னன்னு தெரியல எல்லா இந்த இன்றைக்கு தானே எல்லாரும் வழியில கடைக்கடைக்கு போறாங்க கார் வாங்க போறாங்க கார் வாங்க கார் கார் வணக்கம் சுதர்சன் வாங்க நீண்ட நாளைக்கு போறவங்க காட்டிலையில இருக்கிறோம் காட்டிலையில இருக்கிறோம் வாங்க உங்களை காணாம நாங்க
6: வணக்கம் வணக்கம் மாமா. இந்த காட்டலை என்பது எப்போதும் எம்மை ஒரு புத்துணர்வுக்கு கொண்டு வருகிறது.
0: உங்களை உங்களை காணியில் சுதர்சன் ஏன் எங்களோட பேசாம
6: ஐயோ ஐயோ ஐயோ அக்கா நான் என்ன பிரச்சனைடா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை கோயில் எல்லாம் தொடங்குது
0: என்ன நடந்தது எல்லாரும் இப்பதான் கடகடன் வராங்க அது எப்படி
7: வருதுமா பேசிட்டு வணக்கம்
0: வணக்கம் எங்க இங்கதான் நிக்கிறீங்க நீங்க கலைச்செல்வி நீங்க இப்ப எங்களோட தான் நிக்கிறீங்க கலைச்செல்வி கலைச்செல்வி
7: அம்மா சொல்லுங்கம்மா
0: கலைச்செல்வி வணக்கம் கலைச்செல்வி நீங்க காட்டலையில இருக்கிறீங்க நீங்க
7: வணக்கம் வணக்கம்
0: எப்படி இருக்கிறீங்க
7: நல்ல சுகமா இருக்கிறோம்
0: நல்ல சுகமா இருக்கிறீங்க லோகிதா இருக்கிறார் சுதர்சன் இருக்கிறார் நிரூஷ் இருக்கிறார் மற்ற சுகைதா இருக்கிறா நான் இருக்கிறேன் இந்த அஞ்சு பேர்லயும் யாருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு ஆள தான் சொல்லலாம் யாரோட நீங்க பேச நினைக்கிறீங்க
7: எப்படி ஒரு ஆள சொல்ல முடியும்
2: நல்ல கதை இது நல்ல கதை இது ஏற்கனவே அவ பேசிக்கொண்டு இருக்கிற அதுக்குள்ள யாரோட பிடிக்கும் என்று கேட்டா நாங்க என்ன சொல்ற ஆளோட முதல் பேசுவீங்க என்று கேட்டா மீராக்க நீங்க கதைச்சு கொண்டு இருக்கீங்க என்ன கலைச்சபியா நீங்க என்ன பண்ணி நான் ஒரு புத்திசாலியா நான் உங்களை பார்த்தேன் இல்ல நீ உங்களோட உங்களோட எனக்கு பிடிக்கும் சொல்லாம இருக்கு நீங்க எல்லாரும் பிடிக்குமே எல்லாரும் பிடிக்கும் என்ன நீங்க
7: எல்லாரும் பிடிக்கும் என்ன சொல்லுவேன்
8: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னண்டா நீங்க சாம்பாரு போடுறீங்க ஆனா அவ தோசை தந்தா தானே சாம்பாரு பலன் அளிக்கும் நீங்க எப்படிப்பட்டாக்க ஆரோட கதைக்கணுமெண்டா அவ இருக்கிற குளிருக்கும் இதுக்கு டென்ஷனுக்கும் ஆரப்பா
0: எங்களுக்கு கலைச்செல்வி இங்க இருக்க இல்லாத வெப்பம் அதனால எங்களுக்கு வெளியில போனோன்னே ஏதோ சரியான வருத்தம் வரப்போற மாதிரி இருக்கிறத மயக்கம் வர மாதிரி நாங்க வீட்டுக்கு
6: ஊட்டி குளிரு அம்மாடி போர்வையின் தாங்கல்லையோ
0: சுகைதா இருக்கிறீங்களா
2: அடிக்குது குளிரு
0: அது சரி அது சரி முல்லை பூங்கொடி வாங்க சுகைதா அடிக்குது குளிர்னு வாங்க நீங்க
9: இங்க வெயில் சுட்டரிக்கும் வெயில்
0: சுட்டரிக்குது, எங்களுக்கும் சுட்டரிக்குது இங்க. சரியான வெப்பம்
10: இங்கேயும் வெயில் அடிக்குது, ஆனா சுதர்சனுக்கு மட்டும்தான் ஏசி ரூமுக்குள்ள இருந்துட்டு அடிக்குது புடிது. அது சரி அது சரி.
11: லோய்தன் அந்த பாட்டு செட் ஆகுது லோய்தன். இப்ப
0: அப்ப
11: என்ன
10: பாவி மனுஷா, ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒரு ஒரு மணி அஞ்சு நிமிஷம் காட்சி நேரம் அவருக்கு.
11: அந்த கிளாஸ்ல அவ்வளவு பனி மூட்ட மாதிரி இருக்குடா.
0: நிரூஸ்ல இவ்வளவு நேரமா இப்ப வரமண்டு பாத்து கொண்டிருந்தேன் அங்கால இல்ல மனைவி அங்கால கொஞ்சம் தள்ளி போனோன்னு தான் வார்த்தை வந்தது. நிகழ்ச்சிக்கு முடிஞ்சா நான் வர்றேன். அப்ப நான் அவருக்கு அழைச்சிருக்கிறேன், வந்தா வருவார் சில நேரம். ஒரு அழைச்சா அவர் முடிஞ்சா
10: வரட்டும்.
0: இல்ல வரையல வரையல பெட்ரோலுக்கு அதுதான் அதுதான் நீ பிரச்சனை. பாவம் நல்லா கருத்து போனார் போல இருக்கு. அவருடைய வெயிலுக்கு நின்று வெயில அப்படியே சுட்டு அடிச்சிடும் என்ன எல்லாம்
9: சரியான கூடவே ட்ரிங்கோட கூடவே அங்கதான்.
0: அது எந்த ஊர் சொல்லுங்க சுவைதா? எனக்கு அவட்ட ஊர் வந்து வர்றது இல்ல ஞாபகத்துக்கு.
9: புத்தளம், புத்தள மாவட்டத்துல ஒரு இடம் இருக்கிற இடம் பேர் தெரியல.
0: புத்தளம்

0: முதல் திருப்புங்க மட்டக்களப்புக்கு
1: இல்ல கொஞ்சம் பாருங்க, நான் வர நான் வரப்போறேன்னு சொன்னோன்னு சரியா நிரூஷன் இப்ப நான் வந்துருவேன் சொல்லுறாரா அல்லாட்டி தன்னிட்டு வராம அங்க போறேன்னு நீங்க கோவப்படுறீங்களா?
2: அவருக்கு
1: தெரியும் காட்டலை என்று தெரியும், அவருக்கு தெரியும். சொல்லுங்க நிரோஷ், நிரோஷ் பாத்தீங்களா ஏதோ என்ன திட்டம் வந்திருக்கிறார், அதான் வேலை செய்யல. கலைச்செல்வி அம்மா நல்ல பழைய டூயட் பாடல் ஒன்று சொல்லுங்க பாப்போம். பழைய டூயட் பாடல், காதல் பாடல டூயட் பாடல் வேணும். புதுசு சொல்ல
3: கேக்குறீங்களே?
1: ம், சொல்லக்கூடாது, புதுசு சொல்லக்கூடாது நீங்க.
4: காதல் வைபோகமே
1: பழசா எனக்கு பழைய பாடல் சொன்னா
4: பழைய பாட்டுண்டா என்ன பாட்டு?
1: எத்தனை பாடல் இருக்குது?

0: உண்மை காதலே மாறுமோ சந்தேகம் வந்த போதிலே. அதுவும் நல்ல பாட்டு. இது அவங்களுக்கு வேணும் லோகிதாக்கு
1: போட்டு விடுங்க. நல்ல பாடல் உண்டு.
0: பழசுக்கு போறீங்க. இப்ப நல்ல நல்ல பாட்டுகள் இருக்கு. அந்த
2: கொஞ்சம் எனக்கு அந்த பாட்டு வேணா. இன்பம் கொஞ்சம் பண்ணிலா வீசு.
0: இன்பம் கொஞ்சம் இல்லையா ஐயா? இன்பம் கொஞ்சம் இல்லையா? யாருங்க சொன்னது இன்பம் கொஞ்சம் அண்டு? இன்பம் பொங்கும். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு, என்னை கண்டு,
1: உன்னை கண்டு,
0: உன்னை கண்டு,
2: உன்னை கண்டு.
0: இன்பம் கொஞ்சமா
2: இன்பம்
1: கொஞ்சம் வந்தது. வீட்டை விட்டு வந்தா சுதர்சனுக்கு எப்பவுமே இன்பம் பொங்குமா?
2: சும்மா
0: வீடியோ போட்டு பாருங்க. வீடியோ போட்டு பாருங்க கேதியா. ஒருக்கா வீடியோ போடுங்க. கலைச்செல்வி அம்மாக்கு அந்த காரை அனுப்புனீங்களா நீங்க? கலைச்செல்வி அம்மா
1: இல்ல இல்ல அனுப்பல.
0: கலைச்செல்லியம்மா
1: ராஜேந்திரன் நிக்கிறார் போல.
0: நிரூஷ், நிரூஷ் உங்களோட பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் காதல் பாடல் சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்ல பாடல் தெரியும் செய்ய உங்கட காலத்து பாட்டு.
1: எங்கட காலத்து பாட்டா?
0: சொல்லுங்க.
1: ஆகாய வெண்ணிலா
0: நீங்க சும்மா நீ இது நீ இல்ல அதெல்லாம் அது பழசு இல்ல. அது பழசு இல்ல.
1: அவங்க கேக்காங்க எங்கட காலத்து பாட்டு.
0: உங்கட காலத்து பாட்டு.
1: ஓ சாரி சாரி சாரி சாரி சாரி சாரி.
3: மீரா?
0: ஆ
3: மீரா.
0: ஆ சொல்லுங்க.
3: இரவுக்கு
0: பகலுக்கும் இனி என்ன வேலை? அதுதான் ஒரே இந்த பாட்டு தான் படிப்பான். திருமண மாலை பாருங்க. இரவும் பகலும் இப்ப எல்லாம் நாங்க இரவுக்கு இரவுக்கு எல்லாம் வாரது இல்லை இல்ல பகலுக்கு எல்லாம்
3: வாரது இல்லை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேற்றம் உலகம்.
0: இந்த பாட்டு தான் இருக்கு தெரியுமா? சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாடலாம் யாருமே காட்டில கேக்குறது சரியா?

0: குறைவு இல்லையா? யார் அந்த நிலவே, அந்த பாட்டு இருக்குது, யாரது?
1: யாரடி நீ மோகினி, அந்த பாட்டு.
0: அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு என்ன இழகிய மனம், இவளுக்கு என்ன, அந்த பாட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம்
2: விட்டுட்டீங்க. ஒரு பெண்ணாகி
0: பாருங்க, நிரூஷ் ஒரு பாட்டு தேர்றது எவ்வளவு நேரம் செல்லுன்னு பாருங்க. ஏதோ தெரிவு பண்றாரு பாருங்க. ஒரு பொய்யாவது சொல் கண்ணை எடுத்த ரெண்டைக்கு கண்ணீரமா யோசிச்சேன். சரி, இப்ப நாங்க சுதர்சன் உங்கள்ட்ட போகலாமா? சுதர்சன் உங்கள்ட்ட, இது அஞ்சரப்பட்டி சரியா? மற்றோட கேட்டுக்கொண்டு பாருங்க, நான் உங்களுக்கு தரும் எழுத்து கானா, கானா அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
1: ஆண் வந்து கயல்ராஜ்,
0: கயல்ராஜ்
1: சரிதானே. ஆண் பெண்ணா? அடுத்தது,
0: அடுத்த பெண்
1: கயல் விழி,
0: கயல் விழி. அடுத்த ஆண் பெண் இடம்,
1: இடம் கடலூர்,
0: கடலூர். படம்,
1: படம் கல்வன், கல்வனின் காதலி,
0: கல்வனின் காதலி. கல்வன் தான், கல்வனுக்கு தான் கல்வனு தெரியும்,
1: பாம்புக்கு தான் பாம்பு தெரியும்,
0: பாம்பு தெரியும், கல்வனின் காதலி. அடுத்தது சொல்லுங்க, இடம் படம் பொருள் சொல்லுங்க.
1: பொருள் காணாவுல, காணா காணா காணா காணா பொருள்,
0: குத்துனா குத்துனா செத்து போயிடுவீங்க.
1: கடகம், கடகம்,
0: கடகம், கடகம்
1: நான் தானே பின்
0: நீங்க என்ன சொல்றாங்க. கடை செல்லியம்மா உங்களுக்கு சரட்டா. எங்க நிரூஷ் உங்களோட பாட்டு தெரிய பண்ணிட்டீங்களா?
3: எனக்கு இன்னும் தரல, எனக்கு இன்னும் எழுத்து தரல
0: உங்களுக்கு. சரி, உங்களுக்கு நான் எழுத்து தாரன் சரியா? காவல் நாவல சொல்லுங்க. லோகிதா காவல், காமராஜ், காமராஜ்,
3: காமராஜ்,
0: காமராஜ்.
3: காஞ்சிபுரம்,
0: சத்தம் கேட்க கூடாது. என்ன அடுத்தது? என்ன படம்?
3: காசி,
0: படம் காசி,
3: காசி, காசி, காசி,
0: காசி. அடுத்தது
3: விக்ரம்ட படம்.
0: பொருள்,
3: பொருள், பொருள் காசோலை,
0: எழுத்து சொல்லுங்க. ஊனா,
4: ஊனாவா? உலகம்,
0: உலகம் வந்து ஆண் பேரா?
3: ஆண் பெண்
0: இடம் படம்
5: உலகம் சொல்லி அவங்கள சொல்லிக்கிறாங்க. கேள்வி பதில் விட்டுருவாங்க. மீண்டும் ஒரு முறை.
4: வணக்கம்,
0: என்ன என்ன நோய்தா? வணக்கம், வணக்கம்,
3: நீங்க
0: மீன் போடுங்க, நீங்க வணக்கம் சொல்ல. நான்
5: போடுங்க,
0: கலைச்சல், கலைச்சல் ஊனாவுல, ஊனாவுல ஒரு ஆண் பெயர் சொல்லுங்க. நேரம் செல்லுது பாருங்க.
5: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க மூணு சொல்லிட்டாங்க மூணு சொல்லிட்டாங்க.
0: அது ஞாபகத்துல எனக்கு நீ பண் பேர் சொல்லுங்க.
6: உதய தாரகை.
0: உதய தாரகை அப்பா உதய தாரகை.
3: உதயபுரம்
0: உடுப்பு சல்லாவது எங்க இருக்குது எங்க இருக்குது அது உடுப்பு சல்லாவ உடுப்பு
6: சல்லாவது
0: சல்லாவை
3: உடப்பு சல்லாவை உடப்பு சல்லாவை
0: உடப்பு சல்லாவை உடப்பு சல்லாவை
6: உடுப்பு சல்லாவை தமிழ்ல உடுப்பு சல்லா உடுப்பு சல்லாவை
0: உடுப்பு சல்லாவை. சரியா இடம்
3: படம்
0: சொல்லுங்க. படம் படம் படம் சொல்லுங்க. படம்
6: படம் படம் பேரா உனக்காக
0: வார லெனின கூப்பிட்டாதான் சரி உங்க எல்லாருக்கும். வாங்க லெனின். வணக்கம் லெனின். ஏன் லெனின் இவ்வளவு லேட்டா வரீங்க?
7: ஆட்டோ வர்க் ஷாப்ல விட்டுறேமா வேலை பாத்துக்கிட்டு.
0: ஓ அது கண்ணு
7: ஒரே சத்தமா
0: இருக்கு. சத்தமா இருக்கா? சரி அப்ப அப்ப நீங்க மீட் போட்டு கொஞ்சம் நில்லுங்க நான் அவங்க கிட்ட இத முடிச்சிட்டு அடுத்து வந்து.
7: சரிங்கமா. ஆ சரிங்கமா.
0: சரி அங்க கரெக்ட்டா சொல்லுங்க.
6: என்னமா என்ன சொல்லணும்?
0: இடம் படம் சொல்லல.
6: படமோ
0: என்னமா என்னமா என்ன
6: படம்? உன்னிடம் மயங்குகிறேன்.
0: உன்னிடம் மயங்குகிறேன் படம் இருக்கா?
3: அது பாட்டு.
0: உன்னிடம்

0: அப்படியே பாட்டு தான் இருக்கு. நீங்க படம் சொல்றீங்க?
1: படம் வந்து
2: உன்னிடத்திலே கொடுத்து.
1: சரி
0: பொருள் பொருள் சொல்லுங்க. பொருள் பொருள் உண்மையா இது எனக்கு தேவைப்படுது இப்படி ஒரு பொருள் ஊனாவில. இப்ப
3: உலகம் இருக்கு, உரலைத்தான் காணல, அதான் உரல் ரெண்டு
1: சேர்ந்தேன்.
3: ரெண்டு பேரும் ஒண்ணு, நீங்க உலகம் உலக்கை, நான் உலக்கை, நீங்க உரல்.
0: நீங்க பாருங்க பாருங்க, உங்களோட குரல் எல்லாம் கேட்டாதான் ஃபாரூக் ஓடி வருவார், லெனின் ஓடி வருவாங்க. இப்ப ஃபாரூக் இணைச்சிடலாம் பாருங்க, நிலங்க அங்க ஃபாரூக் இணைச்சிடலாம் எங்க. சரி இப்ப
3: எல்லாம் இணைக்கிங்க இணைக்கிங்க, இணைச்சி இணைச்சி இணைச்சி பேசுறீங்க. ஒரு நாளையில எல்லாரையும் இணைச்சி ஒரு சாப்பாடு போடுவோம் வாங்கன்னு கூப்பிடுறீங்க இல்லையா மேடம்?
0: நிச்சயமா நீங்க நீங்க இங்க வந்தா நான் இல்லையன்னு சொல்லவே மாட்டேனே.
2: ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவோம்,
3: ஒரு அரிசி பேக்க வாங்கி சாப்பிடுவோம்.
0: வணக்கம் ஃபாரூக், வணக்கம்
2: ஃபாரூக்,
3: வணக்கம் வணக்கம்.
0: இந்தியாவில
3: விளங்கல
0: இது என்ன கலைச்செல்லியம்மா, மியூட் போடுங்க. பேசுறவங்க மியூட் எடுத்துட்டு பேசலாம், மற்றவங்க எல்லாம் மியூட் போடுங்க, அப்பதான் அந்த கிளியரா கேட்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. வணக்கம் ரேவதி அம்மா, ஒரு வணக்கம்
4: மீரம்மா. வணக்கம், வணக்கம் மீரம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க ரேவதி அம்மா?
4: நல்லா இருக்கேன் மீரம்மா.
0: வணக்கம் ஒரு அளவு நல்லா இருந்துட்டு, வணக்கம் வணக்கம் மீரம்மா, வணக்கம் மீரம்மான் கடகம்னு சொன்னாண்ட அவ சூப்பரா இருக்கான்ட அர்த்தம். அப்ப அடுத்து இப்ப இன்றைக்கு சொன்ன வணக்கம் மீரம்மா என்று சொன்னா அது பின்னுக்கு ஏதோ ஒன்று இருக்கு.
3: அதாவது அதாவது வணக்கம் மீரம்மா என்று சொன்னா இனி என்னத்த பேசி என்னத்த கண்டோம் அந்த கட்டத்துல போறது.
0: அது பாத்தீங்களா எப்படி? சரி
3: வணக்கம் மீரம்மா. இப்ப நாங்களும் கேக்குறோம், வணக்கம் ரேவதி அம்மா, நீங்க எந்த இடம்?
4: சென்னை. சென்னை யார் இருக்காங்க மீரம்மா?
0: இதுல நான் சொல்றேன், லோகிந்த ராஜா இருக்கிறார், அடுத்தது சுதர்சன் இருக்கிறார்,
4: ஃபாரூக் வேண்டியவரே, ஃபாரூக் வேண்டியவரு,
0: ஃபாரூக் இருக்கிறாங்க, லெனின் இருக்கிறாங்க, சுதர்சன் இருக்கிறாங்க, கலைச்செல்வி இருக்கிறாங்க, நிரூஸ் இருக்கிறாங்க, லோகித சுதர்சன் இருக்கிறாங்க, லோகித ராஜா இருக்கிறாங்க. இப்ப நாங்க நிரூஷ ஒரு பாட்டு பாட சொல்லலாம். நிரூஷ் இருக்கிறீங்களா? நிரூஷ் நல்லா பாடுவாரம்மா, நல்ல குரல் வளம். அவரோட குரல்ல அந்த அவரோட குரல்ல பிடிச்சுதான் நாங்க அடிக்கடி அவரை இணைக்கிறது பேசுறது.
4: நீங்களும் என்ன
0: அவர் பாட்டு படிக்க போறாரா?
3: நான் பாட்டு படிக்க போறேன், யாராவது கடைசி ஆசைகள் இருந்தா சொல்லிருங்க. அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு
4: எத்தனை பேர் சாவடிக்கதான் முடிவு பண்ணிருக்கீங்க
0: சொல்லுங்க. முதல்ல
4: எத்தனை பேர் சாவடிக்க
3: முடிவு பண்ண முடியாது, நீலாம் இடத்தால மட்டும்தான் முடியும்.
0: இல்ல உலகத்துல உலகத்துல எத்தனை பேர் சாகடிக்க உங்களோட பாட்டுல எத்தனை பேர் சாவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க.
3: என்னைய பார்த்து யாரும் இதுவரைக்கும் ஒரு பாட்டு படிங்க அண்ணன் தம்பி என்று யாருமே இதுவரைக்கும் சொல்லல. அதனால எல்லாரும் தப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் முறையா நம்மள மீறாமல கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் யோசிக்கிறேன், இவங்களை வைக்கிறதா அனுப்புறதாண்டு.
2: ஏற்கனவே ஒரு குரூப்ல நிறைய பேரை சாகடிச்சு போட்டு வந்துட்டீங்க.
3: அவங்க இப்ப எல்லாரும் அவங்க எல்லாரையும் கொரோனா கொரோனான்னு சொல்லியே போச்சு போட்டாங்க.
4: என்ன
3: புடிச்சு உள்ளுக்கு வச்சிருவாங்க இல்லையா? அதனால கொரோனா பேர்ல வச்சு நாமளே பில்டப் பண்ணி விட்டோம்.
5: எங்களே சேர்த்துதான் பண்ணாரு.
0: அவர் பாடியும் சாகாதவங்க மிஞ்சினாங்கதான் வந்து நிக்கிறாங்க.
3: எனக்கு இப்ப எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா வாழணும்னு எனக்கு ஒரு ஆசைன்றதால நான் கொஞ்சம் என்னுடைய பாட்டை பிட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு பாட்டு ஒன்று படிங்களா? ரேவதி அம்மா,
0: ரேவதி அம்மா பாடுவான்.
2: ரேவதி அம்மா
0: இல்ல கொஞ்சம் பண்ணுங்க, ஒரு தடவை பேசுங்க. இல்ல நான் முதல்ல லோகிதா சொல்லுங்க. லோகிதா சொல்லுங்க.
2: இலங்கையில மக்கள் படுற அவஸ்தைக்கு நிரூசுல பாட்டை கேட்டே கொஞ்சம் பெருசாகட்டும்.
0: உண்மையா எனக்கு உண்மையா நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து இங்க வாழ முடியாம நெஞ்சு அடைக்குது ஒரு நாள். அதனால பாடி விடுங்க, ஒரேடியா போயிடலாம். எங்க
2: நாங்க ஒரேடியா
0: நிரோஷ், எங்களை ஏமாத்த வேணாம் நிரோஷ், பாடுங்க நிரோஷ். சில ஒண்ணு உங்களோட பாட்டுல எங்களுக்கு சோம்பல் தான்.
4: இந்த வெள்ளத்தில் வந்த எங்களை ஏமாற்றி விடாதீர்கள். பாடுங்கள்
3: நிரோஷ், பாடுங்கள் எப்படி சொல்லுவ ஆண்டவன் விட்ட விதி
0: எல்லாம்
3: வாழ்க்கை குறவு.
0: கொஞ்சம் பாருங்க, ராஜா வந்திருக்கிறேன். ராஜா வாங்க, ராஜா ராஜா
3: வாங்க, ராஜா வாங்க, ராஜா
0: வாங்க, ராஜா வாங்க. இந்த செல்ல பிள்ளை ஓடி வாங்க, ஓடி வாங்க ராஜா. நீங்க
6: ராஜா, இவர் ராஜா, நாள்தோறும் ஒரு ரோஜா.
0: என்ன நடந்தது?
4: என்ன நடந்தது தெரியல. எல்லாம் ரொம்ப
0: எல்லாருமே
4: இருக்காங்களே.
0: இல்ல அவங்களை காண இல்லையே. பொறுங்க வரணுமா? அது ஏதோ ஒன்று தட்டுப்பட்டுட்டு தான் அவங்க எங்கே. இல்லங்க, அவங்க நினைச்சிடலாம்.
3: நீங்க பரவாயில்ல, ராஜாவே வாங்க.
0: ராஜா வந்தோடனே என்னையே வழியில தள்ளிடுச்சு குரூப்.
7: ஆமா, இப்பதான் நீங்க வரீங்க.
0: என்னையே டக்குன்னு வழியில தள்ளிச்சு, என்னன்னு தெரியல.
3: என்னத்தோய் அடிச்சு ரெண்டு நாளா சாமி அத்த போன சொன்னாரு ராஜா பாய்.
7: பாருங்க வேலை செய்து நிரோ சரியா வேலை செய்து போனது
8: சூப்பர்.
7: உள்ள வரணும்னு பார்த்தா வெளியில போகுது. அப்ப
0: எனக்கு
7: தெரியாது இந்த லைன்ல காட்டாது. லெனின் வணக்கம்.
0: லெனின் ஃபாரூக் ரேவதி அம்மா இந்த மூணு பேர்.
7: வணக்கம் ரேவதி அம்மா.
8: வணக்கம். கவலையா இருந்தா
0: ஏன் எதுக்கு கவலையா இருந்தீங்க?
7: நீங்க வந்துட்டீங்க கவலையா இருக்கிறேன். லெனின்
8: ரேவதி
7: அம்மா வணக்கம். ஃபாரூக் வணக்கம்.
0: ராஜா நீங்க நிரூஷா பாட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு.
7: நிரூஷ் எனக்கு இந்த பாட்டு பாடுங்க. ஒட்டி அனுசங்க வாரியா
8: மோனவரதம்.
7: விழாங்கல நீங்க சொல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
8: மோனவரதம்
7: அப்ப அப்படி பரவாயில்ல. மௌனவிரதம் இருங்க, அது பரவாயில்ல. இந்த ஒட்டியான செஞ்சு தர பாட்டை மட்டும் பாடிட்டு மௌனவிரதம் இருங்க.
0: இல்ல மௌனவிரதம் சொல்லுங்க.
7: பாட்டு
8: வராது நமக்கு தலைவர். நமக்கு பாட்டு வராது
7: வராது. அந்த ஒட்டியான செஞ்சு தர என்ன வார்த்தை இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம்.
8: தலைவர் நான் செய்யறதெல்லாம் செயல்பாட்டாளர். நீங்க வாங்க நான் ஒட்டியானத்தை தூக்கி உங்க கையிலே தந்துடுறேன்.
7: கேட்காதீங்க
0: எனக்கு பாடி காட்டினார். தனிப்பட்ட முறையும் அவருக்கு பாடி காட்டினார். எனக்கு அதனாலதான் பாடி
8: சொல்றேன். நான் தான் பேசவே இல்லையே.
0: எங்க பாடுங்க எல்லாரும். எல்லாரும் மீட் போடுங்க. நிரோஷ் பாட போறேன்.
8: எல்லாரும் போடுங்க. நானும் மீட் போடுறேன்.
0: நிரோஷ் பாடுங்க பிளீஸ். எல்லாம் காட்சியில எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. எங்க
8: நிரோச தவிர எல்லாரும் மியூட் போட்டு கேட்டுக்கொள்வோம். என்ன பாட்டு படிக்கலாம்?
0: என்னண்டாலும் பாடு.
8: அதுக்காக அதுக்காக நேசர்ல சொல்லி தந்த பாட்டு வந்து படிக்க விட.
0: என்ன இருக்கு பாட சொல்றோம் நாங்க. எல்லாரையும் பாடு. எல்லாரையும்
8: பாட சொல்லிட்டு என் மனசுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய குற்றம்.
0: உங்களுக்கு விருப்பமான பாட்டு காதல் பாட்டா இருக்கணும். பழைய பாட்டு டூயட் பாட்டா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்காக எடுத்து வர ரேவதி அம்மா. நிரூஸ் பாட முதலே அம்மா அமைதியாயிட்டு ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க.
9: புதிய பூமியிலிருந்து சின்னவளை முகம்
0: சிவந்தவளை.
9: சின்னவளை முகம் சிவந்தவளை நான் தேர்ந்து கொள்வேன் வலை விட்டு. அந்த பாட
0: நல்ல பாட.
9: என்னவளை காதல் சின்னவளை
0: பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் காதல் பாடல். லெனின் நீங்களும் ஆயத்தப்படுத்துங்க, பாட்டை சொல்லுங்க, இல்லாட்ட பாட்டையும் எழுதிடலாம்.
10: பழைய பாடலா புது பாடலாமா?
0: பழசு பழசு சொல்லுங்க ஃபாரூக்.
10: அந்த பாட்டு மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அந்த பாட்டு.
0: நான் மாந்தோப்பில்
11: ஒரு
10: மா திரைப்படம் பெயர் பாத காணிக்கை.
0: என்ன படம் பாட்டு?
10: உனது மலர் கொடியில எனது மலர்.
0: இது சுக்க பாட்டு. நான் கேட்டது, நான் கேட்டது டூயட் பாடல். உங்களுக்கு டூயட் பாடலாம், ரெண்டு பொம்பளை பாடலாம், டூயட்டா?
10: வேற என்ன நினைவு உன்னை தவிர, அதை கொடுங்கம்மா.
0: வேற

0: அத போட்டுடுங்க. அத
1: என்ன அந்த பாட்டு நினைக்கிறீங்க? இது மூண்டா தரம்.
0: ஐ லவ் லவ் பாடலாமா? அது டூயட் பாடலாமா?
1: ஓ அது சரி. இந்த பாட்டு நீங்க விரும்ப காரணம் என்ன? அடிக்கடி கேக்குறீங்களே.
0: அதான் வேற என்ன நினைவு உன்னை தவிர அந்த வரியிலே முடிஞ்சிருச்சு.
1: நீங்க ராஜா இல்லையா? ராஜா இருக்கிறீங்களா?
2: என்ன பாட்டு விருப்பம்?
0: வேற என்ன நினைவு ஒரு பாடல் கேட்டனா?
2: என்ன தவிரவா இல்லாட்டி வேற
0: யாரும்? அது புரியறவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போதைக்கு உங்களை உங்க பேர சொல்லிக்கிறேன்.
2: நீங்க போக லெனின் கான்ட்ராலுக்கெல்லாம் இந்த பாட்டை தான் படிக்கிறீங்க.
1: உங்களுக்கு
3: எனக்கு லோகிதா ராணியதான்.
1: லோகிதாவை பிடிச்சிருக்க, அது சரி.
3: நேர்ல
2: பாக்கல
1: ராஜா. ராஜா
2: சொல்லுங்க.
1: பழைய பாட்டு, டூயட் பாட்டு, காதல் பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம். உங்களோட செல்ல வாயால
2: காதல் பாட்டு, பழைய பாட்டு, வச்சிருக்க நல்ல பாட்டு ஒன்று சொல்லுவோம்.
1: எங்க சாந்தியம்மா நீங்க சொல்லுங்க. பழைய பாட்டு, காதல் பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச
4: பாட்டு.
1: அது சூப்பர், அருமை. நான் இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணி அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீனால் தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். நல்ல பாட்டு இல்லையா அம்மா? எத்தனை தடவை கேட்டால கடைசி மட்டும் தரா? ரேவதி அம்மாக்கு மட்டும் தான் என்ற உள்ள.
5: இந்த பாட்டை முதல் போடுங்களா? இந்த பாட்டை எனக்காக முதல் போடுங்க.
1: எந்த பாட்டு?
2: ஹலோ ஹலோ ஹலோ
5: ரேவதி அம்மா பாடம் போடுங்க.
1: ரேவதி அம்மா சாந்தி அம்மா கிட்ட, சாந்தி அம்மா கிட்ட பாட்டு.
6: அந்த பாட்டு அந்த பாட்டுல பெரிய பொருள் பிழை ஒன்று இருக்கு.
1: என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன
6: எல்லாம் சேர்ந்து கோரசா பாடுனீங்க. அன்னத்தை தொட்ட கைகளில் மது கிண்ணத்தை தொட
1: மாட்டேன்.
6: நான் அன்னத்தை தொட்டனாலதான் இந்த நாளும் கிண்ணத்தை தொட
1: வேண்டியிருக்கேன். மது கிண்ணத்தை தொட வேண்டியிருக்கேன்.
5: இந்த விஷயம் வீட்ட தெரியுமா?
6: அப்ப அதுக்கும் அதுக்கும் பிறகு பிரச்சனை ஆகிரும். லோஜிதா
5: இல்ல இரவு சாப்பாடு கிடைக்கலான்னு கேக்குறேன்.
1: இல்ல இப்ப இப்ப நிரோஷ் நீங்க பாட்டு சொல்லல, பழைய பாட்டு, காதல் பாட்டு, உங்களோட மனசுல இருக்கிற என்னண்டு அறிவுறது பார்த்தா பாட்டே சொல்லாம நினைக்கிறீங்க. உங்க விருப்ப பாட்டு நிரோஷ். நிரோஷ்
7: மேடம் சொல்லுங்க
1: சொல்லுங்க. உங்களுக்கு விருப்ப பாட்டு சொல்லுங்க. முதல்ல பாடுற பாட்டு இல்ல, விருப்ப பாட்டு. இன்றைக்கு நீங்க கேட்க பாருங்க. யாருக்காவது தூது அனுப்புவீங்க இல்ல? நீங்க ராஜா, லெனின், ஃபாரூக் இப்படி பட்டியல் போட்டு சொல்லலாம். ராஜ்குமார், லோகிதா, அவரும் தான் லோகிதா. சுதர்சன் இன்னும் இப்ப மோசமாவே போயிட்டாரா? அவர் அவர் பாட்டை கேட்டு சொல்லிட்டு போயிட்டார். என்ன இந்த
7: பாடி முடிஞ்சு?
5: நான் திருச்சி முடிஞ்சு சொல்லடா.
7: ஒவ்வொரு வகையான பாட்டு
5: மாப்பிள்ள இதுக்கு கட்டாயம் என்ன தூக்கு போட்டு சாக வேண்டா, நீ சாக வைக்க தவிர
7: நான் அண்ணன் குடி வந்து சொல்லி சொல்லி வரேன். எங்க கேக்குறீங்க நான் சாக போறேன், நீ பாட்ட பாடி என்று தானே இருக்கிறீங்க.
1: இது அம்மா அந்த பாட்டு மாதிரி இல்லையம்மா. பிறக்கும் சங்கீதமே
7: கட்டுரை கொண்டாட வர வேணும்.
1: சரி பாடுங்க பாடுங்க பாடுங்க. இல்ல என்ன பாட்டு இன்றைக்கு இன்றைக்கு விருப்ப பாட்டு என்ன உங்க சொல்லுங்க. ஒரு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ராஜா நிக்குது, ராஜா இன்னும் சொல்ல இல்ல, ராஜா நிக்கிறாரு, லெனின் நிக்கிற, லெனின் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு மத்தியில நீங்க எல்லாரையும் எல்லாரும் பார்க்க பெஸ்ட் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம்.
5: ராஜா அஞ்சலப்பட்டிக்குள்ள வரல, ராஜா அஞ்சலப்பட்டிக்குள்ள வரல.
1: என்ன என்ன இவங்க எல்லாருமே வர
7: சொல்றேன், சொல்லுவேன் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பாட்டு சொல்லி அது
1: சரி சரி
7: என்ன படம்ங்கிறது வருது இல்ல நினைக்கிறேன் சொல்றேன்.
1: சரி ராஜா
8: நான் சொல்லவா?
1: காதல் பாடல் வேண்டும், டூயட் பாடல் வேண்டும், பழைய பாடலாம் வேண்டும்.
7: ராஜா கல்யாணத்துக்கு பிறகு உள்ள பாட்டு
1: உதவிக்கு
9: வரலாமா, சம்மதம் வருமாமா, சந்தேகம்
1: உங்க பொன்னான கண்கள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,
9: சம்மதம் வருமா, சந்தேகம் தானாட்டம் கண்ணும் மூலாட்டம்
7: பின்னாட்டப்படலாமாட்டம்
9: கண்ணும் வரலாமா, தலங்கிட குழுங்கிட
1: இனி பாட்டு தேவையில்ல, அவ குடுத்தாச்சு பாட்டு. அவ்வளவு அருமையா இருந்த அதனால உங்களுக்கு குடுத்தாச்சு. இப்ப ராஜா சொல்லுங்க உங்களோட உங்களோட பாட்ட. ராஜாடையும் என்னது என்னது முதல் முதல்
7: வராது.
1: நீங்க உங்கட மனசுல இருக்கிறத சொல்ல நிக்கிறீங்க, அதுக்கு பொருந்தது இல்ல.
7: இந்த பாட்டு பாடுவோம்.
1: என்ன
7: பாரு அவசரப்பட்டீங்க?
8: அதானே
1: சுஹைதா, நீங்க சொல்லுங்க சுஹைதா. ஒரு பழைய பாடல், டூயட் பாடல், காதல் பாட்டு ஒண்ணு சொல்லுங்க சுஹைதா. நீங்க உங்களுடைய சொல்லக்கூடாது சுவைதா அம்மா சொல்லணும். கலைச்செல்லியம்மா
10: சொல்லுங்க.
1: இல்ல நீங்க கலைச்செல்லியம்மா சொல்லி கொடுக்க கூடாது. ஒரு காதல் பாட்டு, அது பழைய பாடலா இருக்க ஒண்ணும், டூயட் பாட்டு ஒன்று வேணும். காதல் பாட்டுல இப்ப தனி பாடல் இருக்கிறது, அதல்ல டூயட் பாட்டு வேணும். இது லோகிதாக்கு தான் இது சரி. பால் வண்ணம்
7: பாடுகிறேன்,
1: பால் வண்ணமா ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
8: பாவண்ணா பாலசுப்ரமணியம்
1: பாலசுப்ரமணியம் பெண்
8: பார்வதி அம்மாள்
1: இடம்
8: ஆண் பெண் இடமா இவர் திருகோணமலை பாலாவி பாண்டிய நாடு
1: படம் படம்
8: பார்வையொன்றை போதும்
1: பொருள் பொருள்
8: பாக்கு
1: பாக்கு கடிகார்
7: நீ பாதித்தேங்க ரெண்டுல உண்டு
1: பாதித்தேங்க பாதித்தேங்காயா பாதித்த உங்களுக்கு பாதி தேங்காய் பொருள் பொருள் வந்து பாதி தேங்காய்
8: இல்ல அது மீரம்மா அதை ஏத்துக்கிறேன் நானே பாதி தேங்காய் பொருள் தானே
1: பொருள் தான் பொருள் ஏத்துக்கிறேன்
10: அதுவும்
1: பாதி தேங்காய் பார்த்து பொருள்
7: தேங்காய் உடைச்சா பாதிதானுங்க
1: இல்ல
7: முழு தேங்காய் திரும்பலாமா முடியாது இல்லையா
1: இல்ல இப்ப இப்ப கூணாவில குடுத்துருந்தா குத்து கத்தி சொல்லிருப்பாரு பொருள் குத்து
8: வீட்டுல கஷ்டம் வந்தா இந்த குரூப்ல வந்து இணைஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்
1: அதான் ரேவதியம்மா சொன்ன வருங்கால் நகல்கள்னு சொன்ன மாதிரி அந்த கஷ்டமே இந்த கஷ்டம் இது நல்லன்றாங்க ராஜாக்கு சரி
10: அவர் என்ன படிக்கிறாரு
1: அவர் வந்து என்னவோ படிக்கிறாரு ஆனா அவர் வந்து தெரியும் தானே அம்மா அவர் ரூபவாகினி எங்களுடைய இலங்கை வானொலிக்கெல்லாம் செய்தி தொகுப்பாளர் அதை விட என்னவோ படிக்கிறார் அத என்னவோ அதை விட ஏதோ படிக்கிறார் வேற ஏதோ படிக்கிறார் யாரு அது இந்தியாவில இருந்து பேசுறாங்க எங்கட அம்மா ரேவதி அம்மா இலங்கை வானொலியே கேட்டு தானே எல்லாரும் கேட்டவங்க தானே அதுதானே முதல் கேட்ட வானொலி அது எல்லாரும் கேக்குறாங்க அது இல்லையன்னு சொல்ல முடியாது இல்ல நானே பிறந்தவங்க கேட்டது இலங்கை வானொலி தான் நாளும் போது அது போட்டு விட்டாங்க
10: உலக மக்கள் அனைவரும் கேட்டது இலங்கை வானொலிதான்
1: நான் காலடி கேக்க நிரூஷ் அழுதழுது காலும் கையும் அடி கேக்க எனக்கு போட்டு விட்டது இலங்கை வானொலி அழாம இருக்க
8: உலக மக்கள் அனைவரும் இல்ல உலக உலக மக்கள் அனைவரும் கேட்டது இலங்கை வானொலி நீங்க நைஜீரியா கேட்டதும்
1: அதுக்காரங்க அது எம்டி
10: எப்படி அப்போது நம்மளுடைய சிறிய பொருத்தில கேட்டது இலங்கை வானொலி தான்
1: ஆமா ஆமா ஆமா இப்ப இப்ப சரி இப்ப சுகைதா உங்களோட பாட்டு சொல்லுங்க சுகைதா நிக்கிறாவா சுகைதா
8: நான் விடைபெறவா
1: உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம்
8: சரி
1: சரியா உங்களுக்கு ஓபன் விசா கொடுத்துருக்கு சரியா கனடா? இப்ப லெனினுக்கு கோபம் வர போகுது, உங்களுக்கு ஓபன் விசா
7: போயிட்டு வாங்க ராஜா பாய். நீங்க போயிட்டு போயிட்டு வாங்க, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். நான் படிக்கிறேன் நீங்க வந்துருவீங்க, இல்லாட்டி மொத்தமா போயிருக்கீங்க.
8: அதுதான் வர வர ஒட்டு கேட்டு இருப்பேன், நிப்பேன் இடையில
1: நிப்பேன்.
8: கவலைப்படாதீங்க.
7: சரி ராஜா, சரி ராஜா. அதுதான் ராஜா அந்த பேரு வச்சு எங்களை ராஜா.
1: சுவைதா நீங்க சொல்லுங்க சுவைதா, பழைய பாட்டு. சுகைதா பழைய பாட்டு டூயட் பாடல் ஒன்று சொல்லுங்க. சரி, அப்ப நான் இப்ப நான் ரேவதி அம்மாக்கு ஒரு எடுத்து கொடுக்க போறேன் முதல்ல, சரியா? அடுத்த நிரோஷ் நீங்க பாடணும், நான் இப்படி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம், சரியா? உங்களோட பாட்டும் சொல்லல நிரோஷ் நீங்க.
11: வணக்கம்.
1: சுகைதா சொல்லுங்க, உங்களுடைய பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் சொல்லுங்க. அவ்வளவு பழசண்டி
7: ஆக பழசாண்டு வேணா பிறந்த காலத்துல இருந்து இதெல்லாம் பார்த்த போல.
11: அது இந்த இந்த பையன் நிக்கிறத கவனிக்க.
1: இந்த வானொலியில முதல் முதல் மும்மரமாக
11: கடைக்கு யாரும் ஒரு சாமான் வாங்க வேலையில
1: இன்றைக்கு லீவ், இன்றைக்கு லீவ் நினைக்கிறேன். அவருக்கு
7: 86 கூட எப்படியும் வரமாட்டாங்க தானே. அவங்க கடைக்கு வராட்டி நமக்கு என்ன, நம்மட வானொலிக்கு வராங்க இல்லையா, அவங்களே பழம் பார்ப்போமே.
1: கூலி
7: இல்லாமல
1: சரியான விலை.
7: கூலி பொருளை கூலி சேதாரம்
1: எங்க. சுவைதா சொல்லுங்க உங்க பாட்டு என்ன, பழைய
11: பாடல்.
1: அது கொஞ்சம் இடைக்கால பாடல், இடைக்கால பாடல். எனக்கு ராகம் பிழைக்குது, பாடுங்க. பல்லாயிரம் கண் வேண்டுமா
11: பாடல்
7: பேசுமா
1: பெண்கள் அனுப்பலாம். சரிதானே, அனுப்பத்தான் முடியாது, இங்க இருந்து போகுதுல அங்க இருந்து வருதுல, நாங்க பாட்டுமே தானே அனுப்பிடலாம். என்ன சுவைதா,
11: அதுதான்
1: எந்த மனநிலை சுவைதாக்குதான் விளங்குது பாருங்க. ஓடிடுவாமா சுகைதாக்கு குடுக்கறேன். சுகைதா உங்களுக்கு உரிய எழுத்து சரியா? வானா என்ற எழுத்துல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க. வானா
12: வானாவா?
1: ஓ வா வா வா.
12: வசந்தி.
1: புரியல. ஆண் ஆண்ட பேர் சொல்லுங்க. ஆண்ட
12: ஆணு. வனராஜா.
1: வனராஜா அது அதுல இருந்தவர.
12: அடுத்தது இடமா?
1: இல்ல பெண் பெண் பெண் பெண் என்ன?
12: ஓ வனஜா. பெண் வனஜா. வனஜா பெண்.
1: இடம் இடம் இடம்
12: வண்டிக்காரன்
7: நேத்து போன ரிக்ஷாக்காரன் படத்துல அப்படி ஒரு படம் இல்ல.
1: வண்டிக்காரன் மகன் இருக்கு. வண்டிக்காரன்
7: படத்தை கேக்குறீங்களா? வெளிநாட்டு படத்தை கேக்குறீங்க?
1: வண்டிக்காரன் வண்டிக்காரன்
12: இல்ல.
1: கட்டிக்காரி நீங்க சரியா? சரியா. அடுத்தது ரேவதி அம்மா உங்களுக்கு நான் தர போறேன் சரியா? சானா. சானாவுல சொல்லுங்க. ஆண் பெண் ஆண் பெண் பேர் சொல்லுங்க. ஆண்ட பேர்
12: தாவா. தாவா
1: சா சா சட்டிக்கு வர சா.
12: சாவா சா சா. சரி ஆண் வந்து சடகோபன்.
1: சடகோபன்
12: சடகோபன். பெண் பெண் பேர் வந்து சானால சொல்றேன். சம்மா சா வரக்கூடாது. சாதம் வரணும்.
1: சாவன வரக்கூடாது.
12: இருங்க. சரி அது அடுத்தது வரேன். நான் பெண்ணுக்கு அப்புறம் வரேன். அடுத்த சார் படமா?
1: படம் இல்ல. பெண் சொல்லித்தான் அங்கே போகலாம். பெண் சொல்லித்தான் போகலாம். பெண்
12: சொல்லித்தான் ஆகணுமா?
1: சொல்லிட்டுதான் அங்கே போகலாம். நீங்க எங்க ஊர்லயே பாருங்க இவ்வளவு கியூல. நான் 6 கிலோமீட்டர்ல நிக்கிறாங்க. இது பெட்ரோல் அடிக்க ஒரு தடவை ஒரு தடவை முந்தி முந்தி கொண்டு போக முடியாது. போக முடியாது. சம்பகம்
12: பாருங்க
1: அம்மாவே திண்டாடுறா பாருங்க.
12: இருங்க இருங்க மீராமா வர. மீராமா சிலோன் வந்து ஏண்டா இந்த எனக்கு நீங்க மீராமா சா கஷ்டமா இருக்கு. சரி இருங்க சொல்றேன்.
1: இந்தியாவுல சாவில ஒரு இடம் இல்லையா?
12: இருங்க சொல்றேன். சண்டிகர்.
1: சண்டிகர். சண்டிகர்.
12: சண்டிகர்.
1: சண்டிகர்.
12: பஞ்சாபோட சண்டிகர்.
1: சண்டிகர்.
12: அடுத்தது சபாபதி. சபாபதி
1: படம். படம் சபா.
12: படம் சபாபதி.
1: சபாபதி. அடுத்தது பொருள்.
12: பொருள் வந்து சன்னல்.
1: என்னது?
12: சல்லடை.
1: சல்லடை. சல்லடை. அது சரி. கட்டிக்காரி. கட்டிக்காரி.
12: நான் ஜெயிச்சிட்டேன்.
1: கட்டிக்காரி அம்மா. கட்டிக்காரி.
12: பெண் பேர் தான் தெரியல. பெண் பேர் தான் தெரியல. சகுந்தலா சொல்லிருக்கலாம்.
1: சரி சகுந்தலா அது போடுறேன்.
12: சண்பகம். ஓகே மீரா.
1: சரி இப்ப ஃபாரூக்.
12: மீரா மருமா நான் பாஸ் ஆயிடுவேன்.
1: ஃபாரூக் உங்களுக்குரிய சொல்லு சொல்லவா?
7: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கு ஒரு எழுத்து. தானா.
7: தாவா? தவளைக்கு. தவளைக்கு வர்ற தா இல்ல?
1: தா தா தா தா. தாவன் நாய் இல்ல, தானா தண்ணிக்கு வரது.
13: தமிழ் செல்வன்,
1: தமிழ் செல்வன்,
13: தமிழ்
1: செல்வி. அடுத்தது
13: அப்புறம் ஊரா தம்பு செட்டி தெரு.
1: தம்பு அப்படி இருக்கா? தம்பு செட்டி தெரு
13: ரேவதியம்மா
12: தெரு. சென்னையில இருக்கு மீராமா, சென்னையில இருக்கு,
1: சென்னையில இருக்கு. தர்மபுரி இருந்தது சொல்லியா எங்க?
13: அதுக்கப்புறம் என்னம்மா?
1: படம், படம், படம், படம்,
13: படம். தர்ம யுத்தம்,
1: தர்ம யுத்தம். அது பொருள்,
13: பொருள் தவளை, தவளப்பானை.
1: தவளப்பானை அப்படி இருக்கா?
12: இருக்கு மீராமா, இருக்கு.
1: உங்களுக்கு உங்களுக்கு தான் நான் தருவது. மூணா
14: எனக்கு மட்டும் காசு
1: மூ
14: மும்முடி
1: சோழனா? மும்முடி
14: சோழன்.
1: அடுத்தது பெண்,
15: முத்துலட்சுமி.
1: ஐயா இது சரியில்லை.
12: என்னடி
1: என்னடி பாருங்க, படம், படம்,
14: படமா?
15: சிப்பிக்குள்ளரிக்கும், சிப்பிக்குள்ளரிக்கும்.
1: படம்
15: சிப்பிக்குள்ளரிக்கும், சிப்பிக்குள்ளரிக்கும்.
1: இங்க
14: முத்து, முத்து
1: பொருள். இப்ப இத
12: மொத்தன்னு,
1: மொத்த மொத்தன்னு, மொத்தன்னு. பொருள் சொல்லுங்க, பொருள்.
14: பொருளா? அதுவும் முத்து,
1: முத்து. சரி, என்னவோ சரி.
12: அம்மா ஜெயிச்சிட்டாங்க,
1: ஜெயிச்சிட்டா. கட்டிக்கார, கட்டிக்காரி.
14: முரம் மீராமா இல்லனா, முத்து இல்லனா முரம்.
1: சரி, இப்ப நாங்க நாங்க வந்து இப்ப லெனின் இல்ல, லெனின் வரையில நிரோஷ் இருக்கிறீங்களா? நிரோஷ் இப்ப உங்கள்ட்ட வந்து போயிட்டாரா? ஐயோ, சரி, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இப்ப எல்லாரும் படம், இந்த பாட்டு, பாடல் சொல்லிட்டீங்க இல்ல நீங்க எல்லாரும்? சரி, வேற யாரு? எல்லார்ட்டையும் நாங்க எடுத்துட்டோம், எல்லார்ட்டையும்.
15: சுதர்சன்ட்டையும் வரல, நிரூஷிட்டையும் வரல நினைக்கிறேன்.
1: இல்ல, நீ சுதர்சன் சொல்லிட்டார்,
15: சுதர்சன்
1: பாட்டும் சொல்லல, போயிட்டார். பாட்டும் சொல்லல,
15: கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. போல ரெண்டு பேர் வளர்ப்பு நிக்கறாங்க, பிஸியா இருக்காங்க.
1: சரி, சுதர்சன்
15: எனக்கு இப்ப யாரங்க சாந்தியம்மா கிட்ட பாட்டு தான் முதலாவது. அவரட்டுமா,
1: அது எப்படி?
15: நான் வெளியில இருக்க,
1: அது எப்படி
15: ஆசையா இருக்கு. நானு அந்த பாட்டுல ஒரு மையல் கொண்டுட்டேன்.
1: மையல் கொண்டா, நீங்க மையல் கொண்டா நல்லா இருக்குது. முன்னுக்கு கிருஷ்ணா பாவம் தண்ட பாட்டுக்காண்டிய காவல் இருக்கிறார். நாங்க அப்படி அப்படி லைனா போவோம் எடுத்தோன்ன, இது நல்லா இருக்குது. கடவுளே நல்ல சட்டம் என்றால் சட்டம், சட்டம் தான். நாங்க மாற்ற முடியாது. ஒரு குழந்தையர பாட்டை முன்னுக்கு கொண்டு வான்னு சொன்னா, இப்ப அஸ்மிதார பாட்டு நான் கொண்டு வரலாம். நான் பார்த்ததுலே அது கொண்டு வரணும், அது குழந்தையில பாட. பாத்தீங்களா? அங்கால
15: அது உங்களுக்கு
1: சரி, இப்ப அவர் பாடுற போயிட்டு வரப்ப நான் ஒரு பாட்டு, முதல்ல என் விருப்ப பாட்டு ஒன்று எடுத்து வர போறேன். எத்தனை பேர் நான் என் விருப்பம் எடுத்து வர்ற விருப்பம் சொல்லுங்க.
16: என்ன
15: பாட்டுவேன்
1: அது சொல்ல மாட்டேன். எந்த விருப்பம் நான் எடுத்து வந்தா அது எல்லாம் விருப்பமா இருக்கும் மனசு, உங்களோட மனசு நினைச்சா சொல்லுங்க. அதாட்டி எனக்கு எத்தனை பேர்
16: ரேவதி அம்மா
1: ரோஹிதா நீங்க சொல்லாண்டி பரவாயில்ல. நிருஷ் சொல்லும், இல்ல இல்ல நீங்க கொண்டு வாங்க எனக்கு விருப்பம் உண்டு. ராஜா சொல்லும், லெனின் சொல்லும், ஃபாரூக் சொல்லும், எல்லாரும் சொல்லுவாங்க.
15: நீங்க எவ்வளவு பேர் அகலையும் கட்டி போட்டுட்டீங்க, அப்ப நான் என்னது தான் சொல்றது?
1: என்ன நீங்களும் சொல்ல தான்
15: என்ன செய்யறது? ஊர ஓடினா ஒத்தோட தானே வேணும்.
1: சரி, எடுத்து வர போறேன். நீங்க நிருஷ கூப்பிடுங்க, அவர் மெல்ல வலிவிய போயிட்டார். சரி, என்னுடைய பாடலை எடுத்து வர்றேன் நான். நீங்க விடைபெறுங்க ஐயா, நான் பாட்டு எடுத்து வரேன்னா.

0: எங்க நிக்கிறாரு? சுதர்சன் வணக்கம். சுதர்சன் மீட் அழுங்க.
1: மியூட்ட போட்டு இருக்கிறார். இனி பக்கத்துல நிக்கிறாரோ தெரியாது, தெரியாது.
0: சரி, பாக்கலாம். நாங்க பாடத்தை எடுத்துறோம்.

பாடலை கேட்டீங்க. அடுத்த பாடல் எங்களுடைய அம்மா நிற்கிறீங்களா? அம்மா அம்மா போயிட்டாவா? ரேவதி அம்மா, எல்லோரும் நின்று கேட்டுக்கொண்டு இருந்தீங்க, அப்போ நீங்கள் நிற்கிறீங்களாக்க வந்து பார்த்தேன். இப்போ எத்தனை பேருக்கு நின்று கேட்டீங்க இதெல்லாம்? ரேவதி அம்மா இருக்கிறீங்களா? உடையப்பட்டுட்டீங்களா? இருக்கிறீங்கல்ல? என்ன லோகிதா, இப்போ கேட்டுட்டு இப்பயாவது பிடிச்சதா பாட்டு இல்லை? என்ன இந்த பாட்டை கேட்டதுலயே உங்களுக்கு விக்கல் வந்துருச்சு இல்ல? எதுக்கு இப்படி விக்கிறீங்க நீங்க இருந்து? லோகிதா, லோகிதா எதுக்கு இப்படி இவ்வளவு விக்கல் விக்கிறீங்க? சரி, அடுத்த பாடல் நாங்கள் எடுத்து வரலாம். எங்களுடைய கிருஷ்ணன், கே எஸ் கிருஷ்ணா கேட்ட பாடல்.

சரியாக 2:23 மன்னிக்க வேண்டும், 2:23 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:53. அடுத்த பாடல் காட்டிலுக்கு வருகிறது எங்களுடைய ராஜேந்திரன் கேட்ட பாடல், ஆகாய பந்தலில் பொன்னூஞ்சல். பாடலை கேட்கலாம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கரூரிலிருந்து ராஜேந்திரன் கேட்ட பாடல். இப்பொழுது காற்றலை இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: வணக்கம்.
0: எப்படி?
1: நலமாக இருக்கின்றது.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றது. நீங்க நலமாக இருக்கின்றதா?
0: நலமா இருக்கு. வர வர உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் மறந்து போற மாதிரி இருக்கு. உங்களோட நீங்க பேசுற பேச்சு என்ன நடந்தது?
1: அப்படியா?
0: இன்னொரு அதாவது உங்களுடைய வீட்டுல நாய் நலமா இருக்குதா, இருக்குன்றதா?
1: ஐயோ,
0: மாடு நலமா இருக்குன்றதா? அப்படி கேக்குறது.
1: அப்படியா? அது சரி.
0: அல்லாட்டி
1: அப்போ கரெக்ட்டா கரெக்ட்டா மறுபடி சொல்லுங்க.
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு வணக்கம் சொல்லுங்க லோகிதா.
2: வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம்
0: லோகிதா.
2: வணக்கம் ரதீஷ்.
0: கேக்குதா?
2: இருக்குது, கேக்கு எனக்கு.
0: என்ன ஐயோ, யாரத்தான் விட்டீங்கப்பா நீங்க? யாரத்தான் விட்டீங்க? என்னலோ இதா, நீங்க யார விட்டீங்க நீங்க?
2: ஃபாருக்
0: இல்லாம இருந்தா கேட்டு கொண்டிருப்பாங்க இல்ல? யாற்ற பக்கம் வாங்கின
1: மோடுது
2: இல்ல? நான் தமிழ் ரதீஷுக்கு நான் தமிழ் சொல்லி தருவான்னு கேட்டு
0: சொல்லி கொடுங்க அவருக்கு. அங்க பாக்கலாம். நானும் படிக்கிறேன்.
2: இல்ல நானும் கேட்டேன். இருக்கிறதா கேட்கறது அகருது இல்லை? அகருது
0: உங்களுக்கு விளங்குதா ரதீஷ்? அதாவது இருக்கிறதா இருக்குன்றதா இருக்குதா என்று கேட்டா அது அகருதின உண்மையா? அது ஆடு மாடு மற்றது அந்த மேச கதிர உங்களோட வீட்டுல இருக்கிறதா விரட்டி கேக்கலாம். பாசமா கணிஞ்சு கேக்குறா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறீங்களா?
0: எழுதி
1: வைக்கணும். மறக்க கூடாதுல்ல?
0: இல்ல இல்ல, நீங்க மறக்காது. நீங்க நல்லா பேசு. இப்ப ஒரு கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, அதான் எனக்கு உடங்க இல்ல. அதான் சொல்றது, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு இதோட இருந்து நாங்க தொடர்பில்லையே. இங்கிலீஷ்ல சொன்னா தொடர்பில் இருக்கிறது, அல்லாட்டி டச் இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னா டச்ல இருக்கிறது.
1: பிரச்சனையும்
0: வரும். சரி, ஒரு பாட்டு, பழைய பாட்டு சொல்லுங்க, டூயட் பாட்டு சொல்லுங்க, சந்தோஷமான பாட்டு சொல்லுங்க ரதீஷ்.
1: நான் ஒரு மலையாளம் பாட்டு கேட்கலாம் என்ற ஆசையோட வந்திருக்கு.
0: இன்னைக்கு அதுக்கு சாத்தியம்.
1: மலையாளம் பாடல் என்றா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு பாடல்.
0: ஆனா அதுக்கு சாத்திய கோர் இல்ல இங்க யாருக்குமே. நான் விட்டு கொடுக்க சட்டம் சட்டம் தான்.
1: சட்டம் சட்டம் தான்.
0: சட்டம் சட்டம். சொல்லுங்க.
1: அப்படியானா நம்ம இவரு யாரு, ஜானகி அம்மாவும் லோகி லோகி இருக்குது இல்ல பக்கத்துல?
0: இருக்கிற
1: அவருக்கு தெரியும். நான் இப்ப சொல்றது அதாவது ஜானகி அம்மாவும் நம்ம டிஎம்எஸ் பாடின நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாடல் சொல்லுங்க லோஹி, உங்க தெருவில உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கு.
2: அது மீராக்கதான் ஹெல்ப் பண்ணணும்.
1: உங்களுக்கு
0: தெரியுமா?
1: தெரியும், கொஞ்சமா தெரியும்.
0: ஓ ஜானகி அம்மா, இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, போறங்க போறங்க. ஜானகி அம்மா டிஎம்எஸ் ஐயாவும் பாடிய பாடல்
1: போக்கிரி படத்துல இருக்குல்ல, போக்கிரில.
0: போக்கிரி என்ன பாட்டது?
1: காதலின் பொன் வீதியில்.
0: காதலின் பொன் வீதியில்
1: அது
0: அதுவும் இருக்கு. தீபம் படத்துலயும் இருக்கு. தீபம், தீபம் படத்துல ஒரு பாட்டு இருக்குது, நல்ல பாட்டு.
1: தீபம்,
0: தீபம் படத்துல இருந்து நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறார்கள் அவர்கள். நிறைய நிறைய பாடி இருக்கிறார்கள்.
1: தேங்க் யூ. பழைய பாடல் தான் கேட்கணும்ல.
0: ஓ, நீங்க என்ன பாட்டு கேட்டிங்க? நீங்க
1: இப்ப நான் சொன்னதா காதலின் பொன் வீதியில்.
0: காதலின் அது இடைக்கான பாடல் ஆகும் என்ன?
1: இல்ல 73ல.
0: சரி, அப்ப சரி, அது அது எடுத்து விடலாம்.
1: 73 பழையதானே, புதியதா?
0: பழசுதான், பழசுதான். அது இந்த இந்த பாடலும் இவர் இவர் தான். தீபத்துல அந்த போரத்தில் ஒரு மகராணி, அவள் கரத்தில் ஒரு மகராஜா. அதெல்லாம் ஜானகி அம்மா டிஎம்எஸ் ஐயாவோட பாடிய
1: திருவள்ளுவர் செல்வி. அப்படி ஒரு படத்துலயும் இருக்கு,
0: திருவள்ளுவர் செல்வி மங்கைய கரசி. அந்த பாட்டா?
1: அது அந்த படத்துல பாட்டா இல்ல அப்படியா பாடல?
0: அது எனக்கு யார் பாடுனு தெரியல.
1: தெரியாதுல்ல. அங்க ஏதோ பாட்டு வந்துருச்சு இப்போ.
0: அது இல்லையே, உங்கட பக்கம் தாட்டது. அது சரி, இப்ப உங்கட பாட்டு எடுத்து வரலாம்.
1: நீங்க சொன்னது தீபம், தீபம் திரைப்படத்துல நல்ல ஒரு பாட்டு.
0: அததான், அதத்தான் இப்ப பாடி காட்டுன. நீ
1: அந்த புறத்தில், அந்த புறத்தில்,
0: அந்த புறத்தில்,
1: அது நல்ல ஒரு பாடல். நல்ல பாட்டு,
0: அது தரவா
1: நல்லா இருக்கு. அது சிவாஜி கணேசன்,
0: சிவாஜி கணேசனோட நடிச்சது.
1: என்னோட வயசுக்கு இங்க ஒரு சத்தமும் இல்லையே, நான் தனியா தான் இருக்கு.
0: ஓ, அப்ப சரி, அப்ப சரி, இப்ப சரியா? இப்ப நான் அந்த சத்தத்தை நிப்பாட்டினேன். அப்ப நான் உங்களுக்கு அஞ்சரைப்பட்டி உங்களுக்கு கொடுக்கலாம் மாதிரி என்ன நேரம் காணாது. நான் பாடல்களை எடுத்து வர்றேன்.
1: நேரம் காணாது.
0: ஓ, எடுத்து வரேன்.
1: அப்ப மறுபடியும் சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களா?
0: நீங்க இது இது இது சரி, இப்படி கேக்குறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அது பரவாயில்ல, அது நான் நல்லா இருக்கிறேன். கொஞ்சம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்காண்டி. என்ன செய்யறேன்?
1: உங்களோட
0: மலையாளத்துல நாங்க கேட்டா சுகமோ ரதீஷ், நீங்க சுகமோ?
1: அதுதான், அப்படிதான். நீங்க மலையாளம் நல்லா தெரியுது உங்களுக்கு.
0: இந்த சுகமோன்றது மட்டும் ஒரு தமிழ் தான்.
1: அது மலையாளத்துல வந்து இப்படி, ரதீஷ் ரதீஷ், நீ சுகா இருக்கணும்.
0: சுகாயிருக்கணும்,
1: சுகமாயிருக்கணும்,
0: இருக்கணும். அது அது எங்களுக்கு எல்லாம் அப்படி பழகணும் இல்ல. அது சரி, இப்ப நான் பாடல்
1: சொல்லி கொடுத்த மாதிரி
0: நான் பாடல்களை எடுத்து வர நிறைய பாடல் இருக்கிறது.
1: சரி
0: நன்றி.
1: சரி சரி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். எங்கே காற்றடையில் இணைந்து கொள்ளும் முத்து பாண்டி. வணக்கம் முத்து பாண்டி. வணக்கம.
3: வணக்கம் முத்து பாண்டி. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: என்ன எல்லா கூட்டமும் போனா அப்புறம் அமைதியா வாரீங்க?
3: அனைவரும் நலமா இருக்கோமா?
0: சரி, உங்களுக்கு ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க பாப்போம். பழைய பாடல்
3: வந்து படகோட்டி படத்துல வந்து தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்த அந்த பாடலுமா?
0: அதுல இடையிடையே என்ன ஒரு சத்தம் வரும்?
3: இடையில வந்து என்ன சத்தம் வரும்? கண் வரிதானமா வரும்
0: இல்ல? என்ன சத்தம்
3: வரும் அதுல?
0: என்ன சத்தம் வரும் அந்த பாட்டுல?
3: அது என்ன சத்தம்? கடல் அலை சத்தம் வருமா?
0: உண்மையாவா?
3: இல்லையே, வராது. அதுல
0: ஒரு சத்தம் வராதா?
3: இசை வருமா?
0: அப்படியா? நான் அப்ப நான் தான் மாறி சொல்றேனோ.
3: என்னம்மா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்கம்மா.
0: கை தட்டுற சத்தம் வருமில்ல?
3: ஓ அம்மா மறந்தே போச்சுங்கம்மா. ஆமாம்மா, தொட்டால் பூ மலரும் தப்புன்னு அடிப்பாங்கம்மா,
0: கையில அடிப்பாங்க. அப்ப நான் நினைச்சேன் நான் தான் பிள்ளையா சொல்றனோ அப்படின்னு யோசிச்சேன். நீங்க இப்படி சொல்ல,
3: இல்ல இல்ல, அது ஒரு இசை தானே, கை தட்டும் ஒரு இசை தானே.
0: அதான் இடையில ஒரு இசை வரும் என்னன்னு கேட்டேன். அந்த வித்தியாசமா தொடாமல் நான் மலர்ந்தேன் வரும் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா வருமா, கண்டிப்பா வருமா. எதுக்குமா? ஒருவேளை கோபத்துல அடிக்கிறாங்களா சந்தோஷத்துல
0: அடிக்கிறாங்க? சந்தோஷத்துல சந்தோஷத்துல அவங்க கோபம் இல்ல. அவங்க
3: கோபத்துல ஒரு சந்தேகமா,
0: கோபத்துல அடிக்கணும் பன்னாரண்டு தானே விடும் பன்னாரண்டு.
3: மனம்
0: வந்து அது எவ்வளவு காரமா அடி விழுந்தாலும் ஒரு அன்போடு தான் வாங்குவார். தெரியாம அடிச்சுட்டா பரவாயில்லன்னு சிரிப்போட தான் இருப்பார். அந்த அவனுடைய முகம் கடு கடு என்று இருந்து டே என்று சொல்லி ஒரு அடி அடிச்ச
3: திருப்பி திருப்பி இங்கிட்டு பறக்கும் அடி
0: திருப்பி சும்மா சுழறும் என்ன, அதாவது ரயில்
3: கூவும்
0: இல்லையா காதுக்குள்ள.
3: இந்த படம் மாய் படம் பாத்தீங்களா? மாய் படத்துல வந்து நம்ம கோவில் சார்ல வடிவேல போட்டு அடி பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க.
0: சரி, அப்ப நான் உங்களோட பாடல்களை சொல்லுங்க.
3: இணைப்புல வந்து வைரமுத்து சார் இருக்காரா?
0: எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் காட்டுவோம். நீங்க வந்தோடனே அவங்க கட் பண்ணி போய் அந்த இணைப்புல தான் நீங்க வந்தீங்க. அப்ப உங்களை எடுக்கிறதுக்காண்டி அதை கட் பண்ண பட்டுது. இனி அவங்க திருப்பி வரணும்.
3: சரிம்மா சரிம்மா,
0: நன்றி.
3: அஞ்சரைப்பட்டில எனக்கு கிடையாதுலம்மா? அஞ்சரைப்பட்டில எனக்கு இருக்கா இல்லையா?
0: அஞ்சரைப்பட்டி குடுக்கறதுக்கு டைம் காணாது, நான் நிகழ்ச்சிக்கு எதையா முடிக்கணும் இல்ல.
3: சரிம்மா சரிம்மா, அப்ப நான் தான் வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, அது பரவாயில்ல. இன்னும் இன்னும் இன்னும் எட்டு பாட்டுக்கு மேல இருக்கு, எட்டு ஒன்பது பாட்டு. அப்ப நான் அவ்வளவு குடுக்கணும் இல்ல.
3: சரிம்மா சரிம்மா, எனக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நல்லா அருமையா இருந்துச்சு. வந்து எல்லாமே நானும் அந்த ஒரு எழுத்து கொடுக்கும் போது நீங்க படம் பேர்ல நான் மனசுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். அந்த ஊனா கொடுத்தீங்களா, உளுந்தூர் பேட்டை, உத்தமா பாளையம், குளவஞ்சுற்று வாலிவன்,
0: உசலம்பட்டி இருக்குல்ல, உசலம்பட்டி
3: இந்த பக்கத்துல இருக்கு. அது மறந்து போச்சுமா, பக்கத்துலதான் இருக்கு உசலம்பட்டி.
0: அது அந்த பாட்டுலதான் வருது, உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சி இல்ல. அவர் நல்லா பாடுவார் முத்து பாண்டி, அது அவர் சும்மா தமாசுக்கு சொல்ற நல்லா பாடுவார், நல்லா பாடுவார்.
3: ஆனா உண்மையிலே உண்மையிலே நல்லா பாடினாருமா. ஒரு சிரிப்பிலே ஒரு பாட்டை வந்து ரெண்டு வரையில பாடி முடிச்சுட்டு போயிட்டாரு.
0: நல்ல சிரி, நல்ல சிரிப்பா நல்லா பேசுவார், நல்ல அதாவது நல்ல நாச்சுவையா பேசுவார், அதனால நல்லா பாடுவார்.
3: ஆனா மறக்க முடியாது, அந்த பாடலை மறக்கவே முடியாதுமா.
0: அது கடைசி மட்டும் நீங்க
3: மறந்தால ராகத்துல
0: கடைசி மட்டும் நீங்க யாரும் மறக்க முடியாத ஒரு பாட்டு அவர் பாடி இருக்கிறாரு.
3: கண்டிப்பா சிரிப்பில் உண்டாகும் ராகம் அறிந்து கொண்டேன்
0: நான். நல்லது நல்லது முத்து பாண்டி, நன்றி நன்றி.
3: நன்றிமா நன்றிமா நன்றி.
0: சரி, பாடல்களை எடுத்து வரலாம். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய யார் பாடல், நான் பார்த்ததிலே. அந்த பாடல் எங்களுடைய அஸ்விதா நீங்க கேட்ட பாடல். நேரம் சரியாக 2:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் நான் சொன்னது, கனடிய நேரம் சரியாக 5:13.
4: நான்

கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவன்

0: அஸ்மிதா கேட்ட பாடல் இனிமையான பாடல், நல்ல பாடல். அது அந்த காட்சி அமைப்போடு பார்க்கும்போது நன்றாக இருந்தது. வரிகளும் நல்ல ஒரு வரிகள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் கலைச்செல்லியம்மா நீங்கள் கேட்ட இந்த புண்ணான கை என்ன பட போடுறதுன்னு பார்க்கலாம்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: சரி சொல்லியம்மா, அவங்களுடைய பாடலை சற்று இடைநிறுத்தி ஒரு ராஜகுமாரன் வருகிறார், அவர் என்ன பாட்டு கேட்குறான்னு கேட்டுட்டு இங்கே. வணக்கம் ராஜ்குமார்.
1: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
0: இந்த ராஜ்குமார், இந்த ராஜ் எல்லாம் நிறைய கூடிருச்சு. கேஎஸ் ராஜா, ராஜ்குமார், இந்த நாகவாணி ராஜா, வேற யாரு, நிறைய நிறைய
1: ராஜ பரம்பரையே வந்துருக்காங்க. ராஜ பரம்பரையே
0: பரம்பரையே ராஜா போச்சீங்க எல்லாம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாய் வீட்லயும் தப்பி வெளியில வந்துட்டீங்க போல சனிக்கிழமை.
1: நான் வீட்டுல தனியா ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கூட்டுக்காரங்க இன்னும் வரதுக்கு லேட் ஆகும், இன்னும் 2 hours இருக்கு.
0: அப்பயே நீங்க முதலே முதலே வரையல எல்லாம்
1: நான்
0: சொல்ல போற விடயத்தை கேட்டுட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு.
1: இருங்க, பக்கத்துல நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டுக்கிறேன். நெஞ்சு நீ விடுறதுக்கு.
0: அதாவது இன்னைக்கு கேட்க வேண்டிய பாடல் பழைய பாடல், டூயட் பாடல், காதல் பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: பழைய பாட்டு கேக்குறீங்களா?
0: பழைய பாட்டு, காதல் பாட்டு, டூயட் பாடலாம். எங்க
1: அந்தி வரும் நேரம் அந்த பாடல்மா, பாக்யராஜ் படத்து பாட்டு.
0: அந்தி வர நேரம் அது அவ்வளவு பழசு இல்லை. மன்மதனின் ராகம் மோகம், வேற பாட்டு
1: பழசு போனுங்களா?
0: வேற பாட்டுங்க பாருங்க. மாமா வர கேப்பாரு பாருங்க, ஒரு பழைய பாட்டு, இனி இல்லாத ஒரு பழைய பாட்டு மாமா கேப்பார், தல்ல சுத்தி விழுவீங்க. வாங்க மாமா. மாமா ஒரு பழைய பாட்டு கேட்டு இவர் சொல்ல தெரியாம இருக்கிறார் பாருங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா வாங்க வாங்க.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் மாமா, நாங்க ரெண்டு பேரும். மாமா நீங்க சொல்ற பாட்டுல இவர் மயங்கி விழணும். ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு டூயட்
2: பாட்டு. டூயட் பாட்டு விட்டுருமா?
0: இங்க பாப்போம், இவரும் கூட போறார் பாருங்க.
2: தலைவரே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. என்ன ஆகுறது?
1: பழைய பாட்டு கேட்டா தெரியாது. பழைய பாட்டு கேக்குறேன்
0: உங்களுக்கு உதவிக்கு உதவிக்கு வேணும்னா மாமாவை கேளுங்க, இல்லாட்டி யாரையாவது கூப்பிடலாம்.
1: இந்த பாட்டு இருங்க.
0: எனக்கு பிடிக்கல, நீங்க வேற சொல்லுங்க. நீங்க இதான் ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கு மாமா, அந்த அடிக்கிறது
1: நடந்திருக்கு.
0: அது அந்த அடிக்கிற இது புதுசா வந்து அடிக்கிறது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இது வந்து அடிக்கிற கைதான் அணைக்கும் அழுகிற மாதிரி வருது. புதுசா இருக்கிற அடிக்கிற கை அணைக்கும்மா அப்படி வரும் பாத்தீங்களா?
2: கேட்டீங்களா? அந்த பாட்டு சொல்லி பாடல் புது பாடல் பழைய பாடல்கள் தலைவர்
0: திணறாரு.
2: வருத்தப்படாத வாலிப சங்கம்ல, அதனாலதான் பழைய பாடல் தெரியல.
0: பாருங்க மாமா எல்லாம் தெரிஞ்சு, ராஜாண்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன
2: இது வந்துருச்சாமா? காதலின் பொன் வீதியில்.
0: அது வரை என்ன அது வந்துருச்சு இல்ல? யாரோ கேட்டிருந்தாங்க இல்ல?
2: வந்துருச்சா?
0: யாரோ கேட்டிருந்தாங்க, யாரோ ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க காதலின் பொன் வீதி.
1: பாட்டு வருமா? இயற்கை இன்னும்
0: இல்ல, அதை விட அதை விட பழசு கொண்டு வாங்க. பாருங்க மாமா, இப்ப இதுல இருந்து என்ன கேட்டீங்க? அதுல யாரும் நடிச்சது? ராஜ்குமார்,
2: எம்ஜிஆர்.
0: குமார், எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. இந்தியில இருந்து எல்லாரும் கேட்டுக்குங்கப்பா, இயற்கை என்னும் இல்லையே கண்ணி அந்த பாடல் எம்ஜிஆர் நடிச்சப்பா.
2: அவருதான்
0: அப்படின்னா போய் அப்படின்னா தவறு விட்டுட்டேன் அங்க பாப்போம் என்னண்டு
2: பாடல் காட்சி போடுங்க
0: போடுங்க
2: போட்டு காட்சி
1: இருக்கணும் இளைய கண்ணி படுத்து பேரு
0: இளைய கண்ணி யார் நடிச்சேன் இப்ப பாக்கலாம் சரியா மாமா என்ன மாமா என்னையே போய் தவறா நீங்க என்னையே மாத்துறீங்களே மாமா நான் நான் நினைச்சு வச்சிருந்தேன் நான் படிச்சு சின்ன இருந்து படிக்கிறேன் மாமா நீங்க என்ன மாமா நீங்களும் அவுட் நீங்களும் ஃபெயில் நீங்களும் ஃபெயில்
1: ஆமாங்க எங்க ஊர்ல வரும்போது அந்த படம் தான் ஓடுச்சு அவர் நடிச்ச படம் தான் ஓடுச்சு உங்க ஊர்ல அந்த படம் ஓடுச்சு
2: மாத்திராங்க
1: பாருங்க மாத்திருக்காங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஒண்ணு அனுப்புறாங்க பாருங்க படம் எடுத்து
0: அது எம்ஜிஆர் மாதிரி அவர் அந்த டி ஷர்ட் போட்டிருக்காரு என்ன அந்த பர்கண்டி கலர் டி ஷர்ட் அதை பார்த்துட்டு தான் மாமா பார்த்தார் அது எம்ஜிஆராக தான் இருக்குமெண்டு ஒரு ஒரு குத்து மதிப்பாக சொல்லிட்டீங்க மாமா நீங்கள் மா நான் நான் உண்மையாக மாமா சொன்னால் உண்மையாக இருக்குமெண்டு பாருங்க நான் திக்கிறது இருந்து போனேன் ஐயையோ ஏண்டே சரி அந்த பாட்டை எடுத்து வரலாம் அது நல்ல ஒரு பாடல் உங்களுக்கு இயற்கை என்ன ஒரு மாதிரி தப்பிட்டீங்க நம்ம மாமாவும் நீங்களும் சரியா
1: எங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோனா அந்த காலத்து ஹீரோனா எம்ஜிஆர் தான் தெரியும் அரியா
2: எங்க தரையில அப்படிதான் தெரிஞ்சது
0: இல்ல மாமா
1: எங்க தலைமுறையில
0: எவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி இதெல்லாம் நான் படிச்சிருப்பேன் என்ன படத்துல என்ன பாட்டு
1: அம்மா தலைமுறைக்கு வந்து பி ஆர் மகாலிங்கம் அவரு பாகவதர் படம் எல்லாம் பாத்துருக்காங்க ரிலீஸ்ல பாத்துக்கிறாங்க அம்மா அந்த காலத்துல
0: அம்மாட அம்மா கூட பாக்க நினைக்கிறேன் எங்க அம்மாட அம்மா அம்மம்மா அது அப்ப நீங்க எப்படி என்ன சொல்றீங்க
2: நாகவாணி ராஜா யார்ட்டையும் கிரிக்கெட் பத்தி கேட்டேன் ஓ அப்ப நீங்க அதுக்கு முந்தின வருஷம் பாருந்தீங்களா
0: முதல் முதல் சின்ன பிள்ளையா அம்மா அப்பா கைய ரெண்டு பேர்த்த கையையும் பிடிச்சு கொண்டு போன படம் மூன்று முடிச்சு
1: 25 வயசுல
0: இல்ல 25 வயசுல அம்மா அப்பா கையா பிடிச்சு கொண்டு போயிருப்பேன் நான் நீங்க என்ன நீங்க 25 வயசுல இங்க இருக்கிறேன் நான் கனடால
2: 25 வயசுல
0: நான் இங்க இருக்கிறேன்னு தான் சொல்லணும் வந்தது சொல்லல வந்தது சொல்லலே நான் சில நேரம் ஒரு 13 வயசுல வந்திருக்கலாம் இல்லாட்டி 12 வயசுல வந்திருக்கலாம் இங்க ஒரு ஒளிச்சு வைக்கிற இடத்துல வைப்பேன் அங்க வந்த அப்ப கிடைக்காது என்ன தெரியாத அதுக்கு ஒரு கருப்பு கலர் கவர் போட்டு மூடுறது அந்த அந்த இது இருக்கிற இடத்த மட்டும் டேட் ஆஃப் பர்த்
1: தெரிஞ்சிடும்
0: நல்ல அப்ப நான் பாடல் எடுத்து வர்றேன் நான் மாமா
2: நன்றி.
0: இருவருக்கும் நன்றி. சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல் பாடிக்கொண்டிருந்த ஒரு பாடல், அது கலைச்செல்வி அம்மாவுடைய பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியா 3:09 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 5:38. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. சுகைதா, நீங்கள் கேட்ட அன்புள்ள மான்வழியே பாடலை கேட்கலாமா? பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: பாடலை விரும்பி கேட்டவர் யாரண்டா சுகைதா. இப்பொழுது காற்றலை இணைந்திருக்கும் அன்பு உறவுகள், பாடல் சொல்லாமல் போனவர்கள், பாடல் பாடாமல் போனவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறார்கள். பாடலையும் பாடி ஒரு பாடலையும் சொல்ல போகிறார்கள். வணக்கம் நிரோஷ், வணக்கம் லோகிதா, நாகவாணி ராஜா.
1: வணக்கம்.
0: நாகவாணி ராஜா வரையில் ஆண்டாலும் வரட்டும். எங்க நிரோஷ், நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து சொல்கிறாங்க, என்ன பாட சொன்னோம்னா ஒரு பயத்தில் ஓடிட்டார். ஏனம்மா உங்களுக்கு இவ்வளோ பயமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீங்க சரியான பயமா?
1: போய் வளர்ந்தீர்கள்
0: இல்லை? அதாவது எல்லாரும் அப்படி சொல்றாங்க, என்னத்தான் சொல்றாங்க. நீங்க ஏதோ அதாவது காரசாரமா கேட்டுட்டீங்க, அவர் பாடாமலே ஓடிட்டார் சொல்லாம கொள்ளாமல்.
1: இல்ல, அப்படி இல்ல,
0: அவளோட நின்று இருந்தாங்க கடைசி வரை எல்லாரும் உங்களோட பாட்டு கேட்கறதுக்கு. நீங்க இப்படி செய்யலாமா? சொல்லுங்க, என்ன போயிட்டாரா?
1: இல்ல இல்ல, நிக்கிறேன் காட்டி கொண்டு
0: வருவார். சொன்ன முடியுது முடியுதுன்னு சொன்னேன்ல. வணக்கம் ராஜா. ஓஹோ, தப்பிட்டார் போல இருக்கே, தப்பிட்டார் போல இருக்கே. பாட்டையும் சொல்லாம தெரியாம ஓடி வந்தார். பார்த்த பாட்டு சொல்லுவாரு, பார்த்தா பாட்டையும் சொல்லாம போயிட்டார் இல்லையா? சரி, நான் ஒரு பாட்டை எடுத்து வருகிறேன். அப்படியே நில்லு, அவரை ஒரு கப்பிடிங்க. அந்த பாட்டை என்னன்னு கேப்போம் சரியா? அடுத்த பாடல், அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய ரேவதி அம்மாவுடைய பாடல். இல்ல, ரேவதி அம்மா.

ரேவதி அம்மா கேட்ட பாடல் இனிமையான பாடல். சின்னவளை முகம் சிவந்தவளை, எவ்வளவு வர்ணனையாக பெண்களையெல்லாம் எப்படியெல்லாம் அப்போ வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக அந்த கவிஞர்களெல்லாம் கிரேட். இப்போத்திய கவிஞர்கள் பாருங்கள் எப்படியெல்லாம், நான் ஏதோ ஒரு வித்தியாசமான சொற்களை போட்டு வர்ணிக்கிறார்கள். சரி, அடுத்த பாடலில் ஃபாரூக், நீங்கள் விரும்பிய பாடல் காட்டலிக்கு வருகிறது. மாந்தோப்பில் நிற்கலான்றீங்க, பார்க்கலாம்.

0: நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்க.
1: நேரம் சரியாக இப்பொழுது 3:29. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சாந்தி அம்மா, நீங்கள் கேட்ட பாடல்.

11:38 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 6:08. அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது. எங்களுடைய முத்துப்பாண்டி, மன்னிக்க வேண்டும், ரதீஷ் கேட்ட பாடல் காட்சிக்கு வருகிறது. ரதீஷ் ஒரு பழைய பாடல் கேட்டிருக்கிறார், அது அந்த புறத்தில் தீபம் படத்தில் இருந்து அருமையான பாடல்.

பாடல் முத்துப்பாண்டி, பாண்டி நாட்டு தங்கம் எங்கிற முத்துப்பாண்டி கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. தொட்டால் பூமலரும்.

0: பாடலை சற்று இடை நிறுத்தி காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்தித்து கொண்டு பாடலை எடுத்து வரலாம். இவரை பிடிக்கிறதே கஷ்டம், காற்றலைக்கு வரமாட்டார், வந்தால் எதுக்கு விடலாம், இன்றைக்கு ஏதோ மழை பெய்ய போகுது வழியில். வணக்கம் ரோஷன், அப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், நான் சுகமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்ல சுகமாக இருக்கணும்.
0: அதாவது சுகம் நலம் இரண்டும் இருக்கிறதா?
1: எல்லாமே இருக்கிறது,
0: சுகமாக
1: இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது.
0: மன நலமும் உடல் சுகமாயும் இருக்கிறீங்களா? அதுதான் சுகநலம்.
1: ஆமா ஆமா, நிறைவாக நிறைவாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன்.
0: சந்தோஷம், அப்படித்தான் இருக்கணும். நல்லா தூங்கி எழுந்து மற்றவரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாட்டு நின்று காய்ச்சிட்டு போயிட்டாங்களே, இவன் நல்லா தூங்கி எழுந்து வந்துருக்கிறீங்க. வாங்க, என்றாலும் பரவாயில்ல,
1: வந்துட்டு
0: கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நல்லா நல்லா. இன்றைக்கு பழைய பாடல், டூயட் பாடல், காதல் பாடல் கேட்க வேணும். நீங்கள் ஜெனரல், நீங்கள் புது பாடலை கொண்டு வந்துடுவீங்க. எல்லாருக்கும் தாங்கள் இளமையன்ற நினைப்பு இல்லை இல்லையா?
1: அப்படி அந்த நினைப்புடன் நிறைய பேர் அப்படி புது பாட்டு இடைக்கால பாட்டெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்டுதான் நான்
0: இல்ல, எல்லாரும் பழைய பாட்டு தான் கேட்டவைக்கு கொடுக்கல, ஆனா பழைய பாட்டு தான் கேட்டது.
1: நீங்க அவள் கேட்டது ஒண்ணு, நீங்க கொடுக்கல, அவ்வளவுதான்
0: கொடுக்கல.
1: எல்லாமே
0: கட்டி கடைச்சாச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம்? பழைய பாட்டு
1: எனக்கு வந்து மகாதேவி படத்துல.
0: அப்பாடா, நீங்க நான் நினைக்கிறேன் அம்மா அம்மாவும் பிறக்கல. சொல்லுங்க.
1: மகாதேவி படத்துல ஏ.எம். ராஜா, பி. சுஷிலா என்று நினைக்கிறேன் பாடின கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலை என்ற பாட்டு. பாட்டை தருவீங்களா?
0: ஆனா இந்த பாட்டு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான், நான் படத்தை கேட்டோன்னு பயந்துட்டேன். எங்க அது இருக்க, பாடி காட்டுங்க பாப்பா. எங்க
1: கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலையே.
0: எனக்கும் அப்படித்தான், ஒரு ரெண்டு வரி, ஒரு வரி இல்ல ரெண்டு வரி, அதுக்கு மேல போக மாட்டோம் நாங்க. இல்ல, அது நல்ல பழக்கம். அது உண்மையா? அங்க காலநிலை எப்படி இருக்கிறது? இங்க எங்களுக்கு சரியான வெப்பம், அதனால சற்று உடல்
1: திடீரென்று மெதுவாக மழை பெய்கிறது, பின்னர் கடுமையாக வெயில் அடிக்கிறது, அப்படித்தான் இருக்கிறது.
0: ஆனா இங்க சரியான வெப்பம். அப்பாவுக்கு கொஞ்சம் நேற்றையெல்லாம் அந்த வெப்பத்தினால் கொஞ்சம் வழியில் போய் வந்தோடனே அவருக்கு உடல்நலம் கொஞ்சம் ஏறாமல் இருந்தது. இப்போவும் அப்படி தான் இருக்கிறார். இந்த வெப்பம் தாழ முடியாமல் இருக்கிறது வழியில் எங்களுக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கணும் போல இருக்கு. அதாவது அந்த எங்களோட உள்ள சொல்லுவார்கள்ல, அந்த என்ன கரண்டில் பொறிச்ச கோழி குஞ்சுன்னு சொல்லுவார்கள்ல, அப்படித்தான் இப்போ நாங்கள் வளர்ந்து கொண்டு வந்துட்டோம் போல இருக்குது. இப்போ நீங்களெல்லாம் திடகாத்திரமாக இருக்கிறீங்க அங்கே.
1: இயற்கையை சுவாசிக்கிறீங்க உண்மையிலேயே வெளியில இப்ப வெயில் அண்டான மழை அண்டான காற்று அண்டான இயற்கை இப்ப நாங்களும் செயற்கையா இல்ல உள்ளுக்குள்ள குளிர போட்டு விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறோம் அப்ப
0: அது எங்களை மிகவும் தாக்குறது. இந்த கொஞ்சம் வெயிலுக்கு போனோன்னு முடியல எங்களால், கொஞ்சம் வெப்பம் பண்ணணும், மூச்செடுக்க முடியாத ஒரு நிலை எனக்கு மந்திரமா இருக்கிறது. சரி, என்ன செய்யறது? உங்களை எல்லாம் பார்க்கணும் பண்ணிட்டு மூச்சை பிடிச்சு வச்சுக்கொண்டு இருக்கோம். அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கிறாரு எல்லாரும். இப்போ லோகிதா எல்லாம் நின்று இருந்தா உங்களுக்கு இப்போ ஏதாவது சொல்லி இருப்பேனா? சரி, உண்மையா உங்கள கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க. நிறைவா சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் ராஜா கூட, நாகவாணி ராஜா கூட ஒரு பழைய பாட்டு கேட்டிருந்தார்.
1: பாட்டு கேட்ட பாட்டு ஞாபகம், வகுப்புக்கு போகணும்னு சொல்லி போனது மட்டும் தான் கேட்டேன்.
0: அடே அப்பா, பாத்தீங்களா? ஆனா அந்த வகுப்புல படிக்கிற வகுப்புல இருந்தும் வந்து இந்த காட்டிலைக்கு வர பாருங்க, எட்டி எட்டி பாருங்க. சரி, உண்மையிலேயே நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா. நிரூஷுக்கு அவர் சொல்லாமலே ரெண்டாம் தடவும் இணைஞ்சு இருந்து போட்டு ஓடிட்டார். அவர் போல பழைய பாட்டு அவருக்கு எடுக்க முடியாம போயிட்டுதோ இல்லையோ, புதிய பாட்டு
1: தான்.
0: நிரூஷன் உங்களோட தாயகத்துல தான் இருக்கிறார், அங்க இலங்கையில தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அபுவோட தெரிஞ்ச நண்பர், லோகிதாக்கு தெரிஞ்ச நண்பர், நீங்களும் பார்த்துருக்கணும். அவரை அவர் பேசி இருக்கலாம், நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் உங்களுக்கு அவருக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். இப்ப அதுக்காண்டி நீங்க அவர்கிட்ட வயது என்ன, அவரோட உயரம் என்ன, ஆள் எப்படி இருப்பாருன்றெல்லாம் கேட்காங்க. அப்ப நாங்கெல்லாம் அது பார்த்து தான் பாட்டு கொடுக்கறது. இப்ப இன்னொன்று விருப்ப பாடல் கொடுப்போம். உனக்காக என் தெரிவு, ஒரு ஆளோட படத்தை எங்களுக்கு போட்டா தான் நாங்க பாட்டு கொடுப்போம். ரோஷன், முதல்ல பாட்டு அனுப்புவோம். இப்போ நீ உங்களுக்கு, அதாவது உனக்காக என் தெரிவு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களோட படத்தை எங்களுக்கு அனுப்பணும் எம்டிஆருக்கு. அப்போ உங்களோட படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுவோம்.
1: முடிந்தால் அவருக்கு கொடுக்கணும் சொன்னால்,
0: என்ன பாட்டு?
1: மன்னாதி மன்னன் படத்துல இருந்து கனிய கனிய மழலை பேசும் கண்மணி என்ற பாட்டு இருக்குது.
0: நல்ல பாட்டு. மன்னாதி மன்னன்,
1: மன்னாதி மன்னன் படம்.
0: உங்களுக்கு ஒரு 68-70 வயது இருக்குமா?
1: வயதா முக்கியம்
0: இல்ல, இந்த பாட்டுகளை பார்த்தா
1: இல்ல வேணும் சொன்னா நாங்க உங்களுக்கு அப்ப அப்படி அப்படி இல்ல. இப்ப புதுசா தான் வேணுமான்னு சொன்னா நான் பீஸ்ட் படத்துல இருந்து ஜாலிலோ ஜிங்கா பாட்டெல்லாம் கேட்பேன். விக்ரம் படத்துல இருந்து பத்தல பத்தல, இல்லாட்டி வந்து தர்பார் படத்துல இருந்து சும்மா கிளி, புஷ்பா படத்துல இருந்து ஊசல் ரியா மாமா, அல்லது பட்டாஸ் படத்துல இருந்து சில் ப்ரோக், அல்லது வந்து அப்படி சூரிய போற்ற படத்துல இருந்து காட்டு பயலு, அப்படி சுல்தான் படத்துல இருந்து யாரையும் இவ்வளவு.
0: நீங்க இவ்வளவும் சொல்லிட்டீங்களே, சரி இவ்வளவும் சொல்லிட்டீங்களே, ஐஸ்கிரீம் பாட்டு யாருமே சொல்லலையே. பாருங்க, எங்களுக்கு மோமன் ராஃபிக் தான் அந்த பாட்டு அனுப்புது அப்பாக்கு, ஐஸ்கிரீம் பாட்டு ஒரு
1: பாட்டு.
0: ஆனா உங்க அதெல்லாம் உங்க வானிலையில வேற இல்லை, இந்த வானிலையில நானே இப்பதான் அதை பாக்குறேன் நான், அந்த பாடல் ஐஸ்கிரீம் புதிய பாட்டு அது. சரி, அப்ப நிறைவாக இணைஞ்சு கொண்டாலும் நிறைவான பாடல் உங்களுடைய பாடல் தான். இல்லை இல்லை, ஓ உங்களுடைய பாடல் தான். அப்ப நன்றி ரோஷன், இணைந்து சிறப்பித்த
1: நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: எல்லா பாட்டையும் சொன்னோம், நான் பயந்துட்டேன்னப்பா. ஏனண்டா அந்த புதிய பாட்டுகள் எல்லாம் உண்மையா, அந்த புதிய பாடல்கள்ல எதுவுமே ரசனை இல்லாத ஒரு பாடல் தான். நான் இப்படி சொல்றேன்னு யாரும் கோவிக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் அந்த பாடலை, ஒரு பாடலை நீங்க வேணுமெண்டா திரும்ப திரும்ப ஒரு 10 தரம் கேட்டு பாருங்கள். உங்களால் சகிக்க முடிகிறதா, அந்த பாடலை கேட்டு ரசிச்சு கொண்டு இருக்க முடிகிறதா என்றதை ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டை எடுத்து வச்சு அது அப்படின்னா ஹெட்ஃபோனில் 2 காதலையும் நீங்கள் வேறு எதையும் சிந்திக்காமல் அந்த பாட்டை மட்டும் நீங்கள் ரசிக்கிற மாதிரி கண்மூடி அந்த புதிய பாடல் ஒரு பாடலை ஒரு 10 தடவை கேளுங்க. ஆனால் அதே மாதிரி பழைய பாடலை நீங்கள் 10 தடவை கேளுங்க, எப்பவும் சலிக்காது. எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு சலிக்காது, அது திரும்ப திரும்ப கேட்கத்தான் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். சரி, முத்துப்பாண்டி உங்களுடைய பாடலை நான் மீண்டும் எடுத்து வருகிறேன். ஏனென்றால் அது இடையில் நான் நிறுத்தினேன், அதுக்கு உங்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

ஒழித்த பாடல் முத்துப்பாண்டி உங்களுடைய பாடல் காற்றலையில் ஒழித்தது. அந்த பாடலோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் யார் பாடல் என்றால் எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நடித்த படம் என்று சொல்லி மாமாவும் ராஜ்குமாரும் இல்லை இல்லை அவர்தான் நடித்தேன் என்னையே நானே நம்பிட்டேன். ஆனால் உண்மையிலேயே அது எங்களுடைய ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த படம். பாடலை கேட்கலாம்.

இவர் நீங்கள் கேட்டு பாடல் காற்றலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய சந்திரராஜ் மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாமா? நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. தூங்கினா தானே மாமா கனவு வர.

0: பாடல் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது.
1: காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன?
2: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமானா சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
1: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு வெல் பாத்தம் போட்ட உங்களை பார்த்தோம்னா இங்க நடிக்க விட மாட்டேங்க. இப்ப இதுவரையிலும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயினை பதில் சொல்லணும்? தன் காதலே மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு என்ன வரும்? யோசனை வருமா? ஐசி எப்படி அங்க பார்த்தா பதில்?

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய சிலுவை சந்திரராஜ் மாமா அவர்களுடைய பாடல். இது அடுத்த பாடல் நிரூஷ் உங்களுக்காக லோஷன் தெரிவு செய்த இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம். உங்களுக்கு சொல்ல முடியாத பாடல் பாருங்கள், உங்களுக்காக எத்தனை நண்பர்கள் வந்து உதவி செய்கிறார்கள் என்று. சரி, பாடலை கேட்கலாம்.

நிரோஷ், உங்களுக்காக லோஷன் தெரிவு செய்த பாடல், அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். சரி, அடுத்த லோஷனுடைய விருப்ப பாடல் காற்றலையில் வருகிறது, கேட்கலாம்.

காதல் மொழியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக புலனத்தில் நீங்கள் எழுதிய பாடல்கள் காற்றலைக்கு வரும், இல்லை மன்னிக்க வேண்டும், சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி மாறு ஒளிபரப்பு வரும், அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது காதல் மொழியோடு உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை கனடா கலையகம். 2022 ஆண்டு ஜூன் மாதம் 6th 24th நாள் கனடாவின் கலையகத்தில் நேரம் 9:30. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் தமிழ்நாடு எங்கும் 7 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் தோன்றும்
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நிறத்தை அலங்கரிக்க முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அம்பிகை நேரில் வந்தாள் என்ற ஒரு சிறப்பான பாடல் இதோ எந்தன் தெய்வம் திரைப்படத்திலிருந்து தெரிவித்து அனுப்பி வைத்த வேளை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடு தொடர்ந்து வரும் பாடலாக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். அவர் தரும் பாடலை பழமை போல இன்றும் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடல் ஊமை விழிகள் என்று கூறியிருந்த திரைப்படம் பாடல் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனிதன் ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி என்று மனக்குமுறலோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்த பாடல். முந்தி முந்தி விநாயகன் என்று பக்தியோடு பாட வரும் இந்த பாடலை வளமை போல இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடி என்னடி உலகம் என்று ஒரு பாடல் அவள் ஒரு தொடர்கதையில் ஒலித்தது அன்று. இன்று அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடலாக. பழமை போல இன்றும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, ஜே வீர பாண்டியன், சிவசங்கரன், நற்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

கொண்டிருக்கும் பாடலோடு மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடல் முதலும் ஒரு தடவை இவர்கள் கேட்டுவிட்டு ஞாபகமாக அந்த பாடலை பிடித்து கொண்டது போல் இருக்கின்றது. அதனால் இன்றும் கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபவனம், கே அனுஷா கிருஷ்ணனும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும். நண்பர்களோடு கேட்கும் அந்த பாடல் இன்றும் பாட இருக்கின்றது. குங்குமச் சிமிழில் மாதுளை முத்துக்கள் என்ற வரி கொண்ட பாடல், எதிரொலி என்ற திரைப்படத்திலிருந்து.

முடிக்க இருக்கும் அடுத்த இனிமையான ஒரு பாடல் வருகிறாள் என் தேவதை என்ற பாடல். இந்த பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா என்று முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க வைத்து கேட்க விரும்புகிறார் சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்த பாடலாக இருக்கின்றது. காஞ்சிப்பட்டு சேலை என்று கூறும் ரெட்டை செடை வயசு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வரியெடுத்த பாடும் இனிமையான பாடல்களோடு அடுத்த வரியை தருகின்றார். சிட்டுக்குருவி என்ற வரியோடு வீரபாண்டியன் திரைப்படுத்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் அவர்கள்.

இந்த வழியில் இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல். இந்த பாடல் நேற்றைய தினமும் அவர்கள் கேட்டு மகிழ்ந்தார்கள். அவருக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது, இன்றும் கேட்க விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் கருத்தம்மா என்ற திரைப்படத்திலிருந்து மறைந்த சொர்ணலதா அம்மா அவர்கள் பாடிய பாடல். போராளே பொன்னு தாயி என்று பாடுகின்றது. இந்த பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று உலக மக்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கிருஷ்ணன் அனுப்பியிருக்கின்றார். கே எஸ் கிருஷ்ணன் உங்கள் பாடலோடு எங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ளுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து இணைந்து கொண்டாட இருக்கின்றோம். கதம்பம், கதம்பத்தில் வந்து இணைவதற்காக நான் வந்திருக்கும் இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 11:35 எங்களுக்கு முற்பகலாக காட்டும் இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 18வது நாள். உங்களுக்கும் இதே நாள், ஆனால் நீங்கள் இரவு நேரம் 9:05 இருக்கின்றீர்கள். ஏழுமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் ஏனைய நாடுகளிலும் அவரவர்களுடைய பருவ கால நிலைக்கேற்ப

அவர்கள் அருள் பெற்று என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களையும் அன்புடன் வரவேற்று வணக்கம் கூறி இணைந்து கொள்வோம். வாருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்துக்கென்று 6478746415 என்ற இலக்கத்தோடு என்னோடு இணைந்திருக்கின்றேன்.

இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அதிகாலையில் எல்லாத்தையும் பார்த்து படித்துவிட்டு வணக்கம் என்று சின்னத்தை போட்டவுடன் அன்பு மகள் ஷியாமலா ஜெகபிரசாதிக் அவர்கள், நாங்களும் விழித்திருக்கின்றோம், காத்திருக்கின்றோம் என்பது போன்று சின்னங்களை போட்டு என்னை வரவேற்றிருந்த வேளை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி வருவதற்கு முன்பு எந்த நிகழ்ச்சி என்பதை தானே அழகான படம் வரைந்து தெரிவித்து எல்லோருக்கும் அழைப்பு விட்டிருக்கின்றார் நீண்டகால உறவு அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள். நன்றி சாதிக் அவர்களே. நானும் இருக்கின்றேன், வந்துவிட்டேன், என்னையும் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் அன்பு நாகப்பன் அவர்கள். அவரையும் வரவேற்று கொண்டு மீண்டும் துள்ளி குதித்து வணக்கம் வணக்கம் என்ற மகளே ஷியாமலா, இனிய வணக்கம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை ஆரவாரத்துடன் நிகழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு ரேவதி, அரசடி குப்பம் உங்கள் யாமிருக்க பயமின் சரவணன், இவர்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் கூறி இறைவால் வணக்கம் கூறி ஓம் நமசிவாய என்று இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். அதற்காக இன்றைய காற்றலையில் எந்த நிகழ்வாக இருக்கும் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 18வது நாள் என்று கூறினேன், வெள்ளிக்கிழமை அல்லவா?

ஆம், நீங்கள் அனைவரும் கூறுவது போன்று மகாலிங்கம் ஓடி வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம். உங்கள் அனைவருன்ற எண்ணத்தின்படி இன்று பக்தி கொண்டாடுவோம் என்ற அற்புதமான ஒரு 2 மணி நேரத்தை மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு தந்திருக்கும் வேளையில், அதுவும் வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் என்று நாங்கள் கருதி கொள்ளும், புண்ணியமான நாள் என்று கருதி கொள்ளும், இறை வணக்கத்துக்கு பெரிதும் மகிழ்வான நாள் என்று எண்ணிக்கொள்ளும் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்கு நாங்கள் அனைவரும் இறைவன்பால் கருணை கொண்டு தந்ததைக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பக்தி வேலையை ஆரம்பிப்போம் என்ற உறவுகளே. 6478746415 என்ற எண்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் நீங்கள் அழைத்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம். பக்தி மயமான பாடல்களை மட்டும் கேட்டு மகிழ்வது அல்லாமல் பக்தியோடு சம்பந்தப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்தவர்கள் கூறிய கேட்ட அனுபவங்கள் பல இருக்கின்றது. எங்கள் ஆன்மீகம் வந்து எழுத்து வழியாக நாங்கள் அறிவதற்கு முன்பு வாய்வழியாகவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எப்படி அறிந்திருக்கோம்? அன்னையும் பிதாவும் முன்னறை தெய்வம் அந்த அவர்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் இல்லையா? ஆலயம் தொழுவது சாலவம் நன்று என்று கூறுவோம். மாதா பிதா குரு தெய்வம் என்று அறிந்திருக்கின்றோம். மாதா மூலம், பிதா மூலம், குரு மூலம், தெய்வ சக்தியின் மூலம் நாங்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் உயிர்கள் அத்தனையும் தோன்றுவதும் இயற்கை. அந்த இயற்கைக்கு உதாரணமாக இருப்பது கடவுள். எல்லாவற்றையும் கடந்து சென்ற அவர்தான் கடவுள் என்று நாங்கள் எண்ணும் இந்த வேளையிலே பாருங்கள், இணையுங்கள், விருப்பமான பாடல்களோடு வந்து இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எப்படி, கோள் எப்படி என்று கூறும் இந்த வேளையிலே இன்றைய நாள் நன்மை காண்பவர்கள் அத்தனை பேரோடு நாங்கள் முனைந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தீமைகளைக் கண்டு துன்பங்களை சுமந்து கொண்டிருப்பவர்களின் சொம்பத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்பது உறவுகளே.

விறுவிறுப்பாக மளமளவென்று பேசிவிட்டேன் என்று எண்ண வேண்டாம். விடயத்தை சுருக்கமாக கூற வேண்டும், அதை நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரைவாக கூறிவிட்டேன் என்று எண்ணுகின்றேன். அதனால் பக்தி என்ற ஒன்று வரும்பொழுது எங்களை அறியாத ஒரு அமைதி ஏற்படும் மனதிலே, ஒரு சாந்தம் ஏற்படும், ஒரு குலைவு ஏற்படும், ஒரு பணிவு ஏற்படும். இவையெல்லாம் இந்த பக்திக்குள்ளே தான் வருகின்றது. அந்த பக்தியை தருவதற்காகத்தான் இறைவனையும் இறை உருவங்களையும் அதற்குரிய சின்னங்களையும் பொருத்தி இருக்கின்றார்கள். சாதாரணமாக எல்லா சின்னங்களையும் கண்டவுடன் நாங்கள் ஆக அழகாக இருக்கின்றது என்று கூறுவோம். சில சின்னங்களை கண்டவுடன், அந்த பொருட்களை கண்டவுடன், அந்த வடிவங்களை கண்டவுடன் எங்களை அறியாமல் இதயத்துக்குள்ளே இறைவா இறைவனை நினைந்து கொள்ளுகிறோம். அந்த பக்தி என்பது அதுதான். அதே போன்று எங்களை வழிகாட்டி மனிதனாக்க சிறு வயதிலிருந்து எங்களோடு இணைந்து எங்களை செதுக்கிவிடும் சிற்பியாகிய ஆசிரியர்

0: கண்டவுடன் எங்களை அறியாமல் பணிவு ஏற்படும். அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம், பொல்லாத ஆசிரியராகவும் இருக்கலாம் சில சமயங்களில் சிலருக்கு. ஆனால் ஆசிரியர் குரு என்றவுடன் எங்களை அறியாத ஒரு பண்பு ஏற்படுகின்றது. தந்தையை கண்டால் பண்பு, அம்மாவை கண்டால் அன்பு, பண்பு எல்லாம் வளருகின்ற இவையெல்லாம் எங்கள் பழக்க வழக்க பண்பாட்டு விழுமியங்கள் என்று கூறக்கூறுவது. அந்த விழுமியங்களை நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டோம்? வீதியிலே கற்றுக்கொண்டோம், பாடசாலையிலே கற்றுக்கொண்டோம், நண்பர்களோடு உலாவும்போதே கற்றுக்கொள்ளுகின்றோம். பெரிய பெரிய கூட்டங்களை பார்க்கும்போது, விழாக்களை பார்க்கும்போது, பெரியவர்களை சந்த் இதெல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த கற்றுக்கொள்ளும் வேளையிலே தான் நாங்கள் எண்ணத்தை ஒன்றை கண்டுகொண்டோம். எதைத்தான் கற்றுக்கொண்டாலும் இந்த பக்தி என்பதை கற்றுக்கொள்ளாமல் எங்களை அறியாமலே எங்கள் உள்ளத்திலே இப்போ இறைவன் நுழைந்து எங்களை ஆட்கொள்ளுகின்றார். அதனால்தான் பக்தி எங்களை அறியாமல் வருகின்றது. நாஸ்திகம் பேசி ஆஸ்திகம் பேசுபவர்கள் கூட, ஆத்திகம் பேசுபவர்கள் கூட கடவுளென்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்துதான் அப்படி கூறுகின்றார்கள். இல்லை என்றால் ஏன் அவர்கள் பேசப்போகின்றார்கள்? ஆதலால் உண்டு என்பது நிச்சயம், அது எது என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடைதான் இறைவன். அதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்? பக்தி மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும். முதல் நேராக இணைந்து கொள்கிறார் அன்பு மகள் கஸ்தூரி. இங்கே அன்பான அழகான மங்களகரமான வணக்கம் ஐயா என்று எழுதினார். வருக வருக என்று கூறிக்கொண்டு அவரை, கஸ்தூரி மகளே வருக வருக.
1: அழகான காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்?
0: மகிழ்வான காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கஸ்தூரி?
1: கையில மருந்தும் சுடுதண்ணியோடய சூப்பரா இருக்கிறேன்.
0: என்ன கஸ்தூரி சாயந்தன் இருந்தவுடன் மருந்தும் சுடுதண்ணியும் என்று வருகிறேன், என்ன காரணம்? இன்னும் குளிர்பட்டு போகவில்லையா?
1: இல்லையா, நானுமே நான் மருந்தமும் கை வைத்தியத்துல இருந்து எல்லாம் தெரியும். கடைசியா ஆங்கில மருத்துவத்துக்கு வாங்கி இருக்கிறேன் பாப்பா.
0: ஆங்கில மருத்துவம் குணப்படுத்தும், உடனடியாக குணப்படுத்தும் தான். ஆனால் அந்த இருமல் வருவதற்கு காரணம் சுவாசத்திலே உங்களுக்கு சளி இருக்கின்றன, ஈரத்தன்மை இருக்கின்றது. அதனால தான் அந்த இருமல் வருவதற்கு. அந்த சளியை முற்றாக அகற்றுவதற்கு கை வைத்தியம் செய்யலாம். அதோட தான் அது வரும், அதுதான் ஜலதோஷம். கை மருந்து காலம் எடுத்தாலும் முற்றாக குணப்படுத்தும். ஆனால் அலோபி ஆங்கிலேய மருத்துவ உடனடியாக உங்களுக்கு ஒரு இடையூறுகளை குறைத்துவிடும், சுகப்படுத்தி விடும் என்று
1: கூட
0: நல்லது. உங்களுக்கு விரைவாக குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வைத்தியசாலை சென்று வந்து விட்டீர்களா? வெள்ளிக்கிழமை மாலை நேரம் ஆகிவிட்டது, முடிந்தால் சனிக்கிழமை. சனிக்கிழமையும் வைத்தியசாலை திறந்திருக்குமா? உங்களுக்கு வசதி இருக்குமா?
1: அதாவது பொது மருத்துவம் அவசர உதவி பிரிவு மட்டும் திறந்து.
0: அவசர பிரிவு, நல்லது நல்லது. ஆனால் இருமல் அதிகமாக இருந்தால் சளியை சேரவிடாமல் அதை விலக்கி விட வேணும். அதற்கு நீங்கள் கை மருந்து பலனளிக்காத விட்டாலும் உடனடியாக நீங்கள் அங்கு சென்று அவர்கள் விரைவாக காய பண்ணி விடுவார். இல்லைன்னா சுவாசத்துக்கு
1: மருந்தகத்துல போய், அங்க மருந்தகத்துல போய் அவங்க ஆலோசனை கேட்டுத்தானையே நான் மருந்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன்.
0: என்ன சொன்னார்கள்? புறநகைச்சி சென்றார்களா?
1: அது இல்ல, நான் இப்ப எல்லா இடமும் வரவுதான் வருத்தம். அது சாதாரணமா வரக்கூடிய ஒன்றுதான். ஒரு சில நாட்கள்ல சரியா போயிடும் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க.
0: மருந்து கால் மதி முக்கால், அவரை அவர்கள் கூறுவதை நீங்கள் மதி உணர்ந்து கொண்டால் நல்லம். இது வந்து அந்த கால மாற்றத்திலே இந்த வைரஸ் நுண்கிருமிகள் நுண்ணிகள் மாறி புதிய புதிய உருவம் எடுத்து வந்து புதிய புதிய வகையிலே உடலை தாக்கிக் கொள்ளும். இது இயற்கை, அதெல்லாம் வருத்தப்படணும். ஆனால் இயற்கைதானே என்று விட்டு விடாமல் கொஞ்சம் பரிகாரத்தோடு இருங்கள். சரியா? நன்றி மகளே, வாழ்த்துக்கள். விரைவில் குணமடைய வேண்டும், சுகமாக
1: வேண்டும்.
0: சரி, இன்று பக்தி வேளையிலே வந்திருக்கிறோம். என்ன இன்று ஒரு நல்ல நாள் என்று ஏதோ வாய் எடுத்தீர்கள் சொல்வதற்கு என்ன எதை பற்றி கூறப்போகிறீர்கள்?
1: எங்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே 16 வகை தான் மழை ஒரு பக்கம், அதோட புரட்டாசி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமை.
0: நாளைக்கு முதல் சனிக்கிழமை இல்லையா?
1: ஆமா, நாளைக்கு புரட்டாசி. சனியும் புரட்டாசி விதகம் நல்லா ரொம்ப சிறப்பா இருக்க போகுது, நல்லா இருக்கும். அது சிவன் கோவில்கள்லாம் கூட அந்த புரட்டாசி சனிக்கு விசேஷம்.
0: எங்கள் சிவன் கோவிலிருந்து அறிவித்தல் வந்திருந்தது, நாளைய தினம் செய்ய இருக்கின்றார்கள். சிறப்பு. இந்த புரட்டாதி வெள்ளி எதற்காக முதலாவது வெள்ளி என்று, எதற்காக புரட்டாதி மாதத்து வெள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்?
1: புரட்டாசி மாதம், அதாவது ஐயா எல்லாத்துலயும் ரொம்ப சிறந்தது, அதாவது இந்த பெருமாள் அவதாரம் பண்ணினது, சனீஸ்வரன் அவதாரம் பண்ணினது, மற்ற பெருமாளுக்கு மகாலட்சுமிய ரொம்ப பிடிக்கும் இல்லோ.
0: அப்படியா?
1: அப்ப அதனால ஆமா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயா இருக்கூடியது. அப்ப அதனால அந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பெருமாளே எங்கள் எல்லாரையும் காப்பாத்தண்டா, உடனே அவ சொல்லுவாங்கிறப்பா இந்த உங்க எல்லாரும் உங்களை நினைச்சு கும்பிடுறாங்க. என்னைய நினைக்கிறாங்க, நீங்களா அவங்களுக்கு அருள் புரியுங்கோ, அவங்கள எந்த இதுக்கும் இது பண்ணிடாதேங்கோன்னு சொல்லுவாங்க.
0: அம்மா சொல்லுவா அப்பாவிடமா? அம்மா அம்மா சொல்ல வேண்டும்,
1: அதே
0: எல்லோரும் முறையிடுவது அம்மாவிடம் தானே, அன்னையிடம் தானே முறையீடுகளை செய்வோம் நாங்கள். என்ன வேண்டுதல் இருந்தால் என்ன வேண்டுதல், அம்மாவிடம் தானே ஓடி சென்று கேட்போம். அம்மா தான் பரிந்துரைப்பார் அப்பாவுக்கு, இல்லையா? அம்மா உடனே என்ன சொல்லுவார், உன் இந்த அப்படி என்று தரமாட்டார், இரு பார்ப்போம் அப்பாவுடன் பேசி பார்க்குறேன், அப்பாவுடன் பேசுகிறேன். அம்மாவுக்குறது தான் குடும்பம், எங்கள் வாழ் எங்களுடைய எங்களுடைய சமயமும் ஒரு குடும்பத்தோடு கலந்துதான் உதாரணமாக வைத்து ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் கண்ணதாசர் அவர்கள் சொன்னார், கண்ணதாசர் ஐயா கூட இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இப்படி எழுதியிருக்கின்றார் அவருடைய புத்தகத்திலே. என்னென்னா இது ஒரு லௌகிகம், அதாவது வந்து அன்பு பண்பு பந்த பாசங்கள் நிறைந்தது தான் குடும்பம். அந்த குடும்பத்தை கடவுளையும் இறை இறை சன்னிதானத்துடன் நாங்கள் இறைவனை நம்பி இறைவனை முதலாக வைத்துக்கொண்டு வழிபடும் கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே அவதாரங்களை எல்லாம் உற்பத்தியாக்கி இந்த திருவிளையாடல்கள் மூலம் எங்களுக்கு அந்த செய்திகளை தரும்போது குடும்பமாகத்தான் இருக்கின்றது, குடும்பம் போன்று தான் இருக்கணும். அதனால் நாங்கள் என்ன குறை வந்தாலும் என்ன வேண்டும் என்றாலும் உடனடியாக கேட்பது அம்மாவிடம் தான். அம்மாவிடம் கேட்கும்பொழுது அம்மா வந்து தானே செய்வதை செய்வார், செய்யாததை தகப்பனிடம் ஆலோசித்து செய்ய வேண்டும் என்ற அந்த குடும்பம் இருக்கிறதா தலைவன் தலைவி என்று அவருக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து அவரை கொண்டு ஆக்குவிப்பார். ஆனால் அவர் ஆக்குவதற்கு அன்னையின் சம்மதம், அன்னையின் சக்தி வேண்டும். அதனால்தான் நீங்கள் கூறியது போன்று இது மகாலட்சுமிக்கு ஆகிய காலம், மகாலட்சுமியை நாங்கள் வேண்டும் பொழுது மகாலட்சுமி உடனே இந்த ஆண்டு தராமல் அப்பாவை கேட்டு தர வேண்டும் அல்லவா, சே லேசாக உதவிடுவார், இந்த பிள்ளை இப்படி வருந்துகிறது இதற்கு ஆவணம் செய்யுங்கள். அவர் உடனே மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை தானே அன்னையின் சொல்ல அவர் கேட்டு எங்களுக்கு அருள் புரிவார். அப்படித்தானே எங்கள் அன்னை தந்தையர்கள் பாருங்கள், அது அந்த அந்த முறைப்பாடு அப்படித்தான் பாருங்க, பக்தி வழியிலே தான் அது இருக்கிறது. அது உண்மையான பக்திமயமாக பக்தியோடு, பக்தி என்பது அன்பு கருணை எல்லாம் அதற்குள்ளே அடங்குகிறது. அந்த பக்தி விசுவாசமாக வரும் வேளை நம்பிக்கையோடு ஒன்றை அளிக்கலாம், அளிக்க வேண்டும், அளிக்கப்படும் என்ற நம்பிக்கைகள் அங்கே ஊட்டப்படுகின்றது. சிறப்பான அதுபோன்று சனிக்கிழமை என்றால் புரட்டாதி, சரி புரட்டாதியில் வெறும் சனிக்கிழமைகளுக்கு சனிக்கிழமைகளுக்கு ஒரு விசேஷம் உண்டு என்று கூறுகிறார், அது எப்படி இருக்கும் மகளே?
1: புரட்டாதி சனி வந்து சனீஸ்வரன் வந்து ரொம்ப, அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஆள் அவர் மட்டும்தான் சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்குள்ளேயே ஈஸ்வர பட்டம் பெற்றது சனீஸ்வரன் மட்டும். அது என்ன, அது என்ன சந்தர்ப்பம் என்றா, சிவன் ஒரு திருவிளையாடல் நடத்து வரப்படியண்டா, பகவான பார்வதி அம்மாவளோட விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கேங்களா, தாய் அவங்க இது போட்டு விளையாடுவாங்க, அது என்ன சொல்றது சொல்லுவாங்க, அத சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கீங்களா பேச்சு வாக்குல, தலையில இருந்த கங்கா அதை நகைக்க போக நகைச்சுவையா பேச போக, அந்த அதுல அதை பார்த்த பார்வதி தேவியாருக்கு கோபம் வந்து நீ யாரடி என்ற சிலையில உட்கார்ந்து இருந்து ஒன்றுக்கு நகைச்சுவை என்ன நகைக்கிற அப்படி என்று பேசவும், கடைசியா ரெண்டு பேரும் வாக்குவாதப்பட ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்து பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து கங்கா தேவியார் வந்து மீனவ பெண்ணாக பிறந்து பார்வதி தேவியார் ஒரு அந்தனர்களுக்கு மகளா பிறந்து வாழ்ந்து வர காலங்கள்ல ரெண்டு பேற்ற திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு சனீஸ்வரன் வர. அப்ப சொல்ற புரோகிதர் வேஷத்துல வந்த சனீஸ்வரன் சொல்ற, நாங்க கேட்கிற தட்சணை கொடுத்தா உங்களோட திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். உடனே சார் அப்ப சனீஸ்வரன் சிவருமான் சொல்லுவார், கண்டிப்பா புரோகிதரே நீங்க நடத்தி வைங்க, உங்களுக்கு கேட்கிற தட்சணை வழங்கப்பட வேண்டோன்னுதான். அதுலதான் அவருக்கு அந்த சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. அப்ப அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். கங்கா கௌரி கல்யாணம் நடந்தது. அப்ப அது ஒரு அந்த சந்தர்ப்பத்துலதான் ஈஸ்வர பட்டம் கிடைச்சது. சனீஸ்வரன் அவதரிச்சதும் இந்த மாதம் புரட்டாசி மாதத்துலதான் சனீஸ்வரன் அவதரிச்சது. அவருக்குரிய கிழமை தனிக்கிழமை.
0: வாழ்த்துக்கள் மகளிர், அழகாக தெளிவாக சில படி எங்களை கூறியிருக்கிறது. அப்ப இந்த சக்களத்தின் பிரச்சனை தேவலோகத்திலும் இருந்திருக்கிறதான் மகளே, என்ன அது சந்ததி சந்ததியாக எங்கள் மத்தியிலும் அது இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: சிவனுக்கு ரெண்டு, முருகனுக்கு ரெண்டு, பெருமாளுக்கு ரெண்டு, இச்சாசக்தி பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூமி தேவி என்று ரெண்டு பேரு, முருகனுக்கு வள்ளி தேவான, சிவனுக்கு கங்காவும் கௌரியம், அதே மாதிரி முருக வர பிள்ளையாருக்கு மூணு சித்தி புத்தி வல்லமை.
0: ஆமா ஆமா, இந்த சக்திகள் மனைவி என்று படைக்கப்படுகிறது சக்திகள் அம்மா, அவர் ஒருவர் தனித்து இயங்க மாட்டார், அதற்காகத்தான் அதை உருவகித்தார்கள். அதை நாத்தியம் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்களாக தூக்கிப்பிடித்து பேசு, அது உண்மையாதான். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் சக்திகள் அவர்களுக்குள்ளே அது இருக்கப்படுகிறது, அதைத்தான் வச்சு அதை உருவகித்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் உருவகமாக கொண்டு வந்து எங்களுக்கு அதை காட்ட வேண்டும், எங்களை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று உருவங்களை அமைத்து, வடிவங்களை அமைத்து, ஒலிகளை அமைத்து, ஒளிகளை காட்டி எங்கள் ஆன்மாவை ஈர்த்து கொள்ளும் வகையிலே கொண்டு செல்வது எங்களுடைய மதம். சிறப்பு குரங்கன் மகளே.
1: சரவணன் அண்ணா ராவணேஸ்வரனும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்.
0: ஆமாம், ராவணன் நிறைய மக்கள்களுக்குள்ளே, அதாவது தேவர்களுக்குள்ளே, தேவர்களுக்குள்ளே மூன்றே மூன்று ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். பரமேஸ்வரன், விக்னேஸ்வரன், ராவணேஸ்வரன், அதாவது மூன்று விதமான எது மும்மலங்கள் என்று கூறுவோம், ஆணவம், கண்மம், மாயை, இது இது இதற்கெல்லாம் பக்கப்பட்டு தான் வருகின்றதம்மா. அந்த மும்மலங்களையும் உடையவர் தான் நாங்கள், எங்களை கூறுவோம். நாங்கள் மும்மலங்களை ஆணவம், கர்மம், மாயையில் மாயையிலே உலர்கிறோம், கர்ம வினைகளில் உலர்கிறோம், ஆணவம் கொண்டு அலைகின்றோம். அது அத்தனை அந்த வகையிலே, அந்த வகையிலே வந்து முத்து நிலை பெற்றவர் தான் ராவணன். அதனால் அவரும் வந்து சிறந்த ஒரு சைவன், அவரை போல் சிறந்தவர்கள் இல்லை யாரும். தேவர்களுக்கு கிடைத்த ஒரு பட்டம் ராவண ஈஸ்வரன் என்று அவருக்கும் கிடைத்தது. பத்து கலைகளில் சிறந்து விளங்கியபடியால் பத்து கலை இராவணன். அது இவர்களுடைய பேச்சு வழக்காலும் எழுத்து வழக்காலும் பத்து தலை என்று வந்துவிட்டது. அது இவர்களுக்கு வகித்தது. உண்மையிலே ஒரு பத்து கலைகளை கொண்ட ஒரு பிறவி அந்த பிறவி ராவணேஸ்வரன், ராவணனுடைய பிறவி, சிறந்த ஒரு பிறவி, சிறந்த ஒரு சைவமும். அவருக்கு மேல வரலாறு, அவருக்கு முன் வரலாறு, பின் வரலாறு நிறைய உண்டம்மா.
1: ஆமா, அதுல ஒரு முக்கியமா குறிப்பிடக்கூடியது உண்டு. அதாவது ராவண ராம ராவண வதங்கள்ல இறுதி கட்டம், அதாவது ராவணனுடைய உயிர் பிரியும் தருவாயில லக்ஷ்மணனுக்கு ராமர் சொன்னாராம், நீ அவர் உண்மையாம உயர்ந்த அந்தனர் குலத்துல பிறந்தது ராவணன், நீ அவர்கிட்ட போய் குருவா இருந்து ஞானோபதேசம் பெற்றுக்கோ அப்படி ஒன்று சொல்லி அந்த இறக்கம் தருவாயில லக்ஷ்மணனுக்கு ராவணன் ஞானோபதேசம் செய்ததாகவும் ஒரு வரலாறு.
0: உண்மையான வரலாறு அப்படி இருக்கு. அதை கம்பர் அதை மறைக்கவில்லை, அவரை மழுகி விட்டார், பூசி மழுகி விட்டார். வால்மீகியிலே அழகாக இருக்கின்றது, வால்மீகி ராமாயணத்தில் முழுமையாக உண்மையாக அதிலே மிக அழகர், சிறந்தவர், வல்லமை வாய்ந்தவர். ஆனால் அவர் கூட ஒரு ஏகபத்தினி விரதன் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சீதாதேவியை கவர்ந்து கொண்டு சென்றாரே தவிர எந்த விதமான இம்சையும் செய்யவில்லை. மகள் ஒரு ஒரு பிறவியின் பூர்வீகத்தை எடுத்துக்கொண்டு போனால் அவ ஒரு பிறவியில மகளாக இருந்திருக்கின்றார் ராவணன். நல்லது மகளே, இது நாங்கள் இப்பொழுது இங்கே வருவோம், பக்தி வேளையில் இருக்கின்றோம். இதிகாசங்களை விட்டு புரட்டாதி சனி, புரட்டாதி சனி விரதத்தை இப்போ வெள்ளி என்று கடந்து விட்டது எங்களுக்கு, இப்பொழுதும் அந்த எங்களுக்கு இன்னும் கடக்கவில்லை. ஆனால் இந்திய மண் இலங்கை இந்திய பிரதேசங்களிலே கடந்து விட்டது, இரவு நேரமாகிவிட்டது. புரட்டாதி சனி மலர்ந்து வரும் நாள் அவர்களுக்கு சனிக்கிழமை, புரட்டாதி சனி விரதம். இதை அனுஷ்டிக்கும் விதம் ஏதாவது கூற முடியுமா? என்று பக்தி வேலையில கலந்து கொள்வீர்களா? அதை பற்றி
1: புரட்டாதி சனி வந்த ஐயா ரொம்ப ஒரு கஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. முக்கியமா நாங்க செய்ய அதில் கடைபிடிக்க வேண்டியது அண்டைய நாள் விரதம், காலையில எந்திரிச்சு தலை குளிச்சு விரதம் இருந்து நீல வர்ண ஆடை அணியறது ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் சனி பகவானுக்கு கரணீல வண்ணம் ரொம்ப பிடிக்கும். அப்ப அதோட கூட எள்ளு எள்ளு கலந்த சாதம் அந்த மாதிரி அதுகளை காகத்துக்கு வச்சு நிவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்து அதை சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. அதோடு அதோட ரொம்ப சிறப்பு. அதோட சனீஸ்வர விரதம் வந்து அதுல முக்கியமா நாங்கள் செய்யறது எள்ளுச்சாதம் தான் முக்கியமா செய்யறோம் நாங்கள் நைவேத்தியம்.
0: அப்ப அந்த சனீஸ்வர விரதம் பிடிப்பவர்களுக்கு ஏற்ற அனுகூலம் என்னம்மா?
1: அதாவது தலையோட வாரது தலப்பாகையோட போகும் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த இது வந்து அவங்களுக்கு காப்பாற்றப்படும். அதாவது கடுமையான தாக்கு, அதாவது ஏழரை சனி என்று சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏழரை வருஷம் ஒரு இருக்கு. ஆனால் அந்த ஏழரை வருஷத்துல முதல் 2.5 வருஷம் ஒரு விதம், நடுக்கூர் ஒரு விதமும், கடைசி கூறு இன்னொரு விதமும். ஆனால் நாங்கள் செய்யற தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவங்கள் எல்லாமே இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த சனி பகவான சரியான முறையில வழிபாடு பண்ணிக்கல எங்களை அறியாம செய்த பாவங்கள் விலகும் என்றும், அதோட அவற்றை பிடியால வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பாதிப்பில்லாம ஓரளவுக்கு குறையுமன்றதும் ஒரு வரலாறு. இதுல இன்னொரு என்னன்னா, நல்லெண்ணெய் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு.
0: சிறப்பு இந்த வேளையிலே இந்த சனீஸ்வரன் வந்து சனி பகவான் வந்து எங்களை வருத்துவதென்று கூறுகிறார். ஆனால் இறுதியிலே அவர் நன்மையைத்தான் செய்வார்.
1: கண்டிப்பா
0: அவர் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி என்ற அந்த காலகட்டத்தை விதித்து வைத்து ஒரு ஒரு ஆன்மாவை ஆட்கொண்டு பெறும் எல்லா கிரகங்களிலும் சனீஸ்வரர் மிகவும் கடுமையாக இருப்பார். அவர் சட்டத்துக்கு சட்டத்தை விட்டு வீழ மாட்டார். நீதி நியதி விதி என்றால் அதை விட்டு விலக மாட்டார். ஆனால் தெய்வ அனுக்கிரகம் வேண்டுமென்று நாங்கள் பக்தியோடு வாழ்ந்து பக்திமயமாக பிறகு அறம் காத்து வளர்ந்து கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கருணை கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் கூறியது போல தலையோடு வருவது தலைப்பாகையோடு போவது போல எங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் ஓரளவு நிவர்த்தித்துக் கொள்வது ஒன்று. இரண்டாவது நான் அறிகிறேன், நாங்கள் அந்த சனி விரதத்தை அனுஷ்டிப்பதன் நோக்கம் தீயனவை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அந்த பக்குவ நிலைக்கு ஆன்மாவை கொண்டு
1: வருவது. வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய தடைகளை நம்ம ஓரளவுக்கு குறைத்து
0: கொள்ளலாமையோட திருமணம் ஆகாத பெண்கள் பலருக்கு எதிராக முடை ஏற்படுகிற காலத்துல சனீஸ்வரன் வணங்கி வந்து அவர் இறுதியிலே அந்த குழந்தை அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கூட கொடுப்பாராம். உண்மையா?
1: அது எனக்கு தெரியா, எனக்கு சரியா சொல்ல தெரியல. என்னடா சனீஸ்வரன் வந்து அது அந்த இதுல சுக்கரனுக்கு தான் அந்த ஒரு இது சொல்லுவாங்க ஐயா. சுக்கர பகவானுக்கு தான் அந்த தன்னை திருமணத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது சுக்கர பகவான்.
0: வெள்ளிக்கிழமை கூட வந்து திருமணம் திருமணம் நடவாத ஒருவருக்கு ஒரு திருமணம் நடப்பதுதான் ஒரு பெரிய பேறு. அந்த பேறு இந்த பேறுகளையும் கிடைக்கும். கொடுக்கிற தெய்வம் கூறிய பித்து கொடுக்கிறது சனீஸ்வரனால் வழங்கப்படுகிறது. ஒன்று சனீஸ்வரனால் பல நன்மைகள் உண்டு. இப்ப உதாரணம் இன்னொரு வழியை பார்க்கலாம். எல்லோரும் சொல்வார்கள் சனீஸ்வரன் பொல்லாதவர் அப்பா என்று கூறுவார்கள். இப்ப எங்கள் ஊருக்குள்ளே ஒரு ஒரு ஒரு பொல்லாத மனிதன் ஒரு ஒரு அடிபிடித்து அடியெல்லாம் செய்கிற ஒரு ஒரு உதர் இருக்கிறார் என்று வைப்போம். ஆனால் அவர் பண்போடு தெரிகிற எங்களோடு வந்து சேர மாட்டார், எங்களோட தாக்க மாட்டார். நாங்கள் குழப்படி செய்து கொண்டிருந்தால் தான் எங்களோட அவர் தாக்குவார். அப்போ நாங்கள் நல்லவராக வல்லவராக பண்பானவராக இருந்தால் அவர் எங்களை கண்டுட்டு ஒரு தலையை சரித்து கொண்டு போவார். இதுவரை சண்டைக்கு வர மாட்டார். ஆனால் அதே நேரம் சொல்லுவார்கள் சனியனுக்கு தேவையில்லாமல் விரதம் பிடிக்கக்கூடாது, அவர் எங்களை தொடர்ந்து வந்து விடுவார். ஆனால் அப்படிப்பட்டவருடன் நாங்கள் நட்பு வைக்கக்கூடாது, அவர் விரோதிக்கக்கூடாது, அவருக்கு என்ன சரியான போக வேண்டியதுதான். அப்படி அவரை நாங்கள் கணித்து அவருக்கு அவரை மதித்து நடக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இப்படி அதாவது இப்படியான பஞ்ச தந்திர கதைகள் மூலம் கூட பக்தியை வளர்ப்பதற்கு நம் முன்னவர்கள் எவ்வளவோ முயன்றிருக்கின்றார்கள். அவையெல்லாம் வந்தது பக்தி என்ற ஒன்றை கொண்டு வருவதன். பக்தி இறைவனிடம் மட்டும்தான் என்று அல்ல, அன்னை தந்தை அதை சொல்ல மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் எல்லோரிடமும் நாங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும். அதாவது பக்தி என்பது அன்பு மதிப்பு அவர்களோட கடைப்பிடிப்பு ஏற்றத்தான் அதற்குள்ளே அடக்கப்படுகின்றது என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: இல்ல அது உண்மைதானே. எல்லாத்தையும் அப்பா அம்மா, இப்ப அம்மா அப்பா வந்து நமக்கு வழிகாட்டே இல்லையா, நாம வந்து எல்லாத்தையும் கத்துக்கொள்றது.
0: அண்ணனுக்கு
1: நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையா?
0: அண்ணனுடன் நம் மூத்தவர்களுடன் அயல் உள்ள பெரியவர்களிடமும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நடந்து கொண்டு செல்லும் பாதைகள் பக்தி வழியாக இருந்தால் பின்னோக்கி செல்லும் நாங்களும் பக்தி வழியே செல்லலாம். அதே போன்று நாங்கள் அந்த வழியிலே சென்றால் நம் நமக்கு பின்பற்பவர்களும் செல்லலாம். அதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் அன்று வாய் வழியாக வந்த இந்த அறிவுரைகள் எல்லாம் ஊடகங்கள் என்று வந்தது. ஊடகங்களிலே தலைசிறந்த ஊடகம் திரைப்படத்துறை. திரைப்பட ஊடகம் மிகப்பெரியது, மக்கள் உள்ளத்தில் நேரடியாக போகக்கூடியது. அது இப்பொழுது எப்படி போகின்றது என்பதுதான் அது அங்கே நாங்கள் செல்ல தேவையில்லை. அதனால் தான் முன்பு வந்த திரைப்படங்களில் பக்தி திரைப்படங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அந்த திரைப்படம் மூலம் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றது. நல்லது கஸ்தூரி, இந்த நேரத்தில் இயலாத நேரத்திலும் எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கொள்கிறோம். என்ன பாடலை இன்று பக்தியாக கேட்போம் உங்கள் வாயிலாக?
1: இன்னைக்கு எனக்கு நான் அம்பாள் பாட்டுத்தான், மதுரை அரசாலும் மீனாட்சி ஐயா.
0: அது நேரத்தில் நேற்று தினம் அது கேட்டிருந்தார்கள் ஒளிபரப்பு, இன்றைக்கும் போடுவோம் மதுரை அரசாலும்.
1: அப்படி இல்லையா, பரவாயில்லையா, அது இல்லையா? இந்த ஆதிபராசக்தி திரைப்படத்துல நான்

0: அழகா அருமையா இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கு.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான பாடலை தந்தீர்கள், இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். எங்கள் வானொலியில் வந்து பக்தி வேளையில் இவ்வளவு நேரமும் கலந்து பக்தியோடு பல விடயங்களை தந்து நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததையும் தெரியாதையும் கலந்து பரிமாறும் அளவுக்கு பொறுமையோடு பக்தியோடு வந்த உங்கள் கருணைக்கு எங்களுடைய நன்றி. கருணை உள்ள இறைவன் விரைவில் உங்களுக்கு எல்லா நிலமும் தந்து இந்த உடல் நலத்தையும் காத்துக்கொள்வாராக. நன்றி மகளே.
0: நன்றி ஐயா, மிக்க நன்றி. வர உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி, வணக்கம்.
1: எல்லோரும் உங்களுக்கும் அப்படி கூறுகிறேன், எழுதி கொண்டும் இருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நன்றி அம்மா. அடுத்த உறவாக வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு. இருவர் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் யாருடைய உறவு முதலில் கிடைக்கப் போகின்றது, யாருடைய அழைப்பு என்று பார்ப்போம். எங்கே வர வேண்டும்? முன்னிலை தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பக்தி வேளை வெள்ளிக்கிழமை தோறும் மலர்வது. அதிலே இப்பொழுது கஸ்தூரி வந்து இதுவரை நேரம் அழகாக பேசி சில கருத்துக்களை என்னோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு சென்ற போலே எல்லோரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று ஒவ்வொருத்தரும் பெறலாம், உங்கள் உங்கள் கருத்துக்களை தரலாம் இந்த பக்தியோடு சம்பந்தமாக என்று கூறும் வேளையில் இருவர் அழைத்தீர்கள். உங்கள் இருவருடைய அழைப்பும் மீண்டும் அழைக்க வேண்டும் என்று
2: கூறிக்கொள்ளுகிறேன். தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: பதவியிலே வணக்கம் கூறி இணைந்து பதிலும் தந்துவிட்ட அன்பு சரவணா, யாம் இருக்க பயமேன். வணக்கம்.
3: வணக்கம்
1: நெய்வேலி மாணவ.
3: முன்பாக எனக்கு முன்பாக யாரோ முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள்
1: இருவர்,
3: அவர்களுக்கு இடையில் அவர்களுக்கு இடையே நான் வந்துவிட்டேன்.
1: இல்லை இல்லை, முயற்சி செய்துதானே வர வேண்டும்.
3: யாரோ ரொம்ப நேரம் நான் கேட்டுதான் இருந்தா ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே
1: இருந்தேன். அவர்கள் வருவார்கள் சார். இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு கிடைத்து எப்படி இருக்கின்றீர்கள்? மழை பெய்ததா?
3: மழைதான், இன்னும் எங்களுக்கு சரியான மழை பொழிவு இல்லை, அதனாலதான் காத்துக்கிட்டு இருக்கோம்
1: மழைக்கு. பொய்யா?
3: இல்ல, எங்க ஊர்ல மழை.
1: அறுதலி குப்பத்துக்கு வரவில்லை, வேற இடத்துக்கு வரவில்லையா? நெய்வேலி
3: நெய்வேலி. ஆமா, அந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நெய்வேலி
1: உங்களுக்கு வரவில்லை. வரும் வரும் வரும் வரும், கவலைப்படாதே மகனே. வரும்.
3: எங்கள் ஊரிலிருந்து பார்த்தா ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள அது அந்த பக்கம் தள்ளி போனா நல்ல மழை பெஞ்சிருக்கு.
1: பாத்தீங்களா, 10 கிலோமீட்டருக்கு பக்குவமாக பெய்த மழை பாரமுகமாக சென்று விட்டது அரசடி குப்பத்தை. ஆனால் வந்ததென்றால் நல்லதோர் மழை உங்களுக்கு சிறப்பாக பொழியும், கவலைப்படாதீர்கள். சரவணன்
3: நேத்து ரொம்ப கொடுமையான வெயிலா இருந்தது. நேத்து
1: இங்கே மகாலிங்கம் அவர்களும் நீங்கள் சொன்னதை கூறியிருக்கின்ற அதை கஸ்தூரி அவர்களும் வைத்தார். உண்மை ஈஸ்வரப்பட்ட மூவருக்குத்தான் என்று நான் முன்பும் கூறியிருந்தேன், என்றும் கூறுகிறேன். நீங்கள் கூறினதும் சரி, மொத்தம் சனீஸ்வரன் ராமணீஸ்வரன், அதாவது மாந்தர்கள் மனிதர்களுக்கிலே மக்கள் தேவர் நரகர் என்று கூறும் வகையில் இறைவனுக்கு இருக்கிற ஈஸ்வரப்பட்டம் தேவர்களாக கிரகங்களாக இருக்க வணங்கப்படுகிறது. இவங்களுக்கு சனி பகவானுக்கு இருக்கின்றது சனீஸ்வரன் என்று. அதே போன்று நரகர், நாங்கள் மனிதர்கள், மனிதர்களுக்கிலே பிறந்த மனித அவதாரம் எடுத்து வந்தவர்களுக்கு ராவணனுக்கு அந்த பெயர் இருக்கின்றது. மூவரும் தான் இந்த ஈஸ்வரன் என்ற நிலைக்கு உள்ளவர்கள். வாழ்த்துக்கள், நல்ல பதிலை நீங்கள் வந்து அந்திருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், இன்று அங்கே புரட்டாதிச்சாரி விரதம் அனுபவிப்ப நீங்கள் அனுஷ்டிப்பீர்களா?
3: புரட்டாசி சனி விரதம் இருப்பவர்கள் யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருப்பதி சென்று வந்தவர்கள் அனைவரும் இந்த புரட்டாசி விரதம் இருப்பார்கள். ஆமா, அதுதான் எங்க பகுதியில் அதான் வழக்கமாக இருக்கிறது. அது நாங்கள் திருப்பதிக்கு போகாததுக்கு முன்பெல்லாம் நாங்கள் இந்த விரதம் இருப்பதில்லை. திருப்பதி சென்று வந்த பிறகுதான் விரதம் இருக்கிறது.
1: ஆனால் இந்த பிரட்டாதி சனி விரதை வந்து ஒரு சிலர் கூறுகிறார்கள், இந்த பிரட்டாதி சனியினுடைய பார்வை தோஷம் இருப்பவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும், எல்லோரும் அனுபவிக்க கூடாது, தேவையில்லாதனால் அவர் எங்களோட தொத்தி விடுவார் ஒட்டி விடுவார் என்று கூறுவார்கள். அதுக்குத்தான் அந்த நான் அந்த ஒரு ஒரு ஊருக்குள்ளே ஒரு குளப்படி எல்லாம் செய்பவரோட நாங்கள் நட்பு வைக்கக்கூடாது என்று கூறுகிறது போன்று ஒரு சிலர் கூறுவார்கள். ஏனென்ற தேவையெல்லாம் சனீஸ்வரனுக்கு விரதம் பிடிச்சி சனீஸ்வரன் நாங்கள் வரவழைப்பது ஒன்றாகிவிடும், அவர் வந்து விட்டால் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டு இறுதியிலே தான் போட்டு ஆட்டுன்னு ஆட்டி போட்டு கடைசியாக தான் நன்மையை கொடுப்பார், இப்படியெல்லாம் நகைச்சுவையாகவும் கூறுவார்கள். இந்த கருத்து இன்றுதான் கேள்விப்படுகிறேன். அந்த திருப்பதிக்கு சென்று வந்தவர்கள்தான் சிறப்பாக இந்த பிரஜாதி சனி நாட்களில் விரதத்தை அனுசிக்கிறார்கள்.
3: எங்கள் பகுதியில் அப்படி எங்கள் பகுதியில் இன்றும் நடைபெறக்கூடிய விடயம் என்ற பார்த்தீங்கன்னா, எங்க பகுதியில் எல்லாருமே ஒரு முறை இந்த திருப்பதிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சென்று வருவாங்க.
1: அது உங்களுக்கு அண்மையில இருக்கின்ற திருப்பதி உங்களுக்கு கிட்ட இருக்கின்றதா தூரத்தில் இருக்கின்றதா?
3: கொஞ்சம் தூரம்தான் இருந்தாலும் போயிட்டு வருவாங்க. அப்படி அங்க போக முடியாதவங்க கடலூர் பக்கத்துல திருவந்திபுரம் தேவநாத சுவாமிகள் பெரிய ஆலயம் இருக்கு, அது எங்க சின்ன திருப்பதினு சொல்லுவாங்க. அது அங்க போக முடியாத நாங்க அங்க போக முடியலன்னா இங்கதான் கடலூர் தான் போயிட்டு வரோம்.
1: அந்த திருப்பதியிலே குடிகொண்டிருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த மகாதேவர் தான் அங்கு சென்றால்தான் இந்த சனீஸ்வரன் நன்றாக தெரியும் எங்களுக்கு. உலகத்திலே சனீஸ்வரனுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் கிரகங்களுக்கும் ஆலயங்கள் பல இருந்தாலும் சனீஸ்வரனுக்கு இல்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நல்லூர்லேயே தான் இருக்கின்றது இல்லையா? நல்லூரோ அந்த நல்லூர் என்ற இடத்துல சனீஸ்வரன் ஆலயம் இருக்கின்றது.
3: திருநள்ளார்
1: திருநள்ளாறு என்ற இடத்துலே
3: மல்லியம் அவர் அவங்க ஊர் பக்கத்தில் தானே
1: இருக்கலாம். ஒரு ஆலயம் தான் அங்கு இருக்கின்றது, பெரிதாக கொண்டாடுவார்கள். ஆனால் எல்லா கிரக அந்த பீடத்திலே நவக்கிரகங்களுக்குள்ள ஒரு கிரகம் வைத்து ஆலயங்களை நாங்கள் வழிபடுகிறோம். அவருக்கென்று தனி ஆலயம் திருநள்ளாறுலே தான் இருக்கின்றது என்று கூறுவார்கள்.
3: திருநள்ளாறு.
1: அடுத்தது இந்த புரட்டாதி சனி என்பதை நீங்கள் கொண்டாடும் பொழுது ஆலய மதத்தை தெரிவிச்சு இப்பொழுது வியாபார நோக்கம் ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டது தான், எல்லா ஆலயத்திலும் செய்கின்றார்கள். நான் அறிந்த வகையில் அந்த என்னுடைய காலங்களிலே சிறுவயது காலங்களிலே எல்லா ஆலயங்களிலும் அந்த எள்ளெண்ணெய் எரித்து அபிஷேகங்கள் செய்ய மாட்டார்கள், அதற்கென்று உரிய ஆலயத்துக்கு தான் போவார்கள். சிவன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்களிலே தான் செய்வார்கள். அதை எங்கள் வடபகுதியிலேயும் பெருமாள் ஆலயம் இருக்கின்றது, அங்கே தான் கூட்டங்களும் இந்த எள்ளெண்ணெய் எரிச்சலும் சிறப்பாக நடைபெறும். இப்பொழுது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: அது அந்த வழக்கம் இப்போ நாங்களாம் பின்பற்றுவதில்லை அதிகமாக.
1: எந்த ஆலயத்திலும் சென்று எள்ளெண்ணெய் எரித்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவீர்கள்?
3: இல்லை, பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆலயம் அந்த சனீஸ்வரன் ஆலயம் இருக்கு, சின்னதாக ஒரு எங்கள் வேக கொள்ளை எங்கள் கிராமம் எங்கள் ரெவன்யூ இல்லை எங்களுக்கு தாய் கிராமம் அது. அந்த கிராமத்தில் மிகவும் பழமையான சிவனாலயம் உண்ட கலப்பாலீஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் சனீஸ்வரன்லாம் இருக்காங்க. அங்கே போயிட்டு வருவாங்க, அங்கே போயிட்டு நாங்கள் வருவோம். பக்கத்தில் இருக்கீங்க ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில்.
1: சிறப்பு அதே தன்பட்ட முறையில் நீங்கள் சென்றுவர்கள். இந்த பிரபல்யமாக இருப்பது சனி ஆலயம், இங்கே சனீஸ்வரர் ஆலயம் பெரிய ஆலயமாக இருக்குன்னு கூறுவார்கள். இந்த சனீஸ்வரர் நாளாந்தன் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வரும்போதெல்லாம் வணங்குகிறோம். இந்த நவக்கிரகத்தை சுற்றி வரும்பொழுது அந்த சனீஸ்வரர் நாங்கள் வணங்குகிறோம், அவருடைய பார்வை எங்களுக்கு இருக்கும். சனி பார்வை அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே பிடிக்க எல்லா கிரகங்களும் அவர் அந்தந்த காலகட்டத்தில் எங்களை தொற்றிக் கொள்வார்கள், எங்களை ஆட்கொண்டு கொள்வார்கள். அந்த நவக்கிரக கோளங்களை எங்களுக்கு சாதகங்களை குறிக்கும் பொழுது கூட சனி பார்வை எப்படி இருக்கிறது, எந்தெந்த ஆண்டிலே சனீஸ்வரன் வரும் என்று எப்படித்தான் சுற்றி வர பார்த்தாலும் அவருடைய பார்வை நிச்சயமாக அவருடைய ஆட்சி எங்களுக்கு இருக்குமாம். அந்த ஆட்சி வரும் வேளையிலே நன்மையும் தீமையும் சரிபெற நடக்கும், ஆனால் முதலில் தீமைகள் தான் நடைபெற்று, அதாவது துன்பங்கள் தான் பெறும் என்று கூறுவார்கள். அப்போ எங்களோட வாழ்க்கை சக்கரத்தில் ஒரு தடையாவது சனீஸ்வரருடைய பார்வை இருக்குன்னு, ஏனைய நட்சத்திரங்கள் ஏனைய கிரகங்கள் பார்வை இல்லாது விட்டாலும் சனீஸ்வரனுடைய பார்வை கண்டிப்பாக இருக்கும் என்றும், அதனால்தான் அன்றாடம் நாங்கள் சென்று ஆலயங்கள் வழிபடும் பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே ஒருவர் அவரும் இருக்கின்றார் என்று அவரையும் தோத்தரித்து கொண்டு வருகின்றோம். பிரத்யேகமாக இந்த புரட்டாதி மாதத்தில் கஸ்தூரி சொன்ன காரணங்களை வைத்து சனீஸ்வரர் ஏன் அந்த மாதத்தில் வணங்குகிறோம் என்ற காரணங்களை கூறியிருந்தார். அந்த சனியனை சனீஸ்வரரை நாங்கள் சனி பகவானை வேண்டுவதற்கு ஒன்று காலம் என்னென்றால் வருவதை சுலபமாகவும் தாமதமாகவும் என்னை நான் தாங்கும் வகையிலும் எனக்கு கருணை கூர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறணும். ஆனால் அவர் வந்து நன்மைதான் செய்வார், அந்த நன்மைனா எங்களுக்குள்ள தீமைகளை அழிப்பதற்கு தான் சில துன்பங்களை தருபவராம்.
3: அதனால் ஜோதிடத்தில் மகா ஜோதி, ஜோதிடத்தில் மகா ஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவக்கிரகமும் அனுக்கிரகமாய் மாறும்.
1: ஆமாம், நவக்கிரகங்கள் அனுக்கிரகமா வாரதுக்கு நாங்கள் அனுசரித்து போனால் தானே ஐயா. இப்ப அதனால்தான் ஜாதகங்கள் சோதனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் அருளாலே இப்படி இருக்கின்றது. இந்த வேளையில நீ இப்படி செய், இந்த தெய்வத்தை வழிபடு, இந்த ஆடையை உணவு, இந்த மலரை அதுக்கு கொடு, இந்த நிவேத்தியத்தை அதுக்கு படை, அது அனுசரணையாக இருப்பதற்காகத்தான்.
3: இப்ப அதே போல இன்னொரு இடத்துல சொல்கிறது, நாள் என் செய்யும் வினதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே.
1: தோன்றிடின் என்றுதான் அங்கே கூறப்படும். தோன்றிடின் என்றால் எப்படி தோன்றும், சும்மா வந்து தோன்றினே, அங்கே வழிபட வேண்டும். அந்த பக்தி சிரத்தியோடு அந்த பக்தி என்றது
3: முருகனை
1: அந்த இடத்துக்கு
3: உங்களை வழிபடும் போது எந்த கோலும் எந்த வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது.
1: அதுதானே ஐயா தெய்வீக வழிபாடு, தெய்வ வழிபாடு என்பது அதுதான். அதற்காகத்தான் வழிபட வேண்டும். அது முருகனையும் வழிபடலாம், பிள்ளையாரை வழிபடுகிறோம், எல்லாரையும் வழிபடும். அந்தந்த நேரத்திலே நாங்கள் வழிபடுகின்றோம். அந்த வழிபாடு என்பது பக்தியோடு வருகின்றது. அதுதான் பக்தி வேளையில் நாங்கள் பேசக்கூடியது. அந்த பக்தி சும்மா இருப்பதற்கு வரும் தெரியாத, வருவது போவதே தெரியாதவர்கள் அனுபவிச்சு போட்டு அவலப்படுவார்கள். நாங்கள் தெரிந்து கொண்டு அவரை நாங்கள் அனுசரித்து வணங்கிண்டு போது எங்களுக்கு முருகனை வணங்குகிறோம். முருகனை இதை எப்படி வணங்குகிறோம், துன்பங்கள் நேர்த்த என்னென்ன எனக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும், நான் மற்றவரை போல நல்லவனாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நண்டாயோடு வாழ வேண்டும், நாங்கள் எல்லோரும் வணங்குகிறோம். தெய்வீகம் என்பதுதான் பக்தி. அந்த பக்தியை கொண்டு வருவது தெய்வீக. தெய்வம் தெய்வீகமாக இருந்தால் தெய்வீகமாக இருப்பது என்ன, பக்தியோடு இருக்க வேண்டும். அது எந்த கடவுளை வணங்கினாலும், நீங்கள் கூறுவதன்படி சனீஸ்வரனை வணங்காமல் முருகனை மட்டும் வணங்கினா முருகன் வந்து சனீஸ்வரனை அடித்து கலைச்சி போடுவார் என்று அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல. ஆனானப்பட்ட இறைவனுக்கே அது பிராணத்தில் இருக்கின்றது. 7.5 நாழிகை அந்த சனீஸ்வரோட கண்ணன் எடுத்து வந்த நான் முதல் கூற வந்தால் அது எங்களோட வாழ்க்கை சக்கரத்திலே ஒரு தடவை சனீஸ்வரோட பார்வை இருக்கும். அது உக்கிரமாகவும் இருக்கும். அது எப்பொழுது, அது 7.5 நாழிகையாக இருக்கலாம், 7.5 நிமிடமாக இருக்கலாம், 7.5 மணித்தியாலமாக இருக்கலாம், 7.5 நாட்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு 7.5 ஆண்டுகளாக இருக்கலாம். அந்த சுற்றுலே நிச்சயமாக வந்தாக சேரும். அடுத்து ஒருதருக்கு ஆயுள் மிதி முடிவடைகிற நேரத்திலே அங்கே மூலமாக நிற்பவர் மரணசனி என்பவர். அந்த வேளையிலே அவருடைய அனுக்கிரகம் தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் முருகனை வணங்குகிறோம், எல்லோரையும் வணங்கி இறப்பு நேரிடுவதற்குந்தான். எல்லா கடவுளையும் வணங்கும் பொழுது நோய் நொடிவ வாய்ப்பு துன்பங்கள் வருவதுதான். வரும் துன்பங்கள் அதற்கு அதிபதியாக இருக்கின்ற ஒரு கிரகங்களுடைய பார்வையினால் தான் ஏற்படுகின்றது என்றும், அந்தந்த கிரகங்கள் வரும் பொழுது விசேஷமாகவும் வணங்கி கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் எல்லா தெய்வங்களும் வணங்கும் பொழுது அந்த பக்தி அவர்களுடைய பாலன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகின்றோம். அங்கே ஒரு உடையத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்குரியவர் என்ற ஒருவர் இருப்பார், மேலாளரும் ஒருவர் இருப்பார், சரியா? அவருடைய சிபாரிசின்படி தான் இதில் நடைபெறும். அதே போன்று தான் இந்த தெய்வ அனுக்கிரகங்கள் அதற்கதற்காக இருக்கின்ற அனுக்கிரக பார்வை. இந்த கோலங்களின் பார்வை இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை. இந்த பிரபஞ்சம்
3: அப்புறம் பிறகு இன்னொரு இடத்துலையும் சொல்கிறது, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லை க கலங்கிடுமே
1: என்று அதுக்கு அதிகமாக கந்தனை வணங்குபவர்கள் கந்தன் மீது
3: அறிவார்கள்.
1: அப்படி எல்லா கடவுளுக்கும் கூறப்படுங்க. விக்ன வினைகளை எல்லாம் பேரற்பவன் விக்னேஸ்வரன், அதனால தான் அவருக்கு பிள்ளையார் இருக்கின்றார். அப்படி ஒவ்வொருவருக்கும் அங்கே இருக்கின்றது ஐயா. தனியா முருகனை மட்டும்தான், முருகனுக்கு இப்படித்தான் சொல்லியிருக்கணும்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று எல்லா கடவுளுக்கும் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
3: யார் ஒருவர் இறைவன் ஒருவனே அவர்கள் இப்போ தண்ணின்னு சொல்லு, நம்ம தண்ணின்னு சொல்லுவோம். தண்ணிக்கு வந்து வேற ஒரு மொழிகளில் வேற ஒரு பெயர்கள் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் தண்ணி தானே இது. அதே மாதிரி கடவுள் ஒருவன் தான், அதன் பேர் தான் மாறி மாறி மாறி நம்ம சொல்லிக்கிறோம்.
1: நான் அதுதானே ஐயா சொன்னேன், எங்களோட மாணிக்கவாசர் சொல்லிவிட்டார் அல்லவா, திருவாசர் ஏகன் அநேகன் இறைவன் ஒருவன் தான், ஏகன் ஒருவன் தான். அவன் அநேகனாக அந்த அவதாரங்களை எடுத்து ஆன்மாக்களை அனுசரித்து அதை ஆட்கொள்வதற்காக பெற்றுக்கொண்ட அவதாரங்கள். வாழ்க்கை நடக்கின்ற நியதி, வாழ்க்கை நடக்க நடைமுறை சம்பவங்களை வைத்துத்தான் இவர்களை நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். தனியொரு கடவுளை மட்டும் வணங்க, ஒரு கடவுளை நீங்கள் எத்தனை உருவங்களை வணங்கினாலும் அத்தனையும் அங்கே தான் செல்கின்றது, இறைவனிடம் தான் செல்கின்றது இல்லையா? அதில் பிழை இல்லை ஐயா. இப்போ உங்களுடையின்படி புரட்டாதி சனியை பற்றி கூறுவாக்க, அப்போ நீங்கள் சனீஸ்வரனிடம் சென்று வெள்ள எண்ணெய் அரிக்க வேண்டாம், முருகனிடம் சென்று எரித்து போட்டு வரலாம் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே? அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல பிழை என்று நான் நினைக்கிறேன். அதற்கென்று வழிகள் இருக்கும், அந்தந்த வழியிலே தான் போக வேண்டும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம்.
3: அவரவர் மனதில்
1: நாளென் செய்யும் நாளென் செய்யும் கோளென் செய்யும் என்று கூறும் பொழுது யார் இருக்கும்போது கோளன் செய்யும்? இறையருள் இருக்கும் பொழுது அது ஒன்றும் செய்யாது. அது இறையருள் என்று எங்கே இருக்கின்றது? அது இறையருள் வேண்டும் என்றுதான் அது இந்த கோள்கள் வந்து தாக்கும் பொழுது கூட இறையருள் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுக்காக இதை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்ல. புரிகிறதா ஐயா? அடுத்தது இங்கே பழக்க வழக்க பண்பாடுகள் சனீஸ்வரனை செல்வது என்னென்றால், வாழ்க்கை நிறைய முறையில் நாங்கள் பார்த்தால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, நல்ல பழக்கம் தீய பழக்கம், கள்வர்கள் கொலை அந்த பஞ்சமா பாதகங்கள் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்படியெல்லாம் இறைவனங்களும் இருக்கின்றது. கோபம் கொள்பவர் இருக்கின்றார், கருணை கொள்பவர். இப்போ முருகனை எடுத்துக்கொண்டால் முருகன் எத்தனை விதமான குணங்களை கொண்டவராக இருந்திருக்கின்றார் அந்த அவதாரங்களில். புரிகிறதா ஐயா? அதே ஒன்றுதான் அந்த அந்தந்த அவதாரங்கள் வரும் பொழுது அந்த அந்த அந்தந்த அதாவது வந்து சம்பவங்கள். இப்போ முருகனை எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சிக்கு, நெகிழ்ச்சிக்கு, கோபத்துக்கு, கொலைக்கு கூட இருக்கின்ற, அதாவது சத்துருக்களை அழிப்பதற்கு கூட அந்த முருகனுடைய அருள் வேண்டும் என்று விடுவார்கள். முருகன் முருகனெடுத்து சூரபக்தன் அந்த எங்களுடைய ஆணவங்களை அழித்திருக்கின்றார், மமதையை அழித்திருக்கின்றார். அதற்காக அடுத்த அவதாரங்கள்லாம் அதை ஒன்று அவர்கள் வேறு யாருமில்லை, அங்கே உள்ள இறைவனிடத்துல தான் பெறுகின்றார். புரிகிறதா சரவணன்? இப்பொழுது புரட்டாதி, அப்போ உங்கள் ஊரிலே புரட்டாதி சனி வந்து நீங்கள் பெரிதாக புரட்டாதி சனியை விரும்புவதில்லை, சரி. அந்த நான் அந்த எங்கே செல்வது என்று கூறுவீர்கள்? திருப்பதி. திருப்பதிக்கு செல்கின்ற அத்தனை பேரும் சனீஸ்வரருக்கு பயந்தவர்களா, அல்லது திருப்பதி வெங்கடேஸ்வரரை விரும்புபவர்களா?
3: ஏழுமலையானை விரும்புபவர்கள் தான் நாங்கள். நாங்கள் நான் அடி நான் இதுக்கு ஒரு
1: நாலு
3: முடியல போறதுக்கு முடியல.
1: திருப்பதியும் ஏழுமலையானும் ஒருவர் தானே?
3: ரெண்டு பேர். ஆமா,
1: ஒருவர் ஆளில தான், ஒருவருக்கு பல பேர் உண்டு. அதைத்தானே கூறுகிறீர்கள்? சரி, அவரை வணங்கினால் அவரை வணங்க வேண்டும் என்று உங்கள் ஊரிலிருந்து உங்கள் அயலவர்கள் செல்லும் பொழுது, அப்போ உங்கள் அயலவர்கள் எதற்காக அவரை வேண்டி விரும்பி வணங்க செல்கிறீர்களா, இல்லை இவரை வணங்கினா சனீஸ்வரன் எனக்கு தொல்லை தரமாட்டார் என்று எண்ணி போறவர்களா இருப்பார்களா?
3: இல்லை, அது அவரை வணங்கினால் அந்த இந்த ஆண்டு திருப்பதி சென்று வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் சுபிச்சமாக இருக்கும்.
1: அதுக்குதான் முருகன் இருக்கிறது, முருகனை நாங்கள் பண்ணிக்கொள்ளலாம் தானே. வருகின்ற வினையும் வந்த வெல்வினையும் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு போவார். அப்ப அங்க திருப்பதிக்கு எல்லாம் இல்லை தானே?
3: இல்லை, இருந்தால் நாங்கள் இதை இப்போ போகணும். அந்த அங்கே கடவுள் அங்கே திருப்பதிக்கு போக முடியல. நாங்கள் அங்கே
1: என்ன காரணம் இல்லை, இந்த ஒரு முருகன் சன்னிதானம் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அங்காலே இருந்தால் நீங்கள் போக மாட்டீர்களா, போவீர்களா?
3: நாங்கள் தினமும் முருகனை வழிபட
1: என்னவென்றால் சரவணா, முருகனை வழிபடுறது நல்ல, நாங்களும் வழிபடுறோம், எல்லோரும் வழிபடுறோம். இந்த கேள்விதான். சனீஸ்வரன் என்ற அந்த அதில் இருந்து ஒன்று புரிகிறது என்னவென்றால், சனீஸ்வரன் என்றவர் பெரியவர் இல்லை, எங்களுக்கு சனிதோஷம் என்றது இல்லை என்றதான் நீங்கள் கருதுகிறீர்கள் பொழுது. அப்படி ஒன்று இல்லை.
3: எப்படி எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆறுகள் ஓடுகிறது, ஆறுகள் ஓடு எல்லாமே சென்று கடலில் தான்
1: சென்று
3: எந்த கடவுள் வேண்டும் ஒருவருக்கும் சென்று சேர்கிறது.
1: சரவணன், இந்த உதாரணங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் பெற்றிருக்க இந்த வசனங்கள், வாக்கியங்கள், தேவாரங்கள், திருவாசகங்கள் முற்ற கற்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் கேட்பது உங்களோட மனத்திலிருந்து உங்களோட உண்மையை தான் கேட்கின்றேன். நீங்கள் என்ன கூறுவீர்கள், அவர்கள் கூறுவதை எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்.
3: இல்லை, எங்களுக்கு மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளும் போது எங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுகிறது.
1: அது அப்ப துன்பம் வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் நீங்கள் இஷ்ட தெய்வம் கொண்டு வணங்குவர் இறைவன் ஒருவன் என்றால் நீங்கள் அப்ப ஏன் சிவபெருமான மட்டும் கொண்டு வணங்குவது முருகனுடைய ஏனோடு பேசி வணங்குகிறீர்கள்.
3: முருகனை வணங்கினால் அங்கதானே போய்
1: சேர்கிறது,
3: அம்மனை வணங்கினாலும் யாரை வணங்கினாலும் சென்று சேரும் இடம் அங்கேதான், அங்கிருந்துதான் அருள் அருள் நம்மை வந்து அடைகிறது.
1: சார் வாழ்த்துக்கள். அப்ப சனீஸ்வரனை நீங்கள் அரசடை குப்பத்தில் உள்ளவர்கள் வணங்காததுக்கு இதுதான் காரணம்.
3: நாளைக்கு நாங்க விரதம் இருப்போம். நாளைக்கு
1: தெரியாமல் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இருப்பதற்கு காரணமே தெய்வீகம் தான் ஐயா, அவருடைய அருள் இருந்தபடியா தான் நீங்கள் இதையும்
3: வேண்டுகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் யாரும் இந்த அசைவம் சேர்த்து
1: அது மற்றவர்களுக்காக செய்கிறேன், மற்றவர்களுக்காக செய்ய உங்களை இதயத்தினால் விரும்பி உங்களை இதயத்தில் நம்பி செய்யவில்லை. எல்லாரும் செய்யணும், நானும் செய்கிறேன். இதுதான் எங்கள் மதத்தில் உள்ள ஒரு குறைபாடு. எதற்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லாரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். 40 வருடங்களாக செய்கிறீர்கள், சரியா? அது செய்யாமல் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். சரி, அதை செய்யாமல் இருந்தால்
3: என்ன செய்யல?
1: இருங்க இருங்க சரவணன்.
3: முதல் முறையாக எங்க அப்பா எங்க தந்தையார் திருப்பதி போயிட்டு வந்தாங்க. அந்த திருப்பதி என்று போயிட்டு வந்தாங்களோ அதுல இருந்து நாங்க அதை கடைபிடித்திட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்களும் நிறைய திருப்பதி போயிட்டு வந்தா அப்புறம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதை இந்த விடயத்தை
1: என்னுடைய தொலைபேசி என்ன தொலைபேசி ஆகிறது சரவணன். சரி, இப்பொழுது நீங்கள் அது செய்தோ செய்யாமலோ இருந்தாலும் நீங்கள் வழங்க தெய்வீகம் வேறு மாதிரி தான் போகும். ஏன்னா முருகனை கனவுனா அங்கே முருகனுக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை, ஆனால் முருகனை வணங்கினா அது அங்கே தான் போகும். இதை வணங்க தேவையில்லை, இதை அனுஷ்டிக்க தேவையில்லைன்னு. சரி, அதை ஒரு வருடம் நீங்கள் அனுஷ்டிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்? வருடா வருடம் வருகின்ற இந்த நன்மை தீமைகளை கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இதெல்லாம் செய்த
3: அனுஷ்டிக்காமல் விட முடியாது.
1: இல்லை சரவணன், விட்டால் என்ன நடக்கும் என்றுதான் கேள்வி. விட்டால் என்ன நடக்கும், அதை சொல்லுங்கள். என்ன நடக்கும்,
3: விட்டால் என்ன நடக்கும்? எங்களுக்கே விளங்கலையே.
1: அப்பேன் செய்வது கால் வைக்கிறீர்கள், தெரியாமல் ஏன் செய்கிறீர்கள், அப்பேன் செய்கிறீர்கள். சரி, செய்வதால் என்ன நடக்கும், அந்த விரோதத்தை பிடிப்பதால் என்ன நடக்கும்?
3: மனிதனுக்கு பிரச்சனை
1: ஐயா, இந்த எனக்கு அதுவே இல்ல. நான் சரவணன் தான் இல்ல, எனக்கு மனிதன் மிருகம் அது
3: நான்
1: இல்ல இல்ல இல்ல சரவணன் சரவணன் சரவணன் சரவணன் மன்னிக்க வேண்டும், உங்களை பற்றித்தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு அது செய்யாமட்டா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீர்கள்?
3: செய்யாவிட்டாலும் செய்தாலும்
1: இல்ல, நான் கேட்ட செய்யாமட்டால் இல்ல இல்ல இல்ல இல்ல எழுப்பு பரப்பு இருக்க வேண்டாம், மலப்பு பரப்பு. செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: நல்லதே நடக்கும் நினைக்கிறேன்.
1: அப்ப செய்தாலும் நன்மை நடக்கும், செய்யாவிட்டாலும் நடக்க வேண்டாம், என்ன செய்ய போறீங்க?
3: ஆமா,
1: அப்ப என்ன செய்யறீர்கள்? செய்யாடலும் நடக்கும் தானே,
3: நடக்கும் தான்.
1: அப்ப என்ன செய்யறீர்கள்? அப்ப என்ன செய்யறீர்கள்?
3: வாழ்க்கையே நமது
1: இல்ல இல்ல இல்ல ஏன் செய்யறீர்கள்? இல்ல, ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நான் கூறுவார்கள் ஏன் செய்யாவிட்டாலும் நடக்கும் என்று நம்புற நீங்கள், செய்தாலும் நடக்கும் நடக்குங்கள், செய்வதை எதற்காக என்று கேட்டால் எல்லாரும் செய்யணும் அதனால செய்கிறீர்கள். உங்களுக்கு அந்த உண்மையான அடிப்படை இல்லை. உங்கள் அவற்றை செய்யணும் நாங்களும் செய்கிறோம். அப்பா வந்து செய்தார், அப்பா செய்தது நாங்களும் செய்கிறோம். அதான் பின்பற்றுகிறீர்கள். இதுதான் ஐயா பக்தி என்றது. இதுதான் அங்கே அப்பாவினோட உங்களோட தந்தையாருடைய மதிப்பு, தந்தையோடைய பாசம் உங்களை இழுக்கின்றது. அதுதான் பக்தி. பக்தி என்ற ஒன்று இல்லாமல் இது என்ன? அதனால் இது நீங்கள் இது உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று எண்ணாமல் என்ன செய்ய வசனங்கள் வாக்கியங்கள் பலரும் பலவாறு எழுதி கொள்ளலாம் கொள்ளலாம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பின்பற்றக்கூடாது. எங்கள் சிந்தைகளை நாங்கள் புகுத்தி நினைத்து நாங்கள் தீர்மானித்து செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் உங்களை நாங்கள் வலுக்கட்டாயமாக செய்யும் கொண்டு நான் கூறவில்லை, மற்றவர்களும் கூறவில்லை. நீங்கள் செய்வது உண்டா? இது பழமை என்னவென்று தான் கேட்டேன். அதற்கு ஊர உலகத்தில் உள்ள உதாரணங்கள் பழமொழியில் அடுக்கு வசனங்களை கொண்டு வந்து கொட்டி இப்போதான் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு தான் பேச வேண்டும். இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போக வசதி இல்லை, அவ்வளோ தூரம் போக வசதி. இப்போ நாங்கள் இங்கே அமெரிக்காவில் இருக்கின்றது ஒரு திருப்பதி ஒன்று, திருப்பதியில் உள்ள அந்த நிர்வாகிகளோடு சேர்ந்து செய்கின்றார்கள். பல வருடங்களாக தொடர்ந்து இங்கே கனடாவுக்கு வந்த நாளிலிருந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று அதை வணங்கி வரும். கிட்டத்தட்ட இப்போ இப்பொழுது நான் இருக்கிற இடத்துலேருந்து 10.5 மணி நேர வாகனத்தில் சென்று வருவோம். ஆனால் இந்த கொரோனா நுண்ணி வந்ததன் பின்பு, இந்த தடுப்புகள் வந்ததன் பின்பு நான் போகவில்லை. அதன் ஒரு தடவை போய் வந்திருக்கிறேன். அப்போ அதனால் நான் விரதம் பிடிக்க வேணும், அங்கே போய் வந்தால் கண்டிப்பாக விரதம் பிடிக்க வேணும் என்று இல்லை. நாங்கள் அந்த விரதத்தை செய்கிறோம். ஏனென்றால் நாளன் செய்யும் கோளன் செய்யும் என்ற கேள்வியே இருக்கின்றது. நாள் செய்யும் கோளும் செய்யும் என்பது, நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் என்றுட்டு அடுத்த வசனம் நமது குருநாதராக நீங்கள் ஆரை வணங்குறீர்கள், அவர் இருந்தால், அவருடைய கருணை இருந்தால் சுலபமாக செல்லும் என்று கூறப்படும். இந்த கிரகங்கள் கோள்கள் ஏன் காலையில் இருந்து சூரியனை பார்த்து நீங்கள் வணக்கம் செய்கிறீர்கள், சூரிய நமஸ்காரமே செய்கிறீர்கள், என்ன காரணம்? அடித்தளத்தில் இருக்கின்றது ஐயா, இறைவன் ஒருவன். அதான் நீங்கள் சொன்ன தண்ணீருக்கு பல பேர்கள் இருக்கலாம். தண்ணீர் தண்ணீர் தான் அப்படி சொல்லுவதில் அந்த தண்ணீர் என்றதை நாங்கள் ஒரு தனி ஒரு துளியை எடுத்து எடுக்க முடியாது. இதெல்லாத்தையும் கடந்த ஒரு நுண்ணறிவதற்கு இருக்கின்றது. கடவுளும் அதே போன்றுதான், அவதாரங்கள் தான். அவர் வந்து இந்த ஆன்மாக்களை படைத்தவரவர், ஐந்தொழில புரிவர். இந்த இந்த ஆன்மாக்களுக்கு வருகின்றது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பதற்காக அவ்வப்போது அவர் எப்படி எப்படி ஆட்கொள்ள வேண்டுமோ அந்த அவதாரங்களை எடுத்து வந்து நடத்தியிருக்கார். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் புட்டு அபித்து வித்து கொண்ட செம்மண செல்வி அம்மாவுக்கு கூட அவருடைய அருள் இருந்தபடி யார் வணங்காங்க? எத்தனையோ நண்பர்கள் அறிஞர்கள் பணக்காரர்கள் இருந்தார்கள், அரசரும் இருந்தாலும் அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஒரு மண் சுமக்கும் கூலியாளராக வேடம் எடுத்து வந்து அவருக்கு உதவி செய்து எல்லோருக்கும் அறிய வைத்திருக்கின்றார். அது எங்கே அந்த உண்மை விசுவாசம் அன்பு நம்பிக்கை இருக்கின்றதோ அது கடவுளாக வருணாங்க. சனீஸ்வரனை கூட தெய்வமாக நினைத்து வணங்கி கொள்ளலாம். சனீஸ்வரனை கூட அங்கே எல்லாம் வெல்ல இறைவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு அந்த அவதாரமாக அந்த கிரகமாக இருக்கும் பொழுது அவருடைய அனுக்கிரகத்தினால்தான் எங்களை ஆட்கொள்ளுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். சரவணா, நான் சனி விரதம் பிடிக்கவில்லை. பிடித்தாலும் பிடிக்காது விட்டாலும் சனீஸ்வரன் அந்த தோஷம் என்று அதைத்தான் கணிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த நேர காலங்களை வைத்து சரியாக நிர்ணயிக்கிற சரியான சோதிடர்கள். இப்போ போலி சோதிடர்களும் போலி சுவாமியாரும் கணக்க இருக்கிறார்கள் தான். அவையெல்லாம் அதை ஒரு வியாபார நோக்கத்தோடு புகழ் சேர்க்கும் பணம் சேர்க்கும் எண்ணத்தோடு செய்கிறார். ஒரு சிலர் அதை கடைப்பிடித்து அதன்படி வாழ்கின்றார்கள். ஆதலால் இந்த பக்தி மார்க்கம் எங்களை படுகொலியில் தள்ளப்படாது. பக்தி மார்க்கம் பகுத்தறவை ஏதோ பெரிதாக்கி விட போகாது. பக்தி மார்க்கம் இல்லை என்று விதண்டாவாதம் பேசுவதால் அவர்களை தான் பேர் அறிவாளிகளாக வந்தவர் என்று, கடவுள் இல்லை என்று கடவுள் மறுப்பு செய்தவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் கண்கூடாக நாங்கள் காணுகிறோம். கடவுளே இல்லை என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு ஆக்களை சேர்த்துக்கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு கொடிகளை கட்டிக்கொண்டு பெரிய இதாக இருந்தார்கள் என்று எங்கே இருக்கின்றார்கள்? யாராவது ஒருத்தரை காட்டுங்கள். அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்யாத அவர்கள் கூறிக்கொண்டே பல தொல்லைகளை செய்திருக்கின்றார்கள் மறைமுகமாக. அதையெல்லாம் வேஷமாகத்தான் வைத்திருந்தார்கள். அதனால் உண்மையாக மற்றவர் செய்கிறார் என்று நாங்களும் பார்த்து செய்யக்கூடாது. உண்மையாக எங்களை உள்ளம் சொல்ல வேண்டும். எங்களோட உள்ளம் சரியாக சொல்ல வேண்டும். அதை உள்ளூரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அடுத்தவர்கள் கூறுகிறார்களே என்று நாங்கள் செய்யக்கூடாது சரவணன். அதைத்தான் நான் கூற வந்தேன். எங்கள் மனச்சாட்சிகள் தெரிய வேண்டும். சிறப்பில்லவா? அப்போ இனி எப்பொழுது திருப்பதி போக போகிறீர்கள்? இந்தியாவிலேதான் உள்ள பேரறிஞர்கள், சொற்பொழிவாரர்கள், ஞானிகள் கூட சொன்னார்கள், இங்க ஊடகத்துல சாதாரண இந்த ஊடகம் எழுதுபவர்கள், இந்த ஒரு பேனையும் ஒரு ஒரு எழுத்து யூடியூப்ல போடக்கூடிய வசதி உள்ளவர் சொல்லுகிறார்கள், திருப்பதியில இருந்தது முதல் இருந்தது முருகன் தான் என்று. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: தெரியவில்லை, பெருமாள் தான் அங்க இருக்காங்க.
1: அங்க திருப்பதியில இருப்பது முதலில் அங்க இருந்தது முருகன் தானா? பல ஊடகங்களே படிச்சிருக்கின்றேன், உங்களை இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் கூறுகிறார்கள். ஒரு ஆராய்ந்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். ஆனால் உள்ளர உணர்ந்து நீங்களாக ஆய்வு செய்யணும். அடுத்தவர்கள் நான் சொல்லி போட்டேன்னு கேட்கக்கூடாது, அடுத்தவர்கள் சொல்றாருன்னு இல்லாமல். எத்தனை பேர் சும்மா அளவு வந்து அள்ளி வீசுவாங்க தமிழிலே, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். இப்ப அதை கடைபிடிப்பது தான் பக்தி. அதுக்கு எதுக்காக கடைப்ப மற்றவன் பார்க்கிறார்கள் நான் எல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படி வாழுகிறேன் எண்ணில் ஒரு போட்டுவாரன் அப்படி அல்ல. உண்மையாக உள்ளூர உணர்ந்து உங்களுக்கு அது பயன்படும் என்று தெரிந்து நீங்கள் உணர்ந்து வணங்க வேண்டும், செய்ய வேண்டும். சிறப்பான கதையை கொண்டு வந்து நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கி இருக்கீர்கள் சரவணா, வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம் உங்கள் மூலமாக?
3: கண்ணனை நினைத்தால் சொன்னது பழிக்கும், சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து. நாளை சனிக்கிழமை அந்த புரட்டாசி சனிக்காக அந்த பாடலை இன்று ஒளிபரப்பலாம்.
1: நீங்க நாளைக்கு முருகன் பாடலாம் கேட்கக்கூடாது, புரட்டாசி சனிக்கு
3: கேட்கலாமே.
1: கண்ணனை நினைத்தால்
3: சொன்னது பழிக்கும்
1: நல்ல பாடல் கண்ணனை நினைப்போம். வழக்கமாக முருகன் பாடல் கேட்பீர்கள், இந்த கண்ணன் பாடல் கேட்க சொன்னது. கிட்டத்தட்ட திருப்பதி உங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் ஐயா?
3: எங்களுக்கு பக்கம் தான், எங்களுக்கு பக்கம் வேலூர் பக்கம் பக்கத்துல இருந்து வரும்.
1: சரி, பக்கம்
3: எங்க நெய்வேல இருந்து ஒரே பஸ் இருக்காங்க திருப்பதி போறதுக்கு. பண்ருட்டிலேருந்து விழுப்புரத்துலேருந்து நேரடியாக ட்ரெயின் இருக்கு.
1: கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நேரம் பிடிக்கும் பயணம் செய்வதற்கு?
3: ட்ரெயினுக்கு 60 ரூபா டிக்கெட்டு.
1: இல்லை இல்லை, எத்தனை எவ்வளவு நேரம் பிடிக்கும் ஐயா அங்கே போவதென்றால் நீங்கள்?
3: 12 மணி நேரம் ஆகும். விழுப்புரத்தில் ட்ரெயின் போய்
1: அநேகமாக ஒரு 1.5 நாள் பிரயாணமாக இருக்கும் இல்லையா?
3: ஆமா, 12-10 மணி நேரம் மற்றவள்ள இருக்காமா.
1: அப்படியே நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை போகத்தான் வேண்டும் இல்லையா? அப்படி நினைச்சிருக்கின்றீர்களா?
3: போயிட்டு எங்களுக்கு அங்க போகணும்னு சொல்லிட்டு இல்லை, எங்களுக்கு இங்க பக்கத்துல நாங்க போயிட்டு வந்துடுறோம். நாங்க வருடம் தூரம் இங்க போயிட்டு வந்துடும் எங்களுக்கு பக்கத்துல. அங்க போக இருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா நாங்க அந்த முந்திரி விவசாயம் செய்வோர் அனைவரும் திருப்பதியோ இங்க திருவந்திபுரமா இங்க ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்துடுவாங்க, செல்லாமல் இருக்கவே மாட்டாங்க.
1: என்ன காரணம்?
3: அது நாங்கெல்லாம் அதுக்கு முன்னே திருப்பதிக்கெல்லாம் முந்திரி பயிர் பருப்பு எடுத்துட்டு போய் அந்த உண்டியிலலாம் போட்டுட்டு வரும், காணிக்காய் செலுத்திட்டு வரும். அது வழக்கமாக வச்சுட்டு இருந்தோம், போக முடியல. அப்புறம் இங்கே அங்கே தான் போக முடியலன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு நாங்கள் கடந்த ஆண்டு போயிட்டு வந்தோம்.
1: மாற்றி விடுவார்களோ
3: அங்கே திருப்பதி விட இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்.
1: அதிகமாக இருக்கும் எது வசதியோ. அதனால் தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஒரு மொழி இருக்கின்றது. அந்த கோவில் அங்கே தான் சென்றல்ல, அவர் எங்கும் இருப்பவர். நீங்கள் அவரை போன்று எங்கும் சென்று வழிபடலாம் இல்லையா?
3: நிறைந்திருக்கும் பேராற்றல்.
1: நன்றாகத்தான் படிச்சிருக்கின்றீர்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் மனதிலே வைத்திருக்கின்றீர்கள். எவ்வளவு தூரம் அது பதிந்திருக்கிறோம் அதே போல பக்தியும் நிறைந்திருக்கட்டும். நன்றி சரவணா, நல்லது நேரம் நல்ல நேரம் பகிர்ந்து கொண்டோம், வாழ்த்துக்கள். உங்களுடைய கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், நினைப்போம் கண்ணனை. வாழ்த்துக்கள், நன்றி.
3: வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி
1: நன்றி சரவணா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவா வருகின்றார் எங்களுடைய தேவா. எங்கே தேவா? வணக்கம். ஓம் நம சிவாயம்.
4: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆர்தேவா.
1: நாச்சியார் கோயிலிருந்து ஆர்தேவா வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
4: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும். கஸ்தூரி இவங்கெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு அப்படியே சொற்பொழிவெல்லாம் கேட்டு மயங்கி போய் நிற்கிறாங்க.

0: செய்து
1: ஆ
0: பார்த்துருக்காரு.
1: செஞ்சு செஞ்சு செஞ்சயா செஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்கான்.
0: அது அடிக்கடி இருமல் வரும்போது அப்படியே வெளியேற்றி கொண்டு வரும் மாலத்தை குடிச்சு அது சுலபமாக இருக்கும் என்று. அதான்
1: சுலபமாக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சளிக்கு.
0: இப்போ நாங்கள் பேசியது போன்று தலையோடு வருவது தலைப்பாகையோடு வருவது என்று கூறுவது எங்களுக்கு வர தீமைகள்
1: ஆமாம்.
0: துன்பங்கள் பாரதூரமாக வராமல் வரத்தான் செய்யும், பாரதூரமாக வராமல் இருப்பதற்கு தெய்வீகம் இருக்கு. அதே போன்று வந்த வருத்தங்கள் கொஞ்சமாவது குறைவதற்கு மருந்துகள் உண்டு, சரியா?
1: ஆமாயா,
0: அதுக்காக தான்
1: ஆமா
0: மருந்து இருக்கு. அது வந்தால் வந்துட்டு போகணும்னு நாங்கள் விட்டுட்டு இருக்க முடியாது.
1: இருக்க முடியாது.
0: அப்போ ஏதோ ஒரு
1: ஆமா
0: மருந்து செய்துதான். அதே போன்று தான் இந்த எங்களுடைய கால கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நம் முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக தான் கூறினார்கள். அதனால்
1: கூறினார்கள்.
0: தான் இந்த ஞானிகள் யோகிகள்லாம் தேடி தேடி தேடி உண்ணாமல் இருந்து உறங்காமல் இருந்து விழித்திருந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்து தங்களை மூடி என்ன செய்வதென்று புலனெல்லாம் மறந்து புலனடக்கி உண்மையை தேடி தெய்வத்தை தேடி போனார்கள்.
1: ஆமாம்.
0: அதுபோல தான் எங்களுக்கு இது சாதாரண கூறப்பட்டிருக்கிறது. அங்கங்கு சென்று அதை செய்யுங்கள், வழிபாடு செய்ய. ஏனென்றால் அந்த பக்தி என்று ஒன்று இருக்கிறதால மனம் பக்குவப்பட்டு பண்பாடானவர்களாக வருவார்கள்.
1: அதேதான், அதேதான்,
0: இப்பொழுது
1: மனம் பக்தி இருந்தால் தான் மனசு பண்பாடு படும்.
0: ஆனால் இப்பொழுது அந்த பக்தியை ஒரு யுக்தியாக, வியாபார யுக்தியாக வைத்திருக்கின்றார்கள்.
1: இப்போ
0: அவர்களால் நிலைக்க மாட்டார்கள், அவர்களால் நிலைக்க மாட்டார்கள்.
1: ஆமாம், விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று வந்துச்சியா,
0: ஆமாம்,
1: எல்லாரும் வீட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் அது இது நான் வந்து சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நடந்த உண்மையை சொல்கிறேன். எல்லாம் அந்த பொம்மை வாங்கிறதுக்கு, அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 25,000 ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு 15,000 ரூபாய்க்கு பொம்மையை வாங்கிக்கிட்டு இது தண்ணியை போட்டுக்கிட்டு இது இழுத்துக்கிட்டு போகிறானோ, அதை சிவாத்தனை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு கடலில் கரைக்கிறானோ, அதெல்லாம் பக்தி கிடையாதுயா
0: அது
1: என்னை பொறுத்தளவு.
0: அது இடையிட்டு வந்த நான் சொன்னேன், பக்தியை வைத்துக்கொண்டு பலர் பலவிதமான உழைப்புகளை, பண வசூலிப்பு, பணத்தை திரட்டுவதற்காக செய்கிறார். அந்த பணமன்ற பசாசு வந்து, பணமன்ற பசாசு வந்து இன்று பக்தியையும் விலைக்கு வாங்கிவிட்டது.
1: ஆமா,
0: ஆலயங்களை பாருங்கள், அங்கு பக்தியோடு நாங்கள் தான் அந்த நான் ஒரு சிலரோடு பேசும்போது ஆலயம் எப்படி இருந்த திருவிழா அங்கே என்ன அமைதியை காண்கிறீர்களான்னு கேட்குறேன். அங்கே எங்கள் அமைதியை குலைக்கும் வண்ணம் தான் வைபவங்கள் நடைபெறுகிறது.
1: நடக்குது
0: அங்க என்ன நடக்குது, யாரிடம் பணம் அதிகம்
1: நடக்குது,
0: இருக்கிறது, எவரிடம் அதிகமான செல்வாக்கு இருக்கின்றது, எவர் அதிகாரத்தோடு இருக்க அவரை அங்கே முன்னுக்கு வைத்து அவருக்காக அவர் சொல்பவடிதான் நடைபெற்றுக் கொண்டு பக்தியையும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஆனால் எப்படித்தான் பக்தியை விலைக்கு வாங்கினாலும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வழியிலையும் இருந்து பார்த்து இறுதியிலே ஒரு முடிவை கொடுப்பார். அவர்கள் யாரும் புகழோடு நிலைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல.
1: அதெல்லாம் அந்த பக்தி இல்லாதவங்களாம் ரொம்ப நிலைச்சி இருக்க மாட்டாங்க. அப்படி நிலைச்சி இருந்தாலும் அவங்க செஞ்ச கர்மாக்களை தீர்த்துட்டு தான் போவாங்க.
0: அத ஒரு நேரடியாக அனுபவிப்பாங்க, இவ்வளவு இந்த பிரபிலே அனுபவித்து விடுவாங்க.
1: ஆமா ஆமா, இந்த சனீஸ்வரனை பத்தி பேசுனீங்கல்ல, அதுல கூட உயிர் உயிர் எப்படி போகணுங்கிறது அவன் சாவுலயே தெரிஞ்சுக்கலாம். கண்ணாலையும் போவோம், வாக்கா வாயாலையும் போவோம்,
0: இந்த 9 வாயிலையும்
1: போவோம்,
0: அந்த ஒரு காத்து உள்ளுக்கு,
1: ஆமா
0: சின்ன காத்து, ஒரு
1: உள்ளே சில பேர் ரொம்ப வாயால பாவம் பண்ணி இது பண்ணி தான் நீங்க வாயாலே தான் இழுத்துட்டு கிடப்பாங்க.
0: சேடம் சேடம்
1: பாத்தீங்கன்னா கட்டு முட்டு
0: சேடம் இழுத்தல் சேடம்.
1: ஆமா,
0: ஒரு சின்ன காற்று உள்ளே ஒரு தடவை இழுத்து வெளியே விழுகிற அளவு காற்று தான் இந்த உடலுக்குள்ள இருக்கு. இதுதான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அது போவதற்கு உள்ளேயும் வெளியேயும் போவதற்கு மூக்கிலே 2 துவாரம் இருக்குது, வாயிலே 1 இருக்குது, அதை விட 9 துவாரம் எங்களுக்கு இருக்குது. அது வெளியே வரணும், எந்த துவாரத்துக்காலும் போய்விடும்,
1: போய்விடும். ஆமா, சில பேர் வெளியவே இருந்துருவாங்க பாத்தீங்கன்னா, இறந்தவங்க பாத்தீங்கன்னா அது மலத்தால அந்த அந்த வழியால தான் உயிர் போயிடும்.
0: எங்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையிலே கற்பிக்கப்பட்டிருக்கின்றது மனிதன் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்று சில வழிவகைகள் வகுத்து விதிக்கப்பட்டிருக்கிறது சில முறைகளை. அதுகளை கடைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை வைத்துத்தான் கடை பிரபஞ்சமும் ஆன்மாவும், பிரபஞ்சத்திலே ஆன்மா எப்படி வருகிறது, இந்த பிரபஞ்சத்திலே ஆன்மா எப்படி அழைகின்றது, இந்த ஆன்மா எப்படி போக போகிறது, அதற்கு பல பல பல விடயங்களை காரணங்களை காட்டி கொண்டு வந்து ஒன்றை பலவிதமாக ஆக்கியிருக்கின்றார்கள் தங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப. தங்கள் வசதிக்கு ஏற்ப
1: எல்லா உயிரினங்களையா, நம்ம முதுகு தண்டு வந்து நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் நேரா இருக்கும்.
0: மற்றவர்கள்
1: எல்லா மிருகங்களுக்கும் பாருங்க, முதுகு தண்டு வளைஞ்சிதான் கீழே இப்படிதான் இருக்கும். மனிதன் மட்டும்

0: மனிதனுக்கு மட்டும்தான்.
1: அதனால ஆணவம் கூடியிருக்கிறது மனிதனிடம், நிமிந்திருக்கின்றபடியால் தானோ. சரி, இந்த புரட்டாதி சனி விரதம் நீங்கள் அனுஷ்டிப்பது இல்லையா?
0: ரொம்ப கடுமையா அனுஷ்டிப்பையா, ரொம்ப விசேஷமாகவும் அனுபவிப்பேன். ராமெல்லாம் போட்டு
1: பக்தி கொண்டாடும் பொழுது ஆடம்பரமாக செய்யலாம், அலங்கரித்து அழகாக பல சூடனைகளை செய்து பல பண விரயங்களை பணங்களை செலவழித்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். சின்ன விடயம் தான், அந்த சின்ன பக்தி என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு அவரவரும் தன்னுடைய பப்ளிசிட்டி, அதாவது வந்து தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காக செய்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும். நாங்கள் செய்ய, நாங்கள் எல்லோரும் அதைத்தான் செய்கிறோம். நாங்கள் கும்பிடும் போது கூட நாங்கள் எப்படி நின்று கும்பிடுவோம், என்ன மற்றவர்கள் பார்ப்பார்களோ தெரியாது என்று எண்ணிக்கொண்டு, என்ன மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் எப்படி கணிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு தான் கும்பிடுகிறோம். நேரடியாக நாங்கள் முழுமனத்தோடு எல்லாவற்றையும் மறந்து இறைவனை கும்பிட முடியாமல் இருக்கிறது காரணம் பிற காரணம் அங்கே ஒலிவரிக்கு ஆரம்பமாக பேசி கொண்டிருக்கும், மின்னுளக்கள் எப்படி செய்யும் நடந்து கொண்டிருக்கும், இதெல்லாம் கூறவில்லை. இவரெல்லாம் இறைவன் கூறவில்லை. இது நாங்கள் வழி நாங்கள் கொண்டு வந்தது. இதை வைத்து கொண்டு இறைவனை பழிக்கக்கூடாது, சரியா? இதை ஒரு சிலர் கூட்டம் போட்டு கோஷம் போட்டு கொடிகளை கட்டி ஏற்றி கூட்டங்களை சேர்த்து தனக்கண்ணு 40 பேரை சேர்த்து 400 பேராக்கி 4000 பேராக்கி இனத்தை பிரித்து சாதியை பிரித்துண்டெல்லாம் ஒரு கூட்டங்களை சேர்த்து வைத்து கொண்டு கடவுளை பழித்து கொண்டு தாங்கள் வாழுகிறார்கள். இந்த கடவுள் மரபு கொள்கையோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்கே சென்று விட்டார்கள்? அவரை பின்பற்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள்? கண் முன்னே தெரிகிறது ஐயா. சொல்வது செய்வது, படிப்பது தேவாரம், படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் சுவர் என்ற மாதிரி
0: சிவன் கோயில்
1: இவங்க செய்யறாங்க. அது கண்ணுக்கே தெரிகின்றது. காரணம், அவங்களோட பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சண்டித்தனம் இருக்கின்றது, யோசிப்பு. ஆனால் அவர்களெல்லாம் எங்கே போவார்கள்? ஒரு தெய்வம் நின்றறக்கம், அதை யாரும் மறக்க முடியாது. அதனால் தான் பக்திமயமாக நாங்கள் பண்போடு வாழ வேண்டும் என்று கூறப்படுவோம். ஏனென்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுதான் ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு விடயம். நாங்கள் தேட வேண்டிய அது ஒன்றுதான். இந்த மையத்திலே நாங்கள் வாழணும். எப்படி வாழணும்? 10 மாடி வீடுகளை கட்டி 50 வாகனங்களை வைத்து கொண்டு 1000 பேரை பண்ணை வேலை பார்க்க வச்சு பெரிய நிலம் சுவாந்த அது அப்படி அல்ல. மனுஷனாக வாழ வேண்டும், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும், ஆன்மீகம், அதாவது அந்த ஜீவகாருண்யம் மனித நேயம் இருக்க வேண்டும். அங்கே கூறப்பட்டு விட்டது அறம் செய்ய விரும்பு. அறம் அது என்ன அறம்? திருப்பீதியிலே போகும்போது ஒரு நாய் ஓட முடியாமல் வேதனையில் கிடந்தா கூட அதை பார்த்து அனுதாபமாகவும் தெரிவித்து போட்டு போகணும், அடிக்க தேவையில்லை. அது அதுவும் அறத்துக்குள்ளே ஒன்று தானே ஐயா. அறம் என்பது என்ன? மற்றது சொத்திரம்பாமை, சொல்லு திரும்பக்கூடாது, சொல்லொன்று செயலொன்றா இருக்கக்கூடாது, மற்றவன் சொல்கின்றானே என்று நாங்கள் பின்பற்றக்கூடாது. எங்களோட மனச்சாட்சி என்ன சொல்கிறது? அந்த ரெண்டு விடயத்தை கொடுத்து மனச்சாட்சி ஒன்றும் மன நீதி ஒன்றும் அது எல்லோருக்கும் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்துவதுதான் பக்தி. பக்தி உள்ளவன் தான் செய்வன். அப்போ அன்று ஆன்மாக்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு நல்ல வழி கொண்டு போவதற்கு பயம் என்ற ஒன்று இருக்கு. பயம் என்ற ஒரு விடயம் இருக்குல்லவா? இப்போ நெருப்பு இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது, தொட்டால் சுடும் என்ற பயம் இருக்கிறபடியாக தான் நாங்கள் சுட, கையை தொட்டு பார்க்கவில்லை. அதே போன்று வாழ்க்கையிலே நாங்கள் செல்வதற்கு சில பிழையானதுகளை அதர்ம வழியிலே போனால் ஆபத்துக்கள் உண்டு, நன்மை பயக்காது என்பதற்கு இப்படியான காரணத்தை காட்டி இருக்கின்றார்கள். அந்த அந்த அதுக்கு பக்கத்தில் முனி அண்ணமார் ஐயனார் பைரவர் என்றெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம்? பயந்து போ, கொடியது செய்யாதே, தீயனவற்றை இதென்னாதே. அது வந்து திருட போறவன் கூட இப்படி என் தெய்வத்துக்கு வந்து அதை போக மாட்டான், பயமா இருக்கும். அந்த பயம் என்ற ஒன்றை வைத்து பக்தியை வளர்த்தார்கள் அன்று. நயமும் இருந்தது. அதனால்தான் முனிவர்கள் யோகிகள் அவர்கள் பெரிய வாழ்ந்து காட்டின நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லோரும் வள்ளலார் போன்றவர் நயம் நயமாக நடந்து காட்டி நல்லவனாக அப்படி பயம் நயம் தெய்வ குற்றம் என்று சொல்லுவேன். ஏதாவது வந்து தெய்வ குற்றம் ஆகிவிடும் என்ற ஒரு ஒரு மொழி உண்டு எங்கள் வாழ்க்கையில். அப்படி செய்தால் தெய்வ குற்றம் ஆகிவிடும். எங்களால் சொல்ல முடியாட்டது கூட அது தெய்வ குற்றம் ஆகிவிடும். ஏன்னா அது செய்யக்கூடாதது. ஆனால் அதையெல்லாம் மீறி விடுகிறார்கள், மீறி வருகிறார்கள். மீறி வந்து கொண்டுதான் தாங்கள் செய்தது சரி என்றதை நிரூபிப்பதற்காக பல தில்லுமில்லுகளை செய்து மக்களை ஏமாற்றுகிறார் நம்ப வைக்கிறார்கள். அதுகளும் எங்கட மனச்சாட்சி எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் நடந்து போகின்றோம், அதிலே ஒரு சூலம், ஒரு மரத்துக்குள்ளே சும்மா ஒரு சூலம் இருக்கின்றது, அதுலேயே ஒரு கல் ஒன்று இருக்குது, அந்த கல்ல கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கு, அது யாரோ கைப்புறம் கொளுத்தி கும்பிட்டுருக்கார்கள். அது என்னதுக்காக வைத்தார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை கடந்து நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது எங்களை அறியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு கும்பல் ஒரு வணக்கம் செய்து, அது முருகனோ அல்லது பிள்ளையாரோ அல்லது பைரவரோ அல்லடி சேனோ அம்மனோன்றவங்களும் தெரியாது, உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஒரு வணக்கம், அதுதான் பக்தி. அதை சிலர் நடிப்புக்காக செய்கின்றார்கள், தங்களை தாங்கள் மேம்படுத்துவதற்காக. புரியுது, ஆலயத்தில் தரிசனம் அதேதான் பக்தி
0: என்றது. மனசுக்குள்ளதான் இருக்குது பக்தி.
1: பெரிய ராஜகோபுரம் கட்டி கும்ப விஷயங்களை குடமுழுக்களை நாட்டி பெரிய பெரிய ஆலோகலம் என்னன்னு சொல்றது, ஆரவாரம் பற்றியெல்லாம் செய்து கொண்டாடும் இடத்திலே தான் கடவுள் இருக்கின்றார் என்றல்ல. எங்கள் வாதங்கள் வீட்டில் கடந்து போகும்பொழுது ஒரு ஆலமரத்துக்குள்ளே ஒரு வேப்பு மரத்துக்களே ஒரு சூலத்தை வைத்து கடவுளை என்ன அதை கடவுள் இருக்கிறாருன்னு நாங்கள் நம்பிக்கொள்ள, நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் அந்த. இப்போ திருப்பதி என்று இவர்கள் கூறுகிறார், ஒரு தடவையாவது போய் வர வேண்டும் என்று எங்களுக்கும் ஆவல் உண்டு. அங்கே நடக்கின்ற சம்பவங்களை எப்படி எழுதுகிறார்கள்? போய் வந்தவர்கள் தான் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுவதை உண்மை என்று நாங்கள் நம்புவதற்கு, நாங்கள் அவர் எழுதுவதை நம்புவோம். நாங்கள் நேரே போனால் எங்களுக்கு தெரியும் நல்லதோ கெட்டதோ உண்டு, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நாலு பேர் சொல்லுவதை வைத்து அங்கே காசு கொடுத்தா கிதியாக போகலாம், காசு இல்லாவிட்டால் ஆறுதலாக போகலாம், நின்று நின்று போவோம். அந்த உண்மையிலே நின்று நின்று போவனுக்கு நின்று சென்று நடைமுறை தியானம் அதிகமாக இருக்கும் ஐயா. திருப்பதியில நின்று தாமதித்து போனால் அதன் அர்த்தம் தாமதித்து போகும் வரையும் அந்த இறைவனுடைய எண்ணம், திருப்பதியான எண்ணம் மனதிலே நிறைய வந்து கொண்டிருக்கும். அவனை பற்றி தான் நினைப்போம். போனவுடன் டக்கன் போய் அவருக்கு உடனே 1000 ரூபாய் காசை கட்டி உடனே போய் 1000 ரூபாய் போட்டு ஓடினா போய் அங்கே வருவதில்லை. எண்ணம் வருது, எண்ணம் தான் முக்கியம்.
0: முக்கியம், ஆமாயா.
1: அதை இப்பொழுது செய்பவர்கள் தங்களது தங்களது வாழ்க்கை இந்த வேகமாக ஓடுகின்ற வாழ்க்கை பயணத்திலே அவர்களுக்கு நேரம் இல்லை, ஆறுதலாம் பணத்தால் செய்து கொள்ளலாம் என்று அந்தஸ்தால செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அதென்ன நிலைக்காது, அதென்ன நிலைக்காது ஐயா. அந்த ஆலயத்துக்கு சென்று அதிலே ஆறுதலாக நின்று தியானித்து தியானித்து தியானித்து போக வேண்டும். நல்லது தேவா, நீங்கள் திருப்பதி போயிருக்கின்றீர்களா?
0: திருப்பதி போனவனும் போறவங்கள கேட்டு பாருங்க, அவரு நம்மள நம்ம நம்ம என்னென்ன செஞ்சோமோ அத வந்து அந்த கியூலயே நம்மள படாபடுத்திடுவாங்க. நாளாயிடும், எப்படி இருந்தாலும் ஒரு நாளாயிடும், 24 மணி நேரம் ஆகும். எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, திருப்பதிக்கு போனாக்கா அந்த ஒரு நாள் அங்க கியூல
1: நின்னுதான்
0: நிக்கிறப்பையே நம்மள அவரு கொய்ந்தான்னு தானாவே சொல்ல வச்சிருவாரு, அவரு பேரை உச்சரிக்கிற மாதிரிதான் இருக்கும். அந்த அவங்க கோஷம் வந்து சொல்றப்ப நமக்கு நல்லா இருக்கும். திருப்பதியில வந்து கொங்கனாரு முருகன் சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அது முருகன் சிலைங்கிறது உண்மைதான். அது கொங்கனாருங்கிறவரு அங்க சமாதி ஆயிருக்காரு, அவருதான் வந்து திருப்பதிய இது பண்ணிருக்காரு
1: முருகனை.
0: ஆமா, அது வந்து சிலை. ஆனா வந்து வெங்கடாஜலபதினு சொல்றதும் ஒண்ணுதான், கோவிந்தா எல்லா சாமிங்கிறது இதுதான் அது வணங்குறப்ப. ஆனா கோவிந்தான்னு அங்க இது பண்ணாலே ஒரு நல்லதுதான். அது
1: ஒரு குழந்தை,
0: ஒரு நிமிஷம் நிக்க முடியாதுயா. அவ்வளவு 24 மணி நேரம் கியூல நின்னு அந்த இடத்துக்கு போறப்ப நம்ம ஒரு நிமிஷம் நிக்க முடியாது, இப்படி தள்ளி விட்டுருவாங்க.
1: குழந்தை அழும் பொழுது அதை சுற்றி எத்தனை விளையாட்டு பொருட்கள் இருக்கும் இல்லையா? பொம்மை இருக்கும், கிளிக்கட்டி சத்தம் போடுற சத்தம் இருக்கும்.
0: 1 ரூபா போட்டா 100 ரூபா போடுவாங்கன்னு சொல்லி உண்டியல்ல பாத்தீங்கன்னா பணம் போடுறது கத்த கத்தையா கொட்டுவானுவோம், நம்மளே பாக்கலாம்.
1: இப்ப நான் கூறுவது என்னவென்றால் தேவா, ஒரு குழந்தைக்கு முன்னாலே பல விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அந்த பிள்ளை எல்லா விளையாட்டுகளையும் மட்டும் விளையாடாது, எல்லாம் விளையாட்டு
0: விளையாட்டு
1: ஒன்றைத்தான் எடுக்கும். அப்ப அதுக்கு பிடித்ததைத்தான் அதை எடுக்கும். அதே போன்று நாங்களும் ஒரு பல தெய்வங்கள் உருவங்கள் இருந்தாலும் ஏதோ ஒன்றும் எங்களை கவருகின்றது. எப்படி கவர்ந்தாலும் இறைவன் இறைவன் இறைவன் என்றுதான் அதுக்கு. இப்போ எந்த விளையாட்டு பொருள் எடுத்தாலும் அது விளையாட்டு பொருள் தான், எல்லாம் விளையாட்டு பொருள் தான், பல உருவங்களிலே இருக்கின்றது, எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மனதை கவருகின்றது. அதே போன்று இந்த தெய்வ அம்சங்களும் வந்து எங்களுக்கு பலவிதமான உருவங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு உருவம் எங்களை கவருகிறது. அந்த கவர்ற வழியிலே சென்று இறைவன் வழி அடையலாம். அதான் அவர்
0: கொடுக்கப்பட்டது.
1: இப்ப கடல்ல
0: சுவிட்டு இருக்கு, ஆனா எல்லாமே இனிப்பு தான்,
1: எல்லாமே
0: வெவ்வேறு விதமா இருக்கும்.
1: அந்த பதார்த்தம் ஒன்றுதான், மாவிலே தான் செய்யப்படும், மாவும் சீனியும் தான். ஆனா வண்ணங்கள் வடிவங்கள் மாறி இருக்கு,
0: அவ்வளவுதான்.
1: அப்ப எது உங்களுக்கு எந்த வண்ணம் எந்த வடிவம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்து உண்ணுவோம் நாங்கள். ஆஹா, எல்லாம் அது அழகாக திருவருட்சியல்வரில் இருக்கிற திருவருட்சியல்வரன் நினைக்கிற அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது, மன்னவன் மந்தானடியே என்ற ஒரு பாடல், மன்னவன் மந்தானடியே என்ற ஒரு பாடல் உள்ள திரைப்படத்தில் வருகின்றது. பலவிதமான பதார்த்தத்தை அந்த அரசனுக்கு அந்த நர்த்தகை கொடுக்கின்றாள். கொடுத்து விட்டு எல்லாம் அப்படின்னா எல்லாம் சுவையாகிற எல்லாம் ஒன்றுதான். அதே மாதிரி தான் பெண்களும் சுவை ஒன்றுதான், வடிவங்களும் உருவங்களும் தான் வித்தியாசம். அதை கண்டுதான் இந்த ஆன்மா அலை, அந்த ஆன்மா அலைகின்றது. அதே போன்று ஆலயங்கள் இறைவன் ஒன்று பல அவதாரங்களில் இருக்கும் பொழுது எந்த அவதாரம் உன்னை கவர்தோ அந்த அவதாரத்தின் முன்பு, ஆனால் அதுதான் சிறந்தது என்று நாங்கள் கூற முடியாது. எல்லாம் சிறந்தது, எனக்கு பிடித்தது அது. அந்த வகையிலேயே நான் பக்தியை கொண்டேன். பக்தி அங்கே தான் இருக்கின்றது. பக்தி நீ அதே அது படிப்போ நீ செய், அது அங்கு போய் சேரும். இதே எங்கட மதம் கூறுவோம். இதுக்கு விதண்டாவாதம் பேசிக்கொண்டு, ஐயா இன்று கடவுள் இல்லையென்ற ஒருவர் மறப்பவருக்கு நான் சொல்ல, ஒன்று இருந்தபடியா தான் அவர் இல்லையென்று
0: மறக்கிறேன். உன்னை சொல்ல வச்சதே அவர் தான், நீ இல்லைன்னு சொல்லு.
1: ஒன்று உண்மையா இருந்தபடியா தான் அவர் இல்லையென்று மறக்கிறாரு.
0: ஆமா, அவரு தான்.
1: அது தெரியாத முட்டாள்கள்
0: என்கிட்ட வந்து ஒரு முட்டாள் கேக்குறான், சாமிய காட்டு இது பாரு அப்படின்னா, இந்த சொல்லிட்டியா நீ பேசுறது தானே சாமி, இல்ல
1: எங்கே காட்டுனா அவனுக்கு தெரியாது ஐயா, அவனுக்கு இருப்பது என்ன, அவங்க உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள கடவுள் இல்லை.
0: ஆமா,
1: நம்பிக்கை இல்லாதவர்.
0: எனக்கு அந்த ஞானசேகர், ஞானசேகர் இருக்காருல்ல,
1: ஆமா,
0: அவரு கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் கலந்துட்டாரு. அவரை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவோம், இப்ப நெத்தியில திருநீடு நல்லா பட்டை போட்டிருப்பான். அப்பையில இருந்து பட்டை போட்டு அவரு கடை வச்சிருந்ததுல இருந்து பழக்கம் எனக்கு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: நாச்சார் கோயில்தான் இருந்தாரு. இப்ப திருச்சிரையில போய் கடந்து இருக்கும் ஈஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில், அந்த கோயில திங்கக்கிழமை தான் விசேஷமா இருக்கும். திங்கக்கிழமை திங்கக்கிழமை அவருக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். அவர் மாதிரி நானும் ஆன்மீகத்துல செட் ஆயிட்டேன். கவிச்சி எல்லாம் சுத்தமா எனக்கு கவிச்சி சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. வீட்டுல வைப்பாங்க, எனக்கு வேணாப்பா, எனக்கு இந்த குருமா மாதிரி சும்மா ஒரு காய்கறி போட்டு ஒரு கூட்டு மாதிரி வைய, ஒரு வண்டி போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லி சாப்பிடுவேன். கவிச்சி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, வயசுக்கும் எனக்கும் ஒத்துக்கல அப்படின்னு எனக்கு தானாவே, அது எல்லாருக்குமே இறைவன் வந்து தானாவே சொல்லி கொடுத்துருவாரு, தானாவே படிய
1: வச்சிருவாரு.
0: அவரு தான் எனக்கு இந்த ஆன்மீகத்தையே, அவருக்கே தெரியாது, அவரை பார்த்துதான் நானே நெத்தியில திருநீறிட்டேன்.
1: பார்த்தீர்களா?
0: திருநீறிட்டு
1: அவர் அங்கிருந்தோட எனக்கு ஆன்மீகம் அறிவித்துக் கொண்டிருப்பார். தன்னுடைய படங்கள் எல்லாம் அபிஷேகங்கள் செய்து,
0: அவருக்கு திருடம்பதூர் ஊரு, அவருக்கு திருடம்பதூர் ஊரியா, அங்க பெரிய கோயில், திருடம்பதூர்ல பெரிய கோயில் இருக்கு.
1: அதெல்லாம்
0: அதே மாதிரி கிருஷ்ண வீட்டுக்கு பக்கத்துல பெரிய சிவன் கோயிலியா,
1: அவரும் கூறுவார். அங்க
0: பாத்துங்க, அங்க சொல்ல மாட்டாங்க, அந்த கோயில பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்கிறாங்க.
1: சொல்லுவாங்க சொல்லுவாங்க,
0: கிருஷ்ணன் பக்கத்துல பெரிய சிவன் கோயிலியா, நல்ல சொத்து எல்லாம் அதிகம் உள்ள கோயில், அவரு கிருஷ்ணன் சொல்ல மாட்டேங்கிறாரு.
1: சிறப்பு தேவா, நாங்க நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டோம். என்ன பாடல் உங்களுக்கு, பாடல் என்ன வேண்டும்
0: ஐயா? நாளை சனிக்கிழமை திருமால் பெருமைக்கு பெருமை எது அந்த பட்டுக்குள்ளா, திருப்பதி மலை ஏறும் வெங்கடேசா, அந்த பட்டு
1: திருப்பதி மலை வாழும் வெங்கடேசாவா?
0: வெங்கடேசா,
1: திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அப்ப நீங்களும் சனிக்கிழமைக்கு திருப்பதியை தான் கூறுகிறீர்கள், மலம் வெங்கடேசா.
0: ஆமா,
1: எங்கே எப்படி கூறினாலும் நடைபெற, அங்கங்கே நடைபெறுவது நடந்தே ஆகும். நாளும் கோளும் நமக்கு என்ன செய்யும், செய்து கொண்டு இருக்கின்றது. நாளும் கோளும் எங்களுக்கு செய்து கொண்டு இருக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் நன்மையாக,
0: சனீஸ்வரனை பத்தி யாரும் பயப்பட வேண்டியது இல்லையா? சனீஸ்வரனும் குல தெய்வத்துக்கும் போறதுக்கு பயப்படவே கூடாது. சனீஸ்வரனுக்கு வந்து சனீஸ்வரன் நமக்கு நன்மை தான் செய்வாரு,
1: நன்மைதான்.
0: கணக்கு நம்ம கணக்கெல்லாம் ஏத்தி இருப்பாரு, அப்புறம் ஒரு நேரம் அப்படியே கழிச்சு விட்டு வருவாரு.
1: அப்படிதான் நான் அறிகிறேன். எல்லாரும் தீயனவற்றை அழிப்பதற்காக துன்பத்தை கொடுத்து நன்மை தந்து விட்டு போவாரு.
0: என்ன செஞ்சியோ அதுக்கு
1: அடுத்த உறவு
0: நல்லது செஞ்சுன்னா ரெண்டு விதமா நிறைய கொடுப்பாரு, கெட்டது செஞ்சுன்னா அதுக்கு தான் நிறைய தான் கொடுப்பாரு. எதா இருந்தாலும்
1: நல்லது தேவா, நல்லபடி எங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லா உறவுகளும் பேசணும்.
1: வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் தானாக வந்த சந்தனம், வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்,
1: உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். ஐக்கியம் ஆகிவிட்டோம், இணைந்து விட்டோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக
1: நல்லவனாக நல்லவனாக எல்லாமாக இருக்கின்றீர்கள் இல்லையா?
2: எல்லாமாக இருக்கிற
1: எல்லாமாக இருக்கணும், எல்லாமாக இருக்க வைக்கும் இறையருளால் நாங்கள் அதற்கெல்லாம் எல்லா எல்லாமல்ல இறைவனுடைய திருவருள் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறையும் வராது இல்லையா?
2: ஆமாம் ஐயா.
1: சரி, அப்ப அங்கே கோவை மாநகரத்திலே இந்த புரட்டாதி சனி விரதம் அனுஷ்டிப்பது எப்படி இருக்கிறது? அங்கே புரட்டாதி சனி விரதம் இருப்பார்களா? அதற்காக சனீஸ்வரனுக்கு என்று உங்களுடைய ஆலயம் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது ஆலயத்தில் சென்று எந்த ஆலயத்திலாவது சென்று?
2: சனீஸ்வரனுக்கு புரட்டாசி சனிக்கு சம்பந்தமே இல்லையா?
1: ஆஹா, அது அரே அது எப்படி ஐயா?
2: சனீஸ்வரன் வந்து தனியாச்சு ஐயா, அது புரட்டாசி சனிங்கிறது வந்து பெருமாளுக்குள்ள விரதம் இருக்கணும்.
1: அப்படியா? அப்ப சனீஸ்வரனுக்கு சனி பகவானுக்கு விரதம் இருக்கிறோம் என்று போகின்றார்களே,
2: யாரு சொல்ற? பொதுவா சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனை கும்பிடுறவங்க இருப்பாங்க. புரட்டாசி சனின்னு சொன்னா அது பெருமாளுக்கு தான் உகந்தது,
1: உகந்தது
2: வெங்கட்ராமா கோவிந்தா.
1: ஓ, அப்ப சனி பகவானுக்குரியது இல்லையோ?
2: சனி பகவானுக்குரியது புரட்டாசி சனியா இருக்கக்கூடாது, இருக்காது ஐயா எனக்கு தெரிஞ்சு.
1: அப்படியா? சரி, அப்ப நீங்கள் எப்படி அந்த சரி நீங்கள் எப்படி அந்த புரட்டாதி சனியை விரதமாக அனுஷ்டிப்பதாக இருந்தால் எப்படி நீங்கள் அதை கடைபிடிப்பீர்கள்?
2: அது இதுவரைக்கும் அதுக்கான பழக்கம் இல்லை, அந்த பழக்கம் இல்லை.
1: ஏனென்றால்
2: நாங்கள் வந்து ஏன்னா சிவ சிவ சின்னம் தரிப்பவர்கள்
1: பதிப்பவர்கள், அதனால் நீங்கள் வைஷ்ணவத்துக்கு நீங்கள் திருப்பதி வந்து
2: கோயிலுக்கு போவோம் வருவோம் அதெல்லாம் வேற.
1: அனுபவம்
2: இருக்கிறது அதுக்கான இதெல்லாம் கடைபிடிக்கிறதெல்லாம் கிடையாது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி என்று அதனால் தான் கூறுகிறார்களோ.
2: அதுக்கு நாங்க வந்து சிவன் கும்பிடுற சிவன் வழியை கும்பிடுறதுனால அப்படியா இருக்கலாம். எங்க முன்னோர்கள் வந்து இதுக்கான இதுக்கெல்லாம் வந்து ஒரு
1: முன்னுரிமை கொடுப்பதில்லை, முன்னுரிமை கொடுப்பதில்லை, சிறப்பு சிறப்பு
2: கொடுப்பதில்லை. ஆமா, ஆனா சாமி கும்பிட போவோம், பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் வருவோம். அந்த வீடு வீடா வந்து வெங்கட்ராமா கோயிந்தான்னு வருவாங்க
1: அவங்களுக்கு. பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வணங்குவீர்கள், அங்க சனீஸ்வரன் இருக்க மாட்டாங்க.
2: அது அது கும்பிடுவா, அது கும்பிடலாம்.
1: அப்ப அங்கே சனீஸ்வர கிரகம் இருக்க மாட்டாதா பெருமாள் கோயில்ல?
2: பெருமாள் கோயில்ல சனீஸ்வரர் இருக்க மாட்டாங்க,
1: நவக்கிரகமே இருக்காதா? அப்படித்தானும்
2: இருக்காது இருக்காது இருக்காது. வைணவ ஆலயங்கள்ல இருக்காது, சிவாலயங்கள்ல தான் சனீஸ்வரர் அது நவகிரகங்கள் இருக்கும்.
1: சிறப்பு.
2: அது யாரு யாரு புது கதை சொன்னது புரட்டாசி சனிக்கிழமைல சனீஸ்வரர் கும்பிடுறது?
1: இல்ல இங்க இன்னும் இங்க அணிகம்ம நாட்கள் புரட்டாசி புரட்டாசி சனி புரட்டாசி சனி புரட்டாசி சனி என்று கூறுகிறார்கள். சனி எனக்கு விரதம் பிடிக்கும், சனீஸ்வரன் விரதம் பிடிக்கும்னு கூறுகிறார்கள். அதனால்தானே காகத்துக்கு வர
2: இல்லையா? புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமானது.
1: எதற்காக?
2: ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி விசேஷமோ அம்மனுக்கு விசேஷமோ, அது மாதிரி புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது.
1: அதனால்தான் ஈழத்திலே வடபகுதியிலே பெருமாள் ஆலயம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கு எள்ளு எண்ணெய்கள் எல்லாம் எடுத்து வணங்குவார்கள், அங்கேதான் போவார்கள். அல்லது எல்லாத்துக்கும் பொதுவாக சிவன் ஆலயத்திலே செய்வார்கள். இது எங்கள் பகுதியில நான் சின்ன வயதுலேருந்து கண்டுகொண்டது. ஆனால் இப்பொழுது எல்லா கோவில்களிலேயும் புரட்டாசி சனிக்கு எள்ளு எண்ணெய் இருக்கிறார்கள், மந்திரம் சொல்லுகிறார்கள், அர்ச்சனை செய்கிறார்கள்.
2: எங்கள் பகுதியில் ஐயா அந்த திருநெல்வேலி பக்கம் நவ திருப்பதின்னு சொல்லி 9 கோள்களுக்கு 9 பெருமாள் கோயில் இருக்கு. இந்த வைணவ தலங்கள்ல பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்றாங்க இல்லீங்களா?
1: ஆமா,
2: இந்த திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசம் என்னமோ சொல்றாங்க. அதுல அந்த 9 கோயிலும் வருது. அந்த 9 கோயில்ல ஒவ்வொரு கோயிலும் பக்கத்துல பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வித்தியாசத்துல இருக்குது. எல்லா அந்த 9 கோவிலுமே வந்து அந்த தாமிரபரணி ஆத்தங்கரையிலே இருக்குது.
1: ஒவ்வொரு
2: தாமிரபரணி ஆறு ஓடு.
1: இடைநிறுத்தி கேளுங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கின்றதா? சனீஸ்வரன், ராகு,
2: கிரகங்கள் இருக்காது. கிரகங்கள் இருக்காது. அந்த கிரகங்களுக்கான பலன் என்னவோ, அதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்னவோ, அது அந்த பெருமாளுக்கே செய்யறாங்க.
1: அதுக்குள்ள விக்கிரகமாக ஒன்றும் இருக்காது.
2: அங்க வந்து இந்த கிரகங்களுடைய விக்கிரகங்கள் இருக்காது. பெருமாளே அதுக்கான பெருமாளா இருக்கிறாரு. சனீஸ்வரனுக்கான பெருமாளா இருக்கிறாரு. குருவுக்கான பெருமாளா இருக்கிறாரு.
1: கிரகங்கள் அத்தனை
2: செவ்வாய்க்கான பெருமாளா இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும்
1: பெருமாள் தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தானே பொறுப்பேற்று தானே அவதாரமாக இருக்கின்ற. அவருடைய அவதாரம் தான் 9 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே?
2: ஆமா, 9 கிரகங்களுக்குமான இதாகவும் இருக்குது.
1: அப்ப அவர் ஒருவர் இருக்கிற இடத்துல சென்று விட்டால் 9 மணங்கிறதாக முடியும், சரிதானே?
2: அப்படி சொல்ல முடியாது.
1: ஓ,
2: அந்த 9 கோயிலுக்கு போனா, இப்ப ஒருத்தருக்கு செவ்வாயில ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் பரிகாரம் பண்ண வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கான எந்த பெருமாள் கோயிலும் அந்த கோயில போய் தான் செய்யறாங்க.
1: அதனால்தான் நானும் கூறுவேன், இப்ப சனி என்ற கிரகத்துக்கு உள்ள காலம் இந்த புரட்டாதி மாதம். புரட்டாதி மாதம், அந்த புரட்டாதி மாதம் பெருமாளை பெரிதாக வேண்டிக் கொள்வது என்றால் இந்த மாதத்தில் சனீஸ்வரனுடைய ஆட்சி கூடுதலாக இருக்கும். அதனால் அந்த சனீஸ்வரனுடைய ஆட்சியை எங்களுக்கு பாதகமாக இல்லாமல், பாரதூரமாக போகாமல், ஓரளவு பாதுகாப்பாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளுகிறது, அப்படித்தானே?
2: அப்ப
1: சனீஸ்வரனுக்கு தனித்துவமாக ஒரு விக்கிரகத்தை வைத்து ஆலயத்தை வைக்காமல் பெருமாள் தான் அதுக்கு. அதே போன்று ஏனைய கிரக நாட்களிலேயும் அவரிடம் சென்று இவர்களை நினைத்து அவருக்கு அர்ச்சனைகளை பரிகாரங்களை செய்து கொள்வார்கள், அப்படித்தான்.
2: ஆமா.
1: ஓ,
2: அதுல இன்னொன்னு, அந்த இவங்க இந்த சியாமலம்மா இருக்கிற ஊர் பக்கம்லாம், திருவாரூர் பக்கம்லாம் ஒரு பெரு சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அது திருக்கொல்லிக்காடுன்னு ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா பொங்கு சனீஸ்வரரா.
1: ஓ, பொங்கு சனீஸ்வரர். அவர் அள்ளி கொடுப்பவர்.
2: அந்த சனீஸ்வரரை கும்பிட்டா பயங்கரமா பெருகுமாமா.
1: அந்த சனீஸ்வரரை போய் கும்பிட்டால் கொடுப்பதென்று ஒரு பக்கமே, அவரை கும்பிட்டால் கிடைக்கும் என்ற ஒன்று அல்ல. ஒரு மனிதனுக்கு அந்த 3 கரணங்களும் ஏற்படும் தன்மைகளும். அது வந்து துன்பங்கள் உண்டு, விபூஷ அது துன்பங்கள் நீங்குவதுண்டு, அடுத்தது சுபிட்சம் கிடைப்பதும் உண்டு. பொங்கி, அதாவது வந்து மங்கு சனி பொங்கு சனி தந்து இன்னும் ஒரு தடவை மரண சனியாகவும் அந்த நேரத்திலும் அவரைத்தான் மனிதன் மரணச்சனி. கண்டகச்சனி எனும் கூறுவார்கள் மரணச்சனி. இது வந்து அது 7.5 வருடங்களுக்கு பிரித்து பிரித்து இருக்குமா என்றெல்லாம் கூறுகிறார்கள். அப்போ முற்பகுதியிலேயே எனக்கு அந்த தோஷம் என்னுடைய கிரகத்தை பார்க்கும் நேரத்தில் அவருக்கு சனி பார்வை இருக்கின்றது, துன்பங்கள் ஏற்படலாம். 2வது சனி பார்வை இருக்கின்றது, அது பரவாயில்லையே, அது துன்பங்கள் நீங்கிற சனீஸ்வரர் காலமாக இருக்கின்றது. அடுத்த பொங்கு சனி என்று எங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய அணுக்கு எங்களுடைய நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு அதனுடைய பார்வையினு கணக்கிடுகிறார்கள். 12 ராசிகள், 21 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த அந்த கணக்கீட்டின்படி
2: ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த 3 சனி வருமாங்க.
1: நிச்சயமா, நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். இப்பொழுது அதாவது முதல் இருக்க மங்கு சனி எனக்கு துன்பங்கள் நேர்ந்து ஒரு சுபூட்சம் கிடையாது, வேலை எல்லாம் பறவை காணி எல்லாம் வளர்ந்து அந்த
2: நேரங்கள்
1: இருங்கள், அந்த நேரத்தில் போய் பொங்கு சனி உள்ளவரிடம் கும்பிட்டா போலே அவர் அழித்தர மாட்டார். மங்கு சனி தன்னை ஆட்சியை செய்தே ஆகும். மங்கு சனி தன்னை ஆட்சியை செய்தே ஆகும். மங்கு சனி இருக்கிறது, அதே நேரம் பொங்கு சனி இருக்கிற நேரத்திலே பொங்கு சனி உள்ளவர்கள் மங்கு சனி உள்ள அந்த அந்த காலங்களே அவருக்கு துன்பங்கள் வராது அதிகம். ஏன்னா அவருக்கு பொங்கு சனி அந்த அவருடைய பார்வை இருக்கும் வேளையிலே. அதனால் தான் இன்னும் ஒரு கதை இருக்கின்றது. உலகத்தில் உள்ள உயிர்கள் ஆன்மங்கள் அத்தனைக்கும் இருந்தது போல ஒரு தடவை எங்களுடைய சிவபெருமான் ஒரு குளத்தினுள்ளே சகதிகள் நிறைந்தது உள்ளே அவங்க சகதிக்குள்ளே அமர்ந்திருந்தாராம். அந்த வழியாக பெருமாள் வருகின்றார், கிருஷ்ணர் வருகின்றார் அந்த அவதாரத்தில். அவர் வந்து கேட்டார், மைத்துனா என்ன இதுக்குள்ளே சேத்துக்குள்ளே சகதிக்குள்ளே இருக்கிறா, என்ன வழியில் வா கூப்பிட்டுருக்கார். அவர் சொன்னார், இது இது சனீஸ்வரர் என்னை பற்றுகிற நேரம் இது, அதனால் தான் மறைந்திருக்கிறேன் என்றாராம். அதற்கு கிருஷ்ணர் சொன்னாராம், சனீஸ்வரன் ஏற்கனவே பற்றின படியால் தானே நீ சகதிகளை இருக்கிற அப்பா வழியில் வாண்டாராம். முடிந்து விட்டது 7.5 வினாடிகள். சரியா? அதனால் எல்லா ஆன்மாக்களையும் அந்த சனீஸ்வரனுடைய பார்வை நிச்சயமாகப்படும். சனீஸ்வரன் பாடுகிற நேரத்தில் பாதிப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும், அனுகூலமாக இருக்கட்டும் என்று, கொஞ்சம் குறையட்டும் என்று போய் எந்த தெய்வத்தையாவது நாங்கள் வழிபட்டுக் கொள்வது உண்டு. அதற்காக நாளஞ்சையும் கோழஞ்சையும் இந்த கடவுள் அந்த கடவுளை வணங்கினா இதெல்லாம் இல்லாமல் போயிடுவோம்னு அங்கே கூற முடியாது. புரியுறது ஐயா? அந்த சனீஸ்வரனுடைய பார்வை, அதே போன்று புதனுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, சந்திரனுடைய பார்வை, செவ்வாயனுடைய பார்வை, வியாழனுடைய பார்வை, ராகுவினுடைய பார்வை, கேதுவினுடைய பார்வைண்டெல்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டம் இருக்கின்றது. இந்த 60 வயது 60 வருடங்கள் அந்த ஒரு ஒருவருக்கு ஒரு வாழ்க்கை சுற்று 60. அதனால் 60 வயது முடிந்தவுடன் அடுத்த வாழ்வு அடுத்த சுற்றுக்கு வருகிறார்கள் என்று 60வது விழா செய்வார்கள் இல்லையா? 60 வயது. அப்படி இந்த சனீஸ்வரனுடைய பார்வை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தே ஆகும். அது அவர் பிறக்கும் பொழுது அவர் எங்கே இருக்கின்றாரோ அவருடைய சுற்று வரும் பொழுது அந்த பார்வை எங்களுக்கு கிடையாது சில பேருக்கு. ஆனால் சனீஸ்வரனுடைய பார்வை இல்லாமல் இந்த உயிரும் வாழ முடியாது. அவர் வங்க சனி காலத்தில் இருக்கலாம், இல்லை பொங்கு சனி இருக்கலாம், மரண சனி வந்து வந்து கொண்டே இருக்கும். அது மாறும் வேலை அது மங்காக இருக்கலாம், இல்லை பொங்குதாக இருக்கலாம், இடம் மரணமாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மரணம் ஒன்று என்று ஏற்படும் வேளையிலே சனீஸ்வரன் மரண சனி இருந்தே ஆகும்.
2: ஆனால் அந்த 3வது சனியிலிருந்து தப்பிச்சுட்டா அப்புறம் ரொம்ப நாளைக்கு வாழலாங்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம், அதுக்குத்தான் வேண்டுதலை செய்வது. என்னதுக்கு நான் இப்போ முதல் ஒரு சண்டியனுடைய கதை கூறுனே, ஒரு பொல்லாதவன் இருக்கிறான், அவன் நாங்கள் நட்பு பிடிக்காது விட்டாலும் பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சகசமாக பழகிக்கொள்வோம். ஒரு ஆபத்தான நேரத்தில் அவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுவது உண்டு. நான் இருக்கிறேன், நான் வெள்ளமே குறைந்தேன், என்னுடைய வீட்டை வந்து அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொந்தங்கள் பந்தங்கள் என்னை காக்கவில்லை. அப்படி ஒரு மல்யுத்த காரணத்துக்குள்ளேருந்து அவன் ஓடி வந்து உடனே கை விட, அடே இந்த மனுஷன் நல்ல மனுஷனே, இந்த மனுஷனுக்கு என் துன்பம் செய்கிறான்னு அவன் வந்து பாதுகாப்பானான். அதே போன்றுதான் சனீஸ்வரன். ஏனைய தொல்லைகள் வரும் வேளையிலும் தான் தொல்லை கொடுத்தாலும் இறுதி நேரத்திலே அவர் காத்து கொள்வாராம். அதனால் தான் எத்தனையோ தடைகள் வந்து எத்தனையோ ருதுவாகி தடைகள் இருந்து எவ்வளவோ சொத்துக்கள் பத்துக்கள் இருந்தும் கூட சில பெண்களுக்கு மாங்கல்ய பொருத்தம் இல்லாதவர்களுக்கு கூட சனி பார்வை வந்து அந்த பொங்கு சனி வார காலத்திலே அவருக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறுமா? அது நான் கூறவில்லை, நான் என்னுடைய எண்ணத்தில் கூறவில்லை, எழுத்து முகையில் பார்த்து கூறவில்லை, நான் கண்ணால் அனுபவித்து பார்த்துருக்கேன். எங்கள் வாழ்க்கை சுற்றத்திலே என்னுடைய சுற்றாடல்களை இருந்தவர்களுக்கு என்றோ ஒரு நாள் நன்மை ஒன்று நடக்க போது அந்த நேரத்தில் அந்த கிரகம் சனியினுடைய பொங்கு சனி காலமாக இருக்குமா? சனீஸ்வரர் துன்புறுத்துவார், அவர் போகும்போது நன்மையை கொடுத்து விட்டு போவார். நலமகாராஜ் என்ற புராணத்தை எடுத்து பாருங்கள், ஒவ்வொருடைய இதிகாசங்களை எடுத்து பாருங்கள், சரித்திரங்களை எடுத்து பாருங்கள், வந்ததெல்லாம் நன்மை தீமை சகசம் சுலபம் சுபிக்ஷம். அதுக்கு சனீஸ்வரருடைய, அதனால் தான் அவர் சனீஸ்வரர். படைத்தல் காத்தல் படைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அருள் மறைத்தலை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார் இல்லாமல் இறைவன். அவருக்குள்ளே இதற்கு அனுசரணையாக இருக்க இவருக்கும் அந்த வல்லம் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் என்று. அவர் அழகற்றவர், கருப்பு நிறந்தவர், காலொரு அளவு ஊனமானவர், இப்படியெல்லாம் கூறப்படுகின்றது. நல்லது என்றுதான் கூறப்படுகின்றது. யாரும் கண்டதில்லை. ஒவ்வொருவர் அவதாரத்தில் ஒவ்வொரு சம்பவங்கள் நடப்பதை வைத்து அனுமானித்துத்தான் இந்த உருவங்களை படைக்கின்றார்கள். இறைவனை யாரும் நேரால் கண்டவர்கள் இன்று இல்லை. ஞானிகள், யோகிகள், பெரிய சித்தர்கள் அவர்கள் கண்டிருந்தால் தங்களுடைய அந்த உள்ளத்திலே பட்ட உருவத்தை தான் எங்களுக்கு வர்ணிக்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் வந்து தோடுடைய செவியன் என்று பாடத்தை 3 வயதில் பாடினார் என்ற நேரம் பார்த்துட்டு பாடவில்லை. அவருக்கு பார்த்தது போன்று அவருக்கு அந்த பிரமை.
2: ஆமா,
1: அப்ப சொல்ற எப்படி இருப்பார்னா இப்படி இப்படி இருப்பார். நாங்கள் கூறுவதில் அந்த கையில் அந்த காப்பை பறித்து கொண்டு ஓடுகிறான் ஒருவன், அவன் கருப்பு சட்டை போட்டிருந்தான், கையிலே ஒரு தடி வைத்திருந்தான், எனக்கு மிட்டாயை கொடுத்தான், எல்லாம் கூறுவதை கற்பனை பண்ணி நாங்கள் வரையலாமே தவிர கண்ணாலே பார்ப்பதில்லை ஐயா. அதே போன்று
2: வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப விசேஷமானது வந்து அவர் அந்த விஜயராகவன் இருக்கிற ஊர்ல இருக்கிறது தான்.
1: அவர் சொல்லுவார், விஜயராகவன் அடிக்கடி சொல்லுவார், அங்கே சென்று வந்த திருநள்ளார், அவர் தான் எனக்கு திருநள்ளார்
2: ஐயா. அங்க போனோம்னா அதோட வைப்ரேஷனே தனியா இருக்குது, நமக்கே வித்தியாசம் தெரியுது.
1: அடுத்து கூறுகிறார்கள் தானே, சனீஸ்வரனுடைய அந்த சனி கிரகம் இருக்கிற இடத்து, அதனுடைய ஆட்சி இருக்கிற இடத்துல விமானம் சென்றால் கூட திரும்பி விடுமா ஐயா? நல்லது, சிறப்பான கருத்தை பேசி அமர்ந்தோம். என்ன பாடலை கேட்கலாம் என்று நினைத்திருக்கின்றீர்கள்?
2: பாட்டு ஒரு நல்ல பாட்டு, சாமி பாட்டுல நமக்கு
1: நல்ல பாடலாம் கேக்குறதா
2: பாட்டு போடலாம்.
1: அப்படி என்ன பாடல் நீங்கள் கேட்கிற பாடல்? அதே முருகன் பாட்டுல என்ன பாடலை கேட்பீர்கள்?
2: முருகன் பாட்டுன்னா சின்ன சின்ன முருகையா,
1: அந்த பாட்டு தான் மீண்டும் கேக்குறீர்களோ?
2: கேட்கவே இல்லையா அன்னைக்கு?
1: அன்னைக்கு அது வந்து நீண்ட பாடலாக இருக்கின்றது ஐயா. இல்ல அன்று போட்டிருந்தேன், அன்று ஒரு சின்ன சின்ன பாடல் பகிர யாரோ ஒரு தடவை ஒரு பாடல் போட்டிருந்தேன், சின்ன சின்ன முருகையா அன்று ஒளிபரப்பு.
2: வேற பாட்டு கேட்கலாம்.
1: சின்ன சின்ன முருகையா முயற்சி பண்ணி பாக்குறேன், கிடைத்தால் தருவேன். இந்த நேரத்தில் இப்ப வேற நேரத்தில் ஒளிபரப்பு நேரம் ஒளிபரப்பு நேரம் என்றால் நான் நேரம் எடுத்து தெரிவு செய்து எல்லாம் கொண்டு வரும் பொழுது நான் ஆராய்ந்து பார்க்கலாம். இதுலயே என்ன
2: அப்படிலாம் இல்லையா, ரெண்டு பறவை போட்டு கட்
1: பண்ணிருக்கேன். அப்படின்னா ஒரு பாடலை ஊடகங்கள் செய்ய முடியாது, நாங்கள் செய்ய முடியாது. கேட்பவர்கள் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஒலிபரப்பு துறையில இருக்கிற நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பாடலை ஒரு தரங்களுக்கு பதிவேற்றம் செய்திருந்தவர்கள் அவருடைய பதிவேற்றத்தை நாங்கள் சுருக்கியோ நீங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்து அது வந்து அது விசாரணைக்கு உட்பட்டதாகும். அது அதனால்தான் நீண்ட நிற பாடல்கள் கொடுப்பதில்லை, நாங்கள் கொடுப்பதில்லை, கொடுக்க கூடாதுன்றல்ல. நாங்கள் எங்கள் வானொலியில் 30 வருட காலமாக 7 நிமிடத்துக்கு 1 நிமிடம் மேற்பட்டிருந்தாலும் கொடுப்பதில்லை. அது எல்லாருக்கும் பொது, அதுதான் அந்த அதனால் தான் சிலருடைய அதுக்காக இப்பொழுது என்ன செய்கிறேன், நீண்ட நேர பாடலுக்கு இசை சரம், சரம் என்றால் நீண்டு கொண்டு தானே போகும், மாலையண்டா வளைந்து நின்று விடும். இசை ஆமாம் இசை சரம் என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி மாதத்தில் 1ஆம் தேதியிலே கொண்டு வருகிறது. முதல் தரம் வந்துவிட்டது, அது ஒரு 5 பாட்டு தான் ஒரு மணித்தியாத்துக்கு என்னால் கொடுக்க முடியும். அதனால்தான் நாங்கள் கொடுப்போம். ஒருவர் வந்து ஒரு 10 நிமிட பாடலை கேட்டால் நாங்கள் ஒலிபரப்பினால் மற்றவர்கள் வந்து இது பங்கு பெற்றால் காட்சி நிகழ்ச்சி முடிவடைந்தோம். அதை நான் பரீட்சா தேர்வு செய்தேன், அது 5 பாடல்கள் தான் ஒரு மணித்தியாலத்தில் தரக்கூடியதாக இருக்கு. அதுக்கு நான் தொகுத்து வழங்கக்கூடியதாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு வலைத்தளத்தில் கேட்டுன்னு போகலாம். நான் அந்த பாடலை நான் ஒரு மணித்தியாலத்துக்காக 10 பாடலை சுருக்கி வெட்டி அடித்து இசையை குறைத்து போட முடியாது ஐயா, எங்களால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது.
2: அப்போ கோலங்கள் படத்தில் ஒரு பாட்டு
1: இருக்குங்க, ஆனால் ஒன்று சில சில பாடல்கள் சுருக்கமாக இங்கே பாடப்படுகிறத நான் பார்த்துருக்கேன். அது அதாவது வந்து இப்போ பிரபல்யமானவர்களுடைய பாடலாக இருக்காது, அது கேட்டு பிரயோசனமும் இல்லை தானே. அடுத்து என்ன பாடம் சொன்னீர்கள்?
2: கோலங்கள், கோலங்கள் திரைப்படத்துல கோலவிழி அம்மா ராஜகாளி அம்மான்னு ஒரு பாட்டு.
1: ஓ, அந்த பாடம் கோலவிழி அம்மா. 6:57 பாடம் நான் கொடுத்திருக்கிறேன். 7 நிமிட பாடம், 7 நிமிடத்தை தாண்டு பண்ணா என்னால் கொடுக்க முடியாது, சுருக்கவும் முடியாது. கோலவிழி அம்மா என்ற பாடம் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும்.
2: அது படம் வந்து புருஷ லட்சணம்,
1: புருஷ லட்சணம். அதுலேதான் கோலங்கள்
2: கிடையாது, கோலங்கள் கிடையாது.
1: அதான் நான் யோசிச்சேன், புருஷ லட்சணம். ஓகே, வாழ்த்துக்கள்.
2: படம் வந்து புருஷ லட்சணம், அதுல வந்து கோலவிழியம்மா ராஜகாளியம்மா.
1: ராஜகாளியம்மான பாடல், வாழ்த்துக்கள், நல்லது.
2: சினிமா பாட்டை கேட்டுட்டு
1: விட்டுலாம். நன்றி. சில விடயத்தை வித்தியாசமான வகையில் அணுகி பார்த்தோம். பக்தி எப்படி வந்தது, பக்தி என்றால் என்ன என்பதை நிரூபிக்கும் வகையில் வித்தியாசமான வகையில் நாங்கள் சென்றோம். அதை வழிநடத்தி கொண்டு போனீர்கள் என்னோடு இணைந்து. வாழ்த்துக்கள் நாகப்பன், நன்றி. மீண்டும்
2: நன்றி.
1: அடுத்து வருகின்றார் நம்முடைய அன்பு என்று பேசுபவர்களுக்கு அகப்பட்டிருந்த K.S. கிருஷ்ணர்கள். வணக்கம்.
3: வணக்கம் பா.
1: வணக்கம் மகளே அனுஷியா, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கேன் பா. நீங்க நலமா பா?
1: நாங்கள் நலம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் மகிழ்வாக இருக்கின்றீர்கள் தானே?
3: ஆமாப்பா. அம்மா எப்படி இருக்காங்க?
1: அம்மா ஓரளவு நலமாக இருக்கின்றார், ஓரளவு பூரணமாக இல்லை, ஓரளவு நலமாக இருக்கின்றார். இன்று அங்க மழை பெய்ததா? வெள்ளிக்கிழமை ஆண்டவுடன் சிறப்பான கோலம் போட்டு இன்னும் சிறப்பாக செய்திருப்பீர்கள். அழகா ஆலயம் சென்று வந்தீர்களா? இப்பொழுது பேசும்போது உங்கள் அயலே பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்றே முன்பும் கிருஷ்ணன் கூறியிருக்கின்றார், மற்றவர்களும் கூறியிருக்கிறார் என்று எந்த ஆலயத்துக்கு போய் வந்தீர்கள்?
3: காமாட்சி அம்மன்.
1: காமாட்சி அம்மனுக்கு போய் வந்தீர்கள். நீங்கள் இந்த புரட்டாதி மாதத்தில் இருக்கிற சனிக்கிழமை நாட்களில் விரதம் அனுசு இப்படி விரதத்தை அனுபவிப்பது உண்டா?
3: ஆமாம்ப்பா.
1: கடைபிடிப்பீர்கள். எதற்காக புரட்டாதி சனியை கடைபிடிக்கிறீர்கள்?
3: பெருமாளுக்காக.
1: இல்ல அப்படிதான் ஆரம்பத்தில் வந்தவுடனே எங்களுக்கு கஸ்தூரி சொல்லிவிட்டார், புரட்டாதி என்றால் என்ன, புரட்டாதி சனி என்றால் என்ன, யாருக்குரியது என்றெல்லாம் கூறிவிட்டார். ஆனால் நாங்கள் பரவலாக கடைபிடிப்பவர்கள் அடிப்படை அனுபவம் ஞானம் இல்லாமல் மற்றவர்களும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்று கூறப்படுகின்றது செய்கிறார்கள். இது புரிகிறதா அம்மா? அதுதான் காரணம். பொய்யன்று இல்லை, விளையாண்டும் இல்லை. எதற்காக எங்கே செய்வதென்று தெரியாமல் எல்லா இடத்துலையும் செய்வோம் என்று எல்லாரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்வோம் என்று போகிறார்கள். சார், இன்றைய நாள் இறுதி நேரம் ஆகி கொண்டிருக்கின்றது. என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்க போகின்றீர்கள்?
3: திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு தான் இன்று வேணும் உங்களுக்கு. திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா. சரி, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா. சரி, அந்த சனிக்கிழமைகளை மற்ற நாளையிலேயும் திருப்பதியான வணங்கு திருப்பதிக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா மகளே?
3: போயிட்டு வந்திருக்கேன்பா.
1: அங்கு சென்று வருவதால் ஏற்படுகிற உங்களுக்கு என்ன மனதில் ஏற்படும்?
3: நிம்மதி.
1: நிம்மதி என்று ஒன்று ஏற்படுது திருப்பதிக்கு. வீட்டில் நிம்மதி இல்லையா மகளே? வீட்டிலே நிம்மதி இல்லையா மகளே? வீட்டிலே இருக்கிற நிம்மதி இருந்த வேளையிலும் கூட நிம்மதியா இருக்கிறேன் என்ற வேளையில கூட இப்போ எதை உச்சரிப்போம்? திருப்பதியானே சிவபெருமானேன்னு தான் நாங்கள் வேண்டுகிறோம் இல்லையா? நிம்மதி கிடைத்தாலும் கிடைக்காது விட்டாலும் இறைவனைத்தான் நாங்கள் நாடுகிறோம். நிம்மதி கிடைக்காது விட்டாலும் என்ன, எனக்கு நிம்மதி இல்லை கடவுளே, நான் கண்ணில்லையா என்று கேட்கின்றோம் நினைந்து கொண்டு. கிடைத்து விட்டாலும் இறைவா உன் கருணையால் நிம்மதியாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறோம். அப்போ கிடைப்பதும் கிடைக்காததும் இறை அருள் தான். சிறப்பு மகளே, நல்ல பாடல். உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். எத்தனை தடவைகள் திருப்பதிக்கு சென்றிருக்கின்றீர்கள்?
3: ஒரு அஞ்சு தடவை போயிட்டு வந்திருக்கேன்ப்பா.
1: கெட்டி காரி, வாழ்த்துக்கள். இறைவனுடைய கடாட்சம், திருப்பதியானுடைய அருள். இப்பொழுது அவரோடு பேசுவோமா? நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது உங்களுடைய பங்கு. கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணன் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: உங்களுக்குரிய காலம் ஐயா, புரட்டாதி மாதத்தில் உங்களை வணங்காமல் இருக்க முடியுமா கிருஷ்ணா? இன்று எந்த ஆலயம் சென்றீர்கள்? காமாட்சி அம்மன். மகள் கூறி விட்டார். அம்மா அப்பாவிடவும் போகலாம், அம்மாவிடவும் போகலாம். என்ன, அம்மா இருக்கிற இடம் தானே அப்பா இருக்கிற இடமாக இருக்கும், அப்பா இருக்கிற இடம் தானே அம்மாவும் இருக்கிற இடமா இருக்கும். வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது எனக்கு பக்தர்கள் கூட்டம்?
4: சிறிய ஆலயம் தானே, கூட்டம் இருக்காது.
1: சிறிய ஆலயமா? ஆனால் உங்கள் அயலிலே பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குன்னு எங்களுடைய தேவாமோ யார் கூறினார்?
4: இருக்கு.
1: திருவிடை மருதூர் என்ற முன்பு ஒரு தடவை நீங்கள் எனக்கு கூறுங்கள், கூறினீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இந்த
4: ரெண்டு கிலோமீட்டர் போனா கோவிந்தபுரம் பண்டரிநாதன்.
1: ஓ, அங்க கோவிந்தபுரத்திலே எந்த ஆலயம்?
4: கோவிந்தபுரம் பண்டரிநாதன் ஒரு ஆலயம் இருக்கு.
1: பண்டரிநாதன் என்று யாரை, சிவபெருமானே அல்லது
4: கிருஷ்ணன்?
1: கிருஷ்ணருக்கு பண்டரிநாதன் பெயர் ஒன்று இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அப்போ உங்கள் உங்கள் ஊரில் உள்ள கோயில்கள் அநேகமான பெரிய ஆலயங்கள் பெருமாளுடைய ஆலயம் தான் இருக்கும் இல்லையா?
4: சிவன் கோயில் இருக்கு.
1: சிவன் கோயிலும் இருக்கு.
4: சம்பகேஸ்வரர்
1: இருக்கின்றார்கள். சரி, இந்த மாதம் புரட்டாதி மாதம் வருகின்ற சனிக்கிழமைகளிலே விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் பலர், கடைபிடிக்கின்றார்கள். அது சனீஸ்வரருக்கான விரதமா பெருமாளுக்கான விரதமா?
4: பெருமாளுக்கான. பெருமாள் தானே ஐயா.
1: சனீஸ்வரருக்காக இல்ல. அப்ப சனீஸ்வரருக்காக இருக்கிற விரதம் எந்த சனிக்கிழமை?
4: அதுக்கு
1: அப்ப எங்கள் நாங்கள் வந்து அடிப்படை ஞானங்கள் குறைந்து அடுத்தவர்கள் செய்கின்றார்கள் என்று பார்த்து பின்பற்றி கொண்டு போவதால் தான், செய்வதற்கு பொருள் கூற முடியாமல் இருப்பதால் தான் அந்நிய மதத்தவர்கள் அடுத்தவர்கள் எங்களை எள்ளி நகையாடுகின்றார்கள். ஒத்துக்கொள்கிறீர்களா? ஏனென்றால் வந்து கேட்பவர்களுக்கு பதில் கூற முடியாது, ஆனால் பெரிசாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம். ஏன் கொண்டாடுகின்றோம் என்று எங்களுக்கு தெரியாது. அடிப்படை அறிவு அதை பற்றி இல்லாமல் முன்னுக்கு செய்தவர் செய்தார் தானே, நாங்களையும் பக்கத்து வீட்டுக்காரர் செய்கிறார்கள், அண்டை கிராமங்கள் செய்தனே, நாங்களும் செய்கின்றோம். நின்று விட்டது அவங்களோட கேட்டுக்கொண்டிருக்கீர்களா? கிருஷ்ணன் சென்று விட்டார். மின் விளைக்க வேண்டும் பாடலும் குறவில்லை. கிருஷ்ணா ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை வந்து விட்டார். மீண்டும் கிருஷ்ணன், என்ன நடந்தது கிருஷ்ணன்?
4: தெரியவில்லை, என்ன பேசிட்டு இருந்தா அப்படியே கட் ஆயிடுச்சு.
1: சனீஸ்வரருடைய பார்வை பட்டு நாங்கள் அவரை அப்படித்தானே கூறுவோம். ஏதும் துன்பம் நடந்தது என்ன சனியான சனீஸ்வரத்தை பார்வை இருக்கிறார்னு கூறுவோம். சரி, அப்போ சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனுக்காக நாங்கள் விரதம் இருந்து கடைபிடிக்க வேண்டிய நாள் என்று ஒன்று இருக்கின்றதா?
4: இருக்கு.
1: அது இந்த பொதுவான நாள் ஒன்று ஒன்று எனக்கு தெரியும். எங்களுடைய ஜாதக பலனின்படி இப்பொழுது எனக்கு கிரகதோஷம் சனியினுடைய பார்வை இருக்கின்றதால் சனீஸ்வரர் வணங்க வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றது. அது எந்த நேரம் வந்தாலும் போய் வணங்க போய் வணங்க இருக்கும். சனீஸ்வரருக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு வணக்கத்துக்குரிய குறிப்பிட்ட பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய விரதத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக ஒன்று இருக்கின்றதா? தினம் அறியவில்லை. நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். சரி, இன்று சென்று நீங்கள் காமாட்சி அம்மாவை வணங்கியவங்க அம்மாட்ட போயிருந்தால் எல்லா தொல்லையும் தெரிந்து சிறப்பானவர்களுடையது தான். என்ன பாடல் நீங்கள் கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
4: பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பரிவுடன் அணை நீ ஒரு முறை பார்த்தாலே போதும். இறைவா முருகா.
1: இறைவாவா முருகாவா?
4: வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு. அந்த பன்னீர் விழிகளிலே ஒரு விழி பார்த்தாலும் ரெண்டு பாடலை நான் ஒளிபரப்ப செய்கிறேன். நன்றியை கூறுவோம். அடுத்து மகாலிங்கம், நீண்ட நேரமாக அழைத்தவருக்கு இடம் கிடைக்கவில்லை. மகாலிங்கம், நீங்கள் முடிந்தால் வரலாம். நல்லது கிருஷ்ணா. மகளே அனுஷ்யா, வாழ்த்துக்கள். பெருமாளுடைய இருக்கிறோம் என்று உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக நான் மகாலிங்கத்தை எதிர்பார்க்கிறேன். மகாலிங்கம், நீங்கள் வர வேண்டும். நேரம் சென்றால் காரியமில்லை, இருந்து நேரம் என்றால் நீங்கள் வரலாம். உங்களுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ரேவதி, நீங்கள் வருவதற்காக அழைத்தீர்கள். ஷியாமலா, நீங்கள் வருவதற்கு எச்சரித்தீர்கள். நீங்கள் வரலாம். நான் நிகழ்ச்சியை நீட்டிப்பதற்கு அவரிடம் நான் அனுமதி பெற்று வைத்திருக்கின்றேன். வாருங்கள், பேசுவோம். முதலில் வந்த வேளையில் நாங்கள் நீண்ட நேரம் முதல் வந்தவர்களோடு தொடுத்து விட்டோம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இன்று பக்தி வேளையிலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். பக்தி வேளையிலே நாங்கள் கேட்டு மகளை இருக்கும் பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல்களை உங்களுக்கு நான் நிகழ்ச்சி நிரலே கொண்டு வந்த நேரம் போகிறபடியால் பார்ப்போம். மகாலிங்கம் வருகின்றீர்களா? இல்லை, அவர் சென்று விட்டார் போல் இருக்கிறது. ஷியாமலா, ரேவதி, உங்களது ஒரு சாந்தி, உங்களுக்கு இடம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேட்கலாம். சிறிதாக பேசி மகளலாம். உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம்.
5: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம் சாந்தி, வணக்கம்.
1: உங்களை
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா. நலமாக.
0: அழகி ராசா?
1: அழகி ராசா
0: நலமாக.
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க.
0: அங்க பின்பும் மழை பொழிந்ததா மகளே தர்மபுரியில?
1: இல்லைங்க ஐயா,
0: இல்ல வரவில்லை.
1: இப்ப கூட வேர்க்குதானே?
0: அடேங்கப்பா, வேர்வையோட இல்ல, சூடு சூடு சுரணியோட இருக்கு, சூடு சுரணியோட இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த நாங்கள் பக்தி வேளையில இணைந்து பேசிக்கொண்டிருக்கோம். பலரும் வந்து பேசி சென்றார்கள். நீண்ட நேரமும் பேசியிருந்தோம், நீண்ட உரையாடல்கள். இவையெல்லாம் ஏனமென்றால் நாங்கள் எப்படி இந்த பக்தியை கொண்டாடுறோம், பக்தி என்றால் என்ன, மனித ஆன்மாக்களுக்கு, மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆன்மாக்களுக்கு, உயிரினங்கள் அத்தனைக்கும் பக்தி என்பது மிக முக்கியம். பக்தி பணிவோடு வருகின்றது, பண்பாட்டோடு வருகின்றது ஒன்று என்பதை அறிவோம். சரி, உங்களுடைய இன்றைய நாளிலே புரட்டாதி சனி காலம். இந்த புரட்டாதி சனியை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். புரட்டாதி சனி என்றால் என்ன, எதற்காக இந்த விரதத்தை அனுஷ்டி, புரட்டாதி சனி விரதம் கடைபிடிக்கிறார்கள் கண்டிப்பாக?
1: சனி விரதம்
0: கூறுங்க.
1: அது சனியால் வரும் கெடு பலன்கள்.
0: சனீஸ்வரன்
1: அது வந்து நம்ம நாராயணனை கும்பிடும் போது அந்த கெடு பலன்கள் வந்து நீங்கும் ஐயா.
0: உங்களுடைய கருத்தின்படி பார்த்தால், புரட்டாதி மாதத்து சனி காலத்திலே இந்த சனி பகவானுடைய தொல்லைகள், சனி பகவானுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு நலமாக அமைய வேண்டும் என்று நாராயணரை வேண்டிக் கொள்ளும் காலம், அப்படித்தானே? அப்ப அந்த அப்ப இன்றைய தினம் வந்து யாருக்கு உரிய தினம்? சனீஸ்வரருக்கு உரிய தினமா, பெருமாளுக்கு உரிய தினமா?
1: இல்லை, பெருமாளுக்குரியது.
0: ஆஹா, அப்ப அப்ப அநேகமானவர் எங்கே போகிறாய், கோயிலுக்கு போற, எதற்காக போற, எள்ளெண்ணி அறிக்க போற, எதுக்காக? இந்த சனி எனக்காக, சனீஸ்வரருக்காக போகிறோம், சனீஸ்வரரை கும்பிட வேணும். வீட்டிலே வந்து நாங்கள் விரதம் அனுபவித்து வீட்டிலே வந்து விரதம் முடிக்கும் பொழுது வெளியே கொண்டு சென்று அந்த விரதத்தில் உணவை எடுத்துக்கொண்டு, சாதங்களை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று காகாக என்று காகத்தை அழைத்து அதற்கு கொடுக்குறோம் இல்லவா? அது காகம் வந்து அது அது அது சனீஸ்வரருக்குரிய உணவா இல்லை பெருமாளுக்குரிய
1: உணவா? அப்ப
0: அந்த உணவை எடுக்கிறது தான் காகத்தை அழைக்கின்றோம். ஓ, அப்ப இது அது காகம் பெருமாளுடைய வாகனம் இல்லையே, அது சனீஸ்வரருக்குரிய வாகனம்
1: தான். வாகனம் இல்லை என்றாலும் அது அதுக்கு ஒரு கதை இருக்குங்க ஐயா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது இந்த சனி பகவான் வந்து கலியுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது செல்லாத என்று நாரதர் தடுத்ததா, நாரதர் தடுப்பாராங்க ஐயா. அப்ப வந்து இல்ல இல்ல, நானு போய் பெருமாளை பாத்துட்டு வரேன்னு சொல்லி அவரு திருமலையில வந்து பாக்குறப்ப உடனே அவரு தூக்கி எறிய பட்டுவாராம். தூக்கி
0: எறிஞ்சோடனே
1: அப்பொழுது என்னங்கய்யா கால் ஒடிந்ததா என்ன தெரியல,
0: அப்பொழுதுதான் அவருக்கு அந்த கால் ஒடிந்தது சொல்லுவார்கள். கால் ஒரு மாதிரி.
1: ஆமாங்க ஐயா, அவர் முடமாதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பிள்ளையாவும் இருக்கிறதா
0: சொல்லுவாங்க.
1: அதனால
0: இல்லைங்க
1: ஐயா, அது தூக்கி எறியப்பட்டதுனால அவர் வந்து சொல்வாராம், இங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் நீ வந்து எந்த கெடுதலும், சனினாவே கெடுதல் பண்றவரு, அதனால அந்த மாதிரி சொல்லிடணும்னா என்னோட பக்தர்கள் வந்து என்ன நினைச்சு விரதம் இருக்கும் போது நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாராம் பெருமாள்.
0: ஓ, என்னை வணங்குபவர்கள் இருக்கும் வரை என்னை வணங்கினால் என்னை யார் வணங்குகிறார்கள் அவர்களுக்கு நீ தொல்லை
1: கொடுக்கப்படாது
0: எச்சரிக்கை செய்திருக்கிறார். எங்கள் நாட்டிலே ஒரு சிலரை பார்த்து வைவாரு, நீ ஒரு சனியன், நீ ஒரு
1: முடன்னு
0: பேசும் பொழுதம்மா முடச்சனியன் என்று ஒருவர் பேசியதை நான் கேட்டிருக்கேன். முடச்சனியன் என்று, முடச்சனியன் என்பது அந்த முடம் என்பது வந்து அவர் முடமானவர் என்று கூறப்படுகிறது. அந்த முடமானதுக்கு காரணம் நீங்கள் இதை கூறுகிறீர்கள், செல்லக்கூடாத நேரத்தில் இல்லை நான் செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்து சென்றதால் அவர் தூக்கி வீசப்பட்டு கால் உடைந்தது. வேறும் ஒரு விதமாக கூறுகிறார்கள் தான் பார்ப்போம். மற்றவர்கள் அப்படி வந்து ஒரு
1: நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்கய்யா, முன்னாடி வந்து முருகனா இருந்தாரு, அப்படி
0: அது என்ன
1: நம்ம
0: மாதிரி அந்த
1: திருமலையில்
0: அந்த
1: இருக்கும்போது.
0: கதை என்ன மாதிரி அது?
1: ஆமாங்க, அது மாதிரியும் ஒரு கதை உண்டு.
0: ஓ
1: அப்ப
0: உண்டா?
1: சைவம் வைணவத்துக்கெல்லாம் அந்த அப்பெல்லாம் நிறைய போர்
0: ஆமாம்
1: சண்டையெல்லாம்
0: ஆமாம்,
1: வந்திருக்கு
0: சமய
1: இல்லைங்களா.
0: யுத்தங்கள் நடைபெற்ற
1: ஆமா,
0: சமயம்.
1: எங்க சமயம் தான் பெருசு, அது அப்படி வந்துட்டது தாங்க ஐயா. அவருக்கு நடுவுல நாமம் போட்டு விட்டு அதை மறைச்சிட்டாங்க அந்த பட்டைய, அப்படின்ற ஒரு கதை உண்டு.
0: ஆனால் இப்போ
1: அது
0: நான்
1: இல்லாம நீங்க இதுல பாரு, இதுல திருப்புகழ்ல பார்த்தா அந்த மலையை பத்தி பாடியிருப்பாங்க ஐயா. அப்பெல்லாம் இருந்திருக்கு, அப்ப வந்து அங்க முருகர் தான் இருந்திருக்காரு, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரர்
0: குமரன்
1: இருக்கார்னு
0: இருக்கிறான்.
1: அந்த
0: ஆதி
1: ஒரு
0: ஆதி காலத்திலே அங்கே முருகனுடைய ஆலயமும் முருகனுடைய சிலையும் தான் இருந்ததாகவும்,
1: அப்படி
0: அதை
1: தாங்க ஐயா
0: பின்பு
1: சொல்றாங்க. அது
0: பிரித்து
1: அதுக்கு
0: இடப்பிரிவுகள் மாநில
1: ஆதாரம்
0: பிரிவுகள் வரும் பொழுது பிரிந்து சென்ற இடத்திலே அங்கே இவர்கள் வெங்கடாச்சலபதியின் வைத்து விட்டார். அந்த கை வைத்திருக்கிற விதம் எல்லாவற்றையும் பார்த்து எழுதியிருக்கின்றார்கள். அண்மையிலே பார்த்தேன் நான்,
1: ஆமாங்க ஐயா,
0: ஆனால் ஒரு
1: ஆமாங்க,
0: இடத்தில்
1: நானும்
0: மட்டும்
1: படிச்சிருக்கேன்.
0: பார்க்கவில்லை. அது பல இடங்களிலே அது வித்தியாசமாக தான் நான் அதை கருதக்கூடிய வகையில் ஆற்றியிருக்கேன், உரை எழுதியிருக்கார். சரி, நல்லது. ஆதலால் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளில் நாங்கள் எதுதான் இருந்தாலும் இறைபக்தியோடு
1: அந்த
0: பெரும்பாலும்
1: நேரத்துல அந்த புதன் வீடு வீட்டுலதான் கண்ணி இருக்கும், அந்த கன்னிக்குரியது சூரியனோட இது அதிகமா இருப்பதனால இவரை வணங்கினால் நல்லது அப்படின்னு
0: என்று
1: சொல்றாங்க ஐயா.
0: கூறுவார்கள்.
1: படிச்சிருக்கேங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள். கேட்டிக்காரு,
1: ஆமாங்க.
0: கேட்டிக்காரு. அதனால் புரட்டாதி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளை நாங்கள் ஒரு சிலர்கள் ஒரு சிலர் அநேகமானவர்கள் சனிக்கு விரதம் பிடிக்கிறது தான் கூறுகிறார்களே தவிர, ஏனென்றால் அந்த துன்பம் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று அந்த அவருக்கு அவரை ஆட்கொள்ளக்கூடிய ஒருவரை பிடித்த ஒரு எசமானாக திருமாலை கருதி திருமாலிடம் போய் வேண்டிக் கொள்வது. அது இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது இப்பொழுது எல்லா இடத்திலையும் கொண்டாடுகிறார்கள். பெருமாள் ஆலயம் இல்லாதவர்கள் ஏனைய ஆலயங்களையும் அது வியாபார நோக்கத்திலும் பின்பு வந்துவிட்டது. எல்லாரும் உடனே 3 நாள் 1 வாரத்துக்கு முந்தைய இங்கே புரட்டாதிச்சனி விரதம் வெள்ளரிக்கலாம் வரலாம் அர்ச்சனைக்கு இவ்வளவு என்றெல்லாம் அப்படி வைத்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அடிப்படை காரணம் சனீஸ்வரன் என்று சனி என்று ஒரு கிரகத்தினாலே ஆன்மா பாதிக்கப்படுவது உண்டு. அந்த பாதிப்பு நன்மையாகவும் தீமையாகவும் முடியும். அந்த பாதிப்பு தன் தீமையான நேரத்தில் மற்றவர்கள் ஆன்மாக்களால் தாங்க முடியாது. அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று திருமாலிடம் வேண்டும் பொழுது திருமால் அதை இல்லாமல் செய்ய முடியாது, கொஞ்சம் குறைத்து செய்ய மாதிரி செய்வார் என்று அந்த நம்பிக்கை எனக்கு பெருமாளுடைய இருக்கு. துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொள்ளும். நல்லது, நல்லதொரு மூலக்கூறை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: எனக்காக மஞ்சனம்
0: மங்களம் மங்களம் அங்க மீனாட்சி
1: மங்களம்
0: மஞ்சள்
1: தந்தால்
0: மீனாட்சி என்பது மங்களம் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள
1: மஞ்சனம்
0: மீனாட்சி
1: தந்தால்
0: மங்களம் அங்க
1: மஞ்சனம்.
0: மீனாட்சி மங்களம் தந்தாள் மலர்கள் தந்தாள் என்று வரும். இந்த மங்களத்தை மலர்களையும் அந்த நீங்கள் அறிந்தீர்களா? மங்கு சனி பொங்கு சனி என்று இருக்கிறது தெரியுமா?
1: ஆமாங்க ஐயா, எத்தனையோ சனி இருக்கு ஐயா,
0: அதில் இந்த பொங்கு
1: நிறைய
0: சனி
1: சனி இருக்கு.
0: காலத்திலே அநேகமாக வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து விடுவிக்க முடியாமல் இருக்கின்றவர்களுக்கு கூட மங்களங்கள் நடைபெறுவது உண்டாம். அந்த சனி பகவானுடைய
1: பொங்கு சனி அப்ப
0: அப்போ சனீஸ்வரன் வந்து
1: அதே
0: எங்களுடைய
1: மாதிரி
0: அவர் வேண்டும் என்று செய்வதில்லை. எங்களுக்கு சூழ வேண்டிய துர்கிரகங்கள் சூழ வேண்டிய துன்ப நிலையை அவருக்கு தான் பொறுப்பு. அவரை சாட்டி விடுவோம். அவரால்
1: அவர்
0: வருவது
1: விலகும் போது நல்லது செஞ்சுட்டு
0: அவர்
1: போவார்
0: போகும்போது நன்மை
1: அப்படின்னு
0: நிச்சயமாக நன்மை கொடுத்து தான் சென்றிருப்பதாக நாங்கள் புராணங்கள் இதிகாசங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர் வந்து சேரும் காலத்தில் அந்த கிரகத்தின் பலன் வந்து கொஞ்சம் துன்பமாக இருந்து சுபிட்சமாக போகுமா? சிறப்பு முறை தெளிவு நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிற ஒரு கதையை கூறி வாழ்த்துக்கள். இதையெல்லாம் வழி வழியாக வந்த கதையாகவும் வாய் வழியாகவும் ஒவ்வொருத்தருடைய வாயாலே
1: ஆனா
0: கேட்டு கேட்டு
1: நம்ம
0: பின்பற்ற.
1: பெற்றோர்கள் எல்லாம் அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு சொம்பை கொடுத்து எல்லார் வீட்லயும் போய் அரிசி வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. எங்க
0: ஆஹா,
1: பெற்றோர்கள் எல்லாம் செய்வாங்க.
0: ஓ
1: அது எதுக்குன்னா, நம்ம அந்த தலகர்வம் இல்லாம நம்ம போய் அந்த பக்தியோட எல்லார்கிட்டையும் ஏந்தி வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்.
0: அது ஒன்று. ரெண்டாவது, நான் பார்க்கின்றேன் அந்த அந்த அந்த அபிஷேகத்துக்காகவோ அல்லது அந்த பொங்கலுக்காகவோ அந்த விரதத்துக்காகவோ ஒரு அமுதோ அல்லது சோறோ அல்லது அன்னதானமோ செய்யும் பொழுது நண்பர்கள் அயலவர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதை செய்கிறார் அவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல். யார் யார் அதை பங்களிப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அதனுடைய பிரதிபலன், அதனுடைய பலாபலன் கிடைக்கும் என்று கூறுவார்கள். நன்றி மகளே.
1: இப்போதெல்லாம் குறைந்து விட்டது
0: அதெல்லாம், இப்பொழுது காலங்கள் ஓடும்பொழுது. ஆமாம் ஆமாம், நல்லது. நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நலமா இருந்து சிறப்பு உங்கள் பாடல்கள் நேரத்தில் ஒளிபரப்ப செய்கிறேன். எல்லோருக்கும் நன்றியை கூறுகிறேன். இன்றைய பக்தி வேளையை நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இன்றைய நாள் பக்தி வேளை சிறப்பாக அமைவதற்கு பல காரணங்கள். அதிலே ஆரம்பத்திலிருந்து வந்தவர்கள் நீண்ட நேரம் உரையாடினாலும் சில பல விடயங்களை நாங்கள் யதார்த்தமாக தர்க்க ரீதியாக பெற்றுக்கொண்டோம். இந்த யதார்த்த தர்க்கத்திலே எத்தனை உண்மைகள் வெளியே வருகின்றன, எங்களுடைய மூட நம்பிக்கைகள் எவ்வளவு களைகின்றன, நாங்கள் கடைபிடிக்கின்றதுக்கு காரணம் தெரியாமல் கடைபிடிக்கின்றோமே, அதற்கு என்ன காரணங்கள் என்பதையும் ஓரளவு தெரிந்து கொள்ளக்கூடியதாக ஒரு விழிப்புணர்வை தந்தது இன்றைய நிகழ்வு என்று கூறிக்கொண்டு, ஒன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 18வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே என் இருகரம் கோப்பி எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி, இறைவா எங்களுக்கு

மாரியம் நேரலையிலும் வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கு என் நன்றியை குறிக்கொண்டு இந்த புரட்டாதி மாதத்தின் நான்கு சனியும் ஐந்து சில மாதங்களில் சில வருடங்களில் ஐந்து சனிக்கிழமை வரும் இந்த புரட்டாதி மாதத்தில் வரும் சனிக்கிழமை எங்களை காக்க வேண்டிய தெய்வத்தை தான் வணங்கி எங்களுக்கு வருகின்ற அனுக்கிரகங்கள் ஏனைய துணை கிரகங்கள்னால் எங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் ஓரளவுக்கு நெகிழ்ச்சியாக இருக்காமல் மகிழ்ச்சி இல்லாதுவிட்டால் நெகிழ்ச்சி அதிகமாக இருக்காமல் குறைந்த பார்வை குறைந்த துன்பங்களை கொடுக்க வேண்டும் இல்லை எங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஏன் முற்றாக எங்களுக்கு கிடைக்காமல் போக வேண்டும் எங்களை மனதை பக்குவப்படுத்தும் வண்ணம் நாங்கள் செய்ய அங்கே முறையிட்டு விட்டு வந்து இங்கே குறை செய்வதல்ல செய்யும் வண்ணம் எங்கள் மனதை பக்குவப்படுத்தி வாழ்வதற்கு பக்தி அவசியம்தான் அந்த பக்தி வழியிலே பக்தி முறையிலே இந்த புரட்டாதி மாதம் எல்லோருக்கும் புண்ணிய காலமாக அமையட்டும் என்று கூறி இணைந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த நேரத்தை நீட்டிக் கொடுத்த மூன்றியர் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய பக்தி நேரம்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒன்றியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் வலம் வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மல்லு வேட்டி மைனர் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். காத்திருந்த மல்லி மல்லி என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் ஒரு இனிமையான பாடல். காதல் காயங்களே என்று வரியெடுத்து ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. இந்த பாடலை ஏழுமணி திருநாட்டிலிருந்து மத்திய மகாணம் ஹட்டன் டிரான்சி நீங்கள் தந்தவளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். குமார விஜயம் திரைப்படுத்த பாடல் கன்னி ராசி என் ராசி என்று பாடுகின்றது.

0: நிம்மிக்குட்டி, நம்ம இவ்வளவு
1: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடல் உதடு சிவந்திருக்க என்ற முதல் வரி, ராஜாவுக்கு ராஜா என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த வழியிலே அருள்மோகனும் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் பாடல் ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து. அருள்மோகனுடன் நாங்கள் இணைந்து கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் வளமையாக இணைந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஷ் நீங்கள் தந்த பாடல். சிம்ம ராசி திரைப்படுத்த பாடல்தான் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கின்றீர்கள். பாடுகின்றது அந்த பாடல் வானத்து நிலவெடுத்து என்ற முதல் வரியோடு.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருவது சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் வளமையாக எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து செல்கின்றார் ரமணி. அவர் மிகவும் துள்ளல் பாடல்களை கேட்பார் என்று அவர் கேட்கின்றார் ராசாவே உன்னை நம்பி இத்திரைப்படுத்த பாடல் கம்மாக்கரை ஓரம் என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் பாடல் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தின் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து ஜோடியாக பாடலை கேட்பார்கள் என்றும் அந்த பாடலை கேட்கும் பாஸ்கரன் மாலா உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல் நில ஒன்று கண்டேன் என்ற கை ராசிக்காரன் திரைப்படுத்து பாடல்.

இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து அன்புடன் சிங்காரப்போமியம் சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கமும் ஒரு பாடலை தருகின்றார். பழைய நினைவுகளை மீட்டும் பாடல் இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற வரியை எடுத்து

முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வரும் அடுத்த பாடல் அன்புடனே கேட்டு மகளை இருக்கும் வேளையிலே ஒலிக்கின்றது. பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது ஒரு பாடல், பூத்தது பூந்தோப்பு என்ற வரி எடுத்து. இந்த பாடலை கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி தந்திருக்கின்றார்.

இளவரசியோடு வசந்தியும் இணைந்து வந்து ஒரு பாடலை தருகின்றார். கூண்டை விட்டு பறவை என்ற வரி கட்டபொம்மன் திரைப்படுத்து பாடலாக.

உறவுகளோடு உறவுகளாக எனது பாடலை தருகின்றேன் என்று விறுவிறுப்பான பாடல் ஒன்றை தருகின்றார் தனுஷன். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ரா ஒன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், யாருக்கும் யாருக்கும் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளை நினைவுக்கு கொண்டு வரலாம். அவர் எங்கிருந்தாலும் எங்களை மறவாமல் தந்து கொண்டிருப்பார் பாடலை. அந்த வகையில் இன்று இளமணி திருநாட்டிலிருந்து தருகின்றார். மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒன்று கேட்டாலும் இனிக்கும் கருத்துள்ள பாடல். கலையோடு கலந்தது உண்மை என்ற பாடலை தந்திருக்கின்றார். கேட்போமே.

இறுதியாக தனது பாடலை தந்து இன்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். அர்த்தங்கள் 1000 திரைப்படத்திலிருந்து கடலோடு நதிக்கென்ன கோபம் என்ற பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நேயர்களே, நாங்கள் இதுவரை தினமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இந்த பாடலை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 10:37. இதுவரை நேரமும் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது இருந்து காற்றலில் முதலில் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது ஒரு கண்ணன் பாடலை தொடர்ந்து காற்றலைக்கு வருகிறது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. முழுமையான கவிதை ஒன்றை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அது 2 வரியில் இருக்கலாம், 4 வரியில் இருக்கலாம். நீங்கள் அந்த கவிதைகளை எடுத்து வந்து உங்களுடைய படைப்பாக இருக்கலாம், இனிமையான கவிதைகள் எல்லோரும் எடுத்து வரும்போது, அதாவது நீங்கள் உங்கள் மனதில் பட்டவற்றை நீங்கள் எழுதி கொண்டு நீங்கள் கவிதையை எடுத்து வரலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு கவிதைக்குள் நாங்கள் செல்லலாம்.

நேரம் சரியாக 10 மணி. 44 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் கவிதைகள் சொல்லவா. இனிமையான சில வரிகளை, மனதில் எழும் வரிகளை எல்லாம் எழுதி கவிதையாக நீங்கள் கொண்டு காட்டளிக்க வாருங்கள், எடுத்து வாருங்கள். யாரும் தயங்கி கொண்டிருக்க வேண்டாம், முடியும் உங்களால் எல்லாம். கவிதை சொல்வதற்கு எல்லா மனிதனாலையும் முடியும், எழுதுவதற்கு கூட. மனதில் எழும் சஞ்சலங்களை, மனதில் எழும் சந்தோஷங்களை, மனதில் எழும் சோகங்களை, மனதில் எழும் காதலை, மனதில் எழும் அதையெல்லாம் வரியாக்கி நீங்கள் கோர்த்து விட்டால் அது கவிதை. இது இப்படி யாரும் சொல்லவில்லை, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். என்ன பொறுத்த மட்டும் மனதில் எது எங்களை தாக்குகிறதோ, எது எங்களை பிரமிக்க வைக்கிறதோ, எது எங்களையே நேசிக்கிறதோ, எது எங்களோடு ஒன்று இந்த மனதோடு உறவாடுகிறதோ, அது எல்லாம் சில வேளைகளில் வரிகளாக வரும். அந்த நினைவின் வரிகள் தான் கவிதையாக கொட்டுகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் நல்ல, அதாவது பாண்டித்யம் பெற்ற கவிஞர்கள் எது சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இப்பொழுதுதான் தவழ்ந்து வரும் ஒரு கவியில் ஒரு வரி எழுதும் குழந்தை என்று சொல்லலாம். அதனால காட்டிலைக்கு நீங்கள் உங்கள் வரிகளை கொண்டு வாருங்கள், அது கவியாக நாங்கள் படித்து எல்லோரும் சுவைத்திடுவோம். சரியா? கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145912379 என்ற தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக வைபரோடாக இணைந்து கொள்ளலாம். மெல்லன சுட்டது அவன் மொழி, மெல்லன சுட்டது அவன் மொழி இருந்தும், மெல்லன சுட்டது அவன் மொழி இருந்தும் அவன் அன்பிலே மூழ்கியது என் மனம். மெல்லன சுட்டது அவன் மொழி இருந்தும் அவன் அன்பிலே மூழ்கியது என் மனம். கேளாமல் கேட்கிறேன், கேளாமல் கேட்கிறேன் அவனிடம் நான் என்ன ரெண்டாந்தரமா. கேளாமல் கேட்கிறேன் அவனிடம் நான் என்ன ரெண்டாந்தரமா. இருந்தும் நான் காட்டும் அன்பில் அவன் எனக்கு முதலாம் தரம். இருந்தும் நான் காட்டும் அன்பில் அவன் எனக்கு முதலாம் தரம். பாடலை கேட்கலாம்.

0: வழியா.
1: நேரம் சரியாக 10:48. என்ன அன்பு உறவுகளை, நீங்கள் அழைப்பதற்கு தயங்கவே வேண்டாம். உங்களால் முடிந்த வரிகளை நீங்கள் எழுதிக்கொண்டு நீங்கள் காட்டலைக்கு வரலாம். எனக்கு தெரியும், இப்ப என்னோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், சின்ன தயக்கம் இருக்கும். இருந்தாலும் கவி என்பதை நீங்கள் எழுதியே கொண்டு வரலாம். மனதின் நெருடல்கள் திடீரென, சில நேரம் நீங்க பாருங்க, யாராவது பேசும் பேச்சில் ஒரு நெருடல் மனதில் எழுந்து விட்டால் கூட அது உங்களுக்கு கவியாக, அடே இப்படி சொல்லிவிட்டாரே என்றுட்டு ஒரு வரி உங்களை உங்கள் மனதில் எழும், அது வாயுவூடாக வெளிவரும். சில நேரம் அன்பாக தழுவி பேசும் போது, அடே என்ன இப்படி அன்பு காட்டுகிறார்களே என்று விட்டு மனதில் அந்த சந்தோஷத்திலே ஒரு வரி வரும், அது வாய் வழியே வெளிவரும். இதயத்தில் விழுந்ததெல்லாம் வரியாகவே வெளிவரும், வாய் வழியே வெளிவரும். இதயத்தில் விழுந்ததெல்லாம் வரியாகவே வாய் வழியே வெளிவரும். அதுதான் கவி என்பது என்று நான் சொல்லுகிறேன். வளர்ந்த கவிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியவில்லை. இது அடிக்கடி சொல்ல வேணும். இவ இன்னொரு கவிதை நிகழ்ச்சி எடுத்து வரா, இது கவிதானாண்டு கேட்பவர்கள் எத்தனையோ அன்பு வளர்ந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன குழந்தையாக, இப்போதான் வளர்ந்து வரும் ஒரு கவி குழந்தையாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருகிறேன். அன்றொரு காலம் எனது அருகில் எங்களுடைய அறிவிப்பாளர்கள், அவர்களும் அப்பொழுதுதான் ஆரம்ப கவி வடிப்பவர்கள் மட்டுமில்லை, தாயகத்திலும் கவி வடித்தவர்கள் தான். அறிவிப்பும் ஆரம்பம், நான் பக்கத்தில் இருந்து இசை மட்டும்தான் எடுத்து வருவேன். அந்த கவிக்குரிய இசை அது போடுவதும், மற்றது அறிவிப்பில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவர்கள் பேசுவதை பார்த்து, இடையே அவர்கள் சில நேரம் பேச மறுத்தால் நான் பேசுவேன். அப்படித்தான் அந்த அறிவிப்பு துறையை அவர்களுக்கு நான் பழகினேன். அவர்களைத்தான் பேச விடுவது. அதை அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது சில நேரம் அவர்களுக்கு பேச்சு வராமல் எடுத்து கையை எல்லாம் ஆட்டி ஐயோ எண்ணுவார்கள், அந்த நேரம் நான் பேசுவேன். அப்படி இப்பொழுது அவர்கள் பெரிய கவிஞர்களாக பேச்சாளர்களாக பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நான் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறேன், வளரவில்லை. இருந்தாலும் அவர் பக்கத்தில் இருந்து, அது அவருடைய பேர் உயரவன், அவர் பக்கத்தில் இருந்து கவி தன்னை அவர் எடுத்து வரும்போது நான் எழுதுவதே இல்லை. அதுக்கு முன்பாக முதலிய கவி நிகழ்ச்சியை எடுத்து வந்தவர் ஜெகசோதிலிங்கம் என்று. இப்பொழுது அவர் முதலில் எங்களுக்கு காட்டிலையில் அறிவிப்பாளராக தோன்றி கவி சாரல் தான் எடுத்து வந்திருந்தார். அவருக்கும் இசை என்பதைத்தான் வழங்கியிருந்தேன். நல்ல கவியாளன், எல்லோரையும் அன்போடு பேசுபவர், கவிதை இதனை கொண்டு வர ஊக்கம் கொடுப்பவர். பின்பு எங்களுடைய உயிரவன் அவர்கள், அடுத்து அவர்கள் வந்து இணைந்த பின்பு உயிரவன் எடுத்து, அந்த நேரத்தில் உயிரவன் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, பக்கத்தில் நான் இருந்து இசையை போடுவேன் ஆனால் ஏதோ ஒன்றை கிறுக்குவேன். அப்பொழுது அவர் பார்த்து விட்டு சொன்னார், நீங்களும் எழுதுவது சரியா இருக்கு, இதை அப்படியே வாசியுங்கள் பார்க்கலாம் என்று. நான் எழுதிய 4 வரிகளோடு தனது 2 வரியை சேர்த்தார் அன்று உயிரவன் அண்ணா. அன்றில் இருந்துதான் இந்த வரிகளை எல்லாம், மற்றவர்கள் சொல்லும் வரிகளை கேட்டு நான் எழுதிய வரிகளோடு நல்லா இருக்கிறது என்று விட்டு 2 வரியை சேர்த்தார். இது முடிவாக வரட்டும் என்று எடுத்து வந்தேன். முதல் நாள் அதுதான் எனது கவி. நன்றாக இருக்கிறது, எல்லோரும் வந்து சொன்னார்கள், அடே நல்லா இருக்கிறது, பக்கத்தில் இருந்து இவவும் பேசிவிட்டார் சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள். ஒரு அன்பு உறவு, ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அப்பொழுது இதே போல பிறந்த அடுத்த நாள் நான் எழுதாமலேயே இருந்தேன். அவர் 2 வரிகளை முதலில் எழுதி கொடுத்தார், மிச்சதை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி. இப்படித்தான் இந்த வரிகளை எழுதவும் சொன்னார். இன்று உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை மனசில் நினைச்சு கொள்ளுங்க. இன்று இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை மனசில் நினைச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதை மனசில் நினைச்சு வரிகளை எழுதுங்க. ஆனால் அன்றிருந்து இன்று வரை என் மனசில் நினைச்சதெல்லாம் இந்த கண்ணனை தான். என்ன கவிதை எழுதினாலும் இந்த கண்ணன் என்ற ஒரு வார்த்தை அதில் வந்துவிடும். அவனை சாடியே அந்த கவிதைகள் வந்தது. என் தாக்கங்களை எல்லாம் கடைசி முடிக்கும் போது அவனை சாடியே முடிந்தது. அது அவனுக்காகவே கொடுக்கப்படுவது போல. சரி, நீங்களும் எடுத்து வாருங்க. நான் எனது கதையை சொல்லிக் கொண்டால் கவிதை நிகழ்வு வராது. எடுத்து வாருங்கள் இனிய கவி வரிகளை. ஒரு அன்பு உறவு அழைத்தார், அவர் மீண்டும் அழைக்க வேண்டும். இனிமையான கவி வரியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: இன்னும் சரியாக 10:55. என்ன தயக்கம்? கவி கொண்டு வருவதற்கு யாரு கொண்டு வருகிறார்களோ அதன் பின்பு வந்து சொல்லலாம் என்று இருக்கிறீங்களா? இப்படியே இருந்தால் கவிதை நிகழ்ச்சி முடிந்துவிடும். எடுத்த வரிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் சீக்கிரமாக வந்து அதை எடுத்து வரலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் என்ன விடயத்தை நீங்கள் எப்படியாக நீங்கள் கவியை எடுத்து வந்தாலும் அதை சந்தோஷமாக கேட்டு மகிழ்வார்களே அன்றி யாரும் எதுவுமே சொல்ல மாட்டார்கள். நானே தத்தி தத்தி தானே எழுதி தத்தி தத்தி சொல்லுகிறேன். அதே போல நீங்களும் எடுத்து வாருங்கள். சரி, நான் இப்பொழுது ஒரு கவிதை, நான் கேட்ட இசை நீதானே என்ற கவிதை. நான் கேட்ட இசை நீதானே என்ற கவிதை. நேரம் சரி, இங்கே ஒரு அன்பு உறவு இணைகிறார், பயமில்லாமல் இணைகிறார். அவர்தான் உண்மையா வீரன் என்று சொல்லலாம். காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை நான் இணைத்துக் கொள்ளப் போகிறேன். வணக்கம், கேட்கிறதா நான் பேசுவது உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருந்து கொள்ளுங்க. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குது. ஹலோ, கவிதையில் ஒரு ஹலோ வந்ததே ஒரு ஹலோ, அது கவிதையாக வந்ததே ஒரு ஹலோ. சொல்லுங்க. எங்களுடைய ராம், எங்களுடைய ராம், முதல் கவிதை காதல் கவிதை. இது நீங்க காதல் கவிதை படித்த கவிதையா அல்லது நீங்க உங்களுடைய காதல் கவிதையா? படிச்ச கவிதை தான். நீங்க காதல் கவிதை.
1: மழையாய் வந்தது என்னை நினைக்கவா இல்லை அணைக்கவா?
0: மழையாய் வந்தது
1: என்னை நினைக்கவா இல்லை அணைக்கவா?
0: என்னை நினைக்கவா இல்லை அணைக்கவா?
1: என்னொருக்க
0: சொல்லுங்கள். அதை இன்னொருக்க சொல்லுங்கள்.
1: மழையாட்டி வந்தது என்னை நினைக்கவா இல்லை அணைக்கவா? சென்றலாய் வந்தது என் மீது வீசவா இல்லை என்னுடைய
0: தண்டலாய் வந்தது என்னை ராம் தண்டலாய் தண்டலாய் வந்தது என்ன தண்டலாய் வந்தது என்னை
1: வந்தது என் மீது வீசவா இல்லை என்னுடன் பேசவா?
0: ஓ, என் மீது வீசவா அல்லது என்னோடு பேசவா? சூப்பர். இது யாரும் எழுதியிருக்க முடியும். சூப்பர், நல்லா எழுதியிருக்காங்க இல்லையா? இந்த ஒரு கவிதை தானா? சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே அங்க மட்டும் போயிருச்சே, என்ன உச்சத்துக்கு. நன்றி நன்றி, நன்றா இருக்கிறது. சூப்பர், நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: ஒரு கவிதை
0: எடுத்து வாங்க. மழையாக வந்தது என்னை நினைக்கவா அல்லது அணைக்கவா? காட்டாக வந்தது என்னை, காட்டாக வந்தது என்ன சொன்னார்? அது எனக்கு மறந்து போச்சு. சரி, அவருடைய கவிதை அவர் கொண்டு வந்திருந்தார், அதை எழுதி வைக்க வேண்டும். ஆனால் கலகலண்டு எழுதவில்லை. சரி, நான் எனது கவிதைக்குள் செல்லலாம். நான் கேட்ட இசை நீதானே, நான் கேட்ட இசை நீதானே, இசைக்கு அரசன் நீதானே, இசைக்கு அரசன் நீதானே, இனி இசையே கேட்பேன் உன்னிடம் தானே. இசைக்கு அரசன் நீதானே, இனி இசையே கேட்பேன் உன்னிடம் தானே. அசைவின்றி வாழும் உயிர்களெல்லாம், அசைவின்றி வாழும் உயிர்களெல்லாம் உன் மொழி இசை கேட்டு வாழுமே இனியெல்லாம். அசைவின்றி வாழும் உயிர்களெல்லாம் உன் மொழி இசை கேட்டு வாழுமே இனியெல்லாம். உன் இசை கேட்டு வாழும் உயிர்களிலே, உன் இசை கேட்டு வாழும் உயிர்களிலே ஒரு உயிராக நானும் இங்குள்ளே, ஒரு உயிராக நானும் இங்குள்ளே. கேட்ட இசையெல்லாம், நான் கேட்ட இசையெல்லாம் என்னை தழுவியே சென்றது, நான் கேட்ட இசையெல்லாம் என்னை தழுவியே சென்றது. உன் இசை மட்டுமே என்னை அணைத்தே விட்டது, உன் இசை மட்டுமே என்னை அணைத்தே விட்டது. என் இயலா மனம் கூட, என் இயலா மனம் கூட உன் இசை கேட்டு கவி பாடுமே, என் இயலா மனம் கூட உன் இசை கேட்டு கவி பாடுமே. கனிவான உன் இசை கேட்க, கனிவான உன் இசை கேட்க காலமெல்லாம் உன் திருவடியில் தவம் இருக்கிறேன் கண்ணா. கனிவான உன் இசை கேட்க காலமெல்லாம் உன் திருவடியிலே தவம் இருக்கிறேன் கண்ணா. நான் கேட்ட இசை நீதானே என்ற கவிதை இது. அன்பு உறவுகளே, நான் மட்டுமே கவிதனை படித்து கொண்டிருக்காமல் கவியோடு கலந்து கொள்ள காற்றலையில் பாருங்க, ராம பாருங்க துணிவா வந்து விட்டார். சரி, மீண்டும் இணையும் அன்பு உறவு. வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம் ராம, சொல்லுங்க அடுத்த கவிதை.
1: கவிதை மேடம்
0: சொல்லுங்க.
1: உங்க வாய்ஸ் கேட்கல சரியா?
0: இப்ப ஏன் கேட்கவில்லை? இப்ப கேக்குறதா? இப்ப
1: கேக்குது மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
1: கவிதை தலைப்பு விடியல்.
0: விடியல், அடுத்து வாங்க.
1: ஆமா, காலை கதிரவன் எழுந்தாலும் நான் விழிப்பதில்லை, உன் விழிகளின் வெளிச்சம்தான் எனக்கு விடியல்.
0: காலை கதிரவன் உதித்தாலும்
1: எழுந்தாலும் நான் விழிப்பதில்லை, உன் விழிகளின் வெளிச்சம்தான் எனக்கு விடியல்.
0: உன் விழிகளில்
1: அதான் மேடம், உன் விழிகளின் வெளிச்சம்தான் எனக்கு விடியல்.
0: உன் விடியலின் வெளிச்சம்தான் எனக்கு விடியும். விழிகளின் வெளிச்சம்தான் எனக்கு விடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, விடியல்.
0: நல்ல நல்ல கெட்டிக்காரன் நீங்க, நீங்க கெட்டிக்காரன். நல்லது, சந்தோஷமா இருக்கிறது.
1: அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இது மறந்துட்டீங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க. மலையாக வந்து என்னை நினைப்பாயா அல்லது அணைப்பாயா?
1: மலையாய் வந்தது என்னை நினைக்கவா
0: அணைக்கவா? அணைக்கவா.
1: தெண்டலாய் வந்தது என் மீது வீசவா இல்ல என்னுடன் பேசவா?
0: நல்ல சூப்பர். தென்றலாய் வந்தது என்னை, இன்னொரு தடவை சொல்லுங்க. தென்றலாய் வந்தது,
1: தென்றலாய் வந்தது என் மீது,
0: என் மீது,
1: என் மீது வீசவா,
0: என் மீது வீசவா
1: இல்ல என்னுடன் பேசவா? இல்ல என்னுடன் பேசவா,
0: இல்ல என்னோடு பேசவா?
1: ஆமா.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி ராம், நன்றி நன்றி. எப்படி துணிவோடு வந்த வாசித்த கவிதை என்றாலும் கொண்டு வந்துட்டாரல்ல, எங்கே பாக்கலாம். நீங்களும் அலையுங்கள், அழைத்து உங்கள் கவிதைகளை எடுத்து வாருங்கள். கிடைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இனிமையான கவிதைகளை கொண்டு வரலாம். இங்கே
2: சமக நிசப்ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

0: சரியாக 11:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சு இருக்கிறீங்க. எங்க கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில என்ன எல்லாரும் பயந்து போயிருக்கிறீங்களா? அல்லது சென்ற வாரம் நான் சற்று 9 அழைத்து வந்திருந்தேன், ஆனால் சனிக்கிழமைகளில் உண்மையிலேயே அவர்களுடைய கவிதை தான் அவர்களுடைய நிகழ்ச்சி, எங்களுடைய ஜனனியுடைய நிகழ்ச்சி. அதன் பின்புதான் எடுத்து வருவது. சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு கவியோடு வர வணக்கம் வணக்கம் வாங்கோ வணக்கம் கவிஞர் வந்திருக்கிறார்.
1: இன்னும் பல கவிகள் பாடுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க.
0: ரெடியா இருக்கிறாங்க கவிதையை கொண்டு வரட்டும் பாக்கலாம்.
1: எல்லாரும் தயார் பண்ணி வச்சிருக்கோம்ல.
0: சரி, சந்தனராஜ் கவியோடு வந்திருக்கும் சந்தனராஜுக்கு, கவியோடு வந்திருக்கும் சந்தனராஜுக்கு காற்றோடு ஒரு கவி நான் சொல்ல போகிறேன். வீசும் ஐயோ கேட்கலையா? ஏன் உங்களுக்கு கேட்கலையா? கவியோடு வந்திருக்கும் சந்தனராஜுக்கு காற்றோடு ஒரு கவி நான் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமோ? வீசும் காற்றோடு காற்றாகவே நீ கலந்து நேசமுடன் என் வாசல் தேடி நீ வந்து இருக்கிறாய். வீசும் காற்றுடன் காற்றாகவே நீ கலந்து நேசமுடன் என் வாசல் தேடி நீ வந்து இருக்கிறாய். கவிதனை கொண்டு வந்திருக்கும் இது எங்களுடைய சந்தனராஜனுக்கு. எடுத்துவாங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நான் ஒரு சின்ன கவிதை ஒன்று படிக்கிறேன். படித்ததில் படித்தது மனம் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை. நாள்தோறும் நடக்கும் சாலை விபத்து, செய்திகளை படிக்கும் போது பதைபதைக்கிறது மனம். நாள்தோறும் நடக்கும் சாலை விபத்து, செய்திகளை படிக்கும் போது பதைபதைக்கிறது மனம். இரக்கமில்லாமல் கலப்படம் செய்யும் அரக்கர்களை கண்டு எதிர்க்க முடியாமல் கொதிக்கிறது மனம். இரக்கமில்லாமல் கலப்படம் செய்யும் அரக்கர்களை கண்டு எதிர்க்க முடியாமல் கொதிக்கிறது மனம். ஜாதி மத சண்டையிட்டு மண்டையுடையும் வெறியர்களை பார்த்து பரிதாபப்படுகிறது மனம். ஆம், சாதி மத சண்டையிட்டு மண்டையுடையும் வெறியர்களை பார்த்து பரிதாபப்படுகிறது மனம். நாடுகள் வேறாக இருந்தாலும் அப்பாவிகளை கொல்லும் தீவிரவாதிகளின் செயல் கண்டு வெடுக்கிறது மனம். நாடுகள் வேறாக இருந்தாலும் அப்பாவிகளை கொல்லும் தீவிரவாதிகளின் செயல் கண்டு வெடுக்கிறது மனம். சிரித்தபடியே சிறை செல்லும் ஊழல் அரசியல்வாதிகளை பார்த்து காரி துப்புகிறது மனம். சிரித்தபடியே சிறை செல்லும் ஊழல் அரசியல்வாதிகளை பார்த்து காரி துப்புகிறது மனம். கோடி கோடியாக கொட்டி எடுக்கும் திரைப்படங்கள் காதலுக்காகவே உயிரிழுவது கண்டு சிரிக்கிறது மனம். ஆம், கோடி கோடியாக கொட்டி எடுக்கும் திரைப்படங்கள் காதலுக்காகவே உயிர் விடுவது கண்டு சிரிக்கிறது மனம். மக்களின் அறியாமையே மூலதனமாக்கி பணம் சேர்க்கும் ஆன்மீகவாதிகளின் திறமை கண்டு சிரம் கொள்கிறது மனம். மக்களின் அறியாமையை மூலதனமாக்கி பணம் சேர்க்கும் ஆன்மீகவாதிகளின் திறமை கண்டு சிரம் கொள்கிறது மனம். இப்படி தினமும் நம் எல்லோரின் மனமும் பல உணர்வுகளை கொட்டுகிறது நமக்கு வேறு வேலை வரும் வரை. ஆம், இப்படி தினமும் நம் எல்லோரின் மனமும் பல உணர்வுகளை கொட்டுகிறது நமக்கு வேறு வேலை வரும் வரை. அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர். படித்ததை சுவைத்தாலும் துணிஞ்சு ரெண்டாவது வீரன் நீங்க இந்த கவிதையை கொண்டு வந்தது. முதல் ராமும்
1: இல்ல, நிறைய பேருக்கு டவர் கிடைக்கலாமா? அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆமாங்க, பணியினால அதிக டவர் சரியா கிடைக்கல.
0: ஒண்ணு
1: பாரு, லேட்டா வந்து வச்சேன், திடீர்னு தம்பி வந்துடான், டக்குனு அவன் விட்டு நான் வரது பதிவுடைய வாய்ப்பு எதை கிடைச்சிச்சு. மகிழ்ச்சியம்மா.
0: நன்றி நன்றி.
1: சந்திப்பா.
0: நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 11:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு சேர்ந்திருக்கிறீங்க. கவிதைகள் சொல்லவா நீங்கள் ஷீல் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இங்கே

காற்றாக கலந்து வந்த நேசம், ஒரு கவிதை. சரியா, காற்றாக கலந்து வந்த நேசம். சரி, நானே படித்துக் கொண்டிருக்க கூடாது, நீங்கள் இப்பொழுது இரண்டு பேர் இணைந்திருக்கிறீங்க. பார்க்கலாம் எத்தனை பேர். ரெண்டு பேர் மூன்று கவிதை எடுத்து வந்திருக்கிறாங்க, நீங்களும் எடுத்து பாருங்கள். படித்து சுவைத்ததில் கவிதை எடுத்து பாருங்க. சரி, காற்றாக கலந்து வந்த நேசம் எடுத்து வருவோமா. இதை இப்ப எழுதியதுதான். ஆயர் குலத் துதித்த மாயக்கண்ணனே, ஆயகுலத்துதித்த மாயக்கண்ணனே, நேச குரல் கொடுக்கும் என் வாசல் வாராயோ. ஆயகுலத்துதித்த மாயக்கண்ணனே, நேச குரல் கொடுக்கும் என் வாசல் வாராயோ. பாசமுடன் நான் படைக்கும் பசுந்தயிர் நீ உண்ண, பாசமுடன் நான் படைக்கும் பசும் தயிர் நீ உண்ண, என் வாசல் வாராயோ. அந்த கண்ணனைத்தான். அது எந்த வாசலாயிருந்தாலும் சரி, காற்றிலை வாசலாயும் இருந்தாலும் சரி, என் வாசலாயிருந்தாலும் சரி. ஆய குலத்துதித்த மாய கண்ணனே, நேச குரல் கொடுக்கும் என் வாசல் வாராயோ. பாசமுடன் நான் படைக்கும் பசும் தயிர் நீ உண்ண, என் வாசல் வாராயோ. ஓசையல அழைக்கிறேன் நான் கத்தி, ஓசை எழ அழைக்கிறேன் ஆசை தீர, என் வாசல் நீ வாராயோ. ஓசையல அழைக்கிறேன் ஆசை தீர, என் வாசல் நீ வாராயோ. நேசமங்கும் தேடினாலும், சாரி நன்றி மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஆங்கிலம் வந்துவிட்டது. தேசமங்கும் தேடினாலும், தேசம் எங்கும் தேடினாலும், உன் போல் நேசமான ஒரு கண்ணனை காண்பதரிது. தேசம் எங்கும் தேடினாலும், உன் போல் நேசமான ஒரு கண்ணனை காண்பதரிது. வீசும் காற்றுடன் காட்டாகவே, வீசும் காற்றுடன் காட்டாகவே, நீ கலந்து நேசமுடன் என் வாசல் நீ வருவாயோ. வீசும் காற்றுடன் காட்டாகவே, நீ கலந்து நேசமுடன் என் வாசல் நீ வருவாயோ. இது காற்றாக கலந்து வந்த நேசம் என்ற கவிதை. எங்கே அந்த உறவுகளை நீங்களும் அழைக்க வேண்டும், அழைத்து உங்களுடைய கவி வரிகளை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை கேட்கலாம்.

சரியாக 11:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து உங்களுடைய கவிதையை எடுத்து வரலாம். எங்கே அன்பு உறவுகளை உங்களால் முடியும், எடுத்து வாருங்கள் கவிதையை.

0: நேரம் சரியாக 11:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில். அதில் நீங்கள் அழைத்து உங்களுக்கு சிறிய சிறிய கவிதைகளை கூட கொண்டு வரலாம். ஏன் இந்த தயக்கம், உங்களுக்கு கவிதை கொண்டு வர்றதுக்கு ஏன் இந்த தயக்கம்னு தெரியவில்லை. சரி, எடுத்து வாருங்கள் வரிகளை. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119 என்ற தொலைபேசி இலக்கத்தில் வைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் எல்லாராலும் முடியும். பாடல் ஒன்று ஓடி வர்றீங்க, இந்த கவிதையை ஒரு 2 வரியை எழுதி கொண்டு ஓடி வாங்க முடியும் உங்களால. ஸ்கைப் ஊடாக நீங்கள் MTR FM 247 என்ற ஸ்கைப் ஊடாக நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்கே அன்போரோளை
1: சசகனி சபானி சச சமகனி சபானி சச நிச சப பப ப ப ப பாதவமா மமகம

0: அடுத்து ஒரு கவிதை. கவிதையின் காதலன் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கிறார். அவர் மொன்றிய தமிழ் வானொலிக்காகவே அந்த கவிதைகளை எடுத்து வர சொல்லி அவர் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய கவிதையை யாராவது வாசித்து எடுத்து வரும்படி. அவருடைய கவிதையை நான் சிந்தனை செல்வன் அவர்கள் வாசித்திருக்கிறார். கேட்போமா அந்த கவிதையை நாங்கள் இப்பொழுது?
1: பிரியமானவளே, பிரியமானவளே, செம்மணல் வீதியிலே செல்ல நடை நீ நடக்க, செம்மணல் வீதியிலே செல்ல நடை நீ நடக்க, உன் நடையில் நான் மயங்கி உள்ளதெல்லாம் நான் இழக்க, உன் நடையில் நான் மயங்கி உள்ளதெல்லாம் நான் இழக்க. மலர் சரங்கள் கூந்தலினை முத்தமிட்டு அணைத்து நிற்க, மலச்சரங்கள் கூந்தலினை முத்தமிட்டு அணைத்து நிற்க, மனம் பதைத்து மலரை நொந்து நானும் இங்கே கவி வடிக்க, மனம் பதைத்து மலரை நொந்து நானும் இங்கே கவி வடிக்க, உடல் தழுவும் ஆடையது தென்றலுடன் உரசி பேச, உடல் தழுவும் ஆடையது தென்றலுடன் உரசி பேச, உள்ளமது உணர்வு பெற்று எண்ணி எண்ணி நிதம் கூச, உள்ளமது உணர்வு பெற்று எண்ணி எண்ணி நிதம் கூச, காற்றதங்கை பாதம் தொட்டு பன்னிசைத்து பாட்டியற்ற, காற்றதங்கை பாதம் தொட்டு பன்னிசைத்து பாட்டியற்ற, பருவம் செய்யும் லீலைகளால் உருகி நானும் கவி எழுத, பருவம் செய்யும் லீலைகளால் உருகி நானும் கவி எழுத, ஒரு தருமாய் திரும்பி நோக்கி என்னை கொஞ்சம் பார்த்திரடி, ஒரு தரமாய் திரும்பி நோக்கி என்னை கொஞ்சம் பார்த்திரடி, வரும் பொழுதில் விருந்து வைத்து வாழ்ந்துடுவோம் சேர்ந்திரடி, வரும் பொழுதில் விருந்து வைத்து வாழ்ந்துடுவோம் சேர்ந்திரடி. செம்மணல் வீதியிலே செல்ல நடை நீ நடக்க, உன்னடையில் நான் மயங்கி உள்ளதெல்லாம் நான் இழக்க, மலர்ச்சரங்கள் கூந்த நிலை முத்த

0: முத்தமிட்டு அணைத்து நிற்க மனம் பதைத்து மலரை நொந்து நானும் இங்கே கவி வடிக்க. உடல் தழுவும் ஆடை அது தென்றலுடன் உரசி பேச உள்ளம் அது உணர்வு பெற்று எண்ணி எண்ணி நிதம் கூச. காற்றதங்கை பாதம் தொட்டு பண்ணிசைத்து பாட்டு ஏற்ற பருவம் செய்யும் லீலவர்களால் உருகினானும் கவி எழுத. ஒரு சரமாய் திரும்பி நோக்கி என்னை கொஞ்சம் பார்த்து நடி, வரும் பொழுதில் விருந்து வைத்து வாழ்ந்திடுவோம் சேர்ந்துடடி. கவிதையின் காதலன்.
1: கவிதையின் காதலன் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கிற அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய கவிகளை எல்லாம் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு கவிதையாகவே இருக்கிறது. அந்த கவிதைகளை நாங்கள் வாசித்து எல்லோரும் அதை மகிழ்கிறோம். ஆனால் ஒன்றிய தமிழ் வானொலிக்காக அவர் அந்த கவிதைகளை நீங்கள் எடுத்து வாங்குவோம் என்ற அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். என்னுடைய கவிதைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் வானொலியில் எடுத்து வரலாம், அது உங்களுக்குடியன என்று சொல்லியிருக்கிறார். அந்த கவிதையை நான் அவரை தான் வாசிக்க மாட்டேன், எழுத்து வடிவில் கொடுப்பவருக்கு வாசிக்க தெரியும், என்றாலும் ஒரு கூச்சம் இருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. அதனால எங்களுடைய அறிவிப்பாளர்கள் அந்த கவிதையை மெல்ல மெல்ல எடுத்து வருகிறார்கள். ஆனால் அவர் வடிக்கும் கவிதை அனைத்தும் ஒரு பெண்ணை வர்ணித்து எல்லா பலதரப்பட்ட கவிதையும் வருகிறது. அப்படியான கவிதைகளை ஒரு ஆண் வாசித்தால் தான் நல்லது என்று நினைச்சு கொண்டோம். அதனால சிந்தனை செல்வன் எடுத்து வருவார், எங்களை அப்துல் பாசித் அவர்கள் எடுத்து வந்தார்கள். இனி யாராவது வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அந்த கவிதைகளை நீங்கள் எடுத்து வந்து வாசிக்கலாம். அவருடைய கவிதைகளை எல்லா கவிதையும் அவர் எழுதியிருக்கிறார். நான் ஒரு தடவை ஆரம்ப காலத்தில் முகநூல் பக்கத்தில் அவர் 5-6 நினைக்கிறேன், ஒரு 6 வருடங்களாக 7 வருடங்கள் 8 வருடங்களாக முகநூல் பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் முகம் அறியோம், கவிதைகளை மட்டும் நாங்கள் படித்து சுவைத்திருக்கிறோம். அவர் குரல் அறியோம், யார் என்று கூட அறியோம். ஒரு நாள் ஒரு என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கு அதுக்கு முன்பாக அவர் ஒரு கவிதை, ஒரு 3-4 வருடத்தில் அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், மீரா என்ற ஒரு கவிதை. அந்த கவிதையை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்து விட்டது. அவர் எழுதிய கவிதை, அதை என்னிடமே கொடுக்கிறது நல்லம் என்பதை ஒட்டி அந்த எழுத்து மூலமாக கேட்டிருந்தேன், அந்த கவிதையை எனக்கு தாருங்கள், இது என் பேரில் இருப்பதனால் இது எனக்காகவே சொந்தமாக நான் வைத்துக் கொள்றேன், உங்கள் யார் என்று தெரியாது என்று சொல்லியிருந்தேன். உடனே அவர் கொஞ்சம் காரசாரமாக கோபமாக எழுதியிருந்தார், இது என் மனைவிக்கு நான் எழுதிய கவிதை, நான் எதற்கு உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதெல்லாம் பாருங்கள், எப்படி அந்த உண்மை யதார்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கவிதையை பார்த்தா அது என்னுடைய பெயர் இருக்கிறது, அந்த கவிதை படைப்பு அழகாக இருக்கிறது, அதை எனக்கு தந்தால் என்ன என்று எனக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. அவர் சொன்ன அந்த எழுதிய அந்த வார்த்தையில் மனம் ஒடிந்தேன், ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை, நல்லது சகோதரா என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டேன் அதில் எழுதிவிட்டு. பின்பு எனது வருடங்கள் ஓடி சென்றன. 4-5 வருடங்களுக்கு பின்பாக ஒரு நாள் எனது பிறந்த நாள். அப்பொழுது இரவெல்லாம் எல்லோரும் வாழ்த்தி ஆகிவிட்டது. அதிகாலையிலும் என்னை தூங்க விடாமல் எல்லா உறவுகளும் அழைத்த வண்ணம் வாழ்த்துகிறார்கள். ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி கொண்டிருக்கும் போது, அப்பொழுதுதான் தூங்குகிறேன், ஒரு அழைப்பு வருகிறது. அந்த குரல் வணக்கம் என்று அந்த குரல் கேட்கிறது. நான் திடுக்கிட்டு பார்க்கிறேன், இது கதையாக சொல்வதில்லை, இது ஒரு யதார்த்தம், எப்படி இந்த நட்புகள் தொடர்கிறது என்று. காற்றலையில் இணைந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை இணைச்சு கொண்டு மிகுதியை நாங்கள் எடுத்து வரலாம். காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு, வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் உங்களுடைய வணக்கம், உங்களுடைய நெட்வொர்க் ஒர்க் பண்ணவில்லை. கவியாக பாடி அதை ஒர்க் பண்ண வச்சால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். சரி, வணக்கம், நீங்கள் காற்றலையிலே இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் காற்றலையில் இருக்கிறீர்கள். ஆனால் அப்பொழுது அந்த அதிகாலையில் அந்த குரல், கம்பீரமான ஒரு குரல், வணக்கம் மீரா என்று கூப்பிட்டு, இன்று பிறந்த நாளையொட்டி என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்று தெரிவித்திருந்தது அந்த குரல். கம்பீரமாக காட்டிலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை இணைத்துக்
2: கொள்கிறேன்.
1: நீங்கள் அங்கு
3: வணக்கம்,
1: இப்பொழுது கேக்குது. நீங்க அங்க வானொலியை நிறுத்திவிட்டு கொஞ்சம் அங்க தள்ளி வச்சு விட்டு பேச வேணுமா? கேக்குறது கேக்குறது
3: அப்படியே
1: இதை கீழே இறக்கி விட்டு நீங்கள் அந்த வானொலி சேவையை கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு பேச நீங்கள் எடுத்து வரலாம். இவ்வளவு ஆர்வம் உண்மையாக நீங்க பேசும்போது எதிரொலிச்சு கொண்டிருக்கும் அந்த அந்த அந்த வானொலியும் கேட்கும். நிப்பாட்டிட்டீங்களா?
3: கேக்குதுங்களா?
1: இப்ப சூப்பரா இருக்குது. நீங்க யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க நீங்க?
3: அறிவழகன்.
1: அறிவழகன் வந்துட்டீங்க. அறிவழகன் வாங்க, உங்களை தான்
3: தேடிக்கொண்டிருந்தேன்.
1: உங்களுடைய நிகழ்ச்சியால் எடுத்து வர வேண்டும். இப்பொழுது கவி கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. நீங்க கவி படிப்பதில் கட்டிக்கான நினைக்கிறேன். ஒரு கவி எடுத்து வந்திருக்கீங்க அப்படித்தானே?
3: எனக்கு வந்து கவி, நீங்க என்ன தலைப்புன்னு எனக்கு சரியா தெரியலீங்க. கவிதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இருந்தாலும் நான் வந்து என்னுடைய துறையிலேயே நான் கொஞ்சம் தொடர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க.
1: இப்பொழுது கவிதை நிகழ்ச்சி செல்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் சொன்னி, ஒரு நாளும் என்றாலும் நான் உங்களுடைய நிகழ்வு என்னோடு எடுத்து வந்த வண்ணம் அந்த மக்களுக்குரிய விடயங்களை எடுத்து வருவதற்கு இருக்கிறேன். இப்பொழுது கவி கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி இது. இதில் நாங்கள் பேச முடியாது. தெரியாதா? எங்க நீங்க உங்களோட வரியை சொல்லுங்க பாக்கலாம். நீங்க நீங்க எது விரும்புவீங்க சொல்லுங்க. நான் கவிதை எப்படி எடுத்து வரலாம் சொல்லுகிறேன். எங்க நீங்க உங்க மனைவியை விரும்புவீங்களா இல்லையா? கூடுதலாக உங்க மனைவியை நீங்கள் மிகவும் விரும்புவீங்க, காதலிப்பீங்க, அன்பு காட்டுவீங்க. அப்ப அவ வச்சு ஒரு ரெண்டு நாலு வரிய சொல்லலாமே கவிதையா? ஒரு நாளும் சனிக்கிழமையில கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி நாங்கள் எடுத்து வருவோம். அதன்
3: பின்புதான்
1: நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? செல்ல மட்டும் கூப்பிடுவீங்களா?
3: இல்ல இல்ல, நான் பேர் சொல்லிதான் கூடுவேன்.
1: பேர் சொல்லித்தான் கூப்பிடுவீங்க? நல்லது. அவ அவ சிரிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கும் அப்படித்தானே? அவ சிரிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கும்
3: அப்படித்தானே?
1: அவ அழும் போது உங்களுக்கு மன வருத்தமா இருக்கும், மனம் அழும்
3: அப்படித்தானே?
1: கஷ்டமா இருக்கும். அப்ப அத வச்சு நீங்க சொல்லல. மெல்லன வருகிறாள் என் மனைவி, அவள் சிரிக்கும் போது நான் பார்த்து ரசிக்கும் ரசிக்கிறேன். அழுதும் அழுது அவள் அழுது விட்டால் என் மனம் கூட அழுகிறது. இது வரி. மெல்லென வருகிறாள் என் மனைவி, அவள் சிரிக்கும் போது நான் பார்த்து ரசிக்கிறேன். அவள் அழுது விட்டால் என் மனம் கூட அழுகிறது. இருக்கிறீங்களா?
3: சரிங்க.
1: சரி, உங்களுக்காக நான் கவிதை சொல்லிட்டேன்.
3: எனக்காக நீங்க கவிதை சொல்றீங்க, நன்றி.
1: அது ஏன் சொன்னேன்டா, அடுத்த முறை நீங்க என்ன கவிதை வராட்டி உங்கட மனைவி என் நடை உடை பாவனை அவர் அசைவு அவர் சிரிப்பு இவற்றை பார்த்து கொஞ்ச நேரம் பாருங்க. பிள்ளைகளை பார்த்தான் துள்ளி தெரியும் பிள்ளை அமுது என் உள்ளம் தன்னை அள்ளி போகிறதே. பிள்ளை துள்ளி தெரியும் பிள்ளை அமுது என் உள்ளம் தன்னை அள்ளி போகிறதே. செல்லமாக கிள்ளிவிட்டால் மில்லனு அழுகிறது, ஆனால் நானோ முத்தம் கொடுத்து நிறுத்துவேன். இப்படி எல்லாம் சொல்லுங்க. இது கவிதை. அது அதுக்காண்டி மனைவிக்கு கிள்ளி போட்டு சொல்ல கூடாது. இங்க வாண்டு உருகி கிள்ளி கிள்ளினேன்னு ஒரு கிள்ளு, கிள்ளினேன்னு ஒரு கிள்ளு, அவன் ஆண்டு கதறுகிறாள், இதுவுமா உனக்கு நோக்குவது என்கிறேன் அப்படி சொல்லுங்க கேளுங்களேன் அவட்ட நகருக்கு நின்று. நல்லது அறிவழகன், இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் உங்களோட
3: பேசுறேன்.
1: தமிழ் பேசுவேன் அவ்வளவுதான்,
3: முடித்துக் கொண்டு
1: இல்ல இல்ல நான் தமிழ் பேசுவேன் அவ்வளவுதான்.
3: எப்ப எத்தனை மணிக்கு முடிப்பீங்க
1: இது? எனக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது, இது முடிய
3: என்ன
1: முடிச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டுமா? நல்லதுங்க, நல்லது, சந்தோஷம்,
3: சந்தோஷம்,
1: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக 11:38. நான் ஆதங்கத்தோடு அடே அறிவழகன் ஒரு கவிதையோடு வந்து விட்டார் என்று நினைச்சேன். ஆனா அறிவழகன் என்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். வந்தவர் என்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். வந்தார் கவிதையோடு என்று ஓடோடி சென்று நானும் கேட்க, வந்தவர் எனக்கு கவிதை வரவில்லையே என்று சொல்லி அவரும் சென்று விட்டார். ஏமாற்றம்தான் இருந்தாலும் அடுத்த வாரத்தில் அவர் எடுத்து வருவார் என்று நினைக்கிறேன். அந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். கவிதையின் காதலன் தான். வணக்கம் மீரா, உங்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிமையாக வாழ்த்திக் கொள்கிறேன் என்று அந்த கம்பீரமான குரல் கேட்டது. திடுக்கிட்டு நான் எப்படி எனது படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து நின்றேன். கேட்காத ஒரு குரல் கேட்கிறது, கம்பீரமான குரல். சொல்லுங்கள், நல்லது, சந்தோஷம், யார் பேசுறீங்கன்னு கேட்டேன். நான் கவிதையின் காதலன் என்றார். ஓ, இத்தனை வருடங்களாக இந்த குரல் யாரென்று தெரியாம இருந்தது. நல்லது, நன்றி, நன்றி என்று சொல்லிவிட்டு சந்தோஷம் என்று சொன்னேன். நீங்கள் வாழ்த்தினதுக்கு சந்தோஷம் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அன்றொரு நாள் நீங்கள் என்னிடம் ஒரு கவிதையை கேட்டிருந்தீர்கள். இந்த பிறந்த நாளுக்கு அந்த கவிதையை நான் உங்களுக்கே பரிசாக தருகிறேன் என்று. என்ன கவிதை? மீரா கவிதை. அதை என்னிடமே கொடுத்து விட்டார். இந்த கவிதை உங்களிடமே தருங்க, அதை எனக்கு மனைவிக்காக நான் எழுதியது, இருந்தாலும் பரவாயில்லை. மீரா என்ற பேரில் இருப்பதுனால் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்கள், அதை நான் கோபமாக சொன்னேன். இன்றைக்கு இந்த பிறந்த நாளுக்கு பரிசாக அதை தருகிறேன் என்று. அந்த கவிதை என்னிடம் அனுப்பப்பட்டு அது என்னிடமே இருக்கிறது. அது அடுத்த தடவை வரும்போது எடுத்து வருகிறேன். இந்த பொக்கிசமாக இப்பதான் நாங்கள் எல்லாம் அந்த இணையத்துக்குள்ளே கொண்டு போய் புதைச்சி எங்கே ஒழிச்சு பூட்டு போட்டு வைக்கிறோம் இல்லை, அப்படி வச்சுட்டேன். எடுத்து வருகிறேன். சில வேலைகளில் இப்பொழுது கிடைத்தாலும் நான் எடுத்து வருகிறேன் முடிந்தால். இதுதான் காரணம், அந்த கவிதையின் மேல் கொண்ட மோகத்தினால், அந்த ஆசையினால் நான் தன்மையாக தாழ்மையாக எவ்வளவோ எழுத்துக்களை பாவித்து தான் அவரிடம் நான் கேட்டிருந்தேன், அந்த கவிதை எனக்கு கொடுங்கோ, இது என் பேரில் இருக்கிறது, நான் வச்சிருக்கட்டுமா? இல்லை, அது நான் எனது மனைவிக்காக எழுதினி, அப்படி ஒரு தோரணையில் அவர் அதில் எழுதியிருந்தார். உடனே நான் பயந்து விட்டேன். அப்படி ஆனால் கவி எழுதுவதே இல்லை கட்டிக்காரன். எவ்வளவோ கவிதைகளை எழுதியது, ஒரு ஆயிரக்கணக்கில் எழுதி தள்ளியிருக்கிறார் இத்தனை வருடங்கள். சரி, கவிதையை பற்றி இதை நான் மெல்ல மெல்ல சொல்வதற்கு காரணம் என்றால், நீங்களும் அதிலே ஊறி கவிதைகளை எடுத்து வாங்கோ. நல்லா பேசுறீங்க, கவிதை எழுத வரவில்லையே என்று சொல்லக்கூடாது யாரும். சரியா? அடுத்த கவிதை எங்களுடைய சிந்தனை செல்வன் பதிவு செய்து தந்திருக்கிறார். அவர் வேலை பழுவாக வெளியில் போவதனால் அவருடைய கவிதையை பார்க்கலாம்.
0: வந்தனங்கள் தந்து நின்றே சந்தமுடன் கவி தருவேன், சிந்தனை செல்வன் யான் காணமும் இணைத்திங்கே. வந்தனங்கள் தந்து நின்றே சந்தமுடன் கவி தருவேன், சிந்தனை செல்வன் யான் காணமும் இணைத்திங்கே. வாடியது என் நெஞ்சம், வாடியது என் நெஞ்சம், நந்தவனத்தருகே நாள்தோறும், நந்தவனத்தருகே நாள்தோறும் வந்து நின்று பார்வையிடும் என்னை, வந்து நின்று பார்வையிடும் என்னை, சிந்து பாட வைக்கும் அந்த ரோஜாக்கள், சிந்து பாட வைக்கும் அந்த ரோஜாக்கள், எனக்கே சொந்தமென எண்ணி நிற்பேன் சிந்தனையில் சுரகடித்தேன், சொந்தமென எண்ணி நிற்பேன் சிந்தனையில் சுரகடித்தேன். அன்றொரு நாள் மாலையிலே நின்று பார்த்து நிமிர்ந்த வேளை, அன்றொரு நாள் மாலையிலே நின்று பார்த்து நிமிர்ந்த வேளை, தூரத்தே ஒன்று என்னை சுண்டி இழுத்திடவே, தூரத்தே ஒன்று என்னை சுண்டி இழுத்திடவே சென்று விட்டேன் சுருக்கெனவே அதன் அருகில், சென்று விட்டேன் சுருக்கெனவே அதன் அருகில். அழகில் ஒன்றுவிட்ட வீராப்பில், அழகில் ஒன்றுவிட்ட வீராப்பில் இதழ் மலர்ந்து ஆடியது அந்த ரோஜா, இதழ் மலர்ந்து ஆடியது அந்த ரோஜா, ஆடியது அற்புதம் நீரில் நின்று ஆடியது அற்புதம். ஆனால் என் மனமோ, ஆனால் என் மனமோ தேடியது அதனிடத்தில் பல கேள்விகளுக்கு விடைதனையே, தேடியது அதனிடத்தில் பல கேள்விகளுக்கு விடைகளையே. வாடியது என் நெஞ்சம் அது தந்த பதில் கேட்டு, வாடியது என் நெஞ்சம் அது தந்த பதில் கேட்டு. பதிலோ தேடி வரும் என் மன்னனுக்காய் நீர் ஆடி நின்று ஏரியிலே ஆவலாய் நிற்கின்றேன், தேடி வரும் என் மன்னனுக்காய் நீர் ஆடி நின்று ஏரியிலே ஆவலாய் நிற்கின்றேன். ஆலிங்கனம் செய்து கூடி குலாவிடவே, ஆலிங்கனம் செய்து கூடி குலாவிடவே ஓடி வருவான் என் மன்னன் மாலையிலே வரும் மன்னனுக்காய் காத்திருந்து, ஓடி வருவான் என் மன்னன் மாலையிலே வரும் மன்னனுக்காய் காத்திருந்து கோடி இன்பம் கொடுத்திடவே பாடி நின்று நீர் ஆடுகிறேன், கோடி இன்பம் கொடுத்திடவே பாடி நின்று நீர் ஆடுகிறேன். இதை கேட்டவுடன் மீண்டும் வாடியது என் நெஞ்சம், இதை கேட்டவுடன் மீண்டும் வாடியது என் நெஞ்சம். ஏனெனில் அந்த ரோஜா ஆடை அணியும் ரோஜா, அந்த ரோஜா ஆடை அணியும் அழகு ரோஜா, அது ஒரு கன்னி ரோஜா, அது ஒரு காஷ்மீர் ரோஜா, அது ஒரு கன்னி ரோஜா, அது ஒரு காஷ்மீர் ரோஜா. நந்த வனத்தருகே நாள்தோறும் வந்து நின்று பார்வையிடும் என்னை சிந்து பாட வைக்கும் அந்த ரோஜாக்கள் எனக்கே சொந்தமென எண்ணி நிற்பேன் சிந்தனையில் சுரகடித்தே. அன்றொரு நாள் மாலையிலே நின்று பார்த்து நிமிர்ந்த வேளை, தூரத்தே ஒன்று என்னை சுண்டி இழுத்திடவே சென்று விட்டேன் சுருக்கெனவே அதன் அருகில். அழகில் ஒன்றுவிட்ட வீராப்பில் இதழ் மலர்ந்து ஆடியது அந்த ரோஜா, ஆடியது அற்புதம் நீரில் நின்று ஆடியது அற்புதம். ஆனால் என் மனமோ தேடியது அதனிடத்தில் பல கோடி கேள்விகளுக்கு விடைதலையே. வாடியது என் நெஞ்சம் அது தந்த பதில் கேட்டு. பதிலோ தேடி வரும் என் மன்னனுக்காய் நீர் ஆடி நின்று ஏரியிலே ஆவலாய் நிற்கின்றேன், ஆலிங்கனமும் செய்து கூடி குலாவிடவே ஓடி வருவான் என் மன்னன் மாலையிலே வரும் என் மன்னனுக்காய் காத்திருந்து கோடி இன்பம் கொடுத்திடவே பாடி நின்று நீர் ஆடுகிறேன், கோடி இன்பம் கொடுத்திடவே பாடி நின்று நீர் ஆடுகிறேன். இதை கேட்டவுடன் மீண்டும் வாடியது என் நெஞ்சம், ஏனெனில் அந்த ரோஜா ஆடை அணியும் அழகு ரோஜா, அது ஒரு கன்னி ரோஜா, அது ஒரு காஷ்மீர் ரோஜா. அந்த ரோஜா ஆடை அணியும் அழகு ரோஜா, அது ஒரு கன்னி ரோஜா, அது ஒரு காஷ்மீர் ரோஜா. மீண்டும் வந்தனங்கள் கூறினேன் நன்றியுடன் நான் இங்கே, மீண்டும் வந்தனங்கள் கூறினேன் நன்றியுடன் நான் இங்கே. சிந்தனை செல்வன் நான்.

0: நேரம் சரியாக 11:53 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. முன்பெல்லாம் பதிவு செய்து கொடுப்பார்கள், அதுக்கு நாங்கள் பாடலை அதுக்கேத்த பாடலையும் நாங்கள் இணைத்து விடுவோம் அந்த கவிதைக்குரியதை. இப்பொழுது எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர், மூத்த அறிவிப்பாளர் எங்களுடைய அனு சாத்தப்பன் அவர்கள் எடுத்து வந்த ஒரு கவிதை, கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சிக்கு அதை எடுத்து வரலாம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கவிதை சொல்லவா நிகழ்ச்சி. உங்களோடு காற்றலையில் நான் மதுரை கலையகத்தில் இருந்து அனு சாத்தப்பன். இன்றைய கவிதை சொல்லவா நிகழ்ச்சியில் நான் கொண்ட தலைப்பு காலம். உழைக்க துடிக்கும் மனங்களுக்கு, முயற்சியை முயன்று முன்னேற துடிக்கும் இதயங்களுக்கு, நம்பிக்கையை நன்றாய் எண்ணத்தில் கொள்பவர்களுக்கு காலம் ஒரு வரமே. ஆம், காலம் ஒரு வரமே. இலை உதிர்கால மரங்கள் தன் இலைகளை கீழே இலையுதிர்கால மரங்கள் தன் இலைகளை கீழே சருகாகி, இலைகளே அம்மரத்திற்கு உரமாகி உயிராகி மீண்டும் தழைக்கிறதே. ஆகையால் காலம் ஒரு வரமே, முயற்சிகளும் உழைப்பும் தொடரும் வரை. தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி, கற்க கற்க விளையும் அது பெருகும் அறிவு, இவை உழைப்பின் முயற்சியின் முகமே ஆகும். ஆகையால் காலம் ஒரு வரமே. தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி, கற்க கற்க விளையும் அது பெருகும் அறிவு, இதை உழைப்பின் முயற்சியின் முகமே ஆகும். ஆகையால் காலம் ஒரு பரமே. நிலத்தடி நீர் தோண்டியவுடன் வெட்டிய மரங்களும் வீணாவது இல்லை. நிலத்தடி நீர் தோண்டியவுடன் வெட்டிய மரங்களும் வீணாவது இல்லை. உலகெங்கும் வியாபித்திருக்கும் காற்று நம்மை வாழ வைக்க உலகமெங்கும் வியாபித்திருக்கும் காற்று நம்மை வாழ வைக்க வானம் பொழிந்த நீர் நம் நிலத்தடியில் வானம் பொழிந்த நீர் நம் நிலத்தடியில் இயற்கை அளித்த மாபெரும் வரம் காடுகள் வளங்கள். இயற்கை அளித்த மாபெரும் வரம் காடுகள் வளங்கள். சூழல் மாறினும் அதன் நிலை மாறவில்லை. காலம் என்றும் வரமே. ஆம், காலம் என்றென்றும் ஒரு வரமே. சலிப்பில்லா முயற்சி, களைப்பில்லா உழைப்பு, எண்ணத்தில் தன் நம்பிக்கை, இவையெல்லாம் காலம் நிகழ்த்தும் அதிசயங்கள். ஆகையால் காலம் நமக்கு என்றும் ஒரு வரமே. சலிப்பில்லா முயற்சி, களைப்பில்லா உழைப்பு, எண்ணத்தில் தன் நம்பிக்கை, இவையெல்லாம் காலம் நிகழ்த்தும் அதிசயங்கள். ஆகையால் காலம் நமக்கென்றும் வரமே. கடந்து போன நாட்களோ வாடிய பூக்கள் போல கடந்து போன நாட்களோ வாடிய பூக்கள் போல இழப்புகள் எல்லாம் வெறும் சலனமில்லாத ஜடம் இழப்புகள் எல்லாம் வெறும் சலனமில்லாத ஜடம். இதை நினைந்து நினைந்து காலத்தை இழந்து விடாதே. ஏனெனில் காலம் என்றென்றும் ஒரு வரமே நமக்கு. நல்ல எண்ணங்களில் நமது வாழ்வு அன்பு மனதில் கொண்டு தொடங்கு. நல்ல எண்ணங்களில் நமது வாழ்வு அன்பு மனதில் கொண்டு தொடங்கு உனது வாழ்வை. சிறு கூட்டில் வாழும் பறவைகளின் மகிழ்வைப்பார் சிறு கூட்டில் வாழும் பறவைகளின் மகிழ்வைப்பார் மரக்கிளை ஒடிந்து விடுமோ, காற்றடித்து வேரோடு விழுமோ, அல்லது பேரலைகளால் அடித்துச் செல்லப்படுவோமோ? சீச்சீச்சி, இந்த கவலை அதற்கு இல்லை. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையில் அதன் கீச்சு குரல்கள் நம்மை வருடிச் செல்வதோடு இன்றி வாழ்க்கையை அதன் அழகை நமக்கு படிப்பிக்கின்றது. வாழ்க்கையை அதன் அழகை நமக்கு படிப்பிக்கின்றது. ஆகையால் காலம் ஒரு வரமே. ஆகையால் காலம் ஒரு வரமே. வரத்தை பெற்று பலமாய் வாழ்ந்து வரலாறு படைத்துவிடு.
0: நேரம் சரியாக 11:57. இந்த கவிதையை எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் அனுஷ் சாத்தப்பன் அவர்கள் எடுத்து வந்த கவிதை இது. கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நீங்கள் அன்பு உறவுகள் இணைய சற்று நினைக்கும் இது இரண்டாவது நாள், அதனால நீங்கள் சற்று தயக்கம்தான். ஆனால் உண்மையா வீரத்தோடு இணைஞ்சு கொண்ட எங்களுடைய ராமு சந்திரராஜ் இவர்களுக்கு நன்றி நன்றி. உண்மையிலேயே படித்ததில் சுவைத்தது என்றாலும் எடுத்து வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் அது தயக்கமே வேண்டாம், எல்லோரோட முடியும் என்பது மட்டும். சரி, ஒரு கவிதை. சித்தத்தில் ஏக்கம் என்ற ஒரு கவிதை. சித்தத்தில் ஏக்கம். உன்னுருவம் நித்தமும் நான் காண்கிறேன் கனவில் உன்னுருவம் நித்தமும் நான் காண்கிறேன் கனவில் உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம் உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறக்கையில், சுத்தமாய் நானும் என்னை மறக்கையில், மொத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். சுத்தமாய் நானும் என்னை மறக்கையில், மொத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? உன் பக்தையாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன் கண்ணா. கடைசியில கண்ணனை போட்டு முடிச்சிடும். உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன் கண்ணா. இது வந்து சித்தத்தில் ஏக்கம் என்ற ஒரு கவிதை. இதெல்லாம் சும்மா இருக்கும்போது ஏதோ ஒரு நினைவில் எழுதுவதுதான். இந்த வரிகள் இப்படி உங்களாலேயும் முடியும் என்பதுதான். அந்த உறவுகள் இன்று அன்றென்றாலும் பல உறவுகள் இணைந்து சின்ன குட்டி குட்டி குட்டி கவிதை என்றாலும் எடுத்து வந்தீர்கள். நீங்கள் இணைந்து கவிதைகளை எடுத்து வரும் இன்றைக்கு பிரியாவை காணையில், எங்களுடைய வளர்மதியை காணையில எடுத்து வர வேண்டும். இனி அடுத்த தடவை நீங்கள் கவிதைகளை எழுதி வைத்து விட்டு நீங்கள் கவிதைகளை கொண்டு வருவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒரு பாடலுக்குள் செல்லலாம். இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம்.

உங்கள் எல்லோரையும் எப்படியாவது கவி எழுதுவதற்கு நாங்கள் எடுத்து வரவே வேண்டும். காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு ஒரு ஒரு நிமிடம் அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் இருந்து கொள்ளுங்கள் அப்படியே என்றால் எனக்கு ஒரு இருந்து கொள்ளுங்கள்.

0: சரியாக 12:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு கவிதை நிகழ்வில் நிறைவாக வரும் என் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: கவிதையில் ஒரு ஹலோ, காட்டலையில் ஒரு ஹலோ, ஹலோவுக்கெல்லாம் ஹலோ, இவர் தான் ஹலோ.
1: எல்லாத்திலும் எல்லாத்திலும் இசையும் கவிதையும்
0: இருக்குது. நிச்சயம் நிச்சயம் சொல்ற ஒரு ஹலோவிலே இருக்கிறது. இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறது நீங்கள் கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்க. நலம் தானே ரதீஷ், நீங்க
1: ரொம்ப நன்றி.
0: நல்லது
1: என்னென்றால்,
0: நான் உங்கள்ட்ட இன்னொரு விடயத்தையும் சொல்றேன். நீங்கள் மலையாளத்திலும் எழுதி கொண்டு வரலாம், அந்த உங்களுடைய பாசையிலும் கவிதையை எடுத்து வரலாம். அந்த எழுதிய கவிதையை நீங்கள் வாசித்து போட்டு அதனுடைய விளக்கத்தை நீங்கள் தரலாம், அது முறை. புரிகிறதா நான் சொல்றது
1: என்னண்டு?
0: ஆனா தமிழில் எழுதி கொண்டு வந்தால் அல்லது தமிழில் கவிதைகளை நீங்கள் எங்கிருந்தாலும் வாசித்த கவிதையை எடுத்துக்கொண்டு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் என்றா, அந்த மொழியில நீங்க எடுத்து வாரீங்க என்ற சந்தோஷம். ஆனா மலையாளத்திலும் நீங்கள் உங்களுடைய எழுத்து படைப்பு மலையாளத்தில் எழுதி நீங்கள் அதை மலையாளத்தில் வாசித்து விட்டு தமிழில் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான்
1: அடுத்த வாரமா நான் அது பாக்குறேன். இப்ப வந்து
0: இப்ப
1: ஒரு கவிதை சொல்றேன்,
0: அங்க எடுத்து வாங்கும்.
1: வாழ்க்கையில் சிலரை மறக்க முடியாது, சிலரை பிரிய முடியாது. வாழ்க்கையில் சிலரை மறக்க முடியாது, சிலரை பிரிய முடியாது. மறக்காமல் நீ இரு, மறக்காமல் நீ இரு, பிரியாமல் நான் இருப்பேன். ஒன்றும் உன்னிடம், என்றும் உன்னிடம். ஹலோ.
0: என்னோட தடவை சொல்லுங்க, என்னோட தடவை முதல்ல இருந்து சொல்லுங்க.
1: வாழ்க்கையில் சிலரை மறக்க முடியாது, சிலரை பிரிய முடியாது. வாழ்க்கையில் சிலரை மறக்க முடியாது, சிலரை பிரிய முடியாது. மறக்காமல் நீ இரு, பிரியாமல் நான் இருப்பேன். என்றும் உன்னுடன்.
0: என்றும்
1: அப்புறம் ஒரு குட்டி கவிதை வேற. உண்மையான உறவுகள் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை. உண்மையான உறவுகள் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை. நினைவுகள் கூட பேசும் நான் நட்பை போலே. உண்மையான உறவுகள் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை. உண்மையான உறவுகள் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை. நினைவுகள் கூட பேசும் நாம் நட்பை போலே. என்னுடைய ரெண்டு குட்டி கவிதை.
0: சூப்பர். குட்டி கதை கவிதையா இருந்தாலும் அருமையாக சொல்லி இருக்கிறீங்கள். வாழ்க்கை நல்லது, சந்தோஷம் சந்தோஷம், நல்லது நல்லது. இது நீங்கள் எழுதிய கவிதையா இல்லை இல்லையா?
1: இது நான் எழுதின கவிதை இல்லை.
0: இல்லை. நல்லது நல்லது, சந்தோஷம். நன்றி.
1: ஆனாலும் இந்த மாதிரி கவிதை எல்லாம் நான் முதல் முதல்ல வேற ஒரு இடத்துல
0: இன்னும் சந்தோஷம். அது அதை தயார் செய்யணும். உங்களுடைய அன்பு வந்து விட்டார். வைக்கிறேன். செல்வம், செல்வம் வந்து விட்டார். நல்லது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நல்ல கவிதையொண்டை எங்களுடைய ரதீஷ் அடுத்து வந்திருந்தார். படித்ததை சுவைத்தது. வாழ்க்கையில் சிலரை மறக்க முடியவில்லை, முடியாது. சிலரை பிரிய முடியாது. மறக்காமல் நீ இருந்தால் பிரியாது நான் இருப்பேன். உன்னுடன் நான் நினைக்கிறேன். சரி, நான் தான் மாறிக்கிட்டேனும் தெரியல. இனிமே அந்த கவிதையில் நிறைவாக வந்த கவிஞரை நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். நல்ல ஒரு கவிதையோடு வந்திருந்தீர்கள் அன்பு உறவுகளே. இனி அடுத்து நம்ம வாரம் நீங்கள் இந்த கவி நிகழ்வில் நீங்கள் சரி எங்க அன்பு உறவு ஒருத்தர் இணைகிறார். இவர் கவி பாடுவதிலே கட்டிக்காரன், இனி எழுதுவதை சொல்ல வேண்டும். எங்கே பார்க்கலாம், முத்தோடு வந்திருக்கிறான் முத்துக்குமாரன். அவன் என்று சொல்லிவிட்டேனோ, முத்தோடு வந்திருக்கிறான் முத்துக்குமாரன். முத்தாக பேசி
2: நீங்க
0: ஸ்பீக்கர், அதாவது ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களா? இப்ப எக்கோ பண்ணுங்கிறது எனக்கு
2: கொஞ்சம்
0: என்னத்திலிருந்து பேசுறீங்க?
2: பின்னணி
0: இசையோடு வந்திருக்கிறார் முத்தோடு வந்திருக்கிறார் முத்துக்குமாரன். பின்னணி இசையோடு சரி சொல்லுங்க, இன்னைக்கு கவிதை சொல்ல போறீங்களா?
2: கவிதை
0: முத்துக்குமாரன்
2: படிக்கிறேன். உள்ளத்தில் இருக்கும் வருத்தங்களையும் கவலைகளையும் மறைத்து புன்னகை உதடுகளுடன் புலா வரும் மனித உறவுகளின் வாழ்க்கையே ஒரு கவிதைதான். உள்ளத்தில் இருக்கும் வருத்தங்களையும் கவலைகளையும் மறைத்து புன்னகை உதடுகளுடன் புலா வரும் மனித உறவுகளின் வாழ்க்கையே ஒரு கவிதைதான். வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் சில விஷயங்கள் கிடைக்காமலே இருப்பது நல்லது என்ற துணியில் பயணிப்பதில் இன்பம் காணலாம். அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல் கருவறை தொடங்கி கல்லறை வரை செல்லும் வரை எல்லா சாலைகளும் ஒரே போல் இருப்பதில்லை. கருவறை தொடங்கி கல்லறை வரை எல்லா சாலைகளும் ஒரே போல் இருப்பதில்லை. எங்கே அன்பு அதிகம் காணப்படுகிறதோ அங்கேதான் சண்டைகள் வரும். எங்கே அன்பு அதிகம் காணப்படுகிறதோ அங்கேதான் சண்டைகள் வரும். சண்டை போடுவது எல்லாம் விலக அல்ல, விலகி விடுவோமோ என்கின்ற பயத்தினால்தான். வாழ்வில் நிரந்தர சந்தோஷம் என்று ஒன்று இல்லை. சந்தோஷப்படுத்திக் கொள்ளவே பழகிக் கொள்வதில் தான் இன்பம் இருக்கிறது. அன்பு காட்டுவதில் வரும் இன்னல்கள் கூட சந்தோஷமாகவே அமையும் என்பதை மனது புரிந்து கொள்ள சில காலம் எடுக்கும். பூமி என்பது அழகானது. ஒரு வட்டத்திற்குள் சுருங்காமல் இயற்கை அழகை ரசிப்பதில் இனிமை காண முடியும். இசை கேட்பதில் கற்பனையில் வான் வரை மிதக்க முடியும். எம்டிஆர் எஃப்எம் கேட்பதில் ஆயுளை மேலும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அனைத்து உறவுகளுமே நமது பந்தம்தான் என்று இருந்தால் சண்டை ஏது, சச்சரவு ஏது? பந்தங்கள் யாரோ தொடர்க்கதை போல் நானும் நடைபெறும் நினைவுகளால் இந்த பூமி அழகானது. அதுபோல எம்டிஆர் எஃப்எம் அழகானது. அதுபோல மீற அம்மாவும் அழகானவங்கள். நன்றி.
0: என்னுடைய முத்துக்குமாருக்கு எப்பொழுதும் இந்த மீரா அம்மாவை ஏதாவது பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, அப்படித்தானே?
2: பின்னணி சொல்லிட்டு பின்னணி கட் பண்ணிட்டேன்.
0: பின்னணி இசை கட் பண்ணிட்டீங்க, ஆனா சூப்பர். உண்மையிலே உங்களுடைய உங்களுடைய மனதிலேயே எழுந்தவற்றை வரியலாக எழுதி கொண்டு வந்திருக்கிறீங்க முத்துக்குமார். நீங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு கலைஞன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கலைஞன். உங்களிடம் இருக்கிறது திறமை, அது என்னிடம் இருந்தல்ல. உங்களிடம் இருக்கிறது திறமை, அதை மெல்ல சாவி போட்டு திறந்து விடுவதுதான் என் வளமை.
2: நான் பட்ட கவலை எனக்கு தான் தெரியும்.
0: அப்படியா?
2: கவலை அம்மா காணும், அம்மா காணும்.
0: கவலைப்படக்கூடாது. ஒரு கால ஒரு நேரத்தில் எல்லோரும் காணாமல் போகிறவர்கள் தான். அதில் நான் முந்தி நீ முந்தி என்று இல்லை. இறைவனிடம் எப்பொழுது யாருக்கு முதல் அழைப்பு வருகிறதோ அதுதான். அதனால இருக்கும் காலம் வரையும் என்னுடைய சொந்தங்கள் சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் குழுமி அன்போடு வாழ வேண்டும். அங்கு நீங்கள் அங்கு பிறந்திருக்கலாம், நான் இங்கு பிறந்திருக்கலாம், எங்கும் பிறந்திருக்கலாம், ஆனால் எங்களிடையே பிறப்பது அந்த அன்பு. ஆசையோடு பிறந்துவிட்ட அன்பில் பிரிவு ஏதும் இருக்காது. ஏனென்றால் உண்மையான அன்புக்கு பிரிவில்லை. சண்டைகள் வரும், சற்று தள்ளியே நில் என்பேன், ஆனால் சிறிது நேரத்தில் உன் முகம் காண்பேன், கண்டவுடன் என்ன கோபமா என்று மீண்டும் கேட்பேன். மீண்டும் சரி, நான் செய்தது தவறு, நீ செய்தது தவறு என்று கட்டித்தழுவி மீண்டும் உன்னோடு உறவாடுவது அது உறவு. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. பிரியாத அன்புக்கு நிகரேதும் இங்கு இல்லை. பிரிகிறதை எல்லாம் கையில் வந்து செல்லும் பொருட்களும் பணமும் தான் நம்மை விட்டு பிரியும். பிரியாத அன்பு இதயத்திலே பதிந்தது அதுதான் அன்பு, அது பிரிக்கவே முடியாது. முத்துக்குமார், எப்பொழுதும் அம்மா என்று அழைத்த அந்த சொல்லுக்கு நீ என் மகனாக பிறக்கவில்லை என்று ஏங்குகிறது என் மனம். அப்படி பிறந்திருந்தால் கூட இப்பொழுது நான் ஒரு பெரிய ஒரு செல்வம் படைத்தவளா இருந்திருப்பேனுமோ என்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும், இப்பொழுது என்னை அம்மா என்று அழைக்கும் அந்த கள்ளத்தனம் இல்லாத அந்த வெள்ளை சொல்லு என்னை உன் தாயாகவே மாற்றுகிறது. எப்பொழுதும் நான் உனக்கு அன்னை, நீ எனக்கு பிள்ளை, இது இருக்கும். எனக்கு ஒரு என் கலைத்துறையை எனக்கு கொடுப்பதற்கு ஒரு பிள்ளை, இந்த கலையை அது
2: அம்மா சொல்லி அம்மா ஒரு உடல்நிலை கேட்டிருப்போம் அனைத்தையும் நான் எடுத்து வர தயாராக இருக்கேன்.
0: முத்துக்குமாரிடம்
2: என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன்.
0: முத்துக்குமாரிடம் கையளிக்கலாம் என்று நான் முடிவு எடுத்துக்கொண்டேன். அதில் சுட்டன் சூழ என் அன்பு உறவுகள் சந்தனராஜ், இப்படி ஷாகுல் ஹமீத், ரதீஷ், இளையராஜா, எங்களுடைய மூச்சு ராஜா, மூச்சு ராஜாவும் விட்டுறாங்க, அவர் இல்லாட்டி எங்களுக்கு எல்லோரும் புடைசூல இந்த காட்டலை. இனி இது ஓயக்கூடாது, நான் ஓய்ந்தாலும்
2: அம்மா அம்மா எப்பவுமே எங்க கூட இருப்பாங்க. வீரா அம்மா எப்போதுமே எங்க கூட தான் இருப்பாங்க. வீரா அம்மா வச்சுதான் நாங்க எல்லா நிகழ்ச்சியும் செய்வோம். இது மாறாது, மறையாது, அழியாது, ஒழியாது.
0: நிச்சயமா இந்த காட்டலை
2: இருக்கும் கடல் தான்,
0: இந்த
2: கடல் தாண்டி இருக்கும் போது
0: இந்த காட்டலை இனி உங்களோட உங்களுடையதுதான். உங்களோட நான் இது சிந்தனை செல்வனுடன் சொல்லிவிட்டேன். எனக்கு பிறகு யாருமே இல்லை இதை காப்பாற்றுவதற்கும் எடுத்து வருவதற்கும். இந்த எம்டிஆர் தமிழ் வானொலி, ஒன்றிய தமிழ் வானொலி, இனி நாங்கள் அங்கிருக்கும் உங்களோட இந்த உறவுகளிடம் தான் ஒப்படைக்கப் போகிறேன். என்றால் நான் சில நேரம் படுக்கையில் இருந்தாலும் சரி, பேச முடியாமல் இருந்தாலும் சரி, இந்த காட்டலை நீட்டு கூட அப்படித்தான் நடந்தது. எனக்கு முடியவில்லை என்றவுடன் இந்த காட்டிலே ஓய்வாக ஓய்ந்திருந்ததை பார்த்து திடுக்கிட்டு எல்லோரும் ஓடி சென்றார்கள். அதனால இப்ப இணைந்த என்ன
2: அம்மா, நீங்க நீங்க பேசுற எல்லாமே ஒரு கவிதை தான். நீங்க உங்களுடைய குரல் கவிதை குரல் தான் கண்டிப்பா, அதுல வந்து மாற்றமே இல்லை. என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம், காத்து கிடக்கோம். சிலி சந்தன ராஜான்னு கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நான்
0: நம்புறேன்.
2: என்ன சொல்றாங்களோ செய்ய கடமைப்பட்டிருக்கோம், காத்து கிடக்குறோம். எவ்வளவு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இதுக்காக, எவ்வளவு நேரம் ஆனாலும், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மனம் மனதுடன் உள் மனதுடன் ஆள சொல்லுங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா அங்கேயே ஒரு தளம் அமைத்திடலாம்.

0: வரை, சாகுல் அண்ணா இருக்கும் வரை, செந்தனை செல்வன் ஐயா அவங்க இருக்கும் வரை, மற்றும் ஹரீஷ் அவங்கள், சிவகுமார் அவங்கள், இவ்வளவு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கும் வரை இது யாருமே விட்டுவிட முடியாது. எல்லாருக்கையும் இந்த குழந்தை தகலும். இது ஒரு குழந்தை இல்லை, எல்லாருக்குமே அது குழந்தை.
1: என்பது
0: மனதையும்
1: மற்றது இந்த சேவல், அதாவது இதற்குரிய வெற்றியெல்லாம் அது தானாகவே நடைபெறும். நான் இல்லாவிட்டாலும் அதற்குரிய வளைய அது தானாகவே அந்த சேவல் கூடிய இதெல்லாம் நடைபெறும்.
0: நீங்கள் என்று அடிக்கடி இந்த வார்த்தையை தயவுசெய்து எனக்காகவே இந்த பிள்ளை கேட்கிறேன், பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் என்று சொல்லி ஒரு முறை சொல்லும் போது சரி, மறுமுறை சொல்லும் போது எங்கேயோ ஆள் மனதில் ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு வழி ஏற்படுகிறது. அது என்னால் தவிர்க்க முடியும். தயவுசெய்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இன்னும் நீங்கள் நான் இல்லாவிட்டாலும் அடிக்கடி இந்த வார்த்தையை எங்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. வேணாம், நீங்கள் இருந்து எங்கள் உரம் எங்களுக்கு வழிகாட்டி நடத்த வேண்டும். அதுதான் எப்போதும் சொல்லுவோம், என்ன சொல்கிறோமோ அதுவே நடக்கும்.
1: எனக்கும் யாரோ நேற்று கேட்டது போல 120 வயசு மட்டும் ஆசை.
0: என்னோட தாத்தாவுக்கு 97 வயசு ஆகிறது. இன்னும் அமெரிக்கா இருந்த பாட்டு கேட்டுதான்
1: உட்கார்ந்துருக்காரு.
0: ஹார்மோனி பெட்டி உட்காந்து பழைய பாட்டுல அவங்க வாசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்னும் ஆர்கான் பெட்டியில கால் படல வச்சிருக்கிற பெட்டியில இன்னும் வாசிச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு. 97 வயசு ஆகுது. இன்னும் இது வரைக்கும் இப்ப வீட்டுலதான் கீழே படுத்து தான் தூங்கிட்டு இருக்காரு. கரண்ட் அடுப்பு ரிப்பேர் பண்ணிட்டு செஞ்சுட்டு சாலரி எடுத்துட்டு போய் விடான்னு சொன்னாரு. வச்சுட்டு நான் உங்களுக்கு கையில எழுதி பேசுறேன்.
1: தனது உடல் அமைப்பை அது நன்றாக பாதுகாத்து வச்சிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
0: அவருக்கு சுகர் கிடையாது, கண்ணு தெரியும், வாட்சிருப்பர் பண்ணுவாரு. இப்போ அந்த வாட்சிருப்பர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. கடிகாரம், கை கடிகாரம் இன்னும் பண்ணி கொண்டுதான் இருக்காரு.
1: காலத்துல
0: கூட போய் அந்த ஒரு கடிகாரம் சீர் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப பெரிய கடிகாரம், அந்த காலத்துல அவர் இருந்தப்ப பண்ணது, இப்பதான் பண்ணிட்டு வந்தாரு.
1: நான் கேட்டதாக சொல்லுங்க, அவரோட குரலையும் கேட்க ஆசையா இருக்கிறது. அவரெல்லாம் சொல்லுங்க.
0: அவர் வந்து இணையம் எல்லாம் அவருக்கு புரியாது. ஆனா மெமரி கார்டுங்கிறத மெமரி கார்டும்பாரு, பென்ட்ரைவரும்பாரு, ஸ்டீரியோல பதிவு பண்ணி கொடுப்பாரு. இது வரைக்கும் தான் அவருக்கு தெரியாது. அவர் கேட்ட கேள்வி 5.1 கேக்குறாரு. 5.1 என்ன டிடிஎஸ் என்ன இப்ப கேட்டாரு. நான் கொஞ்சம் விளக்குனா விளக்க முடியல அவருக்கு. அதனால அவரெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்காங்க. இன்னொரு தாத்தாவுக்கு 89 வயசு ஆகிறது. அவரு சித்த வைத்தியர். அவரு அவரு நாட்டு வைத்தியம் வந்ததுல தைத்தவர். மூலிகை எல்லாம் போய் மலையில போய் பறிச்சுட்டு வருவாரு. ஹில்ஸ் ஏரியால போயிட்டு பறிச்சுட்டு வந்து வைத்தியத்துக்கு மருந்தெல்லாம் சுடு பண்ணி சுத்தி சக்கரத்தை எல்லாம் சுத்தி ஹீட் பண்ணி எல்லாம் தயாரிப்பாரு. நம்ம பாஷணம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தயாரிப்பாரு. அவரு தங்க பஷ்பம் இதை போல விஷயங்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நான் தான் இந்த மின்னணு துறையில மாட்டிக்கிட்டேன். அப்படியே
1: இது நல்லதா போச்சு. அது என்னடா கடவுளா பார்த்து அதை எந்த பக்கத்துக்கு இழுத்து விட்டுட்டு அல்லாட்டியும் இதெல்லாம் ஒரு எழுத்து.
0: அம்மா இடத்துல தனியா அவர் நிறைய பேச வேண்டியிருக்கு.
1: நிச்சயமா நானும் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. பல தளங்கள், அதாவது என்னிடம் இருக்கும் அந்த சில விடயங்களை உங்களிடம் ஒப்படைக்க இருக்கிறது. அதனூடாக நீங்கள் எனக்கு நிகழ்ச்சிகளை எடுத்து வர பாருங்கள். முதலில் மெல்ல மெல்ல அவற்றை எல்லாம் என்ன என்று நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். வீடியோ வகையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள்ட்ட எல்லா பொருட்களும் இருக்கிறதா?
0: இது சம்பந்தமா இல்ல, மற்றொரு விஷயமா எங்க தாத்தா ஒரு செய்தி ஒண்ணு சொல்லிருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொல்லணும்.
1: நிச்சயமா
0: அம்மா எடுத்து நான் பேச வேண்டும். இதுல கண்டிப்பா இதை நான் கண்டிப்பா காட்டுறதுல இந்த மற்ற போன் மூலயமா சிலுவைச்சிந்தான வழியா நான் போன்ல உங்கள்ட்ட நான் வரேன்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
0: மேலும் எனக்கு இந்த கவிதை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி
1: நன்றி நன்றி.
0: அம்மா எனக்காக ஒரு பாடல், மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் எனக்காக சின்ன பாடல் முடிந்தால்
1: எடுத்து வருவேன்.
0: முடிந்தால் எப்போது நேரம் உங்களுக்கு ஒதுக்கி மீட்டி போட முடியுமோ, இதுக்கு அப்புறம் எப்ப போட முடியுமோ எனக்காக அந்த பாடல்
1: எடுத்து வருகிறேன்.
0: போடுங்கள் அம்மா.
1: நன்றி நன்றி.
0: ஆமா எனக்காக
1: முத்துக்குமார் சின்ன தாய்.
0: சின்ன தாய், எங்க அம்மா சின்ன தாய்,

0: எவ்வளவு பாசத்தோடு பேசுகிறார், எவ்வளவு பாசத்தோடு பேசுகிறார். நல்லது,
1: உண்மையிலேயே பாட்டை போட்டு விடணும்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: என்ன பாட்டு வந்து இனிமே கேட்க கூடாது, எனக்கு சின்ன தாய் பாட்டு நீங்க போட்டு விடுறதுலும் எனக்கு
0: சின்னத்தாய்
1: சின்னத்தாய்
0: சின்ன மகனுக்காக, சின்ன மகனுக்காக ஒரு சின்னத்தாய்
1: சின்னத்தாய்.
0: நல்லது,
1: ஆமா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எங்களுடைய மூச்சு ராஜா இணைஞ்சது மாதிரி இருக்கிறார். எதுக்கு மூச்சு ராஜா உடனே ஓடிவாங்க? என்னடா நீங்க கவிதை கொண்டு வந்திருந்தா அதை தப்பி அதை இல்லாமல் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுடைய கவிதையை எப்படியும் நான் கேட்கவே வேணும். ஏதோ ஒரு கவிதையோட வந்திருக்கிறீங்க, அதை எப்படியும் நான் அந்த கவிதையை எடுத்து வரவே வேண்டும். இவ்வளவு துணிவோட வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு கவிதை எங்கேயோ சுட்டுட்டீங்களோ எழுதிட்டீங்களோ, அல்ல அண்ணா தான் அப்படி ஒரு ஏதாவது வரைஞ்சு கொடுத்துட்டாரா அல்லது மனைவி எழுதி கொடுத்தாரா என்றதையெல்லாம் ஆராய வேணும். எதுக்கும் இணைஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் சரியாக 12:29 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது கவிதைகள் சொல்லமா நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜா.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் அக்கா.
0: அக்கா
2: என்ன
0: அக்கான்னு சொன்னீங்களா? ஒரு காட்டுங்க. அடே அடே, சந்தோஷமா இருக்கு.
2: வணக்கம் அக்கா.
0: நல்லா இப்படியே கூப்பிடுங்க. நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க, அண்ணா அம்மான்னு கூப்பிடட்டு. இன்னைக்கு ஒரு அன்பு உறவு என்னிடம் ஒரு வேண்டுகோள், அதாவது அந்த உறவு என்னை மீராண்டு கூப்பிடுகிறார். ஆனா சந்தன ராஜை விட மிகவும் வயது குறைந்தவர். அப்ப வயது குறைந்தவர் அவர் தான் என்னை மீராண்டு கூப்பிடுகிறார். அது என்னன்னா எனக்கு அப்படித்தான் கூப்பிட விருப்பம், மீராண்டு கூப்பிட சொல்லி எல்லாருக்கும் சொன்னாலும் நீங்க கேக்குறீங்க இல்ல. அதனால உடனே அவர்
2: சொன்னா
0: மீராண்டு கூப்பிடுறதுதான் விருப்பம், அப்பதான் நான் இன்னும் இளமையாக சின்ன பிள்ளை மாதிரி
2: இருப்பேன்.
0: இது எப்படி இருக்கு?
2: கூடுவா வர மாட்டேங்குது.
0: இத வரம எங்க பாருங்க, மீ ரா சொல்லுங்க. எனக்கும் சந்தனராஜன் அண்ணாவை விட எத்தனையோ வயது குறைவு. நான் மீரா ஆண்டு எப்படி கூப்பிடலாமா? எனக்கு அப்படித்தான் வருது. மீரா ஆண்டு நான் எப்படி கூப்பிடுறது? அவர் அம்மா ஆண்டு கூப்பிடு. நான் சொன்னேன் அவர் அம்மா ஆண்டு கூப்பிடுறது ஒரு சின்ன பிள்ளைய, அம்மா இங்க வாங்கம்மா, அம்மா இங்க குட்டி இங்க வாங்கம்மா, அதுக்கு தான் கூப்பிடுறா. அம்மா அண்ட அவர் தன்னுடைய அம்மா அண்ட கூப்பிடு. ராஜா எடுத்து வாங்க.
2: உன்னத உழைப்பாளர்கள் வெறும் பாறை கற்களாகவும் கூழாங்கற்களாகவும் சிதறி கிடந்த இவ்வுலகம் சிங்கார சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது உழைப்பாளர்களின் கைவண்ணத்தில். இந்த பூமியின் அழகை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க புத்தம்புது வடிவங்களை புனரமைப்பவர்கள் உழைப்பாளர்கள். நாடி நரம்புகள் முறுக்கேறி உழைப்பின் வெப்பம் உந்தி தள்ள வீர முத்துக்கள் உடல் பொங்கி சிதற நிலத்தில் வீழ்ந்துக உழைத்து சிற்பங்கள் உழைத்து சிறப்பவர்கள் உழைப்பாளர்கள். உழைப்பு இல்லையேல் உலகம் இல்லை, உழைப்பு ஒன்றே உலகின் இல்லை. உழைப்பு இல்லையேல் உலகம் இல்லை, உழைப்பு ஒன்றே உலகின் இல்லை. வறுமை வறட்சி விரட்டி அடிக்க தொழில் புரட்சி வித்திட்டு பசுமை புரட்சிக்கு பாலம் அலைமாக அமைத்தவர்கள் உழைப்பாளர்கள். உழைத்தால் உயரலாம் என்றனர் உண்மைதான். எவரெவரோ உழைக்க யார் யாரோ உயர்கின்றனர். உழைத்தால் உயரலாம் என்றனர் உண்மைதான். எவரோட உழைக்க யார் யாரோ உயர்கின்றனர். உழைத்தவர்கள் களைத்து நிற்பர், உழைக்காமலே சிலர் கொழுத்து நிற்பர். உழைப்பவர்கள் களைத்து நிற்பர், உழைக்காமலே சிலர் கொழுத்து நிற்பர். உழைப்பவர்களின் அழியாத சொத்து உழைப்பு மட்டுமே. உலகை உயர்த்துபவை உழைப்பின் சிறைகள். உழைப்பாளர்களின் கரங்களை உலகில் உயர்ந்தவை. உழைப்பாளர்கள் நிலை உயரட்டும், உலக வாழ்வு மக்கள் மலர்ந்து மனம் வீசட்டும். நன்றி.
0: இனிமே இது மனித வாழ்வோடு ஒன்றி அந்த யதார்த்தத்தோடு எடுத்து வந்த கவிதை. இது நீங்க படித்தது சுவைத்த கவிதையா அல்லது நீங்க எழுதியதா? நீங்க படித்தது சுவைத்தது?
2: அண்ணனும்
0: அவருடைய குரல் காற்றலையில் வராவிட்டால். இப்ப அன்பு உறவுகள் எல்லாரையும் ஒரு ஸ்தானத்திலே வச்சிருக்கிறேன் நான். ஒவ்வொரு
2: ஸ்தானம்
0: திரும்பி ஓடிட்டீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதானே நான் புடிச்சிட்டே வலை வீசி பக்க இல்லையா
2: ஓடுற என்ன தேடுனீங்க
0: என் இதயம் என்பது ஒரு சிறியது, அதில் அறைகளோ பெரியது. அந்த ஒவ்வொரு அறைகளிலும் இங்கு காட்டலையில் வரும் என் அன்பு உறவுகளுக்கு ஒரு இடம் இருந்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள், தெளிவாக துள்ளுகிறார்கள், விளையாடுகிறார்கள். அவர்களையெல்லாம் வெளியில் விட எனக்கு விருப்பமில்லை. இருந்தும் என் இதயம் பாரமாக இல்லை. அத்தனை உறவுகளையும் அன்போடு அரவணைத்து நானே வைத்திருக்கிறேன். ஒரு நாள் வெளி சென்று விட்டால், ஒரு நேயர் வழி சென்று விட்டால் அவர் வரும் வரை காத்திருக்கிறது அந்த அறை. அது என் உதிரத்தோடு கலந்தே உதறி உதறி அழுகிறது. ஏன் தெரியுமா? போனவரை காணவில்லை என்று. அதனால் போனவர் மீண்டும் வந்து அந்த அந்த அறையை நிரப்பிவிட வேண்டும். இல்லையே ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் அந்த அறையில் அழுகை சத்தமும் ஓலச்சத்தமும் கேட்கும். அது என் மனதுமல்ல, என் நினைவும் அல்ல, அது என் உதிரத்தோடும் என் உயிரோடும் கலந்தது. சரியா
2: சொல்லிட்ட.
0: எல்லாரும் அந்த வாடகை இல்லாம அந்த அறையில வந்து இருந்துருங்கோ. சரியா சில நேரம் அறைய காணாம விட்டா ஒரு அறையில ரெண்டு பேர் போட வேண்டி வரும். சரியா?
2: ரெண்டு அறை தட்டுச்சு கையில காதல் விழுந்துச்சு உங்களுக்கு.
0: என்னண்டு என்ன நடந்தது?
2: ரெண்டு தட்டுதான் தட்டுச்சு உங்களுக்கு காதல் விழுந்ததா?
0: ஏதோ விழுந்தது. யார் தட்டுனது? அப்படி
2: சின்ன வயசு சந்தனமும் தட்டுச்சு. நீங்க காதல வாங்கினீங்களா?
0: வாங்கிட்டேன். சூப்பர். அடையப்பா. எத்தனை பேர் தட்டினாங்க? எத்தனை பேர்
2: நாலு கை தட்டிச்சு.
0: நாலு சோனி கையா? அந்த நாலு கையெண்ட ரெண்டு பேர். நாலு சோனி
2: கணக்கு பண்ணீங்க?
0: நல்லது மூச்சு ராஜா. நன்றி நன்றி நன்றி. நான் இந்த நிகழ்வை முடிச்சு.
2: ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எங்களுடைய
1: சந்தனத்துக்கு வந்த என்னை வாழ்த்து கவி பாடி வரவேற்ற உங்களுக்கு உயரிய என் வணக்கம். உரியதாகவே உரித்தாகட்டும். உணர்வுகளோடு இன்பம் எங்கும் பொங்கி வகிலட்டும்.
0: நன்றி நன்றி. இது நீங்கள் எழுதியது?
1: ஆமாமா.
0: நீங்க எழுதி என்ன வாசிங்க? எனக்கு நீங்க எழுதி கொண்டு வரதுதான் பிடிக்கும். என்றாருமா?
1: வாசலுக்கு வரல என்ன வாழ்த்துக்கள் பாடி வரவேற்ற உங்களுக்கு உயிரிய என் வணக்கம். உரித்தாகட்டும். இன்பம் எங்கும் பொங்கி வழியட்டும். வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சந்தன.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்
1: வணக்கம்மா.
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைகள் சொல்லவா பாத்தீங்களா. இப்படித்தான் மெல்ல மெல்ல மெல்ல எல்லோரும் கவிதையோடு ஒன்றி விட்டீங்கடா. அந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி நடைபெற்றுவிடும். நாளைக்கு எல்லோரும் பாடுவோர் பாடினால் நிகழ்ச்சி எல்லாரும் தயார் பண்ணிருங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் பாட வேணும். சரி, காற்றில் இணைஞ்சு கொள்ளும் என் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ள போகிறேன். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தமிழகத்திலிருந்து
0: சௌந்தரராஜன்.
3: தமிழகத்திலிருந்து சௌந்தரராஜன்.
0: தமிழகத்தில் இருந்து சௌந்தரராஜன். கம்பீரமா சொல்லணும், கம்பீரமா சொல்லணும் சௌந்தரராஜன்.
3: நன்றாக இருக்கிறீர்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் சௌந்தரராஜன். எப்படி இருக்கிறீங்க நீங்க? அந்த ஏதோ அனுப்பி இருக்கிறீங்க, அதை அதை முதல் சொல்லுங்க. அதை பார்த்து நான் பார்த்து பார்த்து கொஞ்ச நேரம் அதை பார்த்தேன். காலையில சாப்பிட அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப. சரியா?
3: உங்களுக்கு தான் அனுப்பினேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைத்திருக்கிறேன். மதியானம் உங்களுக்கு கல்கண்டு
0: அனுப்பி வீட்டில இருந்துதான் நெட்ல எடுத்ததா?
3: இல்ல, வீட்டுல நான் வாங்கி வைத்திருக்கிறேன் பொள்ளாச்சி பனங்கள் கண்டது.
0: ஓ அடியப்பா,
3: பொள்ளாச்சியில இருந்து 4 கிலோ வரவழைத்தேன். என்னுடைய நண்பர் இருக்கிறார் அங்கே, அவரோட வாங்கி வர சொல்லி
0: வாங்கினேன். அதோட அதோட கோப்பையில போட்டு உடனே எடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. நானும் அதை பார்த்து பார்த்து பார்த்து பேருந்து அந்த பனங்கற்கண்டு எழுதி இருக்கிறது. இப்படி இருக்கிறது பனங்கற்கண்டு யோசி இங்க குறுங்க குறுங்கெல்லாம் சின்னனா இருக்கும். சரியான ஒரு ஓத்தல்ல அதுல கல்லு தான் இருக்கும் கூடுதலா.
3: நேரடியாக பொள்ளாச்சியில இருந்து வாங்கிட்டு வந்தது.
0: அப்ப இப்ப நான் வந்தா எல்லா இடமும் போகணும். பனங்கற்கண்டுக்கு பொள்ளாச்சி, பூவுக்கு எங்கிட்ட வளர்மதிட்ட, இந்த புடவைக்கு அங்க யாரு ரமேஷ் கிட்ட, இந்த சிமிக்கு கமலுக்கு அவர்கிட்ட, இப்படி எல்லா இடமும் போய் அப்படி எல்லா இடமும் போய் நான் களைச்சு போயிடும் போல இருக்கேன்.
3: நீங்கள் வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் இங்கே கிடைக்கும். நீங்கள் வருவதுதான் பாக்கி. நீங்கள் எப்போது வருகிறீர்கள் என்று தெரியுங்கள், காத்திருக்கிறோம்.
0: வந்த உடனே நான் முதல்ல வந்த உடனே நான் ஒருவர்கிட்ட மட்டும்தான் ஒரு சாமான முதல் வாங்க ஓடுவேன். அது யாருடையான்னு நீங்க சொன்னீங்கன்னா கெட்டிக்காரன் பாக்கலாம். அங்க வந்த உடனே ஒருவரிடம் மட்டும் முதல்ல ஓடுவேன் அவர்கிட்ட அந்த அந்த அந்த பொருளை கை நீட்டி வாங்குவதற்கு. யாருன்னு சொன்னீங்கன்னா கெட்டிக்காரன். நித்தமும் நான் காற்றடையில் எடுத்து வருவேன். அங்கு வந்தால் அவரிடம் தான் ஓடுவேன் அந்த பொருளை அவரிடம் கை நீட்டி வாங்குவதற்கு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், நீங்க இப்பொழுதுதான் 2-3 தடவைகளாக நீங்கள் வருகிறீங்க. ஆனா மற்ற நேரிடம் விட்டு விடுவோம். யாரிடம் இந்த இந்தியா வந்தா இவ முதல்ல போறது யாருட்டேன்னு சொல்றான்ட்டு பாக்கலாம். அப்படி நான் அங்க அவர்கிட்ட போயிக்கலாம். சில நேரம் உங்களை எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போற சந்தர்ப்பமும் கிடைக்கலாம். வாங்க போகலாம். போய்
3: சின்ன
0: பிதட்டல் இல்ல, கவிதை எடுத்து வாங்க.
3: அம்மா எங்கே நண்பு குரல், எங்கோ உன் நண்பு குரல் காற்றலையில். கடல்தான் குறுக்கே எமக்கு, காட்சிதான் தெரியவில்லை. இதுவும் விசிராந்தியாரின் நட்புதான். என் மனம் என்றும் உங்களோடுதான். நன்றி.
0: இன்னொரு தடவையை எடுத்து வாங்கோ. நீங்க எழுதியதா இது?
3: ஆமா.
0: சொல்லுங்க அம்மா.
3: எங்கோ உன் அன்பு குரல் காற்றலையில், கடல்தான் குறுக்கே எமக்கு, காட்சிதான் தெரியவில்லை. இதுவும் விசிராந்தையாரின் நட்புதான். என் அன்பு மனம் என்றும் உங்களோடு தான்.
0: சூப்பர்.
3: அன்புடன் சவுந்தர்.
0: அன்புடன் சவுந்தர். சவுந்தருக்கு நல்ல குரல் விடா. நீங்க அதை எடுத்து வரும்போது அப்படியே இருக்கிறது, மற்ற எடுத்து வரும் தன்மையும் நன்றாக இருக்கிறது. நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கிறது. ஓ சொல்லுங்க.
3: யார் இணைந்திருக்கிறார்கள்?
0: ஒரு தருமே வரலையே சாகுல் கமிட, காணவே இல்லையே. என் மனம் இயங்குகிறது அவர் ஏன் வரவில்லை என்று. அவர் ஒரு கள்ளன். ஏனென்றால் இந்த கவிதை கவிதை என்று சொன்னால் எங்கோ, ஆனா கவிதை படைப்பதில் கவிதை எழுதுற கெட்டிக்காரன். இந்த வேட்டை போய் நான் என்ன கவிதை படிக்கிறது என்ற அந்த ஒரு வைராக்கியம், அதனால வரமாட்டார். இவேட்டை போய் நான் என்ன பாட்டு படிக்கிறது என்ற ஒரு வைராக்கியம், அதனால வரமாட்டார்.
3: இதற்கு முன்பு இளையராஜா, இதற்கு முன்பு யார் பேசியது? இளையராஜா தானே?
0: இளையராஜா இல்லது மூச்சு ராஜா. எங்க ஹெர்மஸ் ராஜா, மூச்சு ராஜான்னு வச்சுக்கலாம் அவர. அவர் இல்லாட்டி இங்க மூச்சு இல்ல. சந்தனராஜ் வராவிட்டால் வாசம் இல்லை கட்டளையல், மூச்சு ராஜா வரவிட்டால் எங்களுக்கு மூச்சு இல்லை கட்டளையல், இளையராஜா வராவிட்டால் எங்களுக்கு எங்களுடைய இளமை இல்லை கட்டளையல். இப்படி கண்ணன் ராஜாக்களை வச்சிருக்கணும் இல்லைன்னா பேருந்து இப்ப பார்த்தா சவுந்தர ராஜா வர வரவில்லை என்றால் இசையே இல்லை.
3: உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் எல்லா செல்வங்களையும் மங்காத புகழையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாமல்ல என் அப்பன் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் நீடூடி வாழ வேண்டும், தமிழ் கூறும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.
0: சந்தோஷம் என்ன சந்தோஷம், உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய அன்பும் மென்மேலும் எனக்கு ஒரு துணையாக இருக்கும். இந்த அன்புகள் எல்லாம் இந்த காற்றடையில் இணைந்து கொள்ளும் அன்புகள் எல்லாம் என் கைவிட்டு என் இதயம் விட்டு என் காற்றடை விட்டு செல்லக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு நாளும் கண்மூடி நான் கடவுளை கும்பிடும்போது கேட்பது. இதுதான், இது உண்மையான ஒரு கூட்டு. இப்பொழுதெல்லாம் வேறு ஒன்றையுமே நான் கேட்கிறேன். இந்த அன்பு எல்லா இணைகிற அன்புகள் எல்லாம் என் காற்றலை விட்டு என் அன்பு விட்டு என் இதயம் விட்டு என் கரங்கள் விட்டு எங்குமே செல்லக்கூடாது. என்னை சுட்டி சுட்டியே வர வேண்டும், இந்த காற்றலையை சுட்டி வர வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும், அவருடைய ஆற்றல்களை நான் பார்த்து பிரமிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு.
3: அம்மா, இந்த நேரத்துல ஒரு பாடல் போட வேண்டும்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க சௌந்தரராஜனுக்கு. இப்படியே நீ தொடர்ந்து
3: அம்மா நீ எந்த நாருயிரே, அந்த பாடல் அம்மா அம்மா யாருயிரே.
0: அது என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மா எந்த நாருயிரே இல்லையா அந்த பாடல்.
3: எடுத்து
0: வருகிறேன் சௌந்தரராஜன் அந்த பாடலை. நன்றி,
3: நன்றி அம்மா.
0: மீண்டும் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் மீண்டும் பேசுவோம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் மீண்டும் அன்பு தொடரட்டும். நன்றி,
3: நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி. பூரிப்பாக இருக்கிறது பிரியாத அன்பும் கிடைக்காத அன்பு, கிடைக்காத செல்வம் கிடைக்கிறது எனக்கு என்று சொல்லலாம். இதுதான் வேண்டும், வேறு எதையுமே நாங்கள் எவ்வளவு கிடைத்தாலும் இது இல்லை என்றால் இல்லை தான். நீங்களும் அழைக்கலாம். இப்பொழுது நாங்கள் கவிதை நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கிறோம். இன்றைய கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் முதலில் துணிவோடு கடகடவென்று பேசினாலும் வார்த்தைகளை அள்ளி கொட்டினாலும் அந்த முந்திருந்த அந்த அந்த அவருடைய அந்த பேச்சு தன்மை இப்பொழுது பாருங்க எவ்வளவு குறைவாக வந்துட்டு. எங்களுடைய ராமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அவரை அவரிடம் எல்லா மனிதர்களிடமும் ஒரு சாந்தம் அன்பு பாசம் இருக்கவே தான் செய்கிறது. அதனால நாங்கள் யாரையும் ஒரு மூலையாக தள்ளிவிடக்கூடாது, அவர்களை வெறுக்கக்கூடாது. பேசி பேசி அதை சொல்லுவார்களே, சிற்பி ஒளி கொண்டு செதுக்கி ஒரு உருவத்தை எப்படி கொண்டு வருகிறானோ அதே போல எங்கள் பேச்சாலேயே மனங்களை மாற்றும் தன்மை இருக்கிறது. இசை, பேச்சு, அரவணைப்பு, அன்பு, இதனால நாங்கள் ஒரு மனிதனை மாற்றி அமைக்கலாம். அது உண்மையிலேயே நான் அதில் வெற்றி அடைகிறேன் என்று மட்டும்தான் நான் சொல்லலாம். முதல்ல எங்களுடைய அன்பு ராமு இணைந்து நல்ல கவிதை எடுத்து வந்தார். அந்த ரெண்டு கவிதையும் சூப்பர். அதெல்லாம் பதிவில் இருக்கு, மீள் ஒளிபரப்பு இன்றைக்கு வரும். அடுத்து மீண்டும் இரண்டு கவிதைகள் அவர் கொண்டு வந்தார். சந்தனராஜன் இணைந்து நாள்தோறும் நடக்கும் சாலையிலே என்று அது ஒரு யதார்த்தமான வாழ்க்கையோடு ஒன்று எது எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லியிருந்தது. அடுத்து அடுத்து எங்களுடைய எங்களுடைய ரதீஷ், படித்ததில் சுவைத்தது, கண்டேன் கொண்டு வந்தேன் என்று அருமையான வாழ்க்கையை சிலரை மறக்க முடியாது அப்படி என்று தொடங்கி உண்மையான உறவுகள் இருந்தால் என்று வார்த்தையிலே சொல்லியிருந்தார். அந்த கவிதையும் கொண்டு வந்திருந்தார் ரத்தேஷ். அதுக்கு இடையிலே எங்களுடைய சிந்தனை செல்வன் கவிதையின் காதலனுடைய கவிதையை எடுத்து வந்திருந்தோம். அருமையான கவிதை சிந்தனை செல்வனுடைய கவிதை, எங்களுடைய அணு சாத்தப்பன் அவர்களுடைய கவிதை, இந்த கவிதைகளை எடுத்து வந்திருந்தோம். பின்பு முத்துக்குமார் ஓடி வந்து உள்ளத்தில் பிறந்தது எல்லாம் அவர் முத்து முத்தாக கவிதையாக அதுவும் இசை போட்டு கொண்டு வந்தார் பாருங்க. அதுலேயே அவர் கெட்டிக்காரனா இருக்கிறார். என் முத்துக்குமாருக்கு ஒரு வாழ்த்து. ராஜா இணைந்தார், எங்களோட மூச்சு ராஜா இணைந்து வரும் பாறையிலே என்று யதார்த்தமான கவிதை, வாழ்க்கையோடு ஒன்றிய மனிதனுடைய யதார்த்த கவிதையை எடுத்து வந்திருந்தார். படித்ததில் சுவைத்தது, நன்றாக இருந்தது. சந்தனராஜ் இணைந்து கொண்டார். கவியொன்று கொண்டு வந்ததுக்கு கவிதையொன்று கொண்டு வந்தேன் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு ஒரு கவிதை, நன்றாக இருந்தது. அடுத்து சவுந்தரராஜன் இணைந்து கொண்டார். அம்மா அம்மா என்று உருக உருக பேசி என்னை தன் உருக்கத்தில் என்ன இவர் செய்கிறார், என்னோடு இப்ப சண்டை பிடிக்கிறவர் வந்திருக்கார் போல இருக்குது. சரி, கவிதை நேச்சர் நினைச்சிடுவோம். வணக்கம் வாங்க.
4: இனிய தென்றலில் கோயத்திலிருந்து ராஞ்சரி ஷாவல் அமீத்.
0: இன்னைக்கு வந்துட்டாரப்பா கவிதை இல்ல, இன்னைக்கு தான் கவிதை முழு
4: இல்ல இல்ல அப்படி இல்ல. நான் கவிதை கொண்டு வர வரலாம் என்று இருந்தேன். கவிதை என்ன வைத்து ஆசத்தையில் கவிதை எழுதி விட்டார்கள், அதனால் நான் கவிதை கொண்டு வர முடியவில்லை.
0: என்ன செய்துட்டாங்க, என்ன செய்துட்டாங்க?
4: இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், எனக்கு கவிதை எழுதிட்டாங்க இன்ஜெக்ஷனால.
0: போட்டுட்டாங்களா, போட்டுட்டாங்களா கவிதை, கவிதை போட்டுட்டாங்களா? வலிக்குமே
4: போட்டுருங்க. கவிதை போட்டாங்க, கவிதை போட்ட உடனே இது தாங்க முடியல, அவ்வளவு அவர் அரை மணி நேரம் அப்படியே உட்காந்தாச்சு.
0: கவி என்று எழுத வந்த தென்றெழுதனை பிடித்து கவியொன்று கொடுத்தார்கள் ஆஸ்பத்திரி வைத்தியசாலையில். கவி என்று எழுத வந்த தென்றெழுதனை கவியொன்று கொடுத்தார்கள் வைத்தியசாலையில். கவியோடு கடுக்கிறது, ஐயோ சொல்லவும் முடியவில்லையே. இருந்தும் கவிதனை சொல்லாவிட்டாலும் காட்டலையில் இணைகிறேன் என்று இணைந்து கொண்டாடுவார். அப்படித்தானே?
4: பங்களிப்பும் இல்லாமல் போயிடுமோ என்னமோ, சரி கவிதைக்கு ஒன்று போகல, நமக்குதான் கவிதை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே யாரும் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: தான் வந்தாச்சு. அப்ப அன்பு நான் ஒருத்தி காட்டு கத்து கத்துகிறேனே எந்த கவிதை காதல
4: இல்ல அதெல்லாம் கேட்டாதான் தெரியும் எனக்கு, நான் கேட்கவே இல்லையே.
0: ஐயோ, அப்ப உறவுல டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாங்களா, என்ன காணையில என்ன காணையில என்ன காணையில அப்படியே
4: உண்மையிலே
0: அது நன்மைக்கு தானே அந்த ஊசியை போடுறாங்க. பரவாயில்ல, கவிதை எழுதட்டும், எழுதினால்தான் உங்களுக்கு உடம்பு நன்றாக வரும், அது எனக்கு சந்தோஷம், கைதட்டுறேன். அது அடிக்கடி உங்களுக்கு கவிதை எழுதுனா சொல்லிக்கொண்டு அடுத்த தடவை நீங்க எப்படியும் கவிதை கொண்டு வரணும், உங்களுடைய நண்பர் கொண்டு வர பாருங்க கவிதை, சூப்பர்.
4: எல்லாரும் கொண்டுட்டு வராங்க, கண்டிப்பா அடுத்த வரோம், கண்டிப்பா கொண்டு வரலாம். கவிதை தானே,
0: சந்தனராஜ பார்த்தா அவன் சொல்லுவேன். அவரை போய் நான் அவன் என்று சொல்லலாம், சொல்லலாம் சொல்லலாம், அன்போடு சொன்னால் அவன் என்று சொல்லலாம். அவதானே ஷாம், அவன் வந்தான் கவிதையோடு, இவன் வந்தான் கவிதையோடு,
4: அவன் வந்தான் கவிதையோடு, இவன் வந்தான் கவிதை பாடல் வரிகளோடு.
5: அதாவது இன்னொரு கவிஞர் எழுதிய கவிதையோடு கவிதை பாடலை கேட்க வந்திருக்கிறான். அத எப்படி அண்டா, அவன் வந்தான் கவிதையோடு, இவன் வந்தான் கவிதையோடு, அவள் வருவாள் கவிதையோடு இருந்தே அவள் வரவில்லை, அவர் வந்தார் கவிதையோடு.
6: இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அவர் வந்தார் கவிதையோடு, இவன் வந்தான் வலியோடு.
5: பட்ட துன்பத்தை அனுபவித்த வண்ணம் வந்திருக்கிறான், ஓடி வந்திருக்கான் வலியோடு.
6: நீங்க
5: ஒரு பாட்டு கேளுங்க. இப்ப என்ன, யாருமே பாட்டு கேட்கல, இப்ப ரெண்டு மூணு பேர் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க பாட்டு எங்க
6: என்ன வந்து எப்படி. சரி ஓகே, ஒரு பாடல் கேட்கலாம். என்ன படத்துல இருந்துன்னா,
5: இப்ப நீங்க, இப்ப நீங்க யார்கிட்ட பாட்டு கேட்க போறீங்க, செம்மறையிட்ட, சரியா?
6: இல்ல இல்ல
5: ஐயா,
6: செம்மறி அந்த இல்ல இல்ல, அதுதான் ஓகே. படத்துல இருந்து
5: அதுதான்
6: மகன் திரைப்படத்துல இருந்து உன்னை தினம் தேடும் தலைவன்.
5: என்ன படம், என்ன படம், என்ன படம, என்ன படம, படம் என்ன, படம் என்ன, ஷாகுல், ஷாகுல், ஷாகுல் ஹமீத், என்ன நடந்தது? வணக்கம் ஷாகுல் ஹமீத். அடே, அவர் சொன்ன படமும் பாடலும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஷாகுல் ஹமீத் என்ன நடந்தது உங்களுக்கு மீண்டும் நினைஞ்சு கொடுங்கோ, அல்லாட்டி ஏதாவது ஒரு மெசேஜும் கூட நண்பனுக்கு கொடுங்கோ. என்னால் நீங்கள் திடீரென்று இப்படி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, உங்கள் படமும் பாடலும் உடவன் மகன் என்று தான் நீங்கள் சொல்லியிருக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இன்றைய கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் முத்துக்குமார் வந்து சென்றார், இப்போ சந்தனராஜும் வந்து சென்றார், பின்பு எங்களுடைய சௌந்தரராஜன் வந்து அம்மா அம்மா என்று உருக உருக தான் எழுதிய கவிதை ஒன்று எடுத்து வந்திருந்தார். சாகுகமார் ஹமீது வழியோடு வந்து கவிதை இல்லாவிட்டாலும் கால் கடுக்க எனக்கு போட்ட ஊசியில் ஒரு நோய் இருந்தாலும் நோய் போகிறது என்று சொல்லிவிட்டு அவர் அடைச்சி வச்சிருந்தா அவர் கேட்டவர்கள் எங்க காணினு கேட்டு அவர்களுக்காகத்தான் ஓடி வந்திருக்கிறார். சரி, நல்லது. இன்றைய கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அடுத்த நேரு விருப்பத்திற்குள் காலடி எடுத்து வைக்கப் போகிறேன். என் அன்பான உறவுகளை, இனிமையான கவிதைகளோடு இணைந்து கொண்ட என் கவிஞர்களுக்கு எல்லோருக்கும் என் இதயபூர்வமான கவி வரிகளில் வாழ்த்தும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கவிதனை கொண்டு வந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் கவியாக ஒரு கவி பாடி நான் வாழ்த்து எண்ணுகிறேன். மனந்தனை உங்கள் மனந்தனில் உங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க நீங்கள் கவி கொண்டு வரும் வரையில் காத்திருக்கும் நான் அடுத்த தடவை அடுத்த வாரம் வரை காத்திருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காட்டிலையிலிருந்து இந்த கவி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நேர் விருப்பத்துக்குள் செல்லலாம். சரியா, இனி நேர் விருப்பத்தில் அந்த இசையை நான் எடுத்து வருவதாக இருக்கிறேன் என்றான். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அது அந்த மலரா மலரா என்று பாடுகிற அந்த பாடலின் இசை முன் இது. இனி வருகிற நாட்களில் அந்த இசை எடுத்து வந்தால் அது வந்து நேர் விருப்பத்துக்குரிய இசை.

இப்பொழுதிருந்து நீங்க நேர் நேர தோடு இணைஞ்சு கொள்ளலாம். இந்த இசையை கேட்டால் அது நேர் நேரம். இதுதான் ஆரம்பத்தில இருந்து இதுதான் நாங்கள் எடுத்து வருவது. இது நேர் நேரத்துக்குரிய நேரம். ஆனால் இன்றைக்கு நான் இது பிள்ளையாக எடுத்து வந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கள் என் அன்பு உறவுகளே. நேர் நேரம் என்பது மண்டே டு ஃப்ரைடே, அதாவது திங்கள் இருந்து வெள்ளி வரைதான் அந்த நேர நேர நிகழ்ச்சி. மற்ற நாட்களில் அது சாட்டர்டே சண்டே, அதாவது சனி ஞாயிறுகளில் இந்த திதிக்கும் விடுமுறை இருப்பான். அப்ப இன்றைக்கு நாங்கள் எடுத்து வரவடிய இசை என்ன, நான் ஒரு பாடமே நடத்துறேன் கேளுங்க. இசை இந்த இசைதான், தித்திக்குதே தித்திக்குதே. இந்த இசையை கேட்டால் இது உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த காலத்திலேருந்து மொண்டிய தமிழ் வானொலியின் இசை அதுதான், அதாவது தித்திக்கும் விடுமுறை விருப்பம். இந்த இரண்டு நாட்களும் சனி ஞாயிறுகளில் இந்த நிகழ்வு தான் வரும். அப்ப நீங்களும் உங்கள் பாடலை விரும்பி கேட்க போகிறீர்கள் வேண்டாம், இந்த இசையை கேட்ட உடனே சரி இது தித்திக்கும் விடுமுறை விருப்பம், நாங்கள் போய் பாடல் கேட்கலாம் என்பதுதான். கவிதைகள் சொல்ல வேண்டது கவிதைக்குரியது. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்கிறது. அப்ப நீங்க புதிய தென்றருக்கு புதிய தென்றல், அப்ப நீங்க அதை அறிஞ்சு கொண்டு அதை கேட்ட உடனே அந்த இசையை கேட்ட உடனே நாங்கள் எடுத்து வரவில்லை இவ்வளவு நாளா, இப்பொழுது நீங்கள் எல்லாம் இணைந்த பட்சத்தில் இனி நாங்கள் அந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து இந்த இசையோடு வரும் போது இது தித்திக்கும் விடுமுறை விருப்பம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரியா, இன்றைக்கு தித்திக்கும் விடுமுறை விருப்பம் பார்க்கலாம்.

விடுமுறை விருப்பத்தில் முதலில் என் விருப்பமாக ஒரு பாடல் வருகிறது, கேட்போமா? கரணாலா இந்த பாடல் காட்டிலைக்கு வரவில்லை, கேட்கலாம்.

சின்ன மேகமே, சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே.

சின்ன குரல் என்ன?

நேரம் சரியாக 1:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. அதுல அடுத்த பாடல் எங்களுடைய முத்துக்குமார் காக இந்த பாடல், என்ற குட்டி செல்லத்துக்காக இந்த பாடல் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்போமா முத்துக்குமார்?

0: நேரடியாக 1:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த யூடியூப்ல நாங்கள் எடுக்கிற பாடல் சற்று உடையிலேயே நிற்கிறது போல எனக்கு ஒரு ஃபீலிங். அது நாங்கள் MP3 தான் எடுத்து வர முடியும். சரி, இவ்வளவு அடுத்த பாடல். அதுக்கு முன்பாக காற்றலை இணைஞ்சு கொள்ளும் என் அன்பு உறவை சந்திச்சு கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஷாகுல். வணக்கம். நீங்க இருக்கிறீங்களா?
1: ஷாகுல்
0: இருக்கிறீங்க, காற்றலை இருக்கிறீங்க. அப்போது என்ன படம் சொன்னீங்க ஷாகுல்? நீங்க
1: காதலி கேட்ட படம் தான் உழவன் மகன் தான்.
0: உழவன் மகன். அதுல என்ன பாடல்?
1: உன்னை தினம் தேடும் தரவன் சொல்லிட்டு பாட்டு.
0: உன்னை
1: பாட்டு.
0: என்ன பாட்டு? ஃபேமஸ் பாட்டு. TMS பாட்டு.
1: TMS TMS.
0: வலி அதிகம் போல இருக்கு. என்ன சத்தம் குறைவா இருக்கு? இவள என்ன
1: டயர்டா இருக்கு?
0: உன்னை தினம் தினம் இல்லவா
1: தினம் தேடும்.
0: உன்னை தினம் தினம் தினம் தேடும். யார தேடுறீங்க நீங்க?
1: பாட்டு வரி, பாட்டு வரிகள் சொல்லும்.
0: நீங்க வரி சொன்னாலும் அதனோட உள்ள அர்த்தம் இருக்கும் இல்ல? அவர் வந்து தேடிட்டு போயிட்டு அவர் சொன்ன கவிதை எங்கேயோ எடுத்துக்கொண்டு, அதாவது படிச்சது சுயத்தானும் அது உங்களைத்தான் சாடிச்சு அப்படியே.
1: அப்படியா?
0: அது என்ன உங்களுக்கு கவிதை தெரியும் இல்லையா?
1: அதை
0: திருப்பி நான் அதை எடுத்து வருவேன் இந்த நிகழ்ச்சிய. அப்ப நீங்க அந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும்போது உங்களுக்கு புரியும். இப்ப நல்லா நீங்க வந்து
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பம் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்துவிட்டேன். இது முனியல் தமிழ் வானொலியை கூறுகின்றேன். 21 ஆண்டு 6 மாதம் 2 நாள் அறிவன் கிழமை புதையல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே முனியல் தமிழ் வானொலியின் கதம்பம் நிகழ்வு நாள்தோறும் வரும் கதம்பத்திலே இன்றைய தினம் புதையல் ஆரம்பிக்க இருக்கின்றது. இதிலே பலவிதமான வேகம் விவேகத்தை அறிந்து நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வீட்டிலே இருக்கின்றீர்கள் எல்லோரும், இதை எப்படி நாங்கள் வெல்வது என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்றீர்கள். ஒரு விடயத்தை மட்டும் வெல்வது அல்ல, இந்த கொரோனா அதாவது இந்த நுண்கிருமி, இந்த நுண்கிருமி வைரஸ் கிருமி வந்து எங்களை தாக்காமல் இதிலிருந்து எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் மக்களை என்றது ஒரு சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, இந்த நாளினை 24 மணி நேரமும் வீட்டினுள்ளே அடங்கி கிடந்து எப்படி போக்குவது என்பது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை, நாளோ வீட்டோடு இருந்தால் வீட்டிலே சகலதும் இருக்கிறது தானே என்ற திருப்தி இல்லாமல் எத்தனை பேருக்கு இருக்கின்றது. பூரணத்துவமா வீட்டிலே எல்லா பொருட்களும் இல்லையே, இதை சென்று வாங்கி வர வேண்டுமே என்று சொன்னால் கையில் பணம் இருக்கின்றது, வெளியே சென்று வாங்க முடியாது, இது அடுத்த பிரச்சனை. பொருளும் இல்லை, கையில் பணமும் இல்லை, வீட்டிலே பொருள்களும் இல்லை, கையிலே பணமும் இல்லை, என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று இன்னொரு சாரார். சரி, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது நன்றாக அனுபவித்த நாங்கள் தானே, இப்பொழுது குறைத்து உள்ளதை பார்த்து சரி, இந்த வீட்டிலே இருந்தொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து நீண்ட நாள் இருக்க வேண்டி வந்தாலும் இதை கடுமையாக செலவழிக்காமல் குறைத்து பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் இருப்பார்கள். எண்ணத்தை தான் குறைத்து உள்ளதுக்கே குறைவு இருக்கின்ற எண்ணத்தை குறைப்பது என்று கூட ஒரு சிலர் எண்ணுவார்கள். 5 வகையான 6 வகையான உணவுகளை உண்டவர்கள் அதை குறைத்து ஒரு வகையான உணவை மட்டும் பாவிப்பார்கள். தானியங்கள் வீட்டிலே குறைவாக இருக்கும், பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. காலநிலையை எதிர்நோக்க, வெப்பகாலம், வீட்டினுள்ளே எவ்வளவு நேரம் இருக்கின்றது, குளிர்ந்த ஜலத்தை எவ்வளவு நேரம் குடிப்பது, இந்த காலநிலையில் இந்த காலநிலை மாற்றத்தினால வருகின்ற நோய்களை நாங்கள் எப்படி கணக்கிடுவது, எப்படி அதை சீர்படுத்துவது, அதிலிருந்து எப்படி நாங்கள் தப்புவது, எப்படி குணமடைவது. சரி, அப்படித்தான் ஒரு வருத்தம் முற்றி விட்டது, அந்த வருத்தத்தை கொண்டு சென்று வைத்தியசாலைக்கு செல்ல முடியுதா? முடியவில்லை. ஒரே ஒருவரிடம் தான் நாடலாம், இறைவாக இறைவாக இறைவாக என்று தான் கேட்க முடிகின்றது. இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், அவர்தான் வழியமைத்துக் கொண்டிருக்கின்றார். கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்கள் முட்டைக்கும் வாழ்வழிக்கும் அந்த ஜீவனை கொடுத்த அந்த இறைவன் அந்த உயிரை பாதுகாப்பதற்கேற்ற வழியை வைத்திருப்பார். அதே போன்றுதான் எங்களுக்கும் இந்த உண்ணா நோன்பு இருக்கின்றார்களே, நோன்பு உணவை விடுத்து உண்ணா விரதம் என்று கூறிக்கொண்டு 40 நாள், 50 நாள், 10 நாள், 25 நாள் நாட்கணக்காக இருக்கின்றார்கள். ஒருவர் அல்ல, குழுவினராக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இதை பொறுத்திருக்கின்றார்கள், தந்த மனோ வலிமையை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இப்பொழுதும் நாங்கள் மனோ வலிமையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பாக வீட்டிலே இருக்கின்ற நேரங்களிலே அங்கு பதில்கள் கிடைக்கின்றது. தொற்று குறைவு, சாவு குறைவு, எண்ணிக்கை குறைவு என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் அறிந்துவிட்டு பல்லை கடித்துக் கொண்டு மேலும் சில நாட்கள் இப்படி இருப்போமே, எங்களுக்காகவும் அயலவர்களுக்காகவும் அடுத்த உயிர்களுக்காகவும் என்ற ஜீவகாருண்யத்தோடு இருக்கலாம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அன்பு, பாசம், ஒற்றுமை வீட்டிலே நிலவ வேண்டிய காலம். நிச்சயமாக ஒருவரில் ஒருவர் வெறுப்பு ஏற்படும், அதிலும் குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிக்கும் ஏற்படும் என்று கூறுகின்றேன். ஆனால் அப்படி ஏற்படினும் பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, புரிந்துணர்வோடு சிந்தியுங்கள். ஏன் இந்த நிலை? யாரால் வந்தது? உங்களால் வரவில்லை, பக்கத்து வீட்டுக்காரரால் வரவில்லை, எங்கோ இருந்து வந்த, எங்கிருந்தோ விட்டான் கிளியை, அது என் தலை போட்டதடி பழியை என்பது போன்று எங்கிருந்தோ வந்த அந்த நுண்கிருமி இன்று எங்களுக்கு எல்லாம் இப்படி ஆட்டி படைக்கின்றது.
இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு துணிவும் இருக்க வேண்டும். நம்பிக்கை யாரிடம் இருக்க வேண்டும்? எங்கள் வாழ்க்கையில் எங்களில் எங்களுக்கு நம்பிக்கை. நான் இதை சமாளிப்பேன், இந்த நிலைமையை நான் கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் துணிவும் இருக்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார், படைத்தவன் படியளப்பான் என்ற அந்த நம்பிக்கையை கைவிடக்கூடாது. சொல்லுவது எல்லோருக்கும் சுலபம்தான், அது இருந்து அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருவரும் இன்று அனுபவிக்கின்றார்கள் இந்த விடயங்களை. அதனால் இப்பொழுது இறப்பவர்களுக்கு அல்லது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்தும் எங்களுக்கு, நாங்கள் இவ்வுலக விட்டு சென்றால் எங்களுக்கு நரகம் என்று ஒன்று அங்கே இல்லை. அந்த நரகம் இப்பொழுது இந்த மண்ணிலே தான் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அனுபவிப்பது நரகம்தான். 24 மணி நேரத்தில் எத்தனை தடவை எங்கள் உள்ளம் வெடிக்கிற மாதிரி சிந்தனைகள் ஓடுகின்றது. மூளைகள் எல்லாம் சிதறுவது போல இருக்கின்றது. சிந்தனைகள் எல்லாம் கிளைவிட்டு பாய்கின்றது. அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். இந்த நேரத்தில் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். முதலில் அன்பு என்பதை சுமந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திலே நிரப்புங்கள் அன்பை, நிறைய அன்பை நிரப்புங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இதைத்தான் செய்ய முடியும். நன்றாக அன்பை நிரப்பிக் கொள்ளுங்கள். இடைவெளி விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கு இடையிலே மனத்துக்கு மனம் இடைவெளி தூரம் விடாதீர்கள். அழுக்கால் உடல் தூரத்தை வைத்துக் கொள்ளலாம், மனத்தூரத்தை அப்படி வைத்திருக்கார். மனத்தை தூரமாக வைத்திருக்க வேண்டாம். மனது தூய்மையாகவும் அன்பு நிறைந்தும் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நானே பேசிக் கொண்டிருக்கேன். இது கதம்பம். கதம்பத்தில் ஒரு பாடலை தருகின்றேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு புதையல் நிகழ்வுக்கு பங்கு பெற்று வாருங்கள். முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் கிடைக்கும் என்பது தெரியும். இங்கே யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்ப்போம். நேற்றைய தினம் நாங்கள் அறிமுகப்படுத்தியது பொக்கிஷம், அதிர்ஷ்டம் பார்ப்பது. அதுவும் வேகம் விவேகம் தான். இதுவும் வேகம் விவேகம் தான். உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்து கொள்ள ஏற்படும் போட்டி. முதலில் பாடலை ஒளிபரப்புகிறேன். அன்பு உறவுகளை கேட்டுக்கொண்டு வாருங்கள். காற்றலைக்கு 647-8746-415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் வரலாம். இது ஒரு கட்டணம் அறப்படப்படாத தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த இடத்திலிருந்து நீங்கள் அழைக்கலாம். அழைக்கும் போது 1 என்ற முதலாவது இலக்கத்தை அழுத்திவிட்டு இந்த இலக்கங்களை அழுத்துங்கள். நேரடியாக காற்றலையில் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளலாம். கேட்போமா ஒரு பாடல்?

இப்பொழுது எங்கள் காற்றலையில் கதம்பத்தை வரவேற்று என்னையும் வரவேற்றிருக்கின்றது அன்பு வண்டிகேட் சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை போல் தெரிகின்றது. ஆயத்தமாகிக் கொண்டு வாருங்கள், பிணையுங்கள். முதலில் வருபவருக்கு உடனே ஒரு பாடலும் கிடைக்கும். இது முடிவில் உங்களுக்கு புதையலுக்கான நிகழ்வு ஆரம்பிக்கும். தொடர்கின்றது பாடல்.

0: அற்புதமான ஒரு பாடல் அதிகாலையிலே மதிய நேரத்திலே உங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 12:15 நண்பகல், உங்களுக்கு 9:45 நல்ல இரவு நேரம். உணவெல்லாம் அருந்து உறவுகளோடு உறவாடி தொலைபேசியிலேயான உரையாடல் நிகழ்த்தி நண்பர்களோடு உறவாடும் இந்த வேளையிலே வரவேற்றிருக்கின்றால் அன்பு மகள் ஷியாமலா சந்தன்ராஜ். அன்பு மகளே சந்தன, உங்களுக்கு என் அன்பும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே ஓடி வந்து நீங்கள் கலந்து கொள்ளும் வேளையிலே உங்களுக்கு மட்டுமல்ல வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் விவேகம் வேகம் தெரியக்கூடியதாக இருக்கும். அவர்களும் முயற்சிப்பார்கள். எல்லோருக்கும் வரக்கூடிய நேரம் இல்லைத்தானே. இப்பொழுது புதியலுக்கான முதல் பதம் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பதத்தோடு வருபவர்கள் வரலாம். வரும்பொழுது உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ், வணக்கம் வணக்கம். வரவேற்று காற்றலையில் வந்து வரவேற்கின்றோம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா. இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கத்தை தந்து கொள்கிறேன் உங்களுக்கு. நானும் பகல் வணக்கத்தை ஏற்றுக் கொள்கின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: இந்த வேலைகளிலே வீட்டிலே இருந்து கொண்டு 24 மணி நேரமும் குடும்பத்தோடு இருக்கின்றீர்கள், வீட்டோடு இருக்கீர்கள். இப்பொழுதுதான் இல்ல அரசன் அரசு என்ற வீட்டில் இருக்கின்றீர்கள். எப்படி போகின்றது பொழுதுபோக்கு?
1: இல்ல இப்ப வந்து எங்களுக்கு இந்த ஒரு சில கஸ்டமர்களுக்கு அங்க வந்து பொருள்கள் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொலைபேசியில கொடுக்கறவங்களுக்கு ஓரளவுக்கு மைகடைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விரைவாக விடியற்காலையே சேர்ந்து பொருட்கள் வாங்குவதற்கும் நல்ல வானொலி நிகழ்ச்சிகளையும் அதிகமாக பங்கெடுக்க முடியாது.
0: வானொலி நிகழ்ச்சிகளே பங்கெடுக்காத விட்டால் உங்களுடைய நாளாந்த நடமாட்டம் எப்படி உங்களுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கின்றதா இந்த இந்த சட்டங்கள் எல்லாம்?
1: இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சட்டங்கள் நம்ம எப்படி நினைக்கிறது தெரியல. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மாறுபாடா இருக்க மாதிரிதான் இருக்கு. அவங்க குடுக்கறதே பாத்தீங்கன்னா பெரிய கடைகள் திறக்க கூடாதுங்கிறாங்க, ஒருக்கா திறக்கலாங்கிறாங்க. இப்படி பெரிய கடைகள் பொருட்கள் சின்ன கடைக்கு வரும், அதுல இருந்து மக்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க மாத்தி மாத்தி போடுறதுனால அது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கு.
0: மக்கள்
1: அளவுக்கு இன்னும் நேர கட்டுப்பாடுகள் மாட்டி வரும் அப்படிங்கிறாங்க.
0: ஐயோ. ஆனால் அறிக்கைகள் ஊடகங்களிலே செய்திகளிலே நாங்கள் அறிந்து கொள்கிறோம் வேகம் குறைந்து இருக்கின்றதாக. பாரதத்திலே இந்தியாவிலே வேகம் குறைந்து இருக்கின்றது. இன்னும் இதை இறுக்கமாக பிடித்தால் குறையும் என்றுதான் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்று தெரியல. மக்களும் நானதான் இது ஆரம்பத்தில் பல சிரமங்களின் மத்தியிலே தான் எல்லோரும் வாழ்கின்றார்கள். பணம் இருக்கு, பொருள் இல்லை, பொருள் இருக்கு, பணம் இல்லை, இப்படியெல்லாம் பலருக்கு இடையூறுகள் இருக்கின்றன.

0: ஆமாங்கய்யா.
1: நல்ல ஒரு என்ன அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியும், ஏன்னா ஜனத்தொகை அதிகரித்த நாடுதானே, யாருக்கு என்ன கட்டுப்பாட்டை போட்டு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினமா இருக்கிறது. மற்றது இப்ப மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நேரடியாக மக்களோட தொடர்பு கொள்ளாமல் தானே எம்பிக்கள் மற்ற தலைவர்கள் ஒரு உத்தியோகத்துடன் இருக்கின்றார்கள். அவர்கள் கை மாறி மை மாறி வந்து அரசாங்கம் அமல்படுத்துற ஒரு சட்டம் மக்களுக்கு வந்தடைய கிட்டத்தட்ட 10 பேருக்கு ஊடாக வரும், அதிலே மாற்றங்கள் ஏற்படலாம். கடைபிடிப்பது கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கின்றது என்று அறிகின்றேன். காலை இங்கு மாலை விஜயராகவன் அவர்கள் வந்தார், அங்கு விளம்பரங்கள் வாகனங்களில் கூட மாஸ்கை பற்றி எல்லாம் முக அங்கியை பற்றி விளம்பரங்கள் நல்லாக போடுகின்றார்கள் என்று மக்களுக்கு விழிப்புணர்வை மேலும் மேலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப கையுக்கு
0: போக்குவரத்துங்கிறது இந்த போக்குவரத்துங்கிறது இருந்துட்டுதான் இருக்குங்க. அது வந்து மக்கள் இன்னும் வந்து அவங்க இன்னும் அந்த குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் வருகிற வாகனங்களுக்கு அந்த அபராதம் இப்படி எல்லாம் நிறைய அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். மருத்துவத்துக்கு போறவங்களை மட்டும் அவங்களுக்கு ஒரு ஓரளவு சிறப்பு அனுமதி கொடுத்துட்டு இது எல்லாருமே சுத்தமா தவிர்க்கப்படணும். அதுக்கான வாய்ப்புகள் இப்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா
1: இங்கே அப்படித்தான் செய்கிறார்கள். அத்தியாவசிய தேவையின் பொருட்டு ஒரு வாகனத்தில் ஒருவர் டிரைவர் அதாவது சாரதி மட்டும் இருக்கலாம், கணவன் மனைவியாக போகிறார் என்றாலும் மனைவி பின் ஆசனத்தில் இருக்க வேண்டும், அதன் தேவையும் கூட அவவுக்கு சுகீனம் என்று வைத்தியசாலைக்கு போறதை தவிர இந்த கொள்வனவாதிகளுக்கெல்லாம் போக முடியாது. மிகவும் கடுமையா இருக்கின்றார்கள். மாநிலத்துக்கு மாநிலமும் போவது கடுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். தளர்த்துவார்கள் என்று ஒரு பதில் வந்து இந்த தளர்த்துவதனால்தான் வைரஸ் கூடுகிறது என்றும் தளர்த்தாமல் இருப்பதனால் மக்களிடையே மனமுறிவுகள் ஏற்படுது என்றும் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: இன்னும் அதாவது என்ன சொல்றது, ஏழையா இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலையும் அன்றாட அவங்களுடைய சூழ்நிலையிலயும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்ன செய்வது, எல்லாத்தையும் நம்ம இன்னும் கடந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. முதல் அலையை பார்த்து ரெண்டாவது அலையா இருக்குது, நேற்று நாள் வர்றது தெரியல.
1: அதுல ஆகலும் மனவேதனையை கொடுப்பது இந்த அன்றாடம், அன்றன்று உழைத்து அன்று வந்த உலையில் போட்டு உணவருந்தி உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற குடிசைகள் கூட இல்லாத எத்தனை உறவுகள் எத்தனை நெஞ்சங்கள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் என்ன பாவம் செய்தார்கள் அதை எண்ணும் பொழுது கவலையாக இருக்கின்றன.
0: ஏன்னா ஒரு சில வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கும், ரெண்டு பிள்ளைங்க இருக்கும், சில வீடுகள்ல மூணு நாலு பிள்ளைங்க வச்சிருக்காங்க.
1: அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு என்ன வந்தது, அவருக்கு தெரிந்த ஒன்று ஒன்று பசி மட்டும்தான் தெரியும். விளையாடுவார்கள், ஓடுவார்கள், தூங்குவார்கள், பசி என்ற உடன்தான் உணர்வு பெற்று எழுந்து வருவார்கள். அந்த நேரம் அதை பார்த்து அந்த தாய் உள்ளம் தந்தை உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகின்றது, அதை நான் எண்ணி பார்க்கின்றேன், எண்ணி பார்க்கின்றேன். இறைவா நீதான் கருணை என்று இறைவனுடைய கையைத்தான் இந்த வேண்டும் நாங்கள். நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம், நன்றாக இருந்தது. பொக்கிஷம், உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை வந்து பங்கு பெற்றதுக்கு. அடுத்த
0: நேரம் கேட்டேன், ஆனாலும் சரி தூங்க வேண்டிய சூழ்நிலை
1: நான் நினைத்தேன். மகிழ்வாக இருங்கள், மனமுறிவு ஏற்படக்கூடாது. நான் அதனால் தான் இந்த ஆரம்பத்தினர் கணவன் மனைவி குழந்தைகளை அன்பை நிரப்பிக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான். நல்ல கவிதையெல்லாம் இருந்து பொருளாதாரம் இருந்து நாங்கள் கோலாகலமாக இருந்த நேரம் அன்பு செலுத்துவதில்லை. இந்த நேரத்தில் தான் அன்பை முறிய விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நேரம். நிறைய அன்பை சொல்வீங்கள், ஒருவர் மீது அன்பாக இருங்கள். அப்ப இன்று நீங்கள் முதல் ஆமா அதுதான், அதை கடைபிடிக்க வேண்டும். அது அப்ப எத்தனையோ இடங்களிலே நான் அறிந்தேன், இங்கேயும் அறியக்கூடியதாக இருக்கின்றது, கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வருகின்றது. ஆனால் அதை விடக்கூடாது, அப்படி அப்படி வருவதற்கு இடம் அளிக்கக்கூடாது. நிறைந்த அன்பை அன்பினாலேதான் இப்ப நல்ல பசி இருக்கிற நேரம் இந்த மழலைகளை பார்த்து அவர்கள் மழலையாக இருக்கும் பொழுது அள்ளி அனைத்து முத்தம் பொழுது பசியெல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? காரணம் அன்பு, காரணம் அன்பு. இந்த குழந்தைகள் கூட பசியால் துடிக்கும் போது தூக்கி அனைத்து அரவணைத்து அன்பு சொரிந்தால் அவர்களது பசி தீங்கும், நீங்கும். இந்த நேரத்தில் அன்புதான் ஒரு ஆயுதம். வீட்டிலே நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அன்புதான் ஒரு ஆயுதம். வீட்டுக்குள்ளே நாங்கள் பாவிக்க வேண்டியது சகிப்புத்தன்மை. அநேகமாக குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் குழந்தைகள் படும் வேதனையை உணவில்லா பற்றாக்குறையை பார்த்து குடும்ப தலைவி பொறுத்துக் கொள்ள மாட்டார். இவர்கள் இப்படி செய்கிறார்கள் குடும்ப தலைவன் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருந்தபோது அங்கே சினம் வண்டு ஒன்று வரும், அதை அடக்க பழகுங்கள் தயவு செய்து. வார்த்தைகளை வெடிவிடால் சகிப்புத்தன்மையை வைத்து எங்களுக்கு மட்டுமல்ல உலகளாக இருக்கின்றதே, நாங்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது, இறைவா உனக்கு நன்றி என்று கூறிக்கொள்வோம். தண்ணீரை குடித்தால் என்ன, கஞ்சியை குடித்தால் என்ன, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு இல்லம் இருக்கின்றது. அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எத்தனை பேர். அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறத்தான் வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் அன்பைத்தான் கூட விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பைத்தான் கூட. இது கடந்து போய்விடும். குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் வந்தால் பேருந்து கடினம் அது ஒட்டுவது. அதனால் வார்த்தை யா கா பார் இந்த நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு எந்த பக்கமும் சுழரும். இந்த நாக்கில் எங்களை உச்சரித்து வரும் இந்த வார்த்தைகளை அளந்து நாங்கள் பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். இது என்னுடைய ஒரு அறிவுரை மாதிரி பிள்ளைகளுக்கு கூறுவது போல் கூறுகின்றேன். இன்று நீங்கள் முதலில் சம்மன்ராஜ் முதலாவதாக வந்து இணைந்து சிறப்பித்திருக்கேன். என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும், இன்று தர வேண்டிய பாடல்
0: காட்டலை?
1: பிறந்த நாளா?
0: சர்க்கரைத்தேவன்.
1: சர்க்கரைத்தேவன்
0: இசைஞானியன்.
1: யாரது? இசைஞானியன் பிறந்த நாளா? வாழ்த்துக்கள்.
0: இசைஞானியன்
1: சர்க்கரைத்தேவன் திரைப்படத்தில் என்ன பாடல் வேண்டும்?
0: நல்ல வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு பாடல்கமையா?
1: நல்ல வெள்ளிக்கிழமை என்ற பாடலை இன்றைய கேட்கின்றீர்கள். அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் கலம்பத்துக்கு?
0: நாளைய தினமும் ஒரு பாடல் கேட்போமே.
1: மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்களா?
0: நான் வரேன், மீண்டும் வரேன்.
1: இப்பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்களா, அங்காடியில் இருக்கின்றீர்களா? வந்து வீட்டுக்கு
0: வந்து
1: ஒரு குறிப்பிட்ட நேர
0: அளவில்
1: உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எத்தனை பேர் வீட்டிலே பொருள் இல்லாமல் தட்டுப்பாட்டில் ஓடி வருவார்கள். முதல்ல வாங்கிக் கொண்டே சேர்த்து வைப்பதற்கு பணம் இன்னும் நெருக்கடி இருக்கின்றானே, கிடைத்த பொழுது ஓடி வருவார். நீங்கள் அதை சேவை செய்யறது நல்லது உங்களுக்கு. சரி, இப்பொழுது புதிய உங்களுக்கு
0: என்ன
1: பாடலுங்க? தெண்டல்
0: தெண்டல் காற்றே ஒன்றாய் போவோமா?
1: ஓ, தெண்டல் காற்று என்று ஆரம்பிக்கும் அதர்மம் திரைப்படுத்த பாடல் இல்லையா? அதர்மம். சரி, இன்னும் புதையலுக்கு வந்து விட்டீர்கள். புதையலிலே ஒரு முதலில் பதம் கண்டுபிடிப்போம். என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது, என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் எல்லார் வீடுகளிலும் இருக்கும். இது வந்து எல்லா வீடுகளையும் இருக்கிறது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த பதம் வந்து இந்த பொருள் வந்து இது ஒரு பொருள் எல்லார் வீடுகளிலும் இருக்கும். முன்காலத்தில் முக்கியமாக எல்லா வீடுகளிலும் இருந்த ஒரு பொருள். இது வெளிச்சத்தை கொடுப்பது, இரவு நேரத்திலே வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. மாலை ஆகினவுடன் இந்த இதை செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம். தரவு இவ்வளவுதான் தர முடியும், இதுக்கு மேல் தந்தால் பொருளை
0: வந்துவிடும்படி தெரியுது.
1: அதுல இருந்து அதை
0: ஐந்து
1: எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட வந்து ஆதி காலத்திலிருந்து பயன்படுத்தப்படுவது, இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள், உபயோகிக்கின்றார்கள்.
0: ஒரு
1: பாடலிலே ஒரு பாடலிலே இந்த வரி உபயோகப்படுகின்றது. அதை கூற மாட்டேன். இந்த பாடல் கண்டுபிடிச்சு மூளைக்கு வேலை இல்லை, வேகம் விவேகம் தானே இது.
0: சரி, நான் மீண்டும் வருகிறேன்.
1: மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, இணைந்தமைக்கு நன்றி ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். காற்றலையில் யாரோ நீங்கள் தடையில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு இது தடைப்பட்டு விட்டது. மீண்டும் அழையுங்கள். வணக்கம், வணக்கம். சரி, அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் மகளே. ஷியாமலா? இல்லை, ஷியாமலா இல்லை. யார் இது காற்றலையில்? தடையில் இருக்கின்றீர்கள். இருவர் வந்து நீங்கள் இருவரும் சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஷியாமலாவும் மனவை இருந்த உறவும் வந்து சிக்கப்பட்டு விட்டீர்கள். சரி, பார்ப்போம் யார் வரப்போன்ற. முதலில் யார் ஓடி வாருங்கள். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில். இப்பொழுது புதையலிலே ஒரு பதம் வெளிவந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்று கூறியிருந்தேன், கேட்டிருப்பீர்கள். வந்துவிட்டார் என்னுடைய ராமன். அதுல இது நிரஞ்சனி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் நிரஞ்சனி. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: நலமா இருக்கின்றீங்களா?
2: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம் மகளே. நலமாக இருக்க வேண்டும். அங்கே சரி, இப்பொழுது
2: புதுசா ஆக்சுவலி கேக்குறேன் இந்த ப்ரோக்ராம். அதனால எனக்கு என்ன ப்ரோக்ராம் நிகழ்ச்சின்னு சொல்றீங்களா?
1: இந்த நிகழ்வு புதையல் என்று சொல்லுவது. இங்கே எங்களிடம் ஒரு பதம் இருக்கும், ஒரு எங்களுடைய அருஞ்சொற்கள். நாங்கள் வழக்கமாக பாவிக்கிற தமிழ் சொற்கள், அதிலே ஒரு பதம் என்னிடம் ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. அந்த எழுத்துக்குரிய தகவல்களை தருவேன். அதை கண்டு நீங்கள் அதை என்ன பொருள் என்று கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கண்டுபிடித்து சொன்னால் புள்ளிகள் வழங்கப்படும். அது என்ன? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இது வீடுகளிலே அநேகமாக உபயோகிப்பார்கள். எங்கள் ஆதிகாலம் தொட்டு இது வந்து கொண்டிருக்கின்றது. இது மாலை நேரம் என்றவுடன் இதன் மூலம் ஒளியேற்றுவார்கள். இது ஒளியை தரக்கூடிய ஒரு பொருள். ஆனால் முற்காலத்திலிருந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது. இந்த சொல்லை வைத்து ஒரு பாடலும் வந்திருக்கின்றது.
2: அப்போ பதில் சொல்லலாங்களா?
1: உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லலாம். கூறுங்கள் என்னவா இருக்கும்.
2: விளக்கு.
1: விளக்கு எத்தனை எழுத்து வந்திருக்கு?
2: நாலு.
1: நான் சொன்னது ஐந்து. அங்கேதான் நிற்கின்றீர்கள். மாத்தி யோசியுங்கள், சரியாக வரும். இரண்டு தரம் இல்லை, இரண்டு தரம் நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுக்கு கதம்பத்திலே பாடல் கேட்டீர்களா? தந்திருந்தேன் கதம்பம் நிகழ்ச்சி கேட்டீர்களா? அநேகமாக உங்களுக்கு பிற்பகல் நான் இரண்டு மூன்று மணிக்கு இடையிலே வரும். இரண்டு மூன்று மணி அப்படி
2: வரும்.
1: வந்து நேற்று நீங்கள் வந்து கொடுத்தீர்கள் தானே ஒரு பாடல்?
2: நேற்று
1: இரவு கேட்டது, நேற்று பகல் வந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் தருவது உங்களுக்கு பகல்லே வரும். என்ன பாடல் விரும்புகிறீர்கள்? மாலை இந்த கதம்பத்துக்காக ஒரு பாடல் தரலாம், நீங்கள் கேளுங்கள்.
2: நான் தரேன். கதம்பத்துக்காக எனக்கு பிடிச்ச பாடல் வந்து பழைய பாடல் சொல்லலாமா?
1: பழைய புதிய குத்து பாடல் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் தானே மகளே, கேளுங்கள்.
2: ஓகே. எனக்கு பிடிச்ச பாடல் வந்து அந்த சிவாஜி சரோஜா தேவி நடிச்ச சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க அந்த பாடல் ரொம்ப.
1: புதிய பறவை திரைப்படத்து பாடல். சரியா?
2: புதிய
1: பறவை. சிட்டுக்குருவி முத்தம் முதல்வரிய பாடல் உங்களுக்கு பாடங்கள் கேட்போம்.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்த தந்தேனே செவ்வானம் கடலினிலே அலம்பிர தந்தேனே.
1: கட்டிக்காரு உடனே பாடி விட்டீர்கள். கட்டிக்காரு இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இரவு பகல் நேரம் இரண்டு மணி மூன்று மணிக்கு இடையிலே வரும் காட்டுகளில். சரி, இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு நீங்கள் சரியான இடத்துல நிற்கிறீர்கள். அந்த பதத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
2: நன்றி.
1: இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். அடுத்த உறவை அழைப்போம். இங்கு மகள் கௌரி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மகளே கௌரி. நேற்று வெற்றியாளர் இன்றைக்கு வந்துவிட்டார் வெற்றி பெறுவதற்கு. வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? அப்படியே இருக்கிறோம். நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். நீங்கள் கதம்பத்துக்கு நீங்கள் நேர் நேரத்துக்கு பாடல் தரவில்லை, அதனால் நான் ஒளிபரப்பவில்லை உங்களுக்கு. அந்த அதுல எழுதி விடுங்கள் பாடலை. என்ன விருப்பம் விரும்புறேன் உங்களை விரும்பினால் எழுது. அங்க கேட்க நேரம் இருந்தால் கேட்கலாம். சரி, இப்போது இந்த பதம் கொண்டு வந்தீர்களா? என்ன பதம் என்று?
2: தீபந்தம்.
1: தீப்பந்தம் எப்போதும் வீட்டிலே பாவிப்போமா இரவு நேரத்திலே?
2: ஹரிக்கன்.
1: ஹரிக்கன் வந்து தமிழ் சொல்லில தானே மகளே. ஹரிக்கன் என்று அந்த ஆங்கில சொல்ல போர்த்துகீச சொல்லு. அதை விட சிறப்பான தமிழ் சொல் எங்களிடம் இருக்கின்றது. நாளைய தினம் என்ன பாடல் என்று கூறிவிட்டு போங்கள். என்ன பாடல் உங்களுக்கு நாளைய அல்ல மறுபடி வருகின்றீர்களா?
2: ரெண்டு
1: பேரும் முயற்சி செய்து விட்டீங்க. சரி, ஒரு தடவை குறிப்பாருங்கள்.
2: என்னப்பா?
1: சரி, ஒரு தடவை கூடுங்கள், இன்னொரு சந்தர்ப்பம் தருகின்றேன்.
2: பூண்டாமணி
1: செல்லாது செல்லாது திரும்பி மீண்டும் வர வேண்டும். சரி, அப்ப பாடல் பாடல் இப்ப தருவீர்களா?
2: நாளைக்கப்பா என் ஜீவன் பாடக படத்திலிருந்து அழைக்கும்
1: நல்ல பாடல் எங்கிருந்தோ அழைக்கும் என்கிறது அந்த பாடல் உங்களுக்கு நாளை இப்பொழுது இரவு உங்களுக்கு பகல் வேலை 2-3 மணி அளவில் அப்படி பின்னேறம் போலதான் உங்களுக்கு இந்த பாடல் காற்றலைக்கு வரும். கேட்கலாம் கதம்பம் நன்றி அம்மா. எங்கிருந்தோ அழைக்கும் நல்லது. இதை மொழியின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகள் இணைந்து பதம் கண்டுபிடித்து புதையலிலே இருக்கின்றார்கள். புதையலுக்குள்ளே என்ன பதம் புதைந்து கிடக்கின்றது என்று தேடி கண்டுபிடித்து கூறிக்கொண்டிருக்கும் வேலை இந்த வேலை. இது மொழியின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே தினமும் ஒழிக்கும் அந்த கதம்பம் என்ற நிகழ்விலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பதங்களை கண்டுபிடிக்கும் வேலை. ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள் அந்த பாடலோடு. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்புக்கு வரலாம். பாடல் இது கலையகத்து பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் அதை தடை இடைநிறுத்தி உங்களிடம் வருவேன். நீங்கள் அழைக்கும் பொழுது அலையுங்கள் 6478-7446-415 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அலையுங்கள். இப்பொழுது நேரம் எங்களுக்கு கனடாவிலே 12:35, இலங்கை இந்திய நேரம் இப்பொழுது 10:04 இரவு நேரம். பாடல் வருகின்றது, கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த பாடத்தை

இன்னொரு பதம் தருகின்றேன். ஒரு பதத்தோடு எல்லோரும் சிந்திக்க வேண்டாம், இன்னொரு பதத்தை கொடுக்கின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது அன்று தொட்டு இன்று வரை எங்களுடைய சமுதாய பழக்க வழக்கங்களே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று இத்தனை பேர் போட்டி போட்டிருக்கிறார்கள், ஸ்தாபனங்கள் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கின்ற, அரசு கூட சட்டங்களை கொடுத்திருக்கின்றது, மறைமுகமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் எங்கள் சமுதாயம் தமிழ் சமுதாயத்துக்குள்ளே, மற்ற சமுதாயத்துக்களே நான் அதை பார்க்கவில்லை, எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளே இது இருக்கின்ற ஒரு பழக்க வழக்கமாக வந்திருக்கு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. இதனால் பலர் மகிழ்வாக இருக்கின்றார்கள், பலர் தொல்லைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார்கள். இதனால் பலருடைய வாழ்வு முடியாமலும் இருக்கின்றது, குறிப்பாக பெண்களுக்கு, எத்தனையோ கன்னியர்களுக்கு வாழ்வு முடியாமல் இருக்கின்றது. இதனால் நான்கு எழுத்துக்களை கொண்டது இப்பொழுது புரிந்திருக்கும், இதையும் கொண்டு வாருங்கள். இப்ப இரண்டு பதங்களை உங்கள் சிந்தைக்கு விட்டிருக்கின்றேன், சிந்தித்துக் கொண்டு ஓடி வாருங்கள், புள்ளிகளை பெறுங்கள்.

எளிமையான பாடலோடு நாங்கள் புதையல் இணைந்திருக்கின்றோம். எத்தனை ஜாம்பவான்கள் இருக்கின்றீர்கள். விவேகம் விவேகம் விவேகம் வேகம் இரண்டையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். வேகமாக வந்து விவேகத்தை கண்டு விவேகத்தை உபயோகித்து வேகமாக ஓடி வந்து தருவார்கள். இதிலே கூடுதலான புள்ளிகள் பெறுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த நேரம் அவர்களுக்கு வெற்றி பாடலாக ஒளிபரப்பப்படும். அங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வா. இரண்டு பதங்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 10:07 உங்களுக்கு. 12 மணி வரை இந்த ஒரு பிறப்பு நீடிக்கும். இடக்கு முடக்காக வீட்டிலே அடங்கி போயிருப்பவர்களுக்கு, வெளியே செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு, வீட்டிலே முடையாக இருப்பவர்களுக்கு, மனத்தளர்வாக இருப்பவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையிலே வந்து பகிர்ந்து கொண்டு செல்லுங்கள் என்று அழைக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாருங்கள் என்று உறவுகளை பாடலை கேளுங்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இது கலையகத்து பாடல். கலையகம் தரும் பாடலை நீங்கள் தடுத்து வரலாம். நீங்கள் அழைக்கும் பொழுது நான் பாடலை நிறுத்தி உங்களை இணைத்துக் கொள்வேன். ஒரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பிக் கொண்டிருந்தால் தான் நான் இடையிலே குழப்ப விருப்பப்படுவதில்லை. இது கலையகத்தில் வந்து பாடிக்கொண்டிருக்கும் இந்த இடைநேரத்துக்காக போட்ட பாடல்கள். நீங்கள் வரலாம், வந்து அழைக்கலாம் என்று உறவுகளே.

முதலில் தந்த அந்த பதத்துக்கு நாங்கள் இரவு நேரங்களிலே எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்றால் இதைத்தான் உபயோகிப்போம். ஆனால் இப்பொழுது மின் விளக்குகள் எல்லாம் நிறைவாக வந்துவிட்டது. ஆனால் மின் விளக்கின் மின்சாரம் நின்றுவிட்டால் உடனே இந்த விளக்கத்தை இதைத்தான் பாவிப்போம். அது என்ன விளக்கு, அதை எப்படி அழைப்போம் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதம் இரண்டாவதாக தந்த பதம், காலம் காலமாக புறையோடி போய் கிடக்கும் இந்த ஒரு பழக்க வழக்கம் இது எங்களோட பண்பாடுகளில் அமைந்து விட்டது. அதை பெரிய பிரம்மாண்டமாக ஊதி பெருகி படைத்து எத்தனையுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சிறப்பு இல்லாமலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இளைய தலைமுறைகளே அந்த பழக்க வழக்கம் சற்று குறைவாக வந்து கொண்டிருக்கின்றதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது, எங்கே கொண்டு வாருங்கள், கட்டி தான் விவேகம் விவேகம் வந்தால்தான் நான் அடுத்த பதத்துக்கு செல்லலாம்.

இனிமையான அந்த பாடலும் ஒழித்து ஒழிந்து விட்டது. நீங்கள் இந்த பதத்தை கண்டுபிடிக்கவில்லை போல் தெரிகின்றது. கண்டுபிடிங்கள், சிந்தனைக்கு வரும் சொல். இது எங்கள் வார்த்தையிலே நாங்கள் நாளாந்தம் பேசும் பொழுது நாங்கள் பேசிக்கொள்ளும் தமிழ் சொல். வேறு பிற சொற்கள் வந்து இதை மாற்றி அமைத்தாலும், ஆனால் இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டாவது பதத்துக்கு நாங்கள் இந்த தமிழ் சொல்லை பெரிதாக உபயோகிக்க மாட்டோம். அதை ஆங்கிலத்திலே அழகாக நாகரிகமாக குறிக்கொள்வோம். நாகரிகமற்ற ஒரு செயல் அதை நாகரிகமாக ஆங்கிலத்திலே ஒரு சொல்லுவோம். இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்தது, சரியா? அந்த முதலாவது பதத்துக்கு பாடல் ஒன்றிலே அந்த வரியிலே முதல் இரண்டாவது சரணத்திலே வருகின்றது அந்த வரி ஒன்று. ஏற்றி வைத்தேன் காதலுக்காக என்ற வரியோடு வரும் அந்த பாடல், ஏற்றி வைத்தேன் காதலுக்காக என்று அப்படி சொல்லணும். அந்த பாடல் போகும் முழுமையாக சொல்லமா டென்ஷன், நீங்கள் விரைவிலே கண்டுபிடிக்கிற சுலபமாகிவிடும் அல்லவா? சிந்திக்க வேண்டும், ஓடி வர வேண்டும். இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போமா? அந்த பாடலை சுவாரஸ்யமான பாடல்களை கேட்போம்.

0: அன்பு முதல் இப்பொழுது சியாமலா கண்டுபிடித்துக் கொண்டு வருவாள் நினைக்கிறேன். எங்க சியாமலா வணக்கம். வாங்க மகளை, கண்டுபிடித்து விட்டீங்களா? இது
1: முதலாவது
0: ஐந்து எழுத்தம்மா. நான் இப்ப பூர்ண வருகை வருகிறது அந்த பாடல், அன்பு செய்த கைகளுக்கு அன்பு, அந்த அதுல வருது அந்த பாடல்ல இந்த வரி வருகின்றது, இந்த சொல் வருகின்றது. நான் நிச்சயம் நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள். இரண்டாவது பதமும்மா நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கள் சமுதாயத்திலே இருக்க ஒரு பழக்க வழக்கம், அது பண்பாடு, அதை பின்பற்றி
1: வருகிறேன்மா.
0: அதனால்
1: பழக்கம் அதுவும்
0: அதெல்லாம் எப்படியும் நல்லா இருக்கின்றார்கள். சில பேர் அந்த அதை எட்டிப்படி வாழ்க்கையை தொடர முடியாமல் இருக்கின்றார்கள். கன்னி பெண்கள் எல்லாம் கரை சேர முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த விடயத்தினால். நான்கு எழுத்து மகளே,
1: அதுவும் இல்ல.
0: சரி, அப்ப நீங்கள் மீண்டும் பெற வேண்டும்.
1: என்ன
0: பாடல் நாளைக்கு வேண்டும்?
1: நாளைக்கு தண்ணீர் நதிகள் படம் பா.
0: கண்ணீர் நதிகளா பன்னீர் நதிகளா?
1: பன்னீர் பன்னீர் பன்னீர் நதிகள்.
0: பன்னீர் நதிகள் என்ன பாடல்?
1: தண்ணீரும் பருவநிலாம் வரதமும் ஆடுது அந்த பாட்டுப்பா.
0: பன்னீரும் பருவநிலாவா?
1: பனிநிலும் பனிநிலும் பருவநிலா பரதமும் ஆடுதே.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நீங்கள் நீங்க கண்டுபிடிக்க அந்த பாடலை கூறினேன், அதிலே வருகின்ற அந்த அந்த பொருள் வருகிறது. அன்பு செய்த கண்களுக்கு ஒரு பாடல் இருக்கு அல்லவா, உன்னை விட்டு போவதற்கு மனமில்லை, அந்த பாடலே இந்த இது வருகிறது. ஏற்றி வைத்தேன் கடன் நெஞ்சுக்குள்ளே இருக்கின்றது. ஓடி வாருங்க, கொண்டு ஓடி வாருங்க, ஓடி வாருங்க. மீண்டும் இப்பொழுது ஞானசேகரன் வந்துவிட்டார், அவரை அழைத்து விடுங்க. அன்பு மகனே, ஞானசேகரன் வணக்கம்.
2: வணக்கம். இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் உங்களுக்கு இனிய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
0: முதல்ல சொன்னது ஐந்து எழுத்து, இரண்டாவது சொன்னது நான்கு எழுத்து.
2: இப்போ
0: இல்லை, நாங்கள் வீட்டுல ஒரு நாளும் துண்டாமணி ஏற்றுக்கொண்டோமா? எல்லா வீடுகளையும் ஏற்றுகிறார்களா? அந்த ஆதி காலத்தில் அதை ஏற்றினார்களா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அந்த பாடலே அழகாக வருவது ஐயா, அந்த வரி அப்படியே அந்த சொல்லி வருகின்றது பாடல்ல. சரி, அடுத்தது அந்த நான்கு எழுத்துல கண்டுபிடிச்சதில்லையா? அந்த பழக்க வழக்கத்தினால் என்றும் அதை போராடுகிறார்கள். அது வேண்டாம், அந்த பழக்க வழக்கம் அந்த பண்பாட்டிலே எடுத்துக் கொடுங்க, தமிழர் பண்பாட்டிலே அது வேண்டாம். அதனால் எவ்வளவோ தொல்லைகள், இதற்காக எத்தனையோ விழிப்புணர்வு மன்றங்கள் எல்லாம் இதுக்கு போராடி இருக்கின்றார்கள். பெண்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை ஒளியேறாமல் இருக்கின்றது இந்த இந்த இதனாலே. நான்கு எழுத்தை கொண்டது கண்டுபிடித்து வர வேண்டும். இந்த பெயர்லே ஒரு படம் வந்தது, ஒரு திரைப்படம் வந்தது. இந்த சொல்லே ஒரு திரைப்படம் வந்தது. பாடல் பதிவு செய்கிறீர்களா? மீண்டும் வருகின்றீர்களா?
2: மீண்டும் வருகிறேன்.
0: மீண்டும் சிந்தித்து உத்வேகத்தோடு ஓடுவார்கள். சியாமலா கண்டிப்பா சொல்லக்கூடிய அந்த பதம் எங்க கௌரி வருகின்றீர்களா? கௌரியும் பெற வேண்டும், ஓடுவார்கள். எங்கே மகள் கௌரி அழைத்து விட்டா, கௌரி கொண்டு வந்து விட்டா, கொண்டு வாருங்கள். என்னம்மா, அது நாங்களா எடுத்துக்க முடிவெல்லியே இல்லையாடா, அப்படி வராதம்மா. வீட்டிலே இருக்கின்றதம்மா அந்த பொருள், வீட்டில இருக்கின்ற பொருளாடா. மத்த நான்கெழுத்து பதம் கண்டுபிடிச்சிருக்க, எங்கள் நாட்டிலேயும் அது தலைவழித்து ஆடுகிற ஒரு விடயம்.
1: சீதனம்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு, அதுதான் பதம். சீதனம், இது எங்கள் பண்பாடுகளில் இல்லாத ஒன்று வந்து புகுந்து தலைவரி தாடி எத்தனையோ அவருடைய பெண்களுடைய வாழ்க்கை மந்தமாக இருக்கின்றது, முன்னேற முடியாமல். எத்தனை அமைப்புகள் இந்த சீதன கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்றது. சீதனம் என்ற திரைப்படமும் வந்தது. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. ஒரு பதம் நான்கு சொற்களை கொண்ட அந்த பதம் சீதனம் என்ற பதிலை அன்பு மகள் கௌரி வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். மற்றதை கொண்டு வாருங்கள். அன்பு செய்த கண்களுக்கு என்ற அந்த பாடலிலே, உன்னை விட்டு போக உள்ளமில்லை மகளே என்ற அந்த பாடலே, இந்த ஒரு சரணத்திலே ஆரம்பிக்கிறது இந்த பதம். இந்த பதம் அதிலே
1: வரையண்டு
0: ஓடிவாருங்க. கெட்டிக்காரி ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கிழமா. எங்கே அன்பு மகன் செல்வகுமார் ஓடிவாருங்க. செல்வகுமார் நலமா இருக்கீங்க மகனே? நீங்களும் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கா?
0: சரி, நலம். அப்ப என்ன பதம் கண்டுபிடித்தீர்கள்?
2: அப்ப அந்த வரிக்கு பாட்டு இடைவெளிக்கு பாட்டு சொல்லிட்டாங்களா?
0: அது இடைவெளி பாடல் இல்லை மகனே. அந்த பதம் அதென்னும் சொல்லவில்லை. நான்கு எழுத்து பதம் வந்துவிட்டது. சீதனம் என்பது சீதனம், தெரியுமா? சீதனம்.
2: சரி,
0: அதனாலதான் அடுத்த பதம் வந்து ஒரு பாடலிலே அந்த பதம் வருவது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் நாங்கள் எல்லா வீடுகளிலும் அதை உபயோகிப்பது. அந்த காலத்திலிருந்து இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள் அந்த பொருளை வெளிச்சத்துக்காக. அது என்ன என்றுதான் கேள்வி. கொண்டு வந்தீர்களா?
2: சிமிலி விளக்கப்பா?
0: சிமிலி விளக்கு என்பது அது விற்பு வந்தது. சிமிலி விளக்கு இல்ல. அல்ல அல்ல, செல்லாது செல்லாது.
2: அகல் விளக்கு? அகல் விளக்கு
0: அல்ல அல்ல. நீங்கள் அங்கேதான் நிற்கிறீர்கள். அந்த பதத்தை கூட என்ன பாடல்? நாளைய தினம் மீண்டும் சிவகாமி மகன் நீங்கள் தானே?
2: ஆமாப்பா.
0: சரி, நல்லது மகனே.
2: நன்றி.
0: சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி. நல்லது. எங்கே சியாமலா வந்தீர்கள்? ஒரு காரங்கள் சியாமலா. இப்ப ரேவதி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ரேவதி மகளே. ரேவதி வணக்கம். ரேவதி
1: விளக்கு. கை விளக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக கூறினீர்கள். கை விளக்கு என்பது
1: சொன்னீங்களே.
0: கை விளக்கை ஏற்றி வைத்தேன் காதலுக்காக. அந்த பாடல வரவில்லாமா? அது கை விளக்கு என்பது. சிறுமி விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அகல் விளக்கு எல்லாம் பின்பு வந்த பெயர்கள். பின்பு வந்த பொருள் கை விளக்கு தான் அதுக்கு பெயர். அந்த கிரசி கிருஷ்ணா ஒயில நீங்கள் கூடுற மண்ணெண்ணெய் லாம்பண்ணியை விட்டு திரி போட்டு இருக்கின்ற கை விளக்கு. அந்த அந்த அந்த கை விளக்கிலேதான் நான் படித்து பெற்றதாரியாகினேன். எங்களுக்கு மின் விளக்கு எல்லாம் உங்கள் நாட்டிலே இல்லை. அந்த நேரம் நாங்கள் இருந்த பகுதிகளில் இல்லை. கை விளக்கு தான் வீட்டு ஒவ்வொரு
1: சொல்லுவோம்.
0: அது ராண்டர். ராண்டர் என்று ஹரிக்கன் லேம்ப். அதுக்கு பேர் சரியான தமிழ் சொல்லு ஹரிக்கன் லேம்ப். அது ஆங்கிலத்திலே சொல்லுவது. ஆனால் கை விளக்கு தான் பிடிச்சு கொண்டு போகலாம். அதுதான் ஆரம்ப காலத்தில் இந்த கை விளக்கு என்பது சரியான பதம். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி ஒரு புள்ளியை பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி. அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டு நினைத்து வந்தீர்களா? பாடல் சரி. அடுத்து உங்களுடைய கட்டத்துக்கு தான் பிறப்பு உண்டு நடத்த பதங்கள். அது வந்து இடம்
1: உண்மையில்
0: ஆயத்தம் ஆயிருங்கள்.
1: போய் வரணுமா?
0: போய் வர வேண்டும். நான் இப்ப ஆயத்தம். நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்வுக்கு ஒரு தடவை வந்தால் சென்றுதான் மீண்டும் வர வேண்டும். இங்கே அடுத்த உறவு அழைத்திருந்தால் யாராக இருக்கலாம்? சியாமலா. சியாமலா ஓடி வாருங்கள். சியாமலா சென்று விட்டீர்கள். எங்கே ஞானதேரம் வாங்க. சரியான பதில், சிறப்பான பதில் கெட்டிக்காரன். ஆனால் ரேவதி கூறிவிட்டால் ஸ்பாட்டிலே அடித்து விட்டா வந்த உடனே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பதம், அடுத்த பதம் கௌரி கூறியிருந்தார். நான்கழுத்து பதம் சீதனம். பதம் நான்கழுத்து பதம் சீதனம். சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் பாருங்கள். இங்கே இப்பொழுது சியாமலா வந்துவிட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். என்னம்மா
1: விளக்கு கண்டுபிடிச்சாளா?
0: நீங்க கொண்டு வாருங்கள் கேட்போம். கை விளக்கு தான் சரியான. ரேவதி வந்து கூறிவிட்டார் அந்த பதிலை. உங்களுக்கு சந்தர்ப்பம் கூட உங்களுக்காக தான் அந்த பாடலே எடுத்து கொடுத்தார். அன்பு நீங்க கேட்ட பாடல் இந்த பாடல். நான்கழுத்து சேர்ந்த பதம் கௌரி வந்து கூறியிருந்தார். சீதனம். சீதனம்
1: சீதனம்
0: வரதட்சணை என்று கூறுவதை சீதனம் என்று கூறுவார்கள். சரியா?
1: சீதனம்
0: வரதட்சணை. அது பதம் நான்கழுத்து தானே நான் தந்தது. சீதனம் வரை வரதட்சணை சீதனம். அடுத்தது அது ரெண்டு ஒன்று. சீர்வரிசை வேறு. சீர்வரிசை வேறு. நகை அதான் வரதட்சணை வரதட்சணை நீங்கள் நல்லதம்மா வாழ்த்துக்கள் மீண்டும் வர வேண்டும் இப்போ கேள்வியில நான் ரெண்டும் கொடுத்து விட்டாச்சு அடுத்த கேள்விக்கு ஆயத்தமாக வாருங்க நான் கூற போறேன் இடைப்பாடல் தரப்போகுண்டு வாழ்த்துக்கள் மகளே இடைப்பாடல் வரப்போகின்றது இடைப்பாடல் வருகின்றது முதலாவது பாடலினுடைய ஒரு சரணத்தை கூறுகின்றேன் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் எங்கே இந்த பாடலை கொண்டு வந்து கூறுங்கள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் எங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலுக்குரிய பதிலை கொண்டு வாருங்கள் அந்த வேளையிலே பதமும் ஒன்றை தர இருக்கின்றீர் அதையும் கொண்டு வரலாம் நீங்கள் அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டது ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பாத்திரம் இந்த பாத்திரம் வருடத்தில் ஒரு தடவைதான் பாவிக்கப்படும் அதை இப்படி அழைப்பார்கள் இந்த பாத்திரத்தை ஒரு பண்டிகைக்கு அதை பாவிப்பார்கள் எங்களுடைய தமிழர் பண்டிகைகளே ஒன்றான ஒரு பண்டிகைக்கு அதை பாவிப்பார்கள் புனிதமாக பாவிப்பார்கள் ஒரு பாத்திரம் அது எதுவாக இருக்கும் இந்த பாத்திரத்தை கொண்டாடும் பண்டிகையிலே எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன புனிதமான ஒரு பண்டிகை தமிழர்கள் திருநாளிலே அதுவும் ஒன்று இங்கே கொண்டு வாருங்க இங்கே ரேவதி பாடலை கொண்டு வந்திருப்பார் ரேவதி கொண்டு வாருங்க என்ன பாடல்
3: அப்ப கண்ணெதிரே தோன்றினார்
0: எங்க பாடுங்க பாடுங்க தெரியும் பார்ப்போம்
3: கண்ணெதிரே தோன்றினார் கண்முகத்தை காட்டின
0: நேற்று வரையே மாற்றினால் சரியான படி என்றும் அவள் எங்கள் வீட்டு மருமகளாவாள் வர்ற நல்ல பாடல் அந்த பாடல் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினாள் கெட்டிக்காரு ரேவதிக்கு ஒரு புள்ளி கிடைத்து விட்டது சென்று வாருங்கள் மீண்டும் தருகின்றேன் அந்த பதம் கண்டீர்களா என்ன பதம் உண்டு இல்லை வணக்கம் ஞானதேகரன்
4: வணக்கம் அப்பா பொங்கல் பானை
0: வாழ்த்துக்கள் சிறப்பான பதில் சிறப்பான பதில் ஞானதேவன் உடைத்து விட்டார் பொங்கல் பானை பொங்கல் பானை என்பது சரியான பதம் அந்த பாத்திரம் ஒரு பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பானையை பாவிப்போம் ஆனால் சில பொங்கல் சர்வம் அந்த வெண்கலத்தால் செய்தது இருக்கிறது அது ஆண்டுதோறும் பாவிப்பார்கள் சிலர் இந்த பொங்கல் பானை என்பது புனிதமானது மாவிலை எல்லாம் கட்டி அதில் மஞ்சள் கட்டி நாங்கள் பொங்கி எடுத்து விட அந்த பானை வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தும் திரும்ப அதிலே பொங்க மாட்டோம் இல்லையா அற்புதமான தமிழ் பதம் எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது பொங்கல் பானை சரியான பதத்தை கண்டு கூறிவிட்டீர்கள் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது பாடலை வந்து ரேவதி கூறிவிட்டார்கள் எங்கே செல்வகுமார் வருகின்றார் சொல்லப்பட்டார செல்வகுமார் செல்வகுமார் நன்றி நன்றி மகளே எங்கே மஞ்சுளா வந்து விட்டார் வணக்கம் மஞ்சுளா
5: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் நிலமா இருக்கின்றீர்களா அப்பாவிடம் வருகின்ற அழைப்பு கடினமாக இருக்கின்றது இல்லையா
5: இப்ப ஒரு பாட்டு சொன்னீங்களப்பா அது சொல்றேன்டா கண்ணெதிரே தோன்றினால் இருவர் உள்ளம் படம்
0: தான் இருவர் உள்ளம் படம் கண்ணெதிரே தோன்றினால் என்ற பாடலை சிறப்பாக கண்டுபிடித்து கொண்டு வந்த மஞ்சுளா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருந்தால் ரேவதி அந்த பாடலை முதலில் கூறிவிட்டார் கண்டுபிடித்து வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாளைய தினம் கலம்பத்துக்கு என்ன பாடல் பதிந்து விட போகின்றீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எங்கே செல்வகுமாரோடு கொண்டு வாருங்கள்
2: அந்த இடைவெளி பாட்டு சொல்லிட்டாங்களா
0: நீங்க சொல்லுங்களேன் என்ன பாடல்
2: அது கண்ணெதிரே தோன்றினாள்
0: வெட்டிக்காரன் சிறப்பான பாடலை கண்டுபிடித்தீர்கள் ஆனால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தரப்படும் புள்ளி வந்து ரேவதிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது
2: நன்றி
0: உங்களுக்கு பின்பு மஞ்சுளா வந்து கூறினார் இன்னும் தூரம் வந்து கூறினார்கள் கடிகாரன் கண்டுபிடிச்சிருக்க கடிகாரன். சரி, அந்த பதனம் வந்து அந்த ஆரோக்கிய அந்த பதம் வந்து பொங்கல் பானை என்பது சரியான பதம். பொங்கல் பானை அதான் சரியான பதம் அந்த ஆரோக்கிய பதம். சரியா? சரி, நன்றி. அடுத்த ஒரு வருண்டார் நாகூர் முகமது ராபி. வணக்கம் ராபி.
4: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கத்தை தரும் உங்களுக்கு நான் எங்கள் பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? கடம்பத்துக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து படம் வந்து நவக்கிரகம்.
0: நவக்கிரகம் என்ன பாடல்?
4: ஆமா, உன்னை தொட்டு காற்று வந்து என்னை தொட்டது பாடாடா பாடாடா அந்த பாட்டு வரும்.
0: ஓ, உன்னை தொட்ட காற்று வந்து
4: யேசுபாசன் பண்ணது.
0: நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். நவக்கிரகம் எடுத்து தருகின்றேன் உங்களுக்கு. இப்பொழுது என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
4: பொங்கல் பானை.
0: பொங்கல் பானை சரியான பதம். வாழ்த்துக்கள். அடுத்து பாட அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? இடைப்பாடல் தந்து
4: பாட்டு தெரியல.
0: அந்த பாடல் அந்த பாட்டு வந்து விட்டது. கண்ணெதிரே தோன்றினாள், கண்முகத்தை காட்டினாள். அந்த பாடல் வரிதான் அந்த வரி. சரி, நல்லது. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடத்தை பாருங்கள். அடுத்து வருகின்ற ஒரு பதம் என்ன பதமாயிருக்கும் புதிய என்றால், இந்த இது ஒரு இலை, ஒரு முக்கியமான மரத்திலிருந்து பறிப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது, தீமைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது மங்களத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது, அமங்கலத்திலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இலை. மூன்று எழுத்தை கொண்ட இலை, என்ன இலையாக இருக்கும் என்று கொண்டு வாருங்கள். அடுத்தது பல வகைகளுக்குள்ளே ஒரு பழம், மிகவும் சிறப்பான பழம், வாசனை கூடிய பழம், எங்கு சென்றாலும் அங்கு இருந்தால் இங்கு மணக்கும் அப்படியான ஒரு பழம். அந்த பழம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். மூன்று எழுத்து கொண்ட ஒரு இலை, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் என் செல்லங்களே. வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இனிமையாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடலை தருவேன். கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். மங்களம்.

0: வந்துவிட்டார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள். கொண்டு வருவாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. மாவிலை.
0: மாவிலை சரியான மாவிலை தோரணம் ஆழிக கண்டால் இந்த மாவிலை வந்து நன்மையிலையும் பாவிக்கின்றார்கள், தீமனையிலையும் பாவிக்கின்றார்கள். அடுத்தது
1: ஆமாப்பா
0: அந்த மாவிலை மாவிலை சிறப்பான நன்மையிலே தொங்க விடுவார்கள், தீமை நேரத்தில் அதை உபயோகிப்பார்கள்.
1: ஆமாப்பா.
0: ஆமா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆறு எழுத்து கொண்டு ஆறு எழுத்து. அடுத்த பதம் வந்து ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், நல்ல வாசனை உள்ள பழம். ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு போய் பாருங்கள். கெட்டிக்காரன் உடனே ஸ்போர்ட் பின்னர் இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, சென்று வாருங்கள்.
1: நன்றி.
0: செல்வகுமார் அழைத்து ராபிக்கு வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள். என்ன பதம்?
1: மாவிலை. மாவிலை
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானதேரன் குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் கூறுங்கள். அந்த பழம் என்ன பழம்? ஆறு எழுத்துக்களை கொண்ட பழம், பலாப்பழம்.
1: பலாப்பழம்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம் நாகப்பன். வணக்கம். பலாப்பழம் கட்டிக்காரன் உங்களுக்கு பழம் தான் கிடைத்தது புள்ளி.
2: நன்றி நன்றி.
0: என்ன பாடல் என்ன வேண்டும் நாளைய தினம்
2: சொல்றீங்க?
0: நன்றி நன்றி. எங்கே கௌரி வந்திருக்குங்க. கௌரி வணக்கம். அம்மா மகளை கூறுங்கள்.
3: மாவிலையும் சொல்லிவிட்டார்களா? வாழைப்பழம்.
0: இது பலாப்பழம் அம்மா. வாழைப்பழம் பழத்தால் வாசனை வராது எங்களுக்கு தூரத்தில். பலாப்பழம் அந்த தூரத்தில் பழத்தாலும் வாசனை வீசிக்கொண்டிருக்கும் இல்லையா? அந்த
3: தரம்
0: வந்து வாழைப்பழம் வாசனை நல்ல வாசனையா இருக்கும் என்று கூறுகின்றேன் அம்மா. வாழைப்பழம் பழத்தாலும் கொஞ்சம் வாசனை இருக்குந்தான், ஆனா பலாப்பழம் தூரத்துல பழத்தாலும் இங்க போகும் வாசனை அப்படி வரும். இந்த முக்கணிகளிலே வாழை மாப்பலா இந்த மூன்று பலாப்பழம் தான் கூவி அழைப்பது எங்களை. மரத்திலே பழத்தாலும் சரி, வீடுகளில் வைத்திருந்தா வீட்டுல சும்மா வைத்தால் கூட நாங்க வந்தவரது உடனே பலாப்பழம் மணக்கும் இல்லையா? மீண்டும் வரந்தானே கேளுங்கள். மீண்டும் பதங்கள் வர இருக்கின்றது, கேளுங்கள். அந்த பாடல் இடைப்பாடல் சரியா உங்களுக்கு புரிந்ததா? இடைப்பாடல் உங்களுக்கு பழைய பாடல் உங்களுக்கு புரிந்தது தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல்
3: கண்ணை கேட்டுக்கொண்டேன்.
0: நல்லது நல்லதம்மா. வாழ்த்துக்கள். அடுத்த பதங்கள் தருவோமே. புதையலுக்கு செல்வோம். வாழ்த்துக்கள். இது மண்ணின் தமிழ் வானொலி. நல்லா சூடுபிடித்து எல்லோரும் வந்து பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாவிலை இரண்டாவது பலாப்பழம் இரண்டையும் கூறி புள்ளியை பெற்றவர்களும் வாழ்த்து பெற்றவர்களும் இருக்கின்றனர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது வந்து குறிப்பாக ஆலயங்களிலே உற்சவங்கள் நடக்கும் பொழுது தங்கள் நேர்த்தி கடன் வேண்டுதலுக்காக செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது கூடுதலாக பெண்கள் தான் இந்த நேர்த்திக்காக இதை செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இதை கொண்டு இந்த நேர்த்திக்காக இதை வைத்திருப்பார்கள். இதற்கு என்ன பெயர்? ஒரு பெயர் உண்டு, அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். எத்தனை எழுத்துக்கள்? ஐந்து எழுத்துக்கள். இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். அந்த பதம், இது இல்லாமல் எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. வாழ்க்கைக்கும் இது அத்தியாவசியமானது. எதுவாக இருக்கும்? ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. சரியோ? ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள். இரண்டையும் கொண்டு வாருங்கள். பெண்கள் நேர்த்திக்காக ஆலயத்திலே செய்யும் கடமைகளுள் இதுவும் ஒன்று. அது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது அடுத்தது வந்து ஞானசேகரன் வந்துவிட்டார். பாருங்க ஞானசேகரன்.
1: மாவிளக்கு
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. அடுத்த பதம், இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது வியாபாரத்திலே.
1: லாபம்
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. மீண்டும் பாருங்கள். நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. மாவிளக்கு.
0: மாவிளக்கு செல்லாது செல்லாது
2: ரெண்டு
0: செப்டம்பர் தான் மாவிளக்கு செல்லாது. அடுத்த பதம் அந்த இது இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்வதே கடினம், வாழ்க்கைக்கும் அது கடினம் கடினமானது எந்த தொழிலை செய்வதா இருந்தாலும். இது முக்கியம் ஐந்தளத்தை தான் கொண்டது. வணக்கம் ஃபாரூக், வந்து விட்டீர்கள் கொண்டு பாருங்க.
4: வணக்கம் நலம் நலம்
0: நலம் அறிந்து கொண்டோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், வாழ்த்துக்கள். என்ன பதம்
4: முளைப்பாரி?
0: என்ன
4: முளைப்பாரி?
0: முளைப்பாரியா?
4: ஆமாப்பா, அந்த இது சின்ன அந்த விதையெல்லாம் போட்டு அப்படியே புல்லு மாதிரி முளைக்கு.
0: அதுவா? அது அல்ல, அது அது செல்லாது செல்லாது. பெண்கள் இல்ல இல்ல விளம்பரம் அல்ல, விளம்பரமும் செல்லாது செல்லாது. ஒரு பதம் ஐயா, பெண்கள் நேர்த்தி கடனுக்காக வேண்டுதலுக்காக செய்யும் கடமைகளில் ஒன்று, அதை அந்த இடத்தை கொண்டு வரத்தான் நான் ஒன்று. இரண்டாவது, இது இல்லாமல் எந்த வியாபாரமோ இல்ல எங்களோட வாழ்க்கையோ கொண்டு செலுத்துவது கடினம், சரியா?
4: அது பால் காவடிப்பா?
0: செல்லாது செல்லாது செல்லாது, பால் காவடி செல்லாது. எங்கே கௌரி வாங்கம்மா?
5: தீ சட்டி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தீ சட்டி என்பது அதாவது தீ தீயை அதனுள்ளே போட்டு வேப்பிலையை கையிலே பிடித்து தலையிலே வைத்துக் கொண்டு சட்டி அல்லது கையிலேயும் கொண்டு போவார்கள். தீ சட்டி என்பது பெண்கள் தான் கூடுதலா செய்வார்கள் ஆலயங்களில். கெட்டிக்காரி மூலதனம். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். மூலதனம் இல்லாமல் வியாபாரத்தை செய்ய முடியாது, வாழ்க்கையிலே மூலதனம் இல்லாத விட்டா முன்னேற முடியாது. கெட்டிக்காரி இரண்டு புள்ளிகளையும் பெற்று விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி, அடுத்தவரை உடன் சொல்கின்றேன், வாழ்த்துக்கள். எங்கே வணக்கம் வணக்கம், யார் வருகிறார்கள்?
2: என்னுடைய
0: அன்பு கவிஞர் வந்து விட்டார். வணக்கம் ராமன் கவிஞர் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கின்றோம் நல்லா இருக்கின்றோம். வீட்டிலே இருக்கின்றீர்களா, பணியிலே இருக்கின்றீர்களா?
2: இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கேன், கொஞ்ச வேலை போயிட்டு போனேன்.
0: வெளியில போகலாமா? வெளியில போகலாமா?
2: இல்ல மேல மேல வீடு மாடி வீடு
0: மாடி வீடு மாடி வீடு மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்டு என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: அதுக்கு வந்து மாவிளக்கியா?
0: மாவிளக்கு இல்ல, தீ சட்டி என்பது சரியான பதில். தீ சட்டி கொண்டு போவார்கள் பெண்கள். இது வந்து கௌரவ குறைவிட்டார். அடுத்தது ஐந்தாவது, இது இல்லாமல் வியாபாரமோ அல்ல வாழ்க்கையோ கொண்டு செலுத்த முடியாது, மூலதனம் என்பது சரியான பதில். அதையும் கௌரவ பெற்று கொண்டு விட்டார்கள்.
2: நல்ல பாட்டு சொல்லிடுறீங்க,
0: சொல்லுங்க என்ன பாடல்?
2: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மோசமான மனம் இருக்கு அந்த பாட்டு.
0: ஓ, இத்த பெரிய மனிதன், ஆனா அவனுக்கு சிறிய மனம் இல்லையா? ஆசை முகம் இல்லையா? நல்லது ஐயா, உங்களுக்கு அந்த பாடல் காற்றலை கிடைக்கும். மீண்டும் வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பாடல் வரிகள் வரப்போகின்றது, புதிய
2: வருகின்றது.
0: நல்லது நல்லது, கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, பதங்களை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். ராஜ்மான் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், மீண்டும் வரலாம். அடுத்த இன்னொரு அன்பு உறவு வந்திருந்தார், யாருன்னு தெரியவில்லை, அவரை அவரும் வரலாம் காற்றலைக்கு. இப்பொழுது ராஜ்குமார் வந்துடும். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
6: ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா.
0: வணக்கம் வணக்கங்க. வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
6: நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நீங்க
0: நல்லா
6: நீங்களா?
0: நல்லா இருக்கின்றோம், பலமாக சௌக்கியமா இருக்கின்றோம், சந்தோஷமா
6: இருக்கீங்க,
0: சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம். அது இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் காலத்தில் எங்களுக்கு கிடைக்காதபடியால் இறைவனுக்கும் கொரோனாவுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இப்படி 24
6: அதே நிலைமை இருக்கேன், குடும்பத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்,
0: அப்படியே இருக்கின்றோம். சரி, என்ன பதம் கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள்?
6: மூலதனம். மூலதனம்
0: மூலதனம் சரியான
6: மூலதனம்,
0: சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை கௌரி வந்து முதல் கூறிவிட்டார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றன. சரி, என்ன பாடல் நாளைய தின பாடல் பாத்தீங்கன்னா மீண்டும் பெறுகிறீர்களா?
6: இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா ஐயாவோட பிறந்த நாள்.
0: ஆமா,
6: அவருக்காக மற்றும் நேயர் உறவுகளுக்காகவும் படம் வந்து வண்ண வண்ண பூக்கள். அவர் குரல்ல பாடின பாடல் கண்ணம்மா காதல் இன்னும் கவிதை
0: சொல்லடின்னு. பாடல் கண்ணம்மா காதல் இன்னும் கவிதை சொல்லடி, அந்த பாடல் தானே
6: சொல்லடி
0: கண்ணம்மா?
6: ஆமாங்க, ஆமா அதே தானே.
0: நல்ல பாடல். இப்பொழுது அடுத்த வரிகளை தரப்போவர்கள் வந்து கூறலாம். நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: நன்றி
0: ராஜ்குமார். நன்றி தர்மபுரியிலிருந்து வந்த ராஜ்குமார் அவர்களே, நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: பதங்கள் இருவரும் எல்லாம் கூறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு இடைப்பாடல் ஒன்று கூறப்போகின்றேன். இடைப்பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு வந்து தீச்சட்டி வந்துவிட்டது, மூலதனம் வந்துவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடலின் இடைவரி தருகின்றேன். அந்த பாடலின் இடைவரியின் முதல் பாடல் எதுவென்று வந்து கூற வேண்டும்.

0: வரிகளை நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு அந்த ராகம் தோன்றும். செவ்வாழை பொன்மேனி துடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு. தித்திக்கும் செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. அற்புதமான ஒரு ஊடல் பாடல் கொண்டு வருகிறார்கள். ஒரு பதத்தையும் தருகின்றேன். இந்த பாடலை நினைத்துக் கொண்டிருக்கும் வழியிலே பதம் உண்டு வருகின்றது உங்களுக்காக. இந்த பொருள், இந்த பொருள் கோவிலுக்குள்ளே இருக்கும், ஆலயத்துக்குள்ளே இருக்கின்றது. இது பிரமோட்சவம் நடப்பதற்கு முன்பு இதுதான் முதலில் உபயோகிக்கப்படுவது. இதைத்தான் முதலில் பூஜை செய்து உபயோகிப்பார்கள். இதற்குத்தான் முதல் பூஜை நடப்பது. இதிலிருந்து புரிந்திருக்கும் என்னவென்று கூறுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், சரியா? ஒரு புதிய உறவு போல் இருக்கின்றது. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் லண்டன்ல இருந்து மகான் கதைக்கிறோம்.
0: லண்டன்ல இருந்து மகான் கதைக்கின்றீர்களா? வணக்கம் மகான், வாருங்கள்.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்ற என்றுதான் நீங்கள் முதலில் இணைகின்றீர்களா மகான்?
1: ஆமா ஆமா ஆமா.
0: எப்படி இந்த
1: வானொலி பூவே காண்ணில்? அப்படியான ஒரு பாடல்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அங்கே லண்டன்ல எந்த இடத்துல இருக்கின்றீர்கள்?
1: லண்டன்ல கிழக்கு பகுதியில்.
0: கிழக்கு பகுதி. அப்ப லண்டன்ல எப்படி இருக்கின்றது உங்களுடைய இந்த நுண் கிருமியினுடைய தாக்கம்?
1: இப்ப கொஞ்சம் பழையபடி ஒரு தாக்கம் உண்டு வருகிறதாக சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்குள்ள வந்திருக்கின்ற மாதிரி ஒரு தாக்கம் வரல. ஆனா படிவாக முடிப்பாக
0: வீட்டிலேதான் பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா? வெளி நடமாட்டம் செய்ய முடியுமா?
1: மாஸ்க் அணிந்து கொண்டு வெளி நடமாட்டம் செய்யலாம். அத்தியாவசிய தேவையை பொறுத்து.
0: அத்தியாவசியத்தை எல்லா நாடுகளையும் போன்று என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த நுண் கிருமியினுடைய வைரசினுடைய தாக்கத்தை குறைக்க முடியுமா, அல்லது அழிக்க முடியுமா, இல்ல தொடருமா? உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றது?
1: அது குறைந்து கொண்டு வர்ற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச காலம் செல்லும், குறைந்து குறைந்து அப்படியே குறைந்து கொண்டு போகும்.
0: உங்களிடம் ஒரு வினா ஒன்றை கேட்கின்றேன். இந்த வானொலியை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள்? எப்படி இந்த இலக்கம் கிடைத்து வந்தீர்கள்?
1: இதை நான் இணையதளத்தின் ஊடாக
0: கேட்டு வந்தீர்கள் என்றுதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை முன்னிலை தமிழ் வானொலி வருக வருக என்று வரவேற்கின்றது.
1: நன்றி. வணக்கம் ஐயா.
0: இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கு பெற்றவர்களுக்கு கதம்பம் நேயர் விருப்பம் என்று ஒரு நிகழ்வு தொடர்ந்து வரும்போது அதே உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும். உங்களுக்கு அப்படி என்றால் என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: இளையராஜாவின் பிறந்த தினத்தையொட்டி பழைய பாடல் ஒன்று, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி.
0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல் கேட்க இருக்கின்றேன்.
1: அந்த பாடலும் அவருடைய பாடல் தான்.
0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. நல்லது மகான், நீங்கள் வந்து இணைந்து மகிழ்ச்சி அடைகின்ற மின்னல் தமிழ் வானொலியின் 24 வருட சேவையிலே 24 மணி நேர சேவை தினமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கதம்பம் நிகழ்வு இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. வித்தியாசமான வடிவங்களிலே வந்து கொண்டிருக்கும். அதேபோல எங்களுடைய கனடா நேரம் உங்களுடைய நேரம் 2 மணி போல உங்களுடைய பிற்பகல் 2 மணிக்கு நேயர் நேரம் வரும். மீது நாள்களிலே விடுமுறை விருப்பம். நீங்கள் நேரலையில் வந்து பாடலை பதிவு செய்து கேட்டுக்கொள்ளலாம். உடனுக்குடன் பாடலை கேட்டு செல்ல மகான் இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றிக்கும் எங்களை அரவணைத்தவைக்கு MDR வானொலிக்கும் உங்களுக்கும் நன்றிகள் கூறி விடப்படுறேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. முதலிலே வந்து இணைந்து கொண்டார் அன்பு நேயர் மகான் அவர்கள். இங்கிலாந்து நாட்டிலே இருந்து, ஆங்கிலேய நாட்டிலே இருந்து உடனே அதை பாடுவையும் காட்டி நல்ல குரல் வண்ண உள்ளவர், நன்றாக பாடுகின்றார். அவர் வந்து எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலும் அவர் வந்து பங்கு பெற்றுவார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் ஞானசேகரன் மகனே. வணக்கம். என்ன பாடல், என்ன கொண்டு வந்தீர்கள் இந்த பாடல்?
2: அப்பா பாடல் சொன்னீங்களா, கொடிமரம்.
0: கொடிமரம், சிறப்பான பதிலை தந்தீர்கள் ஞானசேகரன். அதுதான் முதல் பூஜை. பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது முதல் பூஜை, அதுக்கு தான் கொடியேற்றம் என்று கூறுவார்கள். கொடிமரம் புனிதமானது.

0: பதத்தை தமிழ் சொல்லிலே கண்டுபிடித்து புதிய அலையிலே வெற்றி பெற்றிருக்கு, உங்களுக்கு புள்ளி கிடைத்திருக்கு, வாழ்த்துக்கள். அந்த நேரத்தில் இன்று ஒரு புதிய அன்பு உறவு இணைந்திருந்தால் நாங்கள் அனைவரும் அவரை வரவேற்றுக் கொள்வோம். அவர் மகான் என்ற பெயரோடு வந்திருக்கின்றார், நல்ல மகானாக இருப்பார் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு வரப்போகின்றேன். பாடலும் ஒன்று
1: இருக்கின்றது.
0: கூறுங்கள் மகனி, என்ன பாடல்?
1: பொண்ணுங்க தங்க மனசு படத்துல இருந்து தேன் சிந்துதே வானம்.
0: ஓ, தேன் சிந்துதா வானத்தில இருந்து? அடேங்க அப்பா.
1: ஆமாப்பா,
0: கொஞ்சம் ஏந்தி வைங்கள ஐயா, அப்பாவுக்கு தேவைப்படும்.
1: மருந்து
0: பொருளா
1: என்னுடைய
0: பிரதான
1: நீங்கள் பாவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெரியும்.
0: என்னுடைய பிரதான உணவுகள் அவை ஒன்று இல்லையா? பொண்ணுக்கு தங்க மனசு இல்லையா?
1: ஆமாப்பா,
0: அதான்
1: தேவை,
0: தங்க மனசு. வாழ்த்துக்கள் மானிய, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி அப்பா, நன்றி.
0: எங்கே நாகப்பன் ஐயா வந்திருந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், அழைக்கலாம், வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்த பாடலை தர விரும்புகின்றேன். இன்னொரு பாடல் இங்கே மகான் கொண்டு ஓடி வருவார் என்று எண்ணுகின்றேன். அவருக்கு விருப்பமா இருக்கும் அந்த பாடல் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கும் என்றால், கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். இந்த பாடலே வருகின்றது இது என்று கூறுங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது யார் வந்திருக்கின்றார்? அழைத்துவிட்டு நின்று விட்டார். அடுத்து ஒரு பதம் தருகின்றேன், அந்த பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். நீங்கள் என்ன பதமாக இருந்தால் கொடிமரம் கண்டுபிடித்து கூறிவிட்டீர்கள். இது ஒரு எப்படி கூறுவதுன்னா, நான் நேரடியாக கூற மாட்டேன். இந்த நாள்களிலே இந்த நாளை பார்ப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இது வருவது உண்டு. இப்படி ஒரு நாள், இந்த வேளையில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வதென்றால் இதை பார்ப்பார்கள். இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வட்டம் வருகின்றது என்று கூறுவது ஒரு நேரத்திலே வருவது, ஒரு நாளிலே இருக்கின்றது. அது 24 மணி காலத்திலே ஒரு நேரம் இவருடைய நேரமா இருக்கும். அது எந்த பதமாக இருக்கும் என்று கூற வேண்டும். எங்கு வந்துவிட்டார்? மீண்டும் வந்துவிட்டார் மகான். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு, வாருங்கள் மகான்.
1: வணக்கம். மீண்டும்
0: கூறுங்கள்.
1: நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் கொஞ்சம்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த பாடலை முழுமையாக பாடி காட்ட முடியுமா எங்களுக்காக, நீயர்களுக்காக? நீங்க நன்றாக பாடுகிறீர்கள்.
1: நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். பாடுமாடும் கூட கொஞ்சம் சொந்தங்களுமே

0: ஒத்தி வந்த போது நண்பரில்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு தோன்றேன் கொஞ்சம். கடமுயன்றான் கமலியும் கடல் தீரும் இலைகள் வாழ்வில் விளையாடும் இறைவானோட குடிகாரம். போதை வந்த போது புத்தி இல்லை, புத்தி வந்த போது நண்பர் இல்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் புத்திக்கிறேன் கொஞ்சம்.
1: வாழ்த்துக்கள் மகான். நீங்கள் முதலில் இந்த முதல் நாள் வந்து எங்களோடு இப்படி இதயத்தோடு இதயமாக ஐக்கியமாகிவிட்டீர்கள். இவ்வளவு காலம் இங்கே ஐயா இருந்தீர்கள். இப்படியான குரல்களை நாங்கள் தேடுகின்றோம். எங்கள் வானொலியிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே கனடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 12:01 வரைக்கும் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு உண்டு. 24 வருடமாக பாடல் நீங்கள் வந்து உங்களுக்கு இசையும் கொடுத்து பாடலாம். நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட ஒரு பாடல் 2 பாடல் பாடி சொல்லலாம். ஏனென்றால் இலை முறை காயாக இருக்கும் இப்படிப்பட்ட குரல் வளம் உள்ளவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக முன்னிறுத்தம் வானொலி 24 வருடமாக இதை செய்து கொண்டிருக்கின்றது. பிரதி
0: ஐயா மன்னிக்கணும், உங்களுடைய இணையதளத்துக்கு அனுப்பினால் பாடல் ஒளிபரப்ப முடியும். நான் அந்த நேரத்துக்கு டெலிபோனில் வருவேன்.
1: சரி,
0: நாட்டில் வருவேன்.
1: நீங்கள் அது வந்து அனுப்ப வேண்டியது எப்படி என்றால் MTRFM247@gmail.com.
0: ஆம் சரி,
1: அதற்கு நீங்கள் அனுப்பிவிட்டு அந்த நீங்கள் மடை பாடகரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. நீங்களாக தேடி வந்து எங்களுடைய இணைந்தீர்கள். உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம். மகிழ்வாக எல்லோரும் இதயத்தில் இருப்பீர்கள். இந்த சந்தர்ப்பம் இந்த நிகழ்விலே கொடுப்பதிலே ஆனால் நீங்கள் இந்த முதல் தடவை வந்தபடியால் முதலில் ஆர்வமாக வந்து 2 பாடலையும் 2 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். பாடலையும் கேட்டிருக்கீர்கள் என்றபடியால் இந்த பாடலிற்காக முழுமையாக பாடங்கள் என்று உங்களுடைய உள்ளக்கிடக்கையை சற்று வெளியே எடுத்தேன். நன்றி மகான். நீங்கள் இணைந்த சிறந்ததற்கு நாங்கள் பேசுவோம். மீண்டும் பாருங்கள்.
0: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி மகான். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. எங்கே அன்பு ஞானசேகரன் பாருங்கள் ஐயா. வணக்கம். அவர் ஒரு அன்பு உறவு உங்களுக்கு கிடையாது.
2: ஆமா மகான் மகான் பாடியும் காட்டி விட்டார்.
1: பாடி அதுக்காகத்தான் அந்த முதல் சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். சாரி, பதம் கொண்டு வந்தீர்களா? அவர் சொன்ன பாடலே கலந்து வந்து விட்டார். அதுதான் பாடல்.
2: ராகு காலம் பாடு.
1: செல்லாது செல்லாது இன்னும் இருக்கின்றது. செல்ல செல்லாது செல்லாது செல்லாது மாத்தியோ ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் மகனே. அடுத்து அன்பு உறவை அழைக்கின்றேன். எங்கே ஓடி வாருங்கள் உறவு யாராயிருக்கும்? கௌரி வந்து விட்டார். கௌரி கூறுங்க மகளே.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே. என்ன பதம்?
3: ராகு காலம்.
1: ராகு காலம் செல்லாது செல்லாது இன்னும் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். அது வந்து எழுத்து வந்து 4 எழுத்துக்களை கொண்டது.
3: கரிநாள்.
1: வாழ்த்துக்கள் சிறப்பானவர். கரிநாள் என்று கூறுவது. வாழ்த்துக்கள் கௌரி. கட்டிக்காரி கௌரி கட்டிக்காரி கௌரி கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பதத்தை தருகின்றேன். இங்கே வந்திருக்க மஞ்சுளா வந்திருக்க. வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம். எதம்மா?
3: பாடல்.
1: பாடல் சொல்லி பாடலும் காட்டி விட்டாரு. ஒருவர் இங்கிலாந்துல இருந்து வந்திருந்தார். இப்பொழுது பிரித்தானியாவில இருந்து வந்திருந்தார். மகான் என்ற என்ன பாடல் நீங்கள் கூறுங்கள். நீங்கள் ஒரு பாடல் கொண்டிருந்தீர்களா? என்ன பாடல்?
3: மூஞ்சி பாப்படம்.
1: அது என்ன பாடல்?
3: குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம்.
1: அட்ரஸ் ஆக்கி கெட்டிக்காரி கெட்டிக்காரி. அந்த பாடலும் முழுமையாக பாடியும் காட்டியுள்ள ஒரு புதிய உறவு என்று எங்களோடு இணைந்து கொண்டார். ஒரு புதிய நேயர் எங்கள் எல்லோருடன் இணைந்து கொண்டார். மகான் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில நாடு ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். அவர் அதை கண்டுபிடித்து கொண்டு இரண்டு பாடலையும் அவர் கண்டுபிடித்து சொல்லிவிட்டு அவர் உடனே பாடியும் அவர் ஒரு பாடகர் அவர் பாடியும் காட்டியுள்ளார். என்னாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகளே, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
3: நாளை நான் பாட்டு சொல்றேன்.
1: சொல்லுங்கள், குறுங்கள். என்ன பாடல்?
3: பட்டிக்காடா பட்டணமா.
1: அதுல என்ன பாடல்?
3: அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி.
1: சிறப்பு. அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடல் மகளுக்கு தருவேன். கடம்பத்திரிகை நல்லதம்மா, நல்லதடா. மீண்டும் பாருங்கள். இங்கே இப்பொழுது ராமன் வருகின்றார், அவருடைய இணையரையும் நீங்கள் மீண்டும் பாருங்கள். வணக்கம். வணக்கம் ராமன். வணக்கம். என்ன பதம் கொண்டு அந்த பாடம் கண்டுபிடிச்சீர்களா? அவர் பாடி காட்டியிருந்தார்.
4: பாட்டு முடிச்சுதான் பாட்டு முடிச்சார். ஐயா பாட்டு
1: நல்லா இருந்து. வாழ்த்துக்கள் அவருக்கு. எல்லோரும் வாழ்த்து விடுங்கள் அவருக்கு. நல்லது. அவரோட மேடை பாடகிறான் எங்களோடு ஒரு அன்பு உறவு இணைந்து விட்டார் மின்னல் தமிழ் வானொலி குடும்பத்திலே.
4: வாழ்த்துக்கள்.
1: சரி, இப்பொழுது நீங்கள் இந்த பதம் கொண்டு வந்தீர்களா கவிஞரே?
4: எத்தனை எழுத்தியாது?
1: ஐயோ, நான்கு எழுத்துக்களை கொண்டது ஐயா. அதைத்தானே சொன்னாலே இப்ப மகள் கௌரி வந்து கூறிவிட்டாலே. செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். செல்லுற செல் என்றால் செல்லு கொண்டு இருக்கும். சரியா? கரிநாள் என்று மகள் குறிப்பிட்டால் சரி. அது கரிநாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிநாள் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது கரிநாள் பார்ப்போம் இல்லையா? நீங்க சொல்ல வந்து அவர்கள் கூறிவிட்டார்கள் இல்லையா? சரி, இப்பொழுது அடுத்த பதம் ஒன்றுக்கு செல்கின்றேன். அந்த பதம் ஒரு உண்ணும் உணவு, அதிலும் எங்கள் தமிழர்கள் மத்தியிலே பிரதானமான உணவு. ஏசிய ஆசியன்களுக்கு, ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பிரதானமான உணவு. அது இரண்டு எழுத்திலையும் கூறலாம். ஆனா என்னிடத்திலே அது நான்கு எழுத்திலையும் வந்திருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? என்னிடம் நாலு எழுத்திலே வந்திருக்கிறது. உங்களை உடனே தெரிந்தால் கூறுங்கள், அதாவது மீண்டும் வந்து கூறுங்கள். இன்னும் ஒரு பதம் தரும்.
4: உணவு.
1: உணவை உணவு. அதோடு உணவு. அதோடு உணவு. அதை இரண்டு எழுத்துக்களையும் அழைக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக கூறுவோம். ஆனால் அது என்னிடம் இருக்கின்றது நாலு எழுத்துக்களில் உள்ள பதம். அது என்ன பதமாக இருக்கும்? அடுத்த
4: விருந்து.
1: என்னையா கூறுங்கள்?
4: விருந்து.
1: ஒண்ணு உணவு ஐயா. விருந்து உணவு. விருந்து அளிப்போம். விருந்து ஆனா இது உண்ணுகிற உணவு பொருளே உண்டு. ஒரு உணவு. இரண்டு எழுத்திலேயும் அழைக்கிறார்கள். நான்கு எழுத்திலே தான் என்னிடம் இருக்கின்றது அந்த பதம். பொதுவாக ரெண்டு எழுத்துல சொல்லுவோம். நாங்கள் அநேகமாக சொல்லுவோம். அநேகமாக சொல்லுவோம் அதை இரண்டு எழுத்துல. ஆனா அந்த பதம் அந்த அந்த பொருள் நான்கு எழுத்துலேயே என்னிடம் இருக்கின்றது அந்த உணவு பொருள். நீ பெயர் பிரதானமான உணவு எங்களுக்கு. நன்றி. அடுத்த உடன் செல்லுகின்றேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வணக்கம் மகளே. கெட்டிக்காரே. சிறப்பான பதில். அன்னம். சோறு என்ற இரண்டு இடத்திலே நாங்கள் அநேகமாக அழைப்போம். அன்னம் என்று கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம் ராஜகுமார் தர்மபுரி.
2: வணக்கம். வணக்கம். அன்னம். அன்னம்.
1: அன்னம் கெட்டிக்காரன். அதை கௌரி உங்களுக்கு முதல் கௌரி கூறி புள்ளியை பெற்றால் ராஜ்குமாருக்கு வாழ்த்துக்களை. வாழ்த்துக்கள். இப்பொழுது அருள் வருகின்றார். ஸ்ரீ அதாவது ஈழத்திரு நாட்டிலிருந்து அருள். வணக்கம் அருள். ஓம் நம சிவாய. அருள் வணக்கம். வணக்கம் நாகப்பனையா கோயம்புத்தூர். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. சாப்பாடு.
1: சாப்பாடு என்றது நல்லதுதான். ஆனால் யாழ்ப்பாணம் ஈழத்திலிருந்து வந்து கௌரி கூறிவிட்டார் அண்ணம் அண்ணம் என்று கூறிவிட்டு சரியான பதிலை கூறுகின்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: பாடல் ஐயா,
1: பாடல்
5: அண்ணம்
1: கூறுங்க, பாடலை தாருங்கள். புரியவில்லை, நீங்கள்
5: பேசுவது நடக்கிறது.
1: ஓ, ஏதோ நடக்கிறது. நாங்களும் பாடக்கூடாது ஐயா, இங்க எங்களுக்கு மகான் வந்து பாடி விடுவார் சிறப்பாக. ஏதோ
5: நடக்கிறது,
1: வாழ்த்துக்கள் அவருக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ நடக்கிறது என்ன திரைப்படமாக இருக்கும்?
5: மனிதன். மனிதன்,
1: மனிதன் திரைப்படுத்து. ஓ, மனிதன் தான் அப்படி பாடுவான. ஏதோ நடக்கிறது என்னமோ. நல்லது ஐயா அவர்களே, மீண்டும்
5: சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி. தங்கை ஞானசேகரன் பாருங்கள், என்ன பாட, என்ன பதம், பதம் கொண்டு வந்தீர்களா?
2: அண்ணம்,
1: அண்ணம், சிறப்பான பதில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோடு வந்த கௌரி மகள் கௌரி யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள், நன்றி
2: நன்றி அப்பா,
1: நன்றி. எங்கே மஞ்சுளா வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் மஞ்சுளா? மஞ்சுளா, உங்களுடைய அழைப்பு இடர்பட்டு நிற்கின்றது, தடையிலே நிற்கின்றது, தெளிவாக இல்லை. மஞ்சுளா, கனெக்டிங் என்று காட்டுகிறதே தவிர என்னோட இணைய முடியாமல் இருக்கின்றது. கனியம்பாடியிலிருந்து வந்தீர்கள், மேலூர் மாவட்டம். சரி, நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பதத்தை கொண்டு வருகின்றேன், அந்த பதத்தை தந்துவிட்டு அடுத்த வருகின்றேன். சரி, ஆலயங்களுக்கு நாங்கள் சென்று மஞ்சுளா வந்து விட்டு. வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். மேலே
3: கிராமத்துல,
1: ஆமா, அதுக்கு நாலு எழுத்துலயே ஒரு பதம் இருக்கு தெரியுமா?
3: அண்ணம்,
1: அண்ணம் என்றே கூறுவது உண்டு. வாழ்த்துக்கள் மகளே. ரெண்டு மூணு பேர் முதலில் வந்து கூறுவிட்டார்கள் அம்மா அந்த பதத்தை, அண்ணம் என்று.
3: புள்ளியே
1: பெற்று விட்டார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், அப்பாவின் வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. கெட்டி காரி.
3: இங்க வந்து சோறுன்னு சொல்றோம் இது கிராமத்துல, நாங்க சோறுன்னு சொல்றது ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் சாதம்னு சொன்னாதான் அது கௌரவமா நினைக்கிறாங்க.
1: ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி இருக்கம்மா. சோறு என்று வந்து கூறுகிறார்கள், சாதம் என்று கூடாது. நெல்லிலிருந்து உற்பத்தி பண்ணி வர முதலில் அதை அன்னம், அன்னம் என்று எல்லா உணவையும் சேர்த்தும் கூறுவார்கள். அன்னம் என்று அன்னம் உண்டீர்கள் சில இடத்துல. ஆனா குறிப்பாக அன்னம் என்ற அந்த அன்னம் என்பது இப்ப குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டுதல் என்று எல்லாம் இருக்கின்றது. அன்னம் ஊட்டுதல், அன்னம் என்ற சரியான தமிழ் பதம் அதுதான். பேச்சு வழக்கிலே சோறு, சோத்து, சோறு சாப்பிடுறியா என்னடா சாப்பிடறான்னு கேட்பாரு. சோறு போடப்பான்னு கேட்பாரு. சாதம் படைத்து விடுங்கள், சாதம் பொங்கி ஆயிட்டான்னு கேட்பார்கள். ஆனால் அன்னம், அன்னம் என்பது அருண் சொல்லு, அதுதான் எங்களுடைய தமிழ் பதம். இப்ப அன்னம் என்ற அந்த சோறு என்ற பதத்துக்கு இத்தனை பதங்கள் வந்து விட்டது பார்த்திருக்கிறார். சோறு, சாதம், அன்னம் என்றால் சாப்பாடு என்றெல்லாம் கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பதத்தை தரப்போன்றே மீண்டும் பாருங்கள். நன்றி. அடுத்த பதம் அன்னம் என்ற பதம் வந்துவிட்டது. கட்டிக்காரி கூறுகிறார். இப்பொழுது கூறினேன், ஆலயங்களுக்கு நாங்கள் சென்றால் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் முடிந்தவுடன் எங்களுக்கு கிடைக்கும் பிரசாதத்திலே ஒன்று, அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்களுக்கு கிடைக்கும் பிரசாதங்களிலே அது ஒன்று முக்கியமானது. அதை அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுப்பாருங்கள், கையிலேயே கொடுப்பார். அது என்ன? பல விடயங்கள் தருகின்றார், பல பொருட்கள் கொடுப்பார். இது மிகவும் முக்கியமான புனிதமாக நாங்கள் அந்த பிரசாதமே புனிதம் தான். என்ன கொண்டு வந்து கொடுப்பார் பிரசாதத்தில்? என்ன அவர் கொண்டு வந்து கொடுப்பார்? ஒரு விடயம், ஒரு பொருள். அது அந்த பொருளை அது கொண்டு வந்து தருவார். நாங்கள் அதை பணிவோடு வாங்கிக் கொள்வோம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, சரியா? சரி, அடுத்து ஒரு பழமொழி ஒன்று தரப்போகின்றேன். ஒரு பழமொழி, எங்கே எங்களுக்கு ரேவதி காணவில்லை. ரேவதி பாடம் தந்து விட்டாரா? தரவில்லை, மீண்டும் பெறவில்லை. அவனுடைய கட்டம் இந்த பாடல்களை கண்டுபிடிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. சரி, இப்பொழுது ஒரு பழமொழி ஒன்று, முதுமொழி, எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை வருகின்றது ஒரு பழமொழி. அதில் இரண்டு நான்கு பதங்களை கொண்ட பழமொழி, அதில் இரண்டு பதங்கள் மறைந்து விட்டன. முதலாவது பதம் பாலுக்கும், இரண்டாவது பதம் மறைந்து விட்டது, மூன்றாவது பதமும் மறைந்து விட்டது, நான்காவது பதம் தோழன். பாலுக்கும் இடைவெளி, இடைவெளி, தோழன். இதை நிரப்பி கூற வேண்டும் நீங்கள். கொண்டு பாருங்க. ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. குங்குமம்
1: செல்லாது செல்லாது செல்லாது வேற ஒன்று இருக்கின்றது. மாத்தி
2: யோசிச்சாருங்க.
1: எங்கே அடுத்த உறவு வந்து விட்டார். யார் கௌரி வந்திருக்காரா? ராபிக் வந்து விட்டார். ராபிக் என்ன பதம் ஐயா?
2: புளிசாதம்.
1: புளிசாதம் என்பது செல்லாது செல்லாது செல்லாது. வாழ்த்துக்கள்.
2: மீண்டும்
1: மீண்டும் பாருங்கள். எங்கே நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வந்திருப்பாரு.
6: வணக்கம். குங்குமம்
1: செல்லாது செல்லாது செல்லாது. மீண்டும் பாருங்கள். எங்கே கௌரி வந்து விட்டார். கௌரி ஓடு பாருங்கள்.
7: தீர்த்தம்
1: கெட்டிக்காரி. தீர்த்தம் என்பதுதான் முக்கியமான. ஐயரன் கையினால் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது தீர்த்தம். அதை நாங்கள் புனிதமாக மகள்வோடு வாங்கிக் கொள்வோம். பிரசாதங்கள் மிகவும் முக்கியமானது. தீர்த்தம் என்பது சரியான பதம். சரியான பதம் கௌரி. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
1: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தீர்த்தம் ஞானதேவரம் கொண்டு வாருங்கள்.
2: பாலுக்கு நண்பன் பூனைக்கு தோழன்.
1: பாலுக்கு நண்பன் பூனைக்கும் தோழன். வாழ்த்துக்கள். நல்ல பழமொழியை கண்டுபிடித்து விட்டார். பாலுக்கும் தோழன் என்னென்ன கூறுங்கள்.
2: பாலுக்கு நண்பன் பூனைக்கும் தோழன்.
1: அப்படி என்று வராது சரியான பதில். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அதுதான் சரியான பழமொழி. உடைத்து விட்டு பாலுக்கு காவல் இருப்பதோ இருந்து பூனைக்கும் தோழனாக இருப்பார். அப்படி மக்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பது அது பாலுக்கும் தோழன் என்று வராது மகனே. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அதாவது ராஜ்குமார் வந்துட்டு. வணக்கம் ராஜ்குமார்.
8: ஐயா பாலுக்கும்
1: கூறுங்கள்.
8: ஐயா
1: கூறுங்கள்.
8: ஐயா எடுத்து கொடுங்க. மறந்து டக்குன்னு லைன் கிடைச்சதும் மறந்துட்டேன். பால் பாலுக்கும் என்ன ஆரம்பிச்சீங்க அது மட்டும் சொல்லுங்க.
1: அதாவது வந்து பாலுக்கும் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். இப்படி மக்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். உங்களோடும் தோழனா இருப்பார்கள். மற்ற பக்கத்துக்கும் காவலா இருப்பார்கள் இல்லையா. பாலுக்கும் காவல்
2: தோழன்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு புள்ளி ஒன்று பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த பதம் தந்தை நான் உங்களுக்கு தரவில்லை. அன்னம் வந்துவிட்டது. அடுத்த பதம் இஞ்சி குடி மஞ்சுளா. மஞ்சுளா வாருங்கள். என்னம்மா கொண்டு வாருங்கள்.
7: குங்குமம் பா.
1: செல்லாது செல்லாது செல்லாது. அது வந்து தீர்த்தம். தீர்த்தம் என்பது சரியான பதம். கௌரி கூறியிருந்தார். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கு இப்ப இன்னும் ஒரு பதம் வருகின்றது. பழமொழியும் வந்து கூறிவிட்டார்கள். இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பதம் பெற இருக்கின்றது. இந்த பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதி அதி தீவிரமான சிந்தனையாளர்கள். பெரிய கண்டுபிடிப்பாளர். ஒரு ஒரு துறையிலே மிகவும் உயர்ச்சி நிலையில் இருப்பவர்கள். நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களை இப்படி கூறுவார்கள் மூன்று எழுத்திலே. எங்கே நீங்களும் அப்படி வர வேண்டும். இப்படி வர வேண்டும். நீங்களும் இந்த பதத்துக்குரியவர் போல வர வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதி உயர் அறிவு பெற்றவர்களை இந்த ஒரு துறையிலே இப்படி கூறுவார்கள். சரியா. அடுத்த பதம் தருகின்றேன். இது குட்டி போடும். குட்டியும் குட்டி போடும். குட்டியும் குட்டி அப்படித்தான் வருகின்றது. ஆனால் இது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. குட்டி போடும் மிருகங்கள் அல்ல. சரியா. குட்டி போடும் மிருகம் அல்ல. இரண்டு எழுத்தை சேர்ந்தது. கொண்டு வாருங்கள். தீர்த்தம் வந்துவிட்டது. கட்டிக்காரி. இப்பொழுது இருக்கின்ற இரண்டு மூன்று இடத்தில் ஒரு பதம் இரண்டு இடத்தில் ஒரு பதம் இருக்கின்றது உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள். எங்கே சத்தத்தை காணவில்லை. கொஞ்சம் இடைவெளி எடுத்து நான் பாடல் ஒன்றை தருகின்றேன். இலகுவாக்கி விடுகிறேன். வந்துவிட்டார் மகள் கௌரி. வணக்கம் கௌரி. கொண்டு வாருங்கள்.
7: அப்பா விவேகி.
1: அதை செல்லாது செல்லாது. அதை விட இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. விவேகிக்கும் விவேகிக்கும் இந்த பதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கருத்து. நல்லம்மா கட்டிக்காரு கொண்டு பாருங்க. அந்த பதம் கண்டுபிடிச்சீர்களா? எங்க ராஜ்குமார் வந்து கொண்டு பாருங்க. ராஜ்குமார்
9: மேதாவி, மேதாவி பூனை.
1: சிறப்பு சிறப்பு மேதாவி என்பது சிறப்பு சிறந்த விவேகிய விட மேதாவி மேதாவி அது சிறந்தவர் அல்லவா? புள்ளி கிடைக்கின்றது. ஆனா பூனை செல்லாது, பூனை செல்லாது, செல்லாது, செல்லாது.
9: நன்றிங்க, நன்றி.
1: நான் கூறினேன் குட்டி போடும் மிருகம் அல்ல. கொண்டு வாங்க
9: ஐயா. நான் கவனிக்கலைங்கய்யா, கவனிக்கல.
1: கொண்டு வாங்க.
9: கோளாறு.
1: நன்றி,
9: நன்றி, நன்றி.
1: வணக்கம் மகான், வணக்கம் மகான், வணக்கம்.
0: வாழை
1: கெட்டிக்காரன் வாழை என்பது சரியான பதவி. குட்டி போடும் மிருகம் அல்ல. வாழ்த்துக்கள். இரண்டு எழுத்து செல்லை கொண்டு வந்த மகான் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. எங்கே அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அடுத்த பதம், அடுத்த பதத்தை கொண்டு அந்த இரண்டு எழுத்தை கொண்ட பதம் குட்டி போடும் மிருகம் அல்ல, அது வந்து வாழை. வாழை என்ற இரண்டு இடத்திலே சரியான பதத்தை மகான் தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டார். எங்கே சவுதி அரேபியாவில் இருந்து ஃபாரூக் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் மகனே ஃபாரூக். வாழை வாழை வாழைப்பா, வாழை வாழை வாழை, வாழைப்படம் வாழைப்படம் வாழைப்படம். அது வந்து என்னுடைய மகான்
9: முதல் பாட்டு பாட்டு பாட்டு
1: முதலே
9: நாளைய பாட்டு
1: மகான் வந்து கூறி புள்ளியை பெற்றார். ஆனா உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
9: நன்றிப்பா, நன்றி. நாளைய பாட்டு சொல்றேப்பா.
1: கூறுங்கள், என்ன பாட்டு? கெட்டிக்காரன்
9: புதிதாக இடிந்த மகான் ஐயாவுக்கு அன்புறவர் சார்பாக
1: வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். அப்படி வரவேற்று சகோதரமாக நாங்கள் அன்பாக ஒரு குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். அவருடைய திறமைக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள். நல்லது. உங்கள் பாடல் கதம்பத்திலே கிடைக்கும். அடுத்த பதத்துக்கு போவோம். சியாமலா அழைத்து விட்டு சலித்து விட்டு திரும்பி விட்டார். நாங்கள் பேசுகிறோம், தங்களை எடுக்கவில்லை என்று. எங்கே சியாமலா ஓடி வாருங்கள் மகளை மீண்டும் பெற வேண்டும். வாழை என்பது சரியான பதில், மேதாவி என்பதும் சரியான பதில். இரண்டுக்கும் பதில் கிடைத்து விட்டது. அடுத்த பதம் ஒன்று ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் மேடையிலே நிகழ்த்தப்படுவது, ஆலயங்களில் பெரிய மேடைகள் சபாக்களிலே நடத்தப்படுவது. இதற்கு ஆறு எழுத்திலே அழைக்கப்படுகிறது அந்த பதம். இதிலே திறமை உள்ளவர்கள், இந்த துறைகளிலே திறமை உள்ளவர்கள் இதை செய்வார்கள், இதை செய்வார்கள் மேடைகளிலே. ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். இன்னொரு பதம் தருகிறேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். ஒரு பறவை. இந்த பதத்தை வைத்து மக்களை பேசுவார்களாக்கள். அவர்களை குற்றம் காட்டும் பொழுது, பேசும் பொழுது இப்படி பேசுவோம். அதாவது வந்து முட்டாள்தனமாக செய்பவர்களை இப்படி சொல்வார்கள். ஆனால் இந்த பறவை கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும். கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய பறவை. இது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இதை மக்கள் உபயோகிக்கின்றார்கள், உணவாக மறந்துகிறார்கள், உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள். இந்த பறவையை கொண்டு வாருங்கள். இலகுவாக்கி இருக்கின்றேன். அந்த மேடையிலே நடைபெறுவது, அவர்கள் பக்கவாத்தியங்களோடு அது செய்வார்கள். அது எதுவாக இருக்கும்? வணக்கம் நாகப்பனையா. வணக்கம்.
10: பாராட்டு விழா.
1: பாராட்டு விழா பொருந்தவில்லை, பொருந்தவில்லை ஐயா. பாராட்டு விழா மற்றவர்களால் செய்யப்படுகிறது. இது இவரே செய்வார், நீங்களே செய்ய. யோசனை.
9: இசை கச்சேரிப்பா.
1: இசை கச்சேரி எப்படி நீங்கள் செய்வீர்கள் இசை கச்சேரி சிறப்பாக செய்வீர்களா? ஒரு இசை கச்சேரி செய்யுங்கள் பார்ப்போம், கேட்போம். செல்லாது செல்லாது செல்லாது
9: இரண்டாவது
1: நீங்கள் வார்த்தைங்களுக்கு தெரியும் தானே, அது சரியான பதம் தெரியாத பதங்கள் இல்லையா? தன்னை தாரை குறிட்டு இதை காட்சி செல்லாது வாத்து சென்று வாத்து சரியான பதம். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அம்மா சியாமலா வாருங்கள் மகளே, சியாமலா ஓடி வாருங்கள் கொஞ்சம். இசை கச்சேரி என்றும் கூறலாம், ஆனால் அது செல்லாது. என்னிடம் இருக்கிறது அது இல்லை, செல்லாது அம்மா. உங்களோட மேதாவி வீரர் இருந்து விட்டார் இல்லையா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்க ஞானசேகரம் ஐயா வந்து விட்டார். ஞானசேகரம் பாருங்கள், வணக்கம். நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரம் வணக்கம். சரி, நாகப்பட்டினம் முகமது ராஃபிக் கூறுங்கள்.
10: கொக்கு கொக்கு
1: கொக்கு கொக்கு கொக்கு செல்லாது செல்லாது செல்லாது, அது வாத்து வாத்து என்று வரும் சொல்லிவிட்டார். வாத்து அந்த மற்ற பதம் கண்டுபிடிக்கலாம். மற்றது என்ன பதம்? அந்த ஆறு எழுத்துக்களை அந்த ஆறு
10: ஆறு பாராட்டு
1: பாராட்டு செல்லாது செல்லாது ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். யார் வந்தது யார் வருவார்? சரி, இப்பொழுது நான் மகானுக்கும் ரேவதிக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு போட்டி ஒரு பாடலின் இடைவெளி தரப்போகின்றேன். சரி, மகான் வருகின்ற மகான் கொண்டு வாருங்கள்.
11: வணக்கம், நான் மீண்டும் மகான்.
1: மீண்டும் மகான் வாருங்கள், வரவேற்கின்றோம். என்ன பதம் கொண்டு
11: முதற்கண் அந்த பாடலுக்கு நன்றி தெரிவித்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்,
1: நன்றிகள்.
11: இந்த இது வந்து வாத்து அல்லது வவ்வால் வருமா?
1: இல்லையா, வாத்து தான் சரியான பதம். அதை ஃபாரூக் அவர்கள் கூறிவிட்டு சென்று விட்டார். வாத்து சொல்லுவேன், நீர் வாத்து வாத்து
11: வந்து
1: இசை கச்சேரி செல்லாது. அந்த பதம் வேறு பதம்
11: என்னிடம்
1: அது செல்லாது, வேறு பதம் இருக்கின்றது.
11: மீண்டும்
1: பாருங்கள் மகான், கெட்டிக்காரன் பாருங்கள் மீண்டும். எங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கௌரி வந்திருக்கின்றார், ஈழத்திருநாட்டின். கௌரி வாங்க, என்ன பதம்?
12: வணக்கம் அப்பா.
1: அதே கூறுவிட்டார் அம்மா, வாத்து. ஒரு வாத்து மடையன்னு கூறுவோம்.
12: அரங்கேற்றம்
1: அரங்கேற்றம் செல்லாது செல்லாது. நன்றி மகளே, நன்றி நன்றி. எங்கே ராஜ்குமார் ஓடி வாருங்கள், தர்மபுரியில் இருந்து வருகின்ற.
9: வாய்ப்பாட்டு
1: வாய்ப்பாட்டு எப்படி கண்டுபிடித்தீர்கள்? யோசனை பண்ணி கண்டுபிடித்தீர்கள், ஆனால் அது செல்லாது செல்லாது அது செல்லாது.
9: நன்றி நன்றி.
1: செல்லவில்லை அது. ஒரு மீண்டும் பாருங்கள், மஞ்சுளா வந்து விட்டார். மஞ்சுளா தான் சரியாக கொண்டு வருகிறார். மஞ்சுளா கொண்டு வாருங்கள். நாகமா
12: கூட்டம் கூட்டமா வரும் பறவை காகம்.
1: காகமா இல்லையம்மா, அது வாத்து. மக்களிடம் பேசுவோம், வாத்து மடையன்னு பேசுவோம். வாத்து முட்டாள வாத்து என்பது காகத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம், மக்கள் சாப்பிடுகிறார்கள் அந்த வாத்தினுடைய முட்டை சாப்பிடுகிறார். ஆமா, அப்ப வாத்து சரியான பதில். அது வாத்து வாரம் தானே, வாத்து அவர் வாத்து வாத்து வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், நன்றி. எங்கே ஈழத்திருநாட்டின் யாழ் நகரிலிருந்து வருகின்றார் அருள். எங்கே அருள், உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனி. என்ன நடந்தது? காற்றலை சரியாக இல்லை உங்களுக்கு. அருள், நீங்கள் மீண்டும் பெறப்படும் ஐயா, மீண்டும் பாருங்கள். வாத்து என்பதை சரியாக கூறிவிட்டார். ஒரு பதம் வந்துவிட்டது, அடுத்த பதம் இன்னும் உங்கள் கையில் இருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு வர வேண்டும். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதங்கள். நல்லது, ஒரு பதம் கொண்டு வாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு பதம் தரப்போகின்றேன். யோகம் கழுக்கிலே கூடாத யோகம் எது? இது ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. இந்த யோகம் நேரம் காலம் யோகம் என்பது போல இதிலே ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் கூடாத யோகம் அது இந்த யோகமாக இருக்கும். அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்துக்களை கொண்டது. அது என்ன யோகம்? ஓடி வாருங்கள், மேதாவி குறிப்பிட்டார்கள். கொண்டு பாருங்க, இந்த ஆறு எழுத்து அடுத்த பதம் இன்னும் வரவில்லை. இப்பொழுது மகான் வருகின்ற, வாருங்கள் மகான், வணக்கம்.
13: மேடை நிகழ்ச்சி, மேடை நிகழ்வு
1: செல்லவில்லை, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. இன்னும் ஒரு பதம் இருக்கு, ஒரு விடயம் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, அங்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. நாங்கள்
13: தாடை நிகழ்ச்சி அல்ல
1: அல்ல அல்ல, வேறு ஒன்று வரும். மீண்டும் பாருங்கள், அங்கே அடுத்த பதம் கொண்டு, பதத்தை கொண்டு பாருங்கள், ஓடி பாருங்கள். இப்பொழுது இரண்டு பதம் தந்துவிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஆறு நிமிடங்கள் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. ஆறு நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து பாடல்கள் கிடைக்க இருக்கின்றது. அங்கே ஓடி பாருங்கள், இந்த பதத்தை கொண்டு வந்து சிறப்பாக இணைத்துக் கொண்டு செல்லுங்கள். அல்லது விட்டா நான் கூறி பத்து புள்ளி வாங்கி விடுவேன், கூட எல்லாருடைய புள்ளியும் நான் எடுத்து விடுவேன். அற்புதமான ஒரு பதம், அநேகமாக இது சமய சம்பந்தமாக நடைபெறுவது. சரி, உங்களுக்கு இலகுவாக்கி விடுறேன், சமய சம்பந்தமாக செய்வார்கள் இதை. இப்பொழுது இலகுவாக இருக்கும் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். சரியா என்று எண்ணுகின்றேன். ஓடி வர வேண்டும். மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம் அம்மா.
14: அப்ப வில்லு பாட்டு
1: அதே போன்றுதான் இன்னும் ஒன்று வேலை வேணும். இது செல்லாது செல்லாது செல்லாது, முயற்சி செய்யுங்கள். பார்த்தீங்களா எத்தனை காலங்கள் வந்து விட்டது. எங்கே கொண்டு வாருங்கள். எங்கே விஜய் கௌரி வந்து விட்டார். கௌரி கௌரி வாருங்கள். கௌரி அம்மா, கௌரி அம்மா கொண்டு வாருங்கள். மகளே
14: பிரசங்கம்,
1: வாழ்த்துக்கள், சிறப்பு பிரசங்கம் செய்வார்கள். பிரசங்கம் என்பது சரியான பதம், கெட்டிக்காரி. மேடையிலே தான் நிகழ்வது, ஒருவரால் நிகழ்த்தப்படும், பக்கவாத்தியங்களெல்லாம் நடக்கும். பிரசங்கம், ஒரு துறையிலே தேர்ச்சி பெற்று அவர் இந்த பிரசங்கம் செய்வார். சமய சம்பந்தமானது கிடையாது. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு பிரசங்கம் சரியான பதம்.
14: யோகம் அப்பா கர்மயோகம்,
1: அதை மாற்றி யோசிக்க வேண்டும். அங்கேதான் நிற்கிறீர்கள், மாற்றி யோசியுங்கள். கொண்டு வாருங்கள். எங்கே தர்மபுரி ராஜ்குமார் வந்து விட்டார். வாருங்கள் ராஜ்குமார்.
15: உபன்வாசம்,
1: உபன்யாசம், உபன்யாசம் என்றும் கூறுவார்கள். ஆனால் சரியான தமிழ் பிரசங்கம். கௌரி
15: நன்றி நன்றி.
1: பிரசங்கம் உபன்யாசம் வேறு, பிரசங்கம் வேறு. நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு கொண்டு ஒரு வாருங்கள். எங்கே பெற வேண்டும். இன்னும் ஒரு பதம் பெற இருக்கின்றது. பிரசங்கம் வந்துவிட்டது. எனக்கு கிடைக்கிற பத்து புள்ளியை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். கெட்டிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். சரி, இந்த ஆறு எழுத்து கொண்ட ஒரு பதம் அது வரவில்லை. இன்னும் வந்துவிட்டுதா? இல்லை, வரவில்லை, மாறிக்கொண்டு வார். சரி, இந்த பதம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். இவன் வந்து மகாபாரதத்தில் வருகின்ற ஒருவன், மகாபாரதத்திலே வருகின்ற ஒருவன், ஆறு எழுத்தை கொண்டவன். அவன் யார்? கௌரியை கொண்டு வாருங்கள்.
14: மரண யோகம்,
1: கெட்டிக்காரி. மாத்தி யோசித்து வந்து விட்டால் மரண யோகம், மரண யோகம். அந்த யோகம் பொல்லாதது, அதுல எதுவும் செய்ய மாட்டார்கள். இப்ப அடுத்த பதம் ஒன்று கொடுத்தேன் மகளே. ஆறு பதங்கள், ஆறு எழுத்துக்களை கொண்டது மகாபாரதத்திலே வருகின்றான் ஒருவன், ஒரு ஆண். ஆறு எழுத்துக்களை கொண்டவன், ஆறு எழுத்துக்களை கொண்டவன். கொண்டு ஓடி வாருங்கள். என்ன கூறினீர்கள்? சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் பதங்களை. வர வேண்டும், வர வேண்டும். காற்றலையில் நாகப்பன் வருகின்றார், அவர் கொண்டு வருவார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
16: துரியோகமும்
1: செல்லாது. என்னிடம் இருப்பான் வேறு ஒரு வென்றிருக்கின்றார். நீங்கள் இவன் சாரி, இப்படியும் உங்களுக்கு கூறுவோம். நீங்கள் கூறியவர்கள் கௌரவர் பக்கத்திலே கொண்டு வந்திருக்கேன், நான் பாண்டவர் பக்கத்திலே தந்திருக்கேன். இவன் பாண்டவர் பக்கத்தை சேர்ந்தவன்.
16: அச்சுமன்
1: செல்லாது. அவனுக்கு அடுத்த தலைமுறை வாழ்த்துக்கள். எங்கே கௌரி கொண்டு வாருங்கள். துரியோதனன் கௌரவர் பக்கத்தை சேர்ந்தான், அவன் அல்ல. நான் தந்தவன் பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். பாண்டவர் பக்கத்தில்
14: சிந்தித்து வாருங்கள்.
1: ஓகே வாருங்கள், சிந்தித்து வாருங்கள். ஐயா மகான் வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
15: துரியோதனன் சரியா வருமா பார்ப்போம்.
1: துரியோதனன் அல்ல, அது சொல்ல என்னிடம் இருப்பவன் வேறு ஒருவன். துரியோதனன் கௌரவர் பக்கத்தைச் சேர்ந்தான், இவன் பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். உங்களுக்கு இலகுவாக்கி விடுகிறேன், பாண்டவர் பக்கத்திலே
15: இருக்கிறான். நன்றி,
1: நன்றி. எங்கே கௌரி கொண்டு வாருங்கள்.
14: அர்ஜுன நம்பா,
1: அர்ஜுன நம்பி என்னுடைய ஞானதேரன் கூட அது செல்லாது செல்லாது என்று குறிப்பிட்டேன். அவனுக்கு அடுத்த தலைமுறையா இருக்கலாம், அவனுக்கு அடுத்த தலைமுறையாகவும் இருக்கலாம். பாரதத்திலே இருக்கின்றான் அவன் சிறந்த வீரன். எங்கே ஞானதேரன் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார். ஓடி வாருங்கள்.
2: சகாதேவன்
1: செல்லாது செல்லாது, இன்னமொரு வந்திருக்கின்றான். கொண்டு வாருங்கள். எல்லோருடைய பேரும் வரவேண்டும் என்று, எல்லோருடைய பேரும் வரவேண்டும் என்று. எங்கே ராபிக்கு ஓடி வாருங்கள். ராபிக், முகமது ராபிக் நீங்கள் கொஞ்சம் போருங்கள். நாகப்பட்டினம்
2: தென்னாலிராமன்,
1: தென்னாலிராமன் ஐயா, தென்னாலிராமன் பாரதத்திலே வரையில்லை அவன். முயற்சிக்கு நன்றி, முயற்சிக்கு நன்றி. கடிகாரன், கடிகாரன் அருள், ரெண்டு தடவை அழைத்தீர்கள். உங்களுடைய அழைப்பு இங்கே வரவில்லை. நான் அழைத்த போது நினைத்தேன் உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது, அந்த யாழ்ப்பாணத்திலே காற்றடிக்கின்றதா, உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. கொண்டு வாருங்கள். இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது போட்டி முடிவதற்கு. ஆனால் இந்த பதம் கண்டுதான் நான் இந்த போட்டியை முடிப்பேன். யார் அவன்? பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். நீங்கள் அர்ஜுனனை கொண்டு வந்தீர்கள், அவனுக்கும் அடுத்த தலைமுறை என்றும் கூறிவிட்டேன், இலகுவாக்கி இருக்கின்றேன். இன்னும் அவனுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கலாம். அவர் பாண்டவர்களுடைய தலைமுறை தான் அது. கொண்டு வாருங்கள். சரி, இன்னும் இலகுவாக தருவேன். ஒரு சிறந்த வீரனுக்கும் ஒரு அரக்கியாக வந்தவளுக்கும் பிறந்தவன் அவன். கௌரி குறுங்களம்மா,
14: பீமன் மகன் கடற்கஜன்
1: வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பான பதில் கௌரி, சிறப்பான பதில். பாரதத்திலே கடற்கஜன் அவன் தூது கூட சென்றிருந்தான் கௌரவர் பக்கத்துக்கு. கடற்கஜன் தூது என்ற அதிகாரமே இருக்கின்றது. கடற்கஜன் பீமனுக்கும் அரக்கிக்கும் பிறந்த மகன். அவளது அரக்கி இருந்தும் அவள் வந்து இவனோட வந்து மனைவியா இருந்தவள், அவருக்கு பிறந்த பிள்ளை கடற்கஜன் என்றது. சிறந்த பதில், சிறப்பான பதில். இது முன்பு ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன் பொதுவில்லை, யாரும் கூறவில்லை, கூறினார்கள். நான் தான் அதை கூறி கொடுத்திருந்தேன். கடோர்கஜன் என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். போட்டியை நிறைவேற்றி இருக்கிறது கௌரி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. இதோடு போட்டி நிகழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது. நான் முடிவு செய்ததன் பின்பு பாடல்களை வந்து கேளுங்கள். ஒவ்வொருத்தராக உங்களுக்கு பாடல் வழங்க இருக்கின்றேன். வணக்கம் மஞ்சுளா, யாரவன் கொண்டு வாருங்கள். மஞ்சுளா, என்ன நடந்தது மஞ்சுளா அம்மா? நீங்க உங்களுடைய கடோர் கஜன் என்று சரியான பதிலை கூறி வெற்றி பெற்றிருக்கின்றார். சரி, போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நேரம் கனடாவிலே 2:01. ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்திலும் 11:30. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 9:01. எங்களுடைய ஆங்கிலேய நாடு பிரித்தானியாவிலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது 7 இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். 7 or 8 தெரியவில்லை, 7 இருக்கும் என்று எண்ணுகின்றேன். வர வேண்டும் இப்பொழுது. உங்களுடைய பெறுபேறுகளை கூறுவோம், யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்தார்கள் என்று. மொத்தம் 15 பேர் பங்கு பற்றி இருக்கின்றீர்கள். கெட்டிக்காரர்கள் உலகின் பல பகுதியிலிருந்து. ஃபாரூக் 1 பெற்றிருக்கின்றார். ராஜ்குமார், ரேவதி 2 பெற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய இன்று வந்து இணைந்த அன்பு நேயர் பிரித்தானியாவிலிருந்து வந்தவர் மகான், அவர்கள் 3 பெற்றிருக்கின்றார். எங்களுடைய ஞானதேவரம் 5 பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாணம் நாட்டிலிருந்து வந்த மீண்டும் கௌரி 9 பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். கௌரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், அனைவரும் சார்பிலும் வாழ்த்துக்கள். ஆனால் சிறந்து சிறப்பாக நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற அனைவருக்கும் பற்றிதான் இது. நீங்கள் எல்லோரும் சிறப்பாக முயற்சி பண்ணினீர்கள். நோக்கம், இந்த தமிழ் சொற்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். எங்களிடம் இருக்கும் தமிழ் சொற்களை மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். அதை நான் புதையல்ல இருக்கும் தமிழை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். ஒரு பதத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இத்தனை தமிழ் பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேளுங்கள். பங்கு பற்றி அனைவரும் வந்து பாடல்களை கேளுங்கள். உடனுக்குடன் பாடல் வழங்கப்படும். யார் முதல்ல வரப்போகின்றீர்கள்? கௌரி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்றும் நீங்கள் முதலாவதாக வந்திருக்கின்றீர்கள், இரண்டாவதாக ஞானசேகரன், மூன்றாவது எங்களுடைய மகான், நான்காவதாக ரேவதியும் ராஜ்குமாரும், ஐந்தாவதாக எங்களோட ஃபாரூக். இன்று குறைந்து விட்டது பதிவுகள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடி வாருங்கள், பாடல்களை கேளுங்கள். எல்லோரும் நீங்கள் பங்கு பெற்ற அத்தனை வெற்றியாளர்களும் கேட்கலாம், பங்கு பெற்றியவர்களும் வந்து கேட்கலாம் பாடல்களை. உடனுக்குடன் கிடைக்கும் பாடல். ஒரு வாருங்கள், விரைவாக வந்தால் விரைவாக பாடலை தந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் அல்லவா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓடி வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள். இங்கே எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்திருங்க பாடல் கேட்க. வாருங்கள் ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்?
1: வணக்கம். வெற்றி பெற்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள்.
0: அத்தோடு புதிதாக இணைந்து பங்கு பெற்றவரும் வெற்றி பெற்றிருக்கா, புள்ளிகள்
1: பெற்றிருக்கிறார். சிறப்பான
0: வாழ்த்துக்கள்.
1: பாடல் வந்து கொட்டாம்பட்டி ரோட்ல, படம் வந்து தோடி ராகம்.
0: எந்த ரோட்ல?
1: கொட்டாம்பட்டி ரோட்ல.
0: அப்படியே ரோடு இருக்கு அவங்க ஊர்ல. அந்த எங்க இருக்கிறது? அது இந்த மாமா
1: மதுரை பக்கத்துல
0: இருக்கு. கொட்டாம்பட்டி ரோட்லயா?
1: கொட்டாம்பட்டி ரோட்டிலே குட்டி போற போக்குலே வெட்டியத்தான் திம்பனம்.
0: அந்த குட்டி போற போக்குற கண்டு விட்டாங்களப்பா, விட மாட்டாங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க ராஜ்குமார் வந்திருக்குங்க தர்மபுரியில இருந்து. என்ன
1: பையன்? வணக்கம் ராஜ்குமார். ஐயா
0: வாழ்த்துக்கள், வாருங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: இளையராஜா பிறந்த நாளுக்காக நாடோடி தென்றல் படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக,
0: ஒரு கணம் ஒரு யுகமாக, ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்றுது. ஒரு
1: யுகமாக ஏன் தோன்ற
0: வேண்டுமானது. நல்ல பாடல், அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கௌரி வந்து விட்டார், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் கௌரி. வெற்றியாளர் கௌரி, வெற்றியாளர் கௌரி அவர்களே வாழ்த்துக்கள். வாழ்மண்ணுக்கு வெற்றி வைத்து கொடுத்திருக்கீங்க. கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? மற்றவர்களே வாழ்த்த வேண்டும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களோட இணைந்தவர்கள்
2: இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புதிதாக வாழ்ந்து கொண்ட சகோதரன் மகான் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட கதம்ப நிகழ்ச்சி ஆரம்பமாக போது எத்தனை மணிக்கமான என்னோட காவலா இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி கூறிக்கொள்ள.
0: உங்களுக்கு உற்சாகமா இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? கெட்டிக்காரர்கள்.
2: அவர் வேலை சரியா சொல்லுங்க, விட கவியா சொல்லுங்க, கவியா சொல்லுங்க. பறந்துருக்கணும்.
0: கட்டிக்காரியாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மா பிற குழந்தைகளும் கட்டிக்காரியா இருக்க வேண்டும். சரி, அப்ப என்ன பாடலை பிறக்க வந்தீர்கள் இந்த மகளே?
2: மூன்றாம் திரைப்படத்திலிருந்து கட்டி கலைமானே.
0: அந்த பாடல் வேண்டுமா? இந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் உறுதியாக எழுதிய பாடல் என்று அறிகிறோம். கண்ணதாசன் இந்த பாடல் தான் எழுதிய பாடலாம், திரைப்படத்துக்கு எழுதிய பாடல்.
2: நல்ல பாடல்,
0: நல்ல பாடல் அம்மா. இது நீங்கள் இப்ப கேட்கும் பொழுது அதை சின்னாக்கள் தூங்க போகணுமே.
2: நல்ல
0: நிகழ்ச்சி தானே மகளே, தமிழ் தமிழை கொண்டு வருவதற்காகத்தானே. நாளைக்கு எங்களுக்கு இருக்கின்றதான சொல்லெடுத்து பாடுவோம் இல்லையா? நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மகளே இணைந்து சிரமித்து பல பதங்களை கொண்டு வந்து எல்லோரும் கொண்டு குவித்தார்கள் பல பதங்களை. வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். எங்கே ஞானசேகரன் வாருங்கள். ஞானசேகரன் இரண்டாவது பரிசு பெற்ற ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
3: புதையல் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து அன்புறவர்களுக்கும், கேட்டு அன்புறவர்களுக்கும், வெற்றி பெற்ற அன்புறவர்களுக்கும், இறுதி வரை நிகழ்ச்சியை தெளிவில்லாமல் எங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைத்த அப்பா அவர்களுக்கும், எங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். வெற்றியாளர்களே நீங்களும் தான் வருவாள். உங்களுக்கு நேற்று பாரு சொன்ன என்ன பாடல் மகனே வேண்டும்?
3: நினைத்தாய் நிற்கும் படத்திலிருந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர், அந்த பாடல் வேண்டும்.
0: அந்த பாடல் உங்களுக்கு வேணும் மகனே. அந்த பாடல் தருகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
3: நன்றி.
0: இரண்டாவது வீட்டுக்கு வாழ்த்துக்கள் நான் சேரனுக்கும். எங்கே
3: நன்றி
0: நன்றி. எங்கே முகமது ராபிக் வந்து விட்டார். வாருங்கள் ராபிக், என்ன பாடல் வேண்டும்?
4: எனக்கு வந்து வெற்றிக்கு ஒருவன் சிவாஜி படம் அடுத்த படம், அதுல தோரணம் நாரிடம் மேடையில் நாயகன் நாயகி மேனமோ ராகம் அந்த படம்
0: என்ன திரைப்படம் கூறினீர்கள்?
4: வெற்றிக்கு ஒருவன்.
0: வெற்றிக்கு வெற்றிக்கு ஒருவன் நல்ல பாடல். நல்லது ராஜித், நீங்களும் பல முயற்சிகள் செய்து பதங்களை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து மஞ்சுளாவிடம் போவோம். மஞ்சுளா வாருங்கள், விட்டால் பிடிக்க முடியாது. மஞ்சுளாவை கொண்டு வாருங்கள். மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சுளா மகளே, மஞ்சுளா நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் மகளே? மீண்டும் பாருங்கள். எங்கே ஐயா மாயன், எங்களுடைய மகான் வந்திருக்கின்ற, வாருங்கள் மகான் வாருங்கள்.
5: ஐயா உங்களுக்கும் முதல் கண் வாழ்த்துக்கள். அதோ அத்தோடு இன்று வந்து பங்கு பெரிய வெற்றி பெற புள்ளிகள் பல பெற்ற எல்லா நேயர்களுக்கும் ஸ்ரீலங்கா, இந்தியா, துபாய், எல்லா இடத்திலும் வந்து கனடா இடத்திலும் பங்கு பெற்ற எல்லோ நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் பொன்னுமணி படத்திலிருந்து அந்த என்ன பாடல் பாடல் கேட்டுக்கொண்டு விடவர்றோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறோம், வரவேற்பு கூறி வாழ்த்தும் கூறி இந்த பாடலையும் தந்து விடைபெறுவோம் உங்களோட. நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. அடுத்த உறவு வந்துட்டார் மகளே, சியாமலா பாருங்களம்மா.
6: அப்பா எனக்கு கூட ஒரு பாட்டு தாங்கப்பா.
0: அம்மா உங்களுக்கு இல்லாத பாட்டா? அப்பாவோட உங்களுக்கு இல்லாத பாட்டா மகளே?
6: சோகமா இருக்கப்பா.
0: ஏனம்மா நான் எடுக்க அழைக்கவில்லையா? புள்ளி
6: இல்லப்பா, கரண்ட் போயிடுச்சுன்னு உட்கார்ந்து இருக்கும் போது கொழுவி கொட்டிச்சுப்பா.
0: கொழுவி கொட்டிருச்சா? இங்க கையிலயே தலையிலயே? அங்க
6: ஆமாப்பா கையிலப்பா. தலையில கொட்டினா மூளை பாதிக்குமா? எனக்கு மூளை இல்ல, அவ்வளவு பிரச்சனை இல்ல.
0: அது சரி சாமலா, கொசு வந்து கரைக்கு உங்களை துன்பப்படுது. இப்ப குழவு வந்து கொட்டி விடுது. அப்ப என்ன நீங்க வாசம் உள்ள மலரா இல்ல சுவை உள்ள பழமா?
6: என்ன ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு?
0: ஜீவராசிகளுக்கு அப்படி இருக்கா? அதனால நீங்களும் தான் ஜீவகாருண்யம் உள்ள ஒரு அன்பு மகள். அதனால என்ன பாடலாம்
6: தெரியலப்பா. என்ன பத்தி உண்மை தெரியாம என்ன பாக்கிட்டு இருக்கு?
0: அம்மா அந்த குழவி கொட்டின இடத்திலே பழப்புளி இருக்கு தெரியுமா? பழப்புளி பழப்புளி எடுங்கள். அப்படியே எடுத்து அதுல அந்த அந்த கடி வாயிலே வைத்து விடுங்கள். அந்த பழப்புளியை உடனே விஷம் விஷம் உடனே இழுத்து விடும். விஷம் பழப்புளி இருக்கின்றது தானே? வீட்டுல கறியை சமைக்கும் போது நீங்க பார்ப்பீர்கள் சமையல் பழப்புளி.
6: இந்த மானியத்தை பாராய் மகளே. அந்த பாட்டு பா.
0: குழவி எல்லாம் வந்து கொட்டுறது மகனே. இந்த மாநிலத்தை பாராய் மகனே, குழவி வந்து கொட்டிருச்சு அப்பாண்டு ஒரு கவனமா இருக்கும். சிலருக்கு அது அலர்ஜி கூட வரும், கூட வரும், விஷம் வரைவிடும். கவனமா இருங்க. நன்றி மகளே,
6: நன்றி. புளி வச்சுக்கிறேன்ப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே மஞ்சுளா குட்டி ஏறிவாங்க? மஞ்சுளா என்ன பாடல் வேண்டும்? என்ன பாடம்?
7: மௌன யுத்தம்.
0: மௌன யுத்தம் அந்த திரைப்படத்திலையா?
7: ஆமாப்பா.
0: அது என்ன பாடல்?
7: அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி.
0: ஓ, அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி. அடேங்க அப்பா, நல்ல வரியா இருக்குங்க. பெண்கள் சைட்டுக்கு தான் கேட்பீர்கள் நீங்க. நல்லதம்மா,
7: கிடைக்கும் போது எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா கேள்விக்கும் ஓரளவுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு.
0: அடுத்த முறை நான் என்னது மியூட் அமைத்து எல்லாரும் நிறுத்தி விடும். மகள் நீங்கள் மட்டும் பாருங்க சரியா? அப்பாவிலே பெண் குழந்தைகளுக்கு தானே பாசம் கூட, அப்ப அதை கவனிப்பார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அங்கே அனைவருக்கும் வாழ்த்து. உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடையும் அம்மா. இப்ப பாடல் ஆரம்பிக்கிறது. அடுத்த பாடலுங்க பாடல் கேட்க விரும்புவோர் வந்து கேட்கலாம். பாடல் ஆரம்பிக்க போகின்றது. இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே இந்த புதையல் நிகழ்ச்சியில வந்து அன்பாக இணைந்து சிறப்பித்து அழகாக உற்சாகமாக தங்கள் விவேகம் போகமாக கொண்டு வந்து கொடுத்து புள்ளிகளையும் சேர்த்து வெற்றியையும் பெற்றிருக்கின்றார்கள். மற்றவர்களும் இணைந்து நிறைய பதங்களை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்தார்கள். இவ்வளவு பதங்கள் எங்கள் தமிழிலே இருக்கின்றதென்று நாங்கள் எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய அன்பு நேயர் சிறந்த வீரன் வாத்து பதஞ்சன் ஃபாரூக் அவர்கள் கேட்ட ஒரு பாடல், கொட்டாம்பட்டி ரோட்டிலே. நான் இப்ப கொட்டாம்பட்டி என்றே பயமா இருக்கின்றது, இருந்தாலும் பாடல் தர என்ன நடக்குமோ தெரியவில்லை. எனக்கு கொட்டாம்பட்டியே தேடுகின்றேன். கொட்டாம்பட்டி ரோட்டிலே, ரோட்டில் என்ன குட்டி கொண்டு போகுது என்று கேட்டிருந்தேன். ஃபாரூக், உங்கள் பாடல் காற்றலில் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுவிட்டு பாடல் முடிகிற நேரம் விரும்பினவர்கள் வந்து அழைத்து பாடலை கேளுங்கள் என்று பங்கு பற்றியவர்கள் மட்டும்.

உண்மையான இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு ஃபாரூக், உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன், தெரியாதவும் தெரியாது, எனக்கு என்றுதான் தெரிகின்றது. இந்த பாடலுக்கு இசையமைத்தது எங்கள் பிரபல வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள். இந்த பாடலை பாடியவரும் அவர்தான். குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா தோடி ராகம் என்ற திரைப்படத்துக்கு இசை அமைத்து தன்னுடைய குரலிலே பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு இந்த பாடலை அவர் குரலிலே கேட்பதற்கு. அந்த வேளையில் அடுத்த பாடல் ஒன்று வரையிட்டது. அந்த ஒரு இது முதல் தனி வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை. இப்பொழுது நேரம் 2:19 கனடாவிலே மதிய நேரம். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 11:48 வளைகுடா நாட்டிலே 9:19 பிரித்தானிய நாட்டிலே நான் நினைக்கின்றேன் 8:19 இருக்க வேண்டும். இந்த வேளையில் வரும் பாடல் மலேசிய நாட்டிலே நேர்மாறாக இருக்கும். இப்பொழுது நள்ளிரவு அங்கே நள்ளிரவு 2:19. இப்ப அடுத்த பாடலை தந்திருந்தவர் ஒரு யாரும் இல்லை, எங்கள் ராஜ்குமார் தர்மபுரியில இருந்து வந்து அவரும் 2 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார். அதை விட பல சொற்களை கொண்டு வந்து எங்களோட இணைந்திருந்தார். இணைப்புக்கு கடினமாக இருக்கின்றதும் கூறியிருந்தார். என்ற அழைப்பு வந்து ஒரு வழி என்றபடியால் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு ஒரு வழியிலேதான் தொடர்பு கொள்ள வேண்டும். அதான் போட்டிக்காக வைத்திருக்கின்ற இலக்கம். அந்த பாடல் இருக்கின்றது நாடோடி தண்டர் திரைப்படத்திலிருந்து இசைஞானியினுடைய பிறந்த நாளுக்காக ஞாபகமாக அந்த இந்த பாடலை கேட்கின்றார். ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்றுதோ

இனிமையான அந்த பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்தேன். ராஜ்குமார் உங்களுக்காக அளித்த பாடல். அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. இன்றைய கடம்பத்திலே வந்த புதுவெளியிலே சிறப்பாக உரையாடி பதங்களை கண்டுபிடித்து முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகள் கௌரி ஈழத்திரு நாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவர் கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படுத்த பாடல். அவர் மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளும் அவரோடு இன்னும் உற்சாகமாக தமிழை விளங்கிக் கொள்வதற்கும் தமிழை வழங்கிக் கொள்வதற்கும் அவர் எங்களோடு இணைந்தமைக்கு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறது. குழந்தைகளுக்கான பாடல் கண்ணே கலைமானி என்ற பாடல் காற்றலை அலங்கரிக்கின்றது. என்னுடைய வெற்றியாளருக்கான பாடல்

இனிமையான அந்த பாடல் அமைதியான வேளையிலே ஆறுதலாக கேட்டு ஏகாந்தமாக கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். இறுதி பாடலாக எழுதிய என்று அறிய கிடக்கின்றது கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இறுதியாக எழுதிய பாடல் என்று அறிகின்றோம் என்பவர்களோடு அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கௌரி, நீங்கள் கேட்டமைக்கு நன்றி. உங்களைத் தொடர்ந்து அடுத்த பாடல் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தமிழகத்தில் இருந்து கேட்டிருக்கின்றார். ஞானசேகரன் கேட்ட பாடல் நல்லதோர் பாடல். அந்த பாடலை கேட்டும் உங்களோடு நாங்களும் இணைந்து ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலுக்கான காட்சிகள் அநேகமாக சிங்கப்பூரிலே படப்பிடிப்பானது என்று அறிகின்றோம். அப்படியும் இருக்கலாம். வருகின்றது பாடல் யாதும் ஒரே யாவரும் கேளீர்.